0: 56 பேர் மாண்டனர். வெள்ளிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை மாநிலத்தில் சுமார் 60 மில்லிமீட்டர் மழை கொட்டியதாக அதிகாரிகள் கூறினர். வழக்கமான அளவை விட அது கிட்டத்தட்ட 9 மடங்கு. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி அமெரிக்காவுடன் பெரும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய போருக்கு தெஹ்ரான் தயார் என்று கூறியிருக்கிறார். அரசு தந்திர முயற்சிகளில் ஈடுபடவும் தெஹ்ரான் தயார் என்றார் அவர். ஹார்மஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரான் ஒரு திட்டத்தை பரிந்துரைத்தது. அதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்தார். அந்த மறுப்பு பற்றி அதிகாரப்பூர்வமாய் தகவல் பெறவில்லை என்று திரு அராக்ஷி சொன்னார். ஈரான் மோசமாக தோல்வியடைவதால் அது ஒப்பந்தம் செய்திட முனைவதாக திரு ட்ரம்ப் முன்னர் கூறினார். இந்த வாரம் கூடுதல் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் சொன்னார். ஆனால் ஈரானின் தேசிய ஊடகங்கள் அப்படி ஏதும் இல்லை என்று தெரிவித்தன.
1: சொல்லும் பொருளும் லீஸ் குத்தகை. பொதுவாக பெரிய நிறுவனங்கள் ஓர் அலுவலகத்தை மாத வாடகைக்கு பதிலாக நீண்டகால குத்தகைக்கு எடுக்கும். லீஸ் குத்தகை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
3: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
4: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
5: ஜோதி ஸ்டோ, புஷ்ப கடை.
6: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.
7: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
8: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
7: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
8: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
7: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
8: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
7: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
8: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
7: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: தசவதாரம் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. ஹேமேஷ் ரஷாமியா வினித் அந்த ஹேமேஷ் ரஷாமியாவின் இசையில் வினித் அந்த பாடலை வழங்கி இருந்தாரு. சரி நேர்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம யங் ராஜாவை சந்திக்க போறோம். அதாவது நம்ம சிங்கப்பூர் நாயகன், உலக அளவுல வந்து வெற்றி பெற்ற ஒரு நாயகன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாடல் வரியில ஒரு வரி வரும், அதாவது உன்னை கண்டதும் பெருமை கொண்டது நாடு அப்படின்னு அந்த பாடல வந்து அவங்க பாடுவாங்க. அதே மாதிரி சிங்கப்பூரும் யங் ராஜாவை பார்த்து பெருமை கொள்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அவர் இப்ப ஒளிக்கூடத்துல உட்காந்துருக்காரு, எனக்கு அப்படியே காலு கையெல்லாம் வடவடவடங்குது. இன்னைக்கு நேரத்துல அவரை நாம சந்திக்க போறோம். எனவே அவரை நீங்க சந்தித்து உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்பவே ஒலியின் டிக்டாக் பக்கத்திற்கு வாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய கேள்விகள் ஏதாச்சும் நீங்க கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலுமே நீங்க அங்க வந்து பதிவு செய்யலாம். சரியா, மீடியாகாப் ஒலி 968 FM என்பதுதான் எங்களுடைய டிக்டாக் பக்கம். சரி, அவரை சந்திப்பதற்கு முன்பு வாங்க வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். அதோடு சிங்கப்பூரில் PSR எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 61-க்கும் 82-க்கும் இடைப்பட்டிருக்கிறது.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர் 1.28 ஓர் யூரோ 1.46 ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.71 ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 90 100 இந்திய ரூபாய் 1.34 100 இலங்கை ரூபாய் 39 ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3.20.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
6: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
7: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.

0: இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. நம்ம டிக்டாக் வாயிலாக நேயர்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து குட் மார்னிங் யங் ராஜா அப்படின்னு சொல்றாங்க.
1: குட் மார்னிங் மக்களே, தேங்க்ஸ் ஃபார் டியூனிங் இன். இவ்வளோ காலையில் நீங்கள் இவ்வளோ எனர்ஜியோட நீங்கள் பேசுறதை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு.
0: 218 பேர் உங்களை பார்க்கறதுக்காக இணைஞ்சிருக்காங்க.
1: சூப்பர்.
0: சரி, யங் ராஜா அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் வந்து ஒரு சொல்லிசை கலைஞர், ஒரு பாடகர், நடிகர், தொழில் முனைவர், இப்படி பல பரிமாணங்களை வந்து கொண்டிருக்கீங்க. அந்த கலைத்துறையில் உங்களுடைய பயணம் எப்படி ஆரம்பிச்சது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: வாவ், ஆக்சுவலி ரொம்ப நாளுக்கு முன்னாடி அது ஆரம்பிச்சிருச்சு. நான் 13-14 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா ஆடிஷன்லாம் போய் சொல்லி டிவி ஷோஸ்லாம் நடிக்க ஆரம்பித்தேன் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு, யூனோ, ஆன் த சைட். ஸோ என்னோடய முதல் கனவுன்னு பார்த்தீங்கன்னா வாஸ் டு பிகம் அன் ஆக்டர் ஒன் வாஸ் 14 இயர்ஸ் ஓல்ட். ஈவன் வசந்தமில் வந்து நட்சத்திரம்னு ஒரு ஷோ நடந்துச்சு. ஒன் வாஸ் 14 பெஸ்ட் சைல்டு ஆக்டர் கேட்டகரியில் வாஸ் டேக்கிங் பார்ட். இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். யூனோ, ஸ்கூல் படிச்சுக்கிட்டே அதுலேயும் நல்லா ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஆரம்பித்த ஒரு ஜேர்னி. அப்புறம் அது ஒரு 8 இயர்ஸ் நான் செஞ்சேன். அப்புறம் அரௌண்ட் என்எஸ் டைமில் வந்து ஐ வென்ட் இன்டு எம்டிசி. எம்டிசி முடித்த கையோட ஐ மேட் மை ஃப்ரெண்ட் ஃபாரிஸ் ஜாபா. அவரும் நானும் வி ரியலி பாண்டட் ஓவர் அவர் லவ் ஃபார் ஹிப்ஹாப். அது வந்து ஒரு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திருப்பு முனைன்னு சொல்லலாம். பிகாஸ் அவர் நெவர் எக்ஸ்பெக்டட் த ஒன் டே ஆல் பி அ ஃபுல் டைம் ரேப்பர், ஆர்டிஸ்ட், சிங்கர், பாடல்ஸ்லாம் எழுதுகிற டைப் ஆஃப் அ பர்சன், லிரிக்ஸ் எழுதுகிற டைப் ஆஃப் அ பர்சன் அவர் நெவர் எக்ஸ்பெக்டட். அண்ட் ஆனஸ்ட்லி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது தேங்க் காட் என்னோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே, யூனோ வாட், வி ஹவ் நத்திங் டு லூஸ். கடவுள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தராரு, வை ஷுட் வி டர்ன் இட் டவுன், வாட் வி ஹேவ் டு லூஸ், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்து அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் டுக் வாட் எவர் தட் கேம். அது ஓப்பன்டாக இவ்வளோ பெரிய ஒரு வேர்ல்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு ஐ வுட் ஹவ் நெவர் எக்ஸ்பெக்டட். இப்போ பாருங்க, ஆல்மோஸ்ட் கமிங் டு 10 இயர்ஸ் ஆஃப் டூயிங் மியூசிக்.
0: கண்டிப்பாக.
1: யா, ஸோ இட்ஸ் பீன், நான் என்ன சொல்றதுன்னு தெரியலமே, இட்ஸ் அமேசிங்.
0: பெரும்பாலான நேரங்களில் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பிரபஞ்சமே நமக்கு வந்து வாழ்க்கையின் பெரிய ஒரு மாற்றம், ஒரு திருப்பு முனையை அளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக அதற்கு அந்த அந்த அந்த வாய்ப்பை நீங்க எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் யங் ராஜா அப்படிங்கிற ஒரு பிரமாதமான கலைஞர் வந்து நம்ம உலகம் எங்கிலும் நமக்கு தெரியாது இல்லையா?
1: ஆமாம், நீங்கள் ரொம்ப கைண்டாக சொல்கிறீங்க. பட் ஆனஸ்ட்டாக சொல்லப்போனால் என் ஃபேமிலி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். யூனோ, கம் ஃப்ரம் அ வெரி ஸ்மால் கம்யூனிட்டி, யூனோ, தமிழ் முஸ்லீம்ஸ். டிபிக்கலி யூனோ தே நாட் வெரி சப்போர்ட்டிவ், நாட் தேர் ஓப்பன் மைண்டட். யூனோ, நான் ஒரு ரேப்பர் ஆகணும்னு சொல்லும்போது எங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்ன அதை தடுக்கல. யூனோ, தே லெட் மீ, யூனோ, ரேப்பர் ஆகுறது அதுக்கும் முன்னாடி, லைக் ஈவன் ஆக்டிங் நான் செய்யணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நான் பாதையில் நான் போகணும்னு எனக்கு ஆசைலாம் வரும்போது நோபடி வாஸ் தேர் டு கெட் இன் த வே. எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஃபேமிலியில், விச் ஐ திங்க் வாஸ் த நம்பர் ஒன் பிக்கஸ்ட் திங் த வி நீட் டு ஹைலைட்.
0: கண்டிப்பாக.
1: பிகாஸ் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல், பேரண்ட்ஸோட பிளெஸிங்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் ஐ டோன்ட் திங்க் வி கேன் டூ திஸ். பிகாஸ் எவ்வளோ சேலஞ்சிங்கான ஒர்க் உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் இப்போ ரேடியோ டிஜியாக இருக்கீங்க, வி ஆர் ஆல் வாக்கிங் ஆன் த பீட்டன் பாத்ல. திஸ் இஸ் நாட் த காமன் பாத். ஸோ இத சேம் வித், யூ நோ, யூ ஹேவ் எ வேர்ல்ட் ஆஃப் சேலஞ்சஸ், டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ், ஃபைனான்சியல் மட்டும் இல்லாமல், லைக் ஆல் கைண்ட்ஸ்.
0: ஆமா, நேரத்தை நிறைய தியாகங்கள் நம்ம செஞ்சு ஆகணும். சரியான ஆதரவு இல்லைன்னா அந்த தியாகங்கள் செய்யும் பொழுது அப்படியே சில நேரங்கள்ல மனசு உடஞ்சு போயிருவோம், எதுக்குடா இதை செய்யறோம் அப்படிங்கிற
1: எண்ணம்
0: தோன்றும் இல்லையா?
1: யா, டெஃபினட்டா, டெஃபினட்டா. ஸோ ஐ ஃபீல் லைக் நம்ம எல்லாருமே வெரி பிளெஸ்ட். சிங்கப்பூர் மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ஃபாஸ்ட் பேஸ்ட் கண்ட்ரி சிட்டியில் நம்ம வாழ்கிறோம். பட் அட் த சேம் டைம் வி ஆர் பார்ட் ஆஃப் அ வெரி ஸ்மால் குரூப் ஆஃப் ஃபுல் டைம் கிரியேட்டிவ்ஸ். நம்மளோட மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை நம்ம செய்கிறோம், அது தொழில்னே சொல்ல முடியாது. பிகாஸ் வி லவ் வாட் வி டூ.
0: இங்கே
1: பாருங்க, நீங்கள் காலையில் எவ்வளோ பிரகாசமாக உங்கள் ஃபேஸ் இருக்கு, சிரிச்சுக்கிட்டு எவ்வளோ ஜாலியாக நீங்கள் பேசுகிறீங்க. நான் இங்கே இருக்கும் போது ஐ கேன் ஃபீல் தட் யூ லவ் வாட் யூ டூ. உங்க வேலை வந்து ஐ டோன்ட் திங்க் நீங்க அது வேலையை நினைச்சு நீங்க செய்யறது இல்லல்ல.
0: கண்டிப்பா இல்ல.
1: யூ நோ, சோ வி, நம்ம வந்து பார்ட் ஆஃப் அ வெரி ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்பிள் that are very fortunate.
0: கண்டிப்பா நீங்க சரியா சொன்னீங்க யங் ராஜா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்காது. பிடிச்ச ஒரு வேலையில சேர்ந்து மற்றவர்களை மகிழ்விக்கிற அந்த வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்காது. நமக்கு கிடைச்சிருக்கு, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இது வந்து ஒரு ஒரு பிளெஸிங் தான், ஒரு ஆசீர்வாதம்
1: தான்.
0: சரி, நேயர்களை தொடர்ந்து நாம யங் ராஜா கிட்ட பேசலாம். அவர் நம்மோடு ஒலிக்கூடத்துல இணைஞ்சிருக்காரு. இப்பதான் வானொலி பக்கமா வந்திருந்தீங்கன்னா நீங்க வானொலி வாயிலாக அவருடைய காந்த குரலை கேட்கலாம். அது மட்டும் இல்ல, டிக்டாக் வாயிலாகவும் நம்மோடு இணையலாம். மீனகா போலி 9.68 FM என்பதுதான் எங்களுடைய டிக்டாக் பக்கம். இப்பவே அந்த பக்கமா ஓடோடி வந்துருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தொடர்ந்து நாம் அவர்கிட்ட பேச போறோங்க.
2: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PRE தோகுவான் ரோடிற்கும் கிளெவன்டி அவென்யூ 6 இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PRE KPE ECP எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PRE AYE எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. பெரிய அளவிலான சேமிப்புகள் சலுகைகள் விரைவில். முதல் முறையாக ஒன்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகை உண்டு. மீடியா கோப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு. உடல் நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு. அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wondershop.sg இணையதளத்தில் Wonder Shop திருவிழா. செல்லுங்கள் wondershop.sg. இத்தகவலை வழங்கியது The Wonder Shop.
3: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
0: நேரம் இப்பொழுது காலை 8:24 ஆகிவிட்டது. ஒலிகுடத்துல என்னோடு இணைஞ்சிருக்காரு யங் ராஜா. அவரோட பேசிக்கிட்டு இருக்கோம். அவரை நீங்க பார்க்கணும், உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே எங்களுடைய டிக்டாக் பக்கத்திற்கு வாங்க. மீடியா போலி 9.68 என்பதுதான் எங்களுடைய டிக்டாக் பக்கம். சரி யங் ராஜா, நீங்க வந்து இந்த கலைத்துறையில 15 வயசுலயே காலடி எடுத்து வச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் பல வற்ற நீங்க செஞ்சிருக்கீங்க, பல பாடல்களை நீங்க வெளியிட்டிருக்கீங்க. நீங்க வெளியிட்ட பாடல்களே உங்களுக்கு பிடிச்ச
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் டெஃபினெட்லி மிஸ் கால். ஒரு 2 லாஸ்ட் இயர் தான் வெளியாக்குனேன். டேர்னிங் பாயிண்ட், மோஸ்ட் இம்பாக்ட்ஃபுல் லைஃபே மாத்தின மாதிரி பாடல்னா முஸ்தபா, தட் கேம் அவுட் 2018. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் சாங். தமிழும் இங்கிலீஷும் கலந்து கொஞ்சம் புதுசாக ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணணும்னு ஒரு ஐடியாவாக இருந்த ஒரு டைம், அது அப்படியே ஒரு பாடலாக மாறி முஸ்தபான்னு ஒரு பாட்டு வெளியாக்குனேன், விச் லெட் மீ டு பீங் சைன் டு ரெக்கார்ட் லேபிள். அப்புறம் ஒரு ஹோல் நியூ சாப்டர் ஆரம்பிச்சிச்சு. பட் இந்த லாஸ்ட் 9 இயர் ஜேர்னியில் எனக்கு மோஸ்ட் பிடிச்ச பாடல் வுட் பி மிஸ் கால். பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புது விதமான பாடல் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ஐ ஸ்டார்ட் மை ஜேர்னி அஸ் அ ரேப்பர், அஸ் அ ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் மை பாடல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஹிப்ஹாப் சென்ட்ரிக். அந்த ஜானர் வந்து
0: சொல்லிசை கலந்த ஒரு
1: சொல்லிசை. உங்க கூட நான் நிறைய பேசணும், நீங்கள் யூஸ் பண்ணுற வொகேபுலரிலாம் பயங்கரமாக இருக்குது. சொல்லிசை, தட்ஸ் மிஸ்ஸா பேபி, சொல்லிசை, எஸ் கரெக்ட். ஸோ என்னோட ஜேர்னியை ஒரு சொல்லிசை கலைஞனாக நான் ஆரம்பித்தேன், கரெக்ட். பட் போன வருஷம் ஐ மேட் அ சாங் கால் மிஸ் கால், விச் இஸ் அ தமிழ் இங்கிலீஷ் பாப் சாங், ரைட். நான் அந்த மாதிரி ஒரு பாடல்ஸ் நான் செஞ்சதே இல்லை, எழுதுனதும் கிடையாது. இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு வைப், அந்த மாதிரி ஒரு ஜானர் நான் ட்ரை பண்ணேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஜே பாக், இஸ் அ கொரியன் ஆர்டிஸ்ட், அவருக்கு அந்த பாட்டை நான் அனுப்பினேன். ஹி எண்டட் அப் லவ்விங் இட். அண்ட் பாருங்கள், ஒன்ஸ் அகெயின் ஒரு அன்எக்ஸ்பெக்டட்,
0: எதிர்பாராத
1: ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னாக்க, நாட் ஓன்லி டி ஹி லைக் த சாங், அவர் வந்து தமிழை கலந்து தமிழ் கொரியன் இங்கிலீஷை கலந்து அவரோட வரிகளை எழுதினாரு, விச் பிகேம் அ ட்ரைலிங்குவல் சாங். அண்ட் ஆப்பிள் மியூசிக் வந்து டிர பிளேலிஸ்ட், பெஸ்ட் சாங்ஸ் ஆஃப் 2025 பிளேலிஸ்ட் வெளியாகினாங்க. அதில் இட் வாஸ் நம்பர் 3. which was crazy. I think it's number 3 and it's the only Tamil song on the whole playlist.
0: கண்டிப்பா இந்த தருணத்துல வந்து நம்ம கை தட்டுகள வழங்கி ஆகணும்.
1: Let's go. Insane.
0: ஆமா. சரி, சொல்லிசை கலைஞராக நீங்க தொடங்கி இப்ப வந்து அதுக்கப்புறம் ஒரு பாப் பாடலா செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அது வந்து வேறொரு திருப்பத்தை வந்து உங்களுக்கு கொண்டு வந்தது இல்லையா? அது மட்டும் இல்ல, டிக்டாக் ஒன்றையும் வந்து இளையர்களுக்காக நீங்க வந்து செஞ்சிருந்தீங்க. அந்த வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அவங்க டீம் அந்த டீம் வந்து தி ரீச்ட் அவுட், நீங்க ஏதாச்சும் பத்தி பேசுறீங்களான்னு கேட்டாங்க. அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஐடியா என்னன்னாக்கா, அடிக்கடி யோசிக்கிற ஒரு டாபிக் மைண்ட்ல எப்பவுமே இருந்த ஒரு டாபிக் எப்படின்னா, நம்ம சிங்கப்பூர்ல பிறந்து வளர்ந்த நம்ம எஸ்பெஷலி தமிழவங்க, தேர் ஆர் பார்ன் அண்ட் ரேஸ் இன் சிங்கப்பூர், நம்ம பைலிங் எவ்வளவு பைலிங்குவலா இருக்கும். நம்ம யோசிக்கிறது பேசுறது எல்லாமே இங்கிலீஷும் தமிழும் கலந்து ஒரு வித்தியாசமான ஒரு மேக்,
0: தனித்துவம் வாய்ந்த ஒரு அடையாளத்தை தான் நம்ம சிங்கப்பூர் தமிழர்கள் கொண்டிருக்காங்க அப்படின்னு
1: தான் சொல்லுவோம். தனித்துவமான, அதே தான் கரெக்ட். நான் இப்போ மற்ற ஊருக்கெல்லாம் போகும்போது ஐ ரியலைஸ் சிங்கப்பூர் in the identity, in the bilingual identity is so unique. என்னோட rap இந்த இசை என்ன சொன்னீங்க, you know,
0: சொல்லிசை
1: பயணத்துல, that's right. So in the பயணத்துல அடிக்கடி எனக்கு reminded, like what I'm always getting reminded of is that எனக்கு இருக்கிறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட். நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கிறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல யோசிச்சு பேசுறது அட் த சேம் டைம், யூ கேன் ஸ்விட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்.
0: ஆமா ஆமா, அது வந்து ஒரு திறன், அற்புதமான ஒரு ஆற்றல், ஒரு திறன் அப்படின்னு தான் சொல்லணும்.
1: உலகத்தையே சுத்தி உலகத்துல இருக்கிற மத்த தமிழ் மக்கள் ஃப்ரம் லண்டன், ஃப்ரம் சிட்னி, ஃப்ரம் மலேசியா, எத்தனை எத்தனை ஊர்ல போய் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் தமிழ்வங்களை ஐ ஹவ் சீன், ஐ ஹவ் மெட், யூ நோ, பிரேஸ் காட் அண்ட் அந்த பிளெஸிங் ஐ ஹேட், ரைட். பட் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வாட் ஐ ரியலைஸ் இந்த வயசுல, எனக்கு 30 years old, ஐ அம் ரியலைசிங் நம்ம இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்தது, இந்த ஊர்ல ஒரு சிங்கப்பூர் தமிழனா பிறந்து வளர்ந்தது இஸ் ஆக்சுவலி, அதுல நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு. அண்ட் ஒன் ஆஃப் தட் இஸ் திஸ் பைலிங்குவல் டிஎன்ஏ, தேர் இஸ் அ சிங்கப்பூரியன் டிஎன்ஏ. நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் இந்த இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல யோசிச்சு பேசுற அந்த கிஃப்ட் ஹஸ் அலௌட் அஸ் டு கனெக்ட் வித் தி வேர்ல்ட்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: சோ இந்த பைலிங்குவல் ஐடென்டிட்டி இது எப்படி என்னோட இசைக்கு உதவுச்சு, இது எப்படி உலகத்தோட எனக்கு கனெக்ட் பண்ணுச்சு, இது எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ஐடென்டிட்டியா உருவாகுச்சு இன் மை லைஃப், இதை பத்தி பேசணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு ஆன் டெட்டாக். எனக்கு எப்படி ஏன் வந்து இது இவ்வளோ ஆழமாய் மனசுல பதிஞ்சிச்சுன்னா, ஐ ஸ்போக் டு பிரசிடென்ட் தர்மன் பார்த்து
0: அதிபர்கிட்ட நீங்க பேசியிருக்கீங்க.
1: எஸ் அவர்கிட்ட நான் அதை பத்தி பேசினேன். பிகாஸ் அவர் என்ன சொன்னார்னா, அவர் சின்ன பிள்ளையில வீட்டில் ஹி டிட்ன்ட் ஸ்பீக் தமிழ், ஸோ அதனாலேயே அவருக்கு தமிழ் அவர் ஹோல் அவரோட வாழ்க்கை முழுவதும் தமிழ் எப்பப்பெல்லாம் அவர் தமிழ் பேச சொன்னாங்களோ, ஹி ஃபீல்ஸ் லைக் கொஞ்சம்
0: கூச்சமா இருந்திருக்கும், ஒரு தயக்கத்தோட இருந்திருக்காங்க இல்லையா?
1: நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம இப்ப ஸ்கூல் எல்லாம் படிக்கும் போது
0: சரியா பேசலன்னா வந்து ஒண்ணு ஏசுவாங்க, இல்லன்னா பேசினாலும் முயற்சி செஞ்சாலுமே வந்து நீ ஒழுங்கா பேசுறது இல்ல அப்படின்னு கொஞ்சம் வந்து திட்டுவாங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது நமக்கு வந்து அந்த தயக்கம் இயற்கையாகவே வரும், ஒரு பயம் ஏற்படும். அதுக்கப்புறம் அந்த மொழியை சரியா நாம பேசுறதும் கிடையாது.
1: இப்ப நீங்க சொல்லும் போது கண்டிப்பா சில மக்களோட பேர்லாம் நம்மளுக்கு வரும், லைக் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தட் வி க்ரோ அப் வித், ஃபேமிலி மெம்பர்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஒரு காமன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு கிடைச்ச இன்னொரு ஒரு கிஃப்ட் என்னன்னாக்கா, நான் பிறந்து வளர்ந்தது வாஸ் அன் என்வாயர்மெண்ட் வேர் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல் கேம் ஃப்ரம் தஞ்சாவூர் டு சிங்கப்பூர் இஸ் இமிக்ரெண்ட்ஸ். ஸோ நான் மட்டும் தான் சிங்கப்பூரில் பிறந்து வளர்ந்தேன், பட் மூணு அக்கா அப்பா அம்மா பாட்டி எல்லாருமே ஃப்ரம் தஞ்சாவூர். ஸோ நான் வளர்ந்த அந்த என்வாயர்மெண்ட் ஒரு பக்கா தமிழ்நாட்டு ஹவுஸ்ஹோல்ட். ஸோ என்னை எப்படி வளர்த்தாங்க, என்கிட்ட ஃபர்ஸ்ட் பேசின லாங்குவேஜ் வாஸ் தமிழ், அப்புறம் இங்கிலீஷ்லாம் அப்புறம் கற்றுக்கிட்டது தான். இன்னொரு மீன்
0: தாய்மொழின்னு சொன்னாலே
1: ஸோ எனக்கு அமைஞ்ச அந்த சிச்சுவேஷன் எப்படின்னா, தமிழ் வாஸ் ஆல்வேஸ் அரவுண்ட், அந்த எக்ஸ்போஜர் வாஸ் வெரி ஹை. ஸோ அந்த தமிழன் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டி வாஸ் வெரி ஸ்ட்ராங்லி ஃபார்ம்ட் ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ்.
0: சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு அந்த அடையாளம் ஆழமா பதிஞ்சிருச்சு, அதை வைத்து தான் உங்களுடைய பயணமும் இப்ப வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா?
1: சோ இந்த டெட் டாக், சாரி நான் கொஞ்சம் எனக்கு அமைஞ்சது எல்லாருக்கும் அமைஞ்சிருக்காதுல்ல, பட் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒரு மெசேஜ், ஏனோ வீட்டுல ஃபார்ம் ஆகிற அந்த எக்ஸ்பீரியன்சஸ், ஹவு தேட் ஷேப்ஸ் அ பர்சன், ஷேப்ஸ் அன் ஐடென்டிட்டி, அண்ட் ஹவு டூ வாய்ஸஸ் பிகம் ஒன். அதுதான் டாபிக்.
0: இரு மொழிகள், அதாவது ஆங்கிலம் தமிழ், இந்த இரண்டு மொழிகளுமே வெவ்வேறு மொழிகளாக இருந்தாலும் இவற்றை இணைத்து நீங்கள் உங்களுடைய பாடல்களை வந்து அமைக்கிறீங்க, உருவாக்குறீங்க. அது இப்போ வந்து உலக அளவில் வந்து வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு நினச்சி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக மறுபடியும் கைதட்டுகள். சரி யங் ராஜா, இந்த பயணத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் நிறைய சவால்களை சந்திச்சிருப்பீங்க, சரியா? ஒவ்வொரு நாளும் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடல்களை வந்து பதிவு செய்யணும், அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒளிப்பதிவு செய்யணும், அதாவது காணொலிகளை வந்து பதிவு செய்யணும், அப்புறம் மேலேயும் கீழேயும் வந்து நீங்கள் அங்கே எங்கேயோ பயணம் செய்யணும். நீங்கள் இதில் வேறு ஒரு தொழில் முனைவராக வேறு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு கடையும் இருக்குது. இதற்கு இடையே வந்து நீங்கள் எப்படி உங்களுடைய நேரத்தை வகுத்துக்கிறீங்க? உங்களுக்கு சவால்கள் ஏற்படும் பொழுது அதை நீங்கள் எப்படி கடந்து வரீங்க?
1: உண்மையிலேயே சொல்ல போனால் ரொம்ப ஒரு நிறைய கேஆஸ் இருக்கிற ஒரு உலகம் அது. யூனோ, டு பி அ ஃபுல் டைம் க்ரியேட்டிவ் ஆண்டர்பிரனர், யூனோ, பாடல்ஸில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அதை ஒட்டி இருக்கிற தொழில்ஸ் இதில் நான் இறங்கலாம், அந்த மாதிரி எப்பப்போலாம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐ டுக் தேர் அப். யூனோ, ஒரு சாப்பாடு கடை, அப்புறம் ஒரு துணி கடை, அப்புறம் ஒரு ஏஜென்சி, அப்புறம் ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ. கரெக்டான டைமில் ஒரு கரெக்டான பார்ட்னர்ஷிப் மூலமாக வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஐ சீஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பிகாஸ் ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்குது. பிகாஸ் உண்மையிலே சொல்ல போனால் மியூசிக் செய்கிறது வந்து ஒரு ரொம்ப செலவு ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நான் வந்து தேக்காவில் வாழ்கிறேன், மை பேரண்ட்ஸ் ரைட், நம்மளாம் லோவர் மிடில் கிளாஸ் இன்கம் ஃபேமிலிஸ், அப்பா இஸ் அ டியூஷன் டீச்சர், மதர் இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப், ஸோ ஐ சப்போர்ட் தெம். ஸோ என்னோட பேக்ரவுண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு துறையில் நான் இருக்க முடியாது. ஆக்சுவலி
0: நினைச்சு பார்க்க முடியாது இல்லையா,
1: நினைச்சு பார்க்க முடியாது, தட்ஸ் ஒன். நினைச்சு பார்த்து செய்யணும்னு நீங்கள் இறங்கினா கூட இட்ஸ் குவாய்ட் ஹார்ட். பிகாஸ் இப்போ ஒரு பாட்டு நீங்கள் செய்கிறதா இருந்தால் கூட ஒரு ப்ரொடியூசருக்கு ஐ நீட் டு பே லைக் 2,000-3,000 சொல்கிறேன், ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன். அப்புறம் பாட்டு செஞ்சதுக்கப்புறம் யூ வாண்ட் மேக் எ மியூசிக் வீடியோ, அதுக்கு ஒரு 5,000-10,000 லைக் நிறைய காஸ்ட் இருக்கிற ஒரு ஒரு தொழில். ஒரு பாட்டுக்கு
0: சராசரி அளவு நீங்க செலவு செய்யணும்னா ஒரு 20,000 வெள்ளினு சொல்லலாமா,
1: average மார்க்கெட்டிங் காஸ்ட்லாம் நம்ம மூணு சேக்கல, you know. சோ அதுதான் இந்த இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி. நம்ம வந்து ஒன்னும் ஸ்பெஷலா நம்ம ஒண்ணு சொல்லல, எனக்கு மட்டும் இப்படி இருக்குன்னு சொல்லல, இது வந்து ஃபார் எவ்ரிபடி தட் வாண்ட்ஸ் டு பி அ ஃபுல் டைம் ஆர்டிஸ்ட், திஸ் இஸ் வாட் இட் டேக்ஸ் அன்ஃபோர்ச்சுனேட்லி. சோ எனக்கு வந்து கோவிடுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஒரு ரைட் அரவுண்ட் 2021 எனக்கு வந்து ரியலைசேஷன் என்னன்னா, அம்மா டி, இதை நான் வந்து ஒரு வாழ்க்கை பூரா இதை நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன்னா ஐ நீட் டு கிரியேட் சம்திங் தட் அலவ்ஸ் மீ டு சஸ்டெயின் இட்.
0: ஆமா, இந்த வாழ்க்கையை வந்து நீடித்து நிலைத்து இருக்க அதுக்கு வந்து நிறைய பணம் தேவைப்படும், அதை நீங்க எப்படி தக்க வச்சுக்க போறீங்க இல்லையா?
1: எப்படி அந்த க்வெஸ்சன் தான் என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு ரைட். நான் அதை பற்றி யோசிக்காமல் இருந்தேன், எனக்கு நைட்டில் தூக்கம் வரல ரைட். ஐம் லைக் ஐ கேட் ஃபிகர் அவுட் சம்திங்.
0: ஆமாம்,
1: ஒரு ஒரு ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்ணணும். லைக் இப்போ என்னோட டைம் அண்ட் எனர்ஜியை மட்டும் கொடுத்து அது மூலமாக வர சம்பாத்தியத்தை நான் வச்சு நான் என்னோட லைஃப்பை நடத்தினேனாக்கா அது பத்தாதுங்கிற ஒரு ரியலைசேஷன் எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் ஒரு ஷோக்கு போகிறேன், நான் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறேன், அதுக்கு எனக்கு காசு தராங்க, அதை வச்சு நான் இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷனல் இப்படி மட்டுமே என் லைஃப் இருந்துச்சுன்னா என்னோட இசை ஜேர்னி ஐ கேனாட் கண்டினியூ,
0: தொடர முடியாது,
1: தொடர முடியாதுங்கிற ஒரு ரியலைசேஷன் வந்துருச்சு. அப்போ அப்போதான் ஓகே பிஸ்னஸ்ல இறங்கலாம், ஹோப்ஃபுல்லி ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ், மனசுக்கு பிடிச்ச ஒரு பிஸ்னஸ், எனக்கு உண்மையா இருக்கிற ஒரு பிஸ்னஸ், சும்மா லைக் ரேண்டமா சம்மந்தமே இல்லாத ஒரு பிஸ்னஸ்னா செய்யாம ஒட்டி இருக்கிற சம்திங் தட் மேக்ஸ் சென்ஸ். இப்போ எங்க அம்மாவோட தோசையை டாக்கோவா மாத்தி மகாகுன்னு 5 வருஷமா ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கேன். Because I believe in it. எனக்கு FNB பத்தி ஒண்ணுமே தெரியாது. இப்போ என் பேக்ரவுண்ட்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா லைக் இப்போ எப்போ இறங்கியாச்சு, இன்னொரு மீன் லைக் எவ்வளோதான் பயம் இருந்தாலும் லைக் தேர்ஸ் நோ அதர் ஆப்ஷன், தேர்ஸ் நோ பிளான் பி. எங்கள் அம்மா எப்போவோ போய் டிகிரிலாம் படிக்க சொன்னாங்க, நான்லாம் வேணாம்னு சொல்லிட்டு 18-19 இயர்ஸ் ஓல்லையே ஐ ஹவ் கமிட்டட். என் லைஃப்பை பார்த்தீங்கன்னா 14-15 இயர்ஸ் ஓல்லேருந்து இந்த கிரியேட்டிவ் ஃபுல் டைம் கிரியேட்டிவ்
0: உள்ள இருந்திருக்கு,
1: வேற எதுவுமே தெரியல, நான் வேற எதுவுமே செய்யலையே. ஸோ அதனாலேயே ஒரு ஒரு டைப் ஆஃப் பைத்தியம் தான். யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இஃப் ஐ லுக் பேக், நானும் யோசிக்கிறேன் எப்படி நான் எந்த தைரியத்தில் லைஃப் என்னோடய சேவிங்ஸ் எல்லாத்தையும் ஒரு பிஸ்னஸில் போட்டு நான் அப்படி இறங்கினேன்னு யோசிச்சு பார்க்கும்போது மேபி வேறு வழி இல்லாமல் இருந்திருக்கும் அந்த டைமில். 2021 உண்மையாக சொல்ல போனால் 2021 இன்னுமே எப்போ நான் மேடையில் ஏற போகிறேன்.
0: ஆமாம், என்னோட கோவிட் காலங்கட்ட வந்து என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் உலகம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. ரொம்ப குழப்பம் மிகுந்த ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு இல்லையா?
1: ஸோ இப்போ உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லணுன்னா, நீங்கள் எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டீங்க. கரெக்டான மக்கள் கரெக்டான டைமில் வந்தாங்க, கரெக்டான ஐடியாஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சிச்சு. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான தைரியம் தில்லு அந்த டைமில் இருந்துச்சு. யோசிச்சு பார்க்கும்போது எப்படி செஞ்சேன்னு சம்டைம்ஸ் நானே என்கிட்ட கேட்பேன்.
0: இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோமா?
1: பிகாஸ் மகாக்கோ ஆரம்பிக்கும் போது என் பேங்க்ல இருந்த எல்லா காசையும் நான் போட்டேன் அதுல. அப்போ சில ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ப்ரோ FNB கண்டிப்பா இட் வோன்ட் வொர்க் ப்ரோ, நீ இப்போ போய் FNB ல இறங்குற, தி வேர்ல்ட் எகனாமி இஸ் இப்படி இருக்கு,
0: மாறிக்கிட்டே வருது, பல கடைகள் மூடப்படுகின்றன. இதற்கிடையே
1: எங்க அக்கா சொந்த ஃபேமிலில இருந்து கூட சம் காமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. பட் ஏதோ ஒரு துணிச்சல், ஏதோ ஒரு மைண்ட் செட்ல நான் இறங்கினேன். யூனோ மேபி காட்ஸ் கிரேஸ், 5 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டில் ஹியர், ஐ டோன்ட் நோ யூனோ. பட் இப்போ மியூசிக் இல்லை ஆக்டிங் இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, அவுட்கம் யோசிச்சு கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகிடுவோம் அப்படின்னு அதெல்லாம் ஒரு ஹோப் தான், இட்ஸ் அ ட்ரீம். பட் துணிஞ்சு அந்த பயம் இருந்தால் கூட எப்படியோ துணிஞ்சு இறங்கி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு அப்படியே வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. யோசிச்சு பார்த்தீங்கன்னா
0: அப்படின்னா நீங்க வந்து சவால்களை கடக்கும் பொழுது, சவால்களை தாண்டி வரும் பொழுது, தாண்டி வந்துருவோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட நீங்க வந்து காலடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாமா?
1: ஆக்சுவலி அதுதான் உண்மை. ஒரு ப்ரேயரோட ஒரு ஒரு தாட் ஆஃப்
0: ஒரு நம்பிக்கையோட
1: நம்பிக்கை சொல்லுவாங்களே, விடாமுயற்சி
0: விஸ்வரூப வெற்றி
1: விடாமுயற்சி கைவிடாது,
0: முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்
1: அப்படின்னு. உங்க தமிழ் நாங்க எவ்வளவு எப்படிங்க,
0: நான் ஏன் தமிழ பத்தி சொல்றீங்களா? ரவிஜின்னு ஒருத்தர் இருப்பாரு.
1: நீங்க ஹை தமிழ் ஸ்டூடெண்ட்ஸா இல்லையா? நீங்க ஹை தமிழ் ஸ்டூடெண்ட், எப்படி இவ்வளவு தமிழ், நீங்க தமிழ் பேச கேட்டு இருக்கலாமே சொல்லுங்க. கேளுங்க கேளுங்க,
0: உங்க பாடல்களுக்கு தமிழ் வார்த்தைகள் வேணும்னா நாங்க வந்து உங்களுக்கு
1: இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஆமா, எங்க அக்கா ஒரு தமிழ் ஆசிரியர் இருக்காரு ப்ரோ. இல்ல ப்ரோ, அவங்க எங்க அக்கா டீச்சர் ப்ரோ. இவங்க பேசுறது, இவங்க வந்து கான்வர்சேஷன்ல எப்படி சொல்லிசை பிரபஞ்சம், ஐயோ எத்தனை வார்த்தை போன் நோட்ஸ்ல அடிட்டு.
0: சரி, தொடர்ந்து நாம யாகராஜா கிட்ட பேசுவோம். இப்ப ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. இது உங்கள் வணக்கம் சிங்கி. நேரம் இப்பொழுது சரியாக 8:40 ஆகிவிட்டது.
3: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு சிறு நினைவுகள் நினைவிலே மலருதே. டவுன் பஸ், டவுன் பஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
0: சாலைகள்ல பயணம் செஞ்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கான போக்குவரத்து நிலவரம் இதோ.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: PIEயை நோக்கி செல்லும் BKE KJE exit அங்கே விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24-மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
0: எங்க மறுபடியும் அதை செய்யுங்க. அனைத்துலக அளவுல வந்து நீங்க வந்து பல வெற்றிகளை வந்து பெற்றுக்கிட்டு வரீங்க, அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம்
1: சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு ஆரம்பித்த டைம் ஒரு 5-6 இயர்ஸாக மற்ற ஊருக்கு போகிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரல. மலேசியாவுக்கு போனோம் நிறையா, இன்னும் மலேசியா அண்ட் சிங்கப்பூரில் நிறையா செஞ்சோம். பட் இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாக இந்தியாவுக்கு போகிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு, பாம்பே, சென்னை. இப்போ ரீசெண்டாக பிரபுதேவா வந்து டொரண்டோவில் பெர்ஃபார்ம் பண்ணார். தென் வாஸ் ஒன் ஆஃப் த ஓப்பனிங் ஆக்ட்ஸ் வித் சம் ஆஃப் த அதர் இந்தியன் இண்டிபெண்டன்ட்
0: ஆக்ட்ஸ்.
1: ஸோ இந்த மாதிரி லைக் சில எக்ஸைட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெர்ஃபார்மிங் இன் தாய்லாந்து, மற்ற ஊரில், மற்ற நாட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ் நிறைய வந்திருக்கு. அண்ட் என்ன அதில் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒரு சவுத் ஈஸ்ட் ஏஷியனா, ஒரு தமிழனா, ஒரு சிங்கப்பூரியனா, யூஸ்வலி ஹம் த ஒன் ஆஃப் த ஒன்லி ஒன்ஸ் ஆர் த ஒன்லி ஒன் இன் தேட் ஹோல் யூனோ. அண்ட் எப்படி லைக் இட்ஸ் ஸோ கூல், இட்ஸ் ஸோ கூல். இப்போ ரோலிங் லவுட் இந்தியாவில் நான் பெர்ஃபார்ம் பண்ணேன்,
0: அப்போ
1: தான் நான் அதை யோசித்தேன். திஸ் வாஸ் இன் நவம்பர் லாஸ்ட் இயர், மும்பையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிப்ஹாப் ஃபெஸ்டிவல் ரோலிங் லவுட் இந்தியா. இது வந்து அமெரிக்காவிலேருந்து வந்து ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் ஐபி. அண்ட் ஒரு 100 ரேப்பர்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே மோஸ்ட்லி இந்தியன்ஸ் அண்ட் ஹெட்லைனர்ஸ் வர் ஃப்ரம் அமெரிக்கா. அண்ட் ஐ காட் டு பெர்ஃபார்ம் தேட் அண்ட் ரோலிங் லவுட் தாய்லாண்ட் நடக்கும்போது வி ஆல்சோ காட் டு பெர்ஃபார்ம் தேட். எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு சம்டைம்ஸ் ஐம் திங்கிங் அபவுட் இட்.
0: பிரபஞ்சம்,
1: நோ பிரபஞ்சம், நீங்கள் சொல்கிறது இஸ் ரைட் பிரபஞ்சம். பட் நான் அதையே சொல்லிட்டு இருக்கேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். பிகாஸ் ஆனஸ்ட்டாக சொல்லப்போனால் சிங்கப்பூர்லேருந்து நம்ம இது செய்கிறோம், நான் இன்னும் சிங்கப்பூரில் தான் வாழ்கிறேன். சிங்கப்பூரியன்ஸ் நம்ம வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாலே பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ ஸ்மால் இல்லை. நம்ம பாப்புலேஷன் சைஸ்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்தோனேஷியா, வியட்நாம்லாம் பெரிய நாடு, பெரிய எக்கானமிஸ். இப்போது எனக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா சிங்கப்பூரில் எத்தனை ரேப்பர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு கையில் நான்
0: எண்ணலாம். ஆமாம்,
1: லிட்ரலி ஃபுல் டைம் ரேப்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 4 பேர் 5 பேர், அவ்வளோதான். அவ்வளோ சின்ன நாடு, அவ்வளோ சின்ன ஊர் நம்ம. ஸோ சம்டைம்ஸ் சில விஷயங்கள்லாம் அமையும் போது ஐ ஆல்சோ கான் பிலீவ் யூனோ. பட் த ஃபேக்ட் தட் இப்படி சர்க்கம்ஸ்டான்சஸ் இருந்தால் கூட நம்மளுக்கு இது இப்படி அமையுது, இந்த மாதிரி உலகத்தை பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையுது, அந்த பிளெஸிங் வருது அப்படின்னு சொல்லும்போது, ஆனஸ்டாக சொல்லப்போனால் இட் இஸ் நாட் அ மியூசிக்கல் ஜேர்னி எனிமோ, இட் இஸ் ஆக்சுவலி அ ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி.
0: கண்டிப்பாக
1: யூனோ, லைக் நான் வந்து நம்பி இறங்கினதுக்கான ஒரு பிளெஸிங் மாதிரி, நம்பி இறங்கினதுக்கான ஒரு கிஃப்ட் மாதிரி யூனோ. That's how it feels like.
0: இது இனிமே வந்து ஒரு கலை துறைக்கான பயணம் கிடையாது, ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை பயணம்.
1: 100% யோசிச்சு பாருங்களேன், எங்க பேரண்ட்ஸ் கேம் ஹியர், தஞ்சாவூர்ல இருந்து தி கேம் டு சிங்கப்பூர், ஒண்ணுமே கிடையாது எங்க அப்பா அம்மாக்கு. ரியலி அவங்க பட்ட கஷ்டம், என்னை எப்படி பெத்து வளர்த்தாங்க, எப்படி 3 பிள்ளைங்களை படிக்க வச்சாங்கன்னு யோசிச்சு பார்க்கும்போது I'm like, how?
0: எப்படி? ஆமா,
1: எங்க அப்பாவுக்கு ஃப்ரெண்ட்லாம் ஃப்ரெண்ட்னு பாத்தீங்கன்னா 2-3 பேர் இருப்பாங்க,
0: அவ்வளவுதான்.
1: பட் எப்படியோ அவரு துணிஞ்சு இறங்கினாரு, அப்படியே அப்ரூட் த ஃபேமிலி ஃப்ரம் தஞ்சாவூர், தமிழ்நாடு, பிரிங் தேம் டு சிங்கப்பூர். எந்த ஒரு சேஃப்டி நெட் எல்லாமே, எந்த ஒரு பேக்கிங் எல்லாமே,
0: அவருக்கு இருந்த அந்த மனதைரியம், அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா?
1: ஐ திங்க் ஸோ, ஐ திங்க் ஸோ. பட் நான் நீங்கள் வந்து என்னோட அக்காம்ப்ளிஷ்மெண்ட் இந்த மாதிரி ஆங்கிளில் நீங்கள் ஏதாச்சும் பேசும்போது எனக்கு அவரு தான் ஞாபகம் வருது. பிகாஸ் ஐ ஃபீல் லைக் அவரோட ஷோல்டரில் நான் நிற்கிறேன்
0: ஏன்னோ.
1: அவங்க பண்ண சாக்ரிஃபைசஸ், அவங்க லே பண்ண ஃபவுண்டேஷன், ஏன்னா ஆல்மோஸ்ட் 48, 50 இயர்ஸ் என்ன பெற்றாங்க எங்கள் அப்பா. எங்கள் அம்மா வாஸ் ஆல்மோஸ்ட் 40
0: ஏன்னோ.
1: அந்த ஏஜில் தி ஹேட் மீ அண்ட் தி ரேஸ் மீ ஆஸ் அ சிங்கப்பூரன்.
0: ஆனால் ஆனால் ஒன்று சொல்லி ஆகணும் யங்ராஜா, நீங்கள் எங்கே போனாலுமே உங்களுடைய பெற்றோர் அங்கே வந்துடுவாங்க, கூட்டத்தில் ஒருத்தராக இருப்பாங்க, கை தட்டுவாங்க, உங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுப்பாங்க, படம் பிடிக்கிறியாமா அப்படின்னு ஏதாச்சும் கேள்வி கேட்பாங்க, உங்கள் பக்கத்துலேயே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆதரவு வந்து பார்க்கும் பொழுது உண்மையிலே எனக்கு வந்து கண்ணில் தண்ணி வரும். எங்கள் அம்மாவும் வந்திருந்தா நல்லா இருக்குமே, ஆனால் அவருடைய பெற்றோர் வந்து நின்று கை தட்டு கையெல்லாம் தட்டுறாங்களே அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்.
1: ஆமாம், தட்ஸ் அ ரீசன் வை நம்ம இந்த மாதிரி டாபிக் பற்றிலாம் பேசும்போது ஒரு காரணம் இருக்குது. நான் ஏன் அவங்கள பற்றி ஆல் த டைம் நான் உங்களை பத்தி பேசுறேன். பிகாஸ் நம்ம கம்யூனிட்டியை பாருங்க, யூனோ வி கம் ஃப்ரம் அ கம்யூனிட்டி வேர் இது வந்து இஸ் அ ரேர் சிச்சுவேஷன்.
0: அதே தான், ரொம்ப அரிய வகையான ஒரு சூழ்நிலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாரும் வந்து படிக்கணும், இந்த வேலைக்கு போகணும், நிரந்தரமான ஒரு வேலை இருந்தாதான் நீ வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி வேறொரு பாதையை வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறத வந்து நினைச்சு பார்க்கும் பொழுது பல பேர் நினைச்சு பார்க்க மாட்டாங்க. நினைச்சு பார்த்திருந்தாலும் அந்த மனதைரியம் இருக்கணும் அந்த பாதையில காலடி எடுத்து வைப்பதற்கு.
1: நீ அந்த பாதையில காலடி எடுத்து வச்சு நீ சக்சஸ்ஃபுல்லா ஆவேன்னு ஒரு நம்பிக்கை, ஒரு பேரண்ட்ஸோட ஆதரவு அதுல லவ் இருக்குல்ல, அது வந்து ஐ ஃபீல் லைக் இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லவ். என்ன வந்து லைக் ஒரு செல்ஃப் டவுட் ஆக்குற மாதிரி, செல்ஃப் டவுட் இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அவங்க உருவாக்கல. யூனோ வாட் ஐ மீன்? சோ அந்த மனதைரியம், அந்த அந்த நெஞ்சில் இருக்கிற அந்த தில், அதெல்லாம் எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்கும்போது, எங்கள் அம்மா எனக்கு 14-13 இயர்ஸ் ஓல்ட் இருக்கும்போது ஒரு தடவை நான் ஆடிஷன் போயிட்டு, என்ன ஆடிஷனில் என்னை அவங்க தி ரிஜெக்ட் தி டென்ட் டேக் மீ, வீட்டுக்கு வந்து நான் அழுதேன். எங்கள் அம்மா கிட்ட கட்டி பிடிச்சி அழுதேன், அம்மா நான் எடுத்துக்கலாமா அவங்க, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அழகாக செஞ்சம்மா, அவங்க வந்து என்னை எடுத்துக்கலாமா. எங்கள் அம்மா எனக்கு கட்டி பிடிச்சி சொன்னாங்க, நீ வருவே தம்பி, ஒரு நாள் நீ வருவே, ஒரு நாள் நீ நிற்பே பாரு, அவங்கெல்லாம் பாரு, உனக்கு திரும்ப கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி ஷி சேட். அப்போது எனக்கு அது வந்து வாஸ் ஜஸ்ட் தைரியம், ஓகேம்மா ஓகேம்மா அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு அழுவுறது நிப்பாட்டினேன். அப்போ அவங்க சொன்னாங்க அந்த அந்த வேர்ட்ஸோட வெயிட் எனக்கு அப்போ புரியல, 13 இயர்ஸ் வந்து எனக்கு புரியல, பட் எப்படியோ அது அப்படியே மனசுக்குள்ளே இறங்கி அது அப்படியே ஒரு மாதிரி இட் ஷேப்ட். இப்போ அந்த சிச்சுவேஷனில் எங்கள் அம்மா அங்கே வந்து நின்றுக்கிட்டு அதெல்லாம் நான் அப்போவே சொன்னேனே, ஒர்க் அவுட்டும் ஆகாதுன்னு, நீ ஏன் கேட்கல, போய் படி, எக்ஸாம் வருதுல ரெண்டு, அந்த மாதிரி ஏதாச்சும் நெகட்டிவாக அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இது எங்கேயோ போயிருக்கோம்
0: கண்டிப்பாக,
1: லெஃப்ட் சைட்.
0: ஆமாம்,
1: யூனோ
0: அதே தான்.
1: பட் அந்த மாதிரி எத்தனை கட்டம் வந்துச்சு ஃபார் தேம் டு டூ தேட், பட் தே டிடன்ட் டூ தேட், இன்ஸ்டெட் நின்றாங்க வந்து, எப்படி தம்பி எப்படி போச்சு, ஷூட்டிங் நல்லா இருந்துச்சா, ஆடிஷன் எப்படி போச்சு, எப்படி இது பண்ணுச்சு, அது அப்பாவும் சரி அம்மாவும் சரி.
0: ஆமா, ரெண்டு பேரும் நான் பாத்திருக்கேன் உங்களுடைய நிகழ்ச்சிகள்ல,
1: யூனோ எஸ்
0: ரெண்டு பேரும் நான் பாத்திருக்கேன்.
1: இப்ப நீங்க கேக்குறீங்க கேள்வி, நோ ஐம் கோயிங் ஆல் அரௌண்ட் தி வேர்ல்ட், நான் பார்க்கிறேன் லைக் அ கைட். சொல்லுவாங்க தெரியுமா, லைக் கைட் இருக்கணும்னாக்க ராக் இருக்கணும்,
0: ஒரு பட்டம் இருக்கணும்னா ஒரு கல் இருக்கணும்.
1: There we go. Oh my gosh. ரொம்ப நல்லா இருக்குங்க, நான் இங்கிலீஷ்ல சொல்றேன் நீங்க தமிழ்ல சொல்றீங்க, அதே தான். Yes. அதே தான். So I feel like and the rock. You know, and the rock வந்து உம பேரண்ட்ஸ். You know, there was a time. யாருமே நம்பல. You know, யாருமே நம்பல. ஒரு பையன் நம்பல. That
0: யங் ராஜாவால நல்லா செய்ய முடியும், சிறப்பா செய்ய முடியும் அப்படின்னு
1: ஏதாச்சும் எடுத்துங்கல்ல, மியூசிக் எடுத்துங்க, ஆக்டிங் எடுத்துங்க, உறவு யங் ராஜா, யங் ராஜாக்கு பிஃபோர் தட் மியூசிக், இந்த யங் ராஜா பேர் வரதுக்கு அதுக்கு பிஃபோர் தட். நான் 13 வயசுல இருந்து சொல்றேன், இப்ப வயசு 31, இத்தனை வருஷம், ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் ஆக போகுது, ரைட்? தட் வாஸ் அ டைம், அந்த டைம்லாம் யூனோ கம்ஸ் டு மைண்ட். அப்பெல்லாம் அவங்க நின்றாங்க, ரைட்? ஸோ சோ மெனி திங்ஸ் வி ஹேட் டு கோ த்ரூ. ஸோ நான் ஃபிளைட்ல சம்டைம்ஸ் உட்காந்துருப்பேன், ஐம் லுக்கிங் அவுட் த விண்டோ, இந்த தாட்ஸ்லாம் வரும் மைண்டில், யூனோ. பட் இன்னும் கடந்து போகிறதுக்கு நிறைய காலம் இருக்குது, நிறைய திங்ஸ் இருக்குது செய்கிறதுக்கு. நம்ம நோ வே நியர் த எண்ட். இப்போ நம்ம ஒரு சிங்கப்பூரியன் தமிழனா நம்ம செய்ய வேண்டியது இட்ஸ் அ லாட்.
0: இந்த
1: குளோபல் எக்கானமி பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறையா இருக்குது நம்ம செய்ய வேண்டியது. ஃபார் அஸ் டு அகாம்ப்ளிஷ், ஃபார் அஸ் டு எஸ்டாப்ளிஷ், ஃபார் அஸ் டு பில்ட், ஃபார் அஸ் டு சேஞ்ச் நேரட்டிவ், யூனோ. ஒரு சிங்கப்பூரியன் தமிழ்னால முடியாதுங்கிறீங்களா? சிங்கப்பூர்னால முடியாதுங்கறங்களா? ஓகே, லெட் அஸ் ஷோ யூ.
0: அத நாம தான் மாட்டி காட்டணும்.
1: நம்ம மாத்தட்டி அப்புறம் யார் மாத்தும்?
0: அத சொல்லுங்க, அத சொல்லுங்க.
1: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த we need to be in that room. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த opportunity வரணும். செகண்ட் ஆஃப் ஆல் அங்க போய் களத்துல இறங்கி நம்ம யாருன்னு காட்டணும். In the best way, with the best energy, not like oh, not in a
0: தன்னம்பிக்கையோட, விடாமுயற்சியோட, அந்த நீங்க சொன்னீங்களே அந்த தைரியம், அந்த தில்லோட நாம போய் களத்துல இறங்கணும்னா நாம கண்டிப்பா வெகு தூரம் போவோம்.
1: எஸ், நான் அது சொல்றேன்னா, பிகாஸ் நம்ம பாருங்க, சின்ன ஊரு, நம்ம சின்ன கம்யூனிட்டி, தமிழ் கம்யூனிட்டி, இந்த சைஸ், இந்த சின்ன சைஸ், இதை நம்ம இதை பார்த்து, இஃப் வி அலாவ் இன் திஸ் ஃபார் திஸ் சைஸ் டு ஷேப் த சைஸ் ஆஃப் அவர் ஆம்பிஷன், டு ஷேப் த சைஸ் ஆஃப் அவர் கனவுகள், அப்படி அந்த டைரக்ஷன்ல போச்சுன்னா, தென் நம்ம வேர்ல்டு பத்திலாம் பேசவே முடியாது,
0: கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்க முடியாது, வளர்ச்சி அடைய முடியாது, இல்லையா?
1: No way, no way. அந்த கனவுகள் needs to be boundless, needs to be big. It can't be shaped by small minded thinking.
0: இந்த சின்ன தீவியை தாண்டி நம்ம யோசிக்கணும்.
1: Yes, நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். அதை யோசிச்சு அதை நோக்கி நம்ம பயணம் செலுத்துற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நம்ம அமைச்சிக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அதை அதை நோக்கி போகிறதுக்கான சப்போர்ட் நம்ம நம்மளுக்கு இருக்கணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அண்ட் ஐ ஃபீல் லைக் சம்டே சிங்கப்பூர் தமிழவங்க ஓ ஜஸ்ட் சிங்கப்பூர் இன் ஜெனரல் வி வில் பி அ பார்ட் ஆஃப் த குளோபல் கான்வர்சேஷன்.
0: கண்டிப்பாக
1: நம்ம நிறைய இடத்துக்கு நிறையா சிங்கப்பூரியன்ஸ் வில் பி வேவிங் த ஃப்ளாக் ஹாய் ரெப்ரசென்டிங் சிங்கப்பூர் ரெப்ரசென்டிங் சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரெப்ரசென்டிங் சிங்கப்பூர் தமிழவங்க தட்ஸ் வாட் ஐ விஷ் டு சி.
0: இப்போ டிக்டாக் வாயிலாக ஹாவி ஸ்பெக்டர் அப்படிங்கிற ஒரு நேயர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் பேசுறத கேட்கும் பொழுது கடுகு சிரித்தாலும் காரம் பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது.
1: கடுகு சிரித்தாலும்
0: கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அது அவனுடைய தாக்கம் எவ்வளவு பெருசா இருக்கு இல்லையா. அதே மாதிரி நாம வந்து சிங்கப்பூர்ல வந்திருந்தாலும் நம்மளுடைய தாக்கம் சிங்கப்பூரை தாண்டி உலகளவில் இருக்கணும் அப்படின்னு நாம நினைச்சு அந்த வகையில நாம வாழ்க்கைய
1: செலுத்தணும். 100%
0: சரி, நம்ம நேயர்கள் எல்லாம் என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தலாம். அவர் ரொம்ப கூல் அப்படின்னு அமுதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சுலைமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க ரொம்ப அற்புதமா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல நேயர்கள் உங்களுடைய நடிப்பை பாராட்டி டிக்டாக் வாயிலாக கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு புதிய நாடகத்துல நடிச்சுக்கிட்டு வராரு, ரக்ஷகன் அப்படிங்கிற நாடகம். இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி அமைந்தது, இந்த நாடகத்துல நடிக்கிற அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இந்த க்வெஸ்சன் நான் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கதையை சொல்லணும். நான் அதை சொல்லலாமா ப்ளீஸ்
0: சொல்லு. உங்களுக்கு நேரம் இருக்கா?
1: எனக்கு நேரம் இருக்கு. உங்களுக்கு நேரம் இருக்குல்ல?
0: எனக்கு நேரம் இருக்கு. நீங்க நேரம் இருக்குல்ல?
1: ஓகே, நான் சொல்லியே ஆகணும். பிகாஸ் இது வந்து ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ், பிரபஞ்சம் ஒன்ஸ் அகெய்ன் பட் ஆல்சோ டு ஷேர் மை கிராட்டிட்யூட். ஓகே, எனக்கு வந்து மியூசிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபார் 8 இயர்ஸ், ஓகே 13 இயர்ஸ் ஓல்டு 2021, என்னோட ஒன்லி கனவு என்னன்னாக்க, அவனுக்கு பி அன் ஆக்டர், யூனோ, காட்டணும் லைக் நான் யாருன்னு. அப்படிதான் என் மனசில் என் மைண்டில் எல்லாமே தஸ் த இன்டர்னல் டயலாக். ஓகே, அப்போது 14 இயர்ஸ் ஓல்டு இருக்கும்போது, செக் 2 படிச்சுட்டு இருக்கும்போது, நட்சத்திரம் டேலண்ட் ஹண்ட் ஒரு ரியாலிட்டி ஷோ வசந்தமில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பெஸ்ட் சைல்டு ஆக்டர் கேட்டகரியில் ஐ சைன்ட் அப் ஃபார் இட். எப்படியோ ஓவர் த ஸ்பேன் ஆஃப் 1 to 2 months அந்த ஷோ ப்ரோக்ரெஸ் ஆகும்போது ஆகிற டைம் ஐ காட் செலக்டட் ஆஸ் த டாப் ஃபைவ்ல
0: போயிட்டேன்.
1: கடைசி அந்த ஷோ ஃபினாலே நடக்கும்போது ஆல் த பெஸ்ட் அடல்ட் ஆக்டர், பெஸ்ட் டைரக்டர், எல்லா கேட்டகரியில் இருக்கிற அந்த டாப் ஃபைவ் எல்லாருமே இன் மீடியாகாம். ஸோ ஒரு சின்ன பையனாக நாங்கள் இருக்கேன். And I'm seeing all the stars, all the celebrities, all the Vasanam celebrities. And the time, I think Abhi Shankara was, he just won.
0: Vasanam star,
1: he just won.
0: Vitri Pittu.
1: And the time, la, parents and family, we were watching Vasanam. We were watching Vasanam, like school, we always watch Vasanam. And Abhi Shankara, I was so starstruck. 14 years old, I walked up to him. இந்த தைரியம் என்ன, வாட் ஐ வாஸ் திங்கிங் ஐ டோன்ட் நோ. பட் அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், அண்ணே யூ ஆர் வெரி கூல்ண்ணே, நான் உங்களை மாதிரி ஒரு நான் டிவியில் நடிக்கணும்ண்ணே, உங்களை மாதிரி நான் செய்யணும்ண்ணே, ஐ திங்க் யூ ஆர் ஸோ கூல்ண்ணே அப்படின்னு ஜஸ்ட் ஃப்ளேபர்காஸ்டட் லைக் எ லிட்டில் பாய். ஓகே, அப்புறம் ஹி லுக் அட் மீ, ஆமாம்ப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச்ப்பா சொல்லிட்டு ஹி ஹக் மீ. ஸோ கீப் இன் மைண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அங்கே நிறைய மற்ற செலிபிரிட்டிஸ்லாம் இருந்தாங்க, மற்ற ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ், பட் ஐ ஓன்லி ஸ்போக் டு ஹிம்.
0: அவர் வந்து உங்களுடைய மனசுல வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பார் இல்லையா? கண்டிப்பா, அதனால தான் நீங்க கண்டிப்பா அவர்கிட்ட போய் பேசிருப்பீங்க.
1: எஸ், டெஃபினட்டா டெஃபினட்டா. சோ அந்த மூமெண்ட் வாஸ் எ ஸ்பெஷல் மூமெண்ட், வாஸ் எ இன்டிமேட் மூமெண்ட். அது நடந்துச்சு தட் நோபடி நோஸ் அபௌட், ரைட்? ஓன்லி மீ அண்ட் ஹிம், எவ்ரி அண்ட் ஐ. 16 இயர்ஸ் லேட்டர் அபி சங்கரா கால்ஸ் மீ அண்ட் சேஸ், ப்ரோ ஃப்ரீயா இருக்கீங்களா ப்ரோ, வாங்க மீட் பண்ணலாம். நான் சொன்னேன், ப்ரோ என் கடைக்கு வாங்க ப்ரோ, சேட். அவர் சொல்றாரு, ப்ரோ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் ப்ரோ, நீங்க இப்போ மியூசிக் செய்றீங்க, பட் உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்குல்ல ப்ரோ. சொன்னேன், ப்ரோ என்ன ப்ரோ இப்படி கேட்டீங்க, உங்களுக்கு தான் தெரியுமே ப்ரோ, எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரீம், ஃபர்ஸ்ட் கனவு வாஸ் டு பிகம் அன் ஆக்டர் மேன், என்ன இப்படி கேட்குறீங்க? ஆஃப் கோர்ஸ், நான் மியூசிக்கில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக ஐ புட் தட் ட்ரீம் இன் த பேக் சீட். திஸ் வாஸ் ஆல்வேஸ் தி ட்ரூத். நான் என் மேனேஜ்மெண்ட்லாம் சொன்னேன், அவங்க எப்பவுமே கேட்டிருக்காங்க, இப்போ ஆக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா மியூசிக் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுனாக்கா அவர் டெஃபினெட்லி
0: கேட்டிருப்பீங்க இல்லையா?
1: எத்தனை வருஷம், 8 வருஷம் ஆஸ் அ சைல்ட் இதை பற்றி யோசிச்சு யோசிச்சு என்னைக்காச்சும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா ஐ வில் டெஃபினெட்லி டேக் இட்னு எல்லாருக்கும், என் டீம் கிட்ட எல்லாருக்கிட்டும் நான் சொல்லியிருக்கேன் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் ஆஃப் டூயிங் மியூசிக். ஸோ அபிஷங்கர் வந்து கேட்குறாரு, நான் சொன்னேன், ப்ரோ என்ன ப்ரோ உங்களுக்கு தான் தெரியுமே ப்ரோ, ஞாபகம் இருக்குல்ல நான் ப்ரோ அப்படி சொன்னேன். ஓகே ப்ரோ நான் சொல்கிறேன், நோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ நான் வந்து எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், என்னோடய ஸ்கிரிப்டை வந்து சேனல் க்ரீன் லைட் பண்ணிட்டாங்க, இட்ஸ் கால் ரச்சகன், உங்களை நான் லீட் ஆக்டரை நான் போடணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் இதை செய்யணும் ப்ரோ அப்படின்னு என்ன ப்ரோ சொல்றீங்க, this was how that interaction happened. He அந்த கான்வர்சேஷன் ஹி
0: அவர் ஞாபகம் வச்சிருந்து அவர் தயாரித்த முதல் நாடகத்துல உங்களை நடிக்க வச்சிருக்காரு.
1: இதுல என்ன ஒரு பெரிய ஒரு லைக் அமேசிங் திங்னா, இவர் வந்து சொல்லியிருக்காரு டு ஹிஸ் காலீக்ஸ் டு த பீப்புள் அட் த சேனல், இந்த மாதிரி யங் ராஜா வந்து அவள் ஆஸ்க் ஹிம் ஹி வில் டு த லீட் ரைட், அந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்காரு. அவங்க எல்லாரும் நோ நோ நோ நோ யங் ராஜா அவர் எப்படி நடிப்பாரு, அந்த மாதிரி
0: கண்டிப்பா சொல்றதுக்கு ஒரு நாலு பேர் இருப்பாங்க,
1: நாலு பேர் அஞ்சு பேர் 10 பேர் 100 பேர் இருந்திருப்பாங்கன்னு வெச்சீங்களே. இவர் வந்து ஃபாட் ஃபார் இட் அண்ட் செட் தட் நோ நோ நோ ஹி ஐ நோ தட் பாய், ஐ நோ ஹிம் ஃப்ரம் எ யங் ஏஜ், ஹி வான்ட்ஸ் டு பிகம் an actor, ஹி ஹஸ் ட்ரீம்ஸ் ஆஃப் பிகமிங் an actor, ட்ரஸ்ட் மீ நான் போய் பேசுறேன்னு சொல்லி ஹி ஃபாட் ஃபார் இட்.
0: அவரு அவருடைய அவரு நம்பிக்கை இருந்துருந்துச்சு.
1: அந்த கான்வர்சேஷன் தட் வி ஹேட் 16 இயர்ஸ் அகோ, ஹி ரிமெம்பர் தட், ஹி ஹெல்ட் ஆன் டு இட். And 16 years later, he's telling me, bro, you remember that time? You still have that dream, right? When he come and ask me, யோசிச்சு பாருங்க, லைக் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குட் ஹவ் கம் த்ரூ எனி அதர் பர்சன்
0: இன்
1: எனி அதர் வே.
0: ஆமா,
1: யோசிச்சு பாருங்க. பட் என்னோட மிகப்பெரிய கனவு ஒரு ஷோல ஒரு லீட் ஆக்டரா, ஒரு லைக் ஒரு ப்ராப்பர் நடிப்பு இருக்கிற மாதிரி, ஒரு ப்ராப்பர் ஸ்கிரிப்ட் இருக்கிற மாதிரி, ஒரு சேலஞ்ச், ஒரு ஒரு ஜேர்னி, அது அதுல இறங்கணும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை.
0: சரி இருங்க, தொடர்ந்து நாம இதை பத்தி பேசலாம். இப்ப ஒரு சின்ன இடைவெளிக்கு நாம போயிட்டு வந்துருவோங்க. வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
5: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
5: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
5: கேட்டாலே பரவசம்.
6: மலா, சமீபத்துல நீ சேர்க்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
7: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
6: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு போனே?
7: ASK ட்ரெய்னிங், அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
6: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
7: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
6: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg, அழையுங்க 6484-6723 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. மெட்ராஸ்

0: டான்பாஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டான்பாஸ் ஸ்நாக்ஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: ஹலோ, யங் ராஜா நம்மோடு தொடர்ந்து இணையிறாரு. யங் ராஜா
2: வணக்கம்.
1: உங்களுடைய நடிப்பு பயணத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அபி சங்கரா, நீங்க 14 வருடங்களுக்கு முன்பு அவரோட உரையாடிய அந்த தருணத்தை வந்து ஞாபகத்துல வைத்துக்கொண்டு அவர் தயாரிக்கும் முதல் நாடகமான ரட்சகத்துல உங்களை நடிக்க வச்சிருக்காரு. உங்களுக்கு தான் வந்து ஹீரோ, கதாநாயகன், கதாபாத்திரம். சரி, தொடர்ந்து அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: எஸ், ஸோ நான் சொல்லிட்டு இருந்தேன் உங்ககிட்ட, லைக் திஸ் வாஸ் அ வெரி பிக் ட்ரீம் ஆஃப் மைண்ட். என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இதை நான் கண்டிப்பாக செய்யணும் நான் யோசிச்சு வச்சுருந்தேன். அண்ட் கரெக்டாக இவர் மூலமாக இந்த இது வந்து அமைஞ்சிச்சு. அண்ட் இட் வாஸ் ஸோ எக்ஸைட்டிங், யூனோ, லைக் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ரோல். அதுவும் அந்த கதையும் வந்து இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அவர் கதை உட்காந்து சொல்கிறாரு, மகாகோல் உட்காந்து பேசுகிறோம், அந்த கதையை ஃபுல்லாக சொல்கிறாரு. ஏன்னா தாட் டு மைசெல்ஃப், வாவ், இது வந்து ஃபேமிலிக்கு பிடிக்கிற மாதிரி ஸ்டோரி, எல்லாருமே பார்க்கலாம். யூனோ, யூனோ, சில சில ஸ்டோரிஸில் வந்து ரொம்ப நிறையா காம்ப்ளெக்சிட்டிஸ், யூனோ, லைக் விளங்காது, புரியாது, ஏன் இங்கே இதெல்லாம் போகுது, அந்த மாதிரிலாம் எல்லாமே இஸ் இட் வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி. அவர் ஃபஸ்ட்டு அவர் சொல்கிறார் என்கிட்ட இந்த மாதிரி, இந்த கதை வந்து இஸ் பீன் இன் மை மைண்ட் ஃபார் மெனி இயர்ஸ், ஃபைனலாக விவ் காட் இன் த க்ரீன் லைட், சேனல் இஸ் அ ப்ரூஃப், இது நம்ம எடுக்க போகிறோம், இஸ் டெல்லிங் மீ த என்டயர் ஸ்டோரி. அண்ட் ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ் பை இட். அண்ட் ஐ வாஸ் ஸோ ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் தட் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஒரு ரோல், நம்பிக்கையோட, ஏதோ ஒரு ஒரு நம்பிக்கையோட என்கிட்ட வராரு, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தராரு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஐ வாஸ் ஸோ லைக் இமோஷனல் ஆல்சோ, யூனோ. அப்புறம் அந்த ஷூட் ஹேப்பன்ட், ஒரு 3 நம்ம ஷூட் பண்ணோம். அண்ட் ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் ஆல் தீஸ் அதர்
1: வசந்த நட்சத்திரங்கள்,
2: நட்சத்திரங்கள்ஸ், எஸ். அண்ட் இட் வாஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அன்லைக் எனி அதர்.
1: மறக்க முடியாத தருணம் ஏதாச்சும் இருக்கா?
2: மறக்க முடியாத தருணம், எஸ் டெஃபினட்டா. நம்ம சென்னைக்கு போய் ஒரு 2 ஷூட் பண்ணோம். அப்போ வந்து சம் ஆஃப் த காலிவுட் ஆர்டிஸ்ட், இவன் பால் டப்பா, என்ன ரேப்பர் பால் டப்பா, பால் டப்பா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் வந்து நடிச்சிருந்தாரு ஒன் ஆஃப் தி சீன்ஸ். யா, ஸோ சென்னையில் போய் சென்னையில் இருக்கிற அந்த அந்த டெக்னீஷியன்ஸ் அவங்க கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது, இட் ரியலி கேவ் லைக் ஒரு படத்தில் ஒரு ஒரு யூனோ ஒரு பெரிய படத்தில் இருந்தால் எப்படி இருக்கும். அதெல்லாம் சின்ன பிள்ளைல யோசிச்சு பார்த்த, யூனோ, ஸ்டில் ட்ரீம்ஸ் சொல்லலாம்.
1: ஆமா,
2: அந்த அந்த ட்ரீம்ஸ் வர் கெட்டிங் ஃபுல்ஃபில், அந்த எக்ஸ்பீரியன்சஸ் வர் சோ சோ கூல்.
1: உங்களுடைய கனவு வந்து இளம் வயதுல இருக்கும் பொழுதே நீங்க அந்த கனவு கண்டீங்க, நடிக்கணும் அப்படிங்கிற கனவு. ஆனா வந்து அந்த தருணத்துல உங்களுக்கு வந்து பூர்த்தி ஆகல. ஆனா பல வருடங்கள் கடித்து சரியான தருணத்துல உங்களுக்கு அந்த கனவு நனவாயிருக்கு.
2: யா, எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நேரம், யூனோ, ஒரு நேரம் வரும்.
1: ஆமா,
2: எல்லாம் நேரம் வரும். சம்டைம்ஸ் ஐ திங்க் அபௌட் இட், வாட் ஷி மீன், யூனோ, லைக் ரொம்ப போயட்டிக்கா சும்மா ஒரு லைன்ல பஞ்ச் டயலாக் மாதிரி
1: சொல்லிட்டு
2: போறாங்க. நேரம், நேரம்
1: உங்களுக்கு சரியான நேரம் அமைஞ்சிருக்கு, சரியான கதை, சரியான கதாபாத்திரம், சரியான ஒரு வாய்ப்பு.
2: இட்ஸ் கிரேசி. ஐ மீன், நீங்க நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. ஐ மீன், டு எவ்ரிபடி தட்ஸ் வாட்சிங் திஸ், ஐ திங்க் தயவு செஞ்சு டியூன் இன் ரட்சகன் மண்டேஸ் டு தேர்ஸ்டேஸ் 9 PM. இது வந்து உண்மையிலேயே இட்ஸ் அ ஸ்டோரி தட் ஐ லவ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக, யூனோ, மை லவ் அண்ட் கிராட்டிட்யூட் டு அபிஷங்கரா அண்ட் டீம், டு வசந்தம், டு மீடியாகாப், இந்த நம்பிக்கையை வச்சதுக்காக, யூனோ, ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் கிராட்டிட்யூட் டு ஷேர் ஃபார் தேட். பட் அதை மீறி நான் உண்மையிலே சொல்கிறேன், இட் இஸ் அ வெரி வெரி நைஸ் என்ஜாயபிள் ட்ராமா. இது எங்கே போகுது, உடனே கொஞ்சம் சஸ்பென்ஸாக, யூனோ, அடுத்த எபிசோடுக்கு உங்களை வெயிட் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு ஒரு ட்ராமா. சத்தியமா சொல்றேன், பிகாஸ் எனக்கு ஐ எம் வெயிட்டிங் மண்டே நாளைக்கு.
1: ஒன்றரை மாசம்
2: ஷூட் அப்புறம் லைக் குழம்பிடுச்சு, மைண்டே குழம்பிடுச்சு, எந்த எபிசோடு எந்த சீனா
1: நடிச்சோமா, உயிரை கொடுத்து நடிச்சு வந்திருக்கீங்க.
2: யா, ஸோ எல்லாத்தையும் அழகா பீஸ் பண்ணி, யூனோ, ஒரு ஷோவா 26 or 27 எபிசோட்ஸ் உருவாக்கி இருக்காங்க. வெரி கூல் டு சி எல்லாருடைய எஃபர்ட்ஸ் எப்படி அழகா ஒரு ஒரு ஷோவா மாறி இருக்குன்னு. இது வந்து ஒரு ஃப்ரண்ட் ரோட் சீட் லேந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு முன்னாடி அமைஞ்சது கிடையாது. இதுக்கு முன்னாடி செஞ்ச ட்ராமா டாக்குமெண்ட் எல்லாம் 1-2 நாளில் முடிகிற திங்ஸ். அண்ட் யா, டு சி ஹவ் எவ்ரி திங் ஹேஸ் ஷேப்டா கம் டுகெதர் இட்ஸ் ஆக்சுவலி சோ கிரேசி. ஐ ஹவ் சோ மச் நியூ ஃபவுண்ட் அப்ரிசியேஷன் சொல்லலாம் டு இந்த கலை ஆஃப் ஃபில்ம் மேக்கிங், டிவி டிராமா, இந்த என்ன சொல்லலாம்
1: படப்பிடிப்புக்கு,
2: படப்பிடிப்பு ரைட்,
1: நாடகங்கள் எடுப்பது,
2: நாடகம், யா, இஸ் எ நியூ ஃபவுண்ட் அப்ரிசியேஷன் பிகாஸ் எத்தனை பேரோட எஃபர்ட்ஸ், யூனோ,
1: எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு குழுவாக செயல்படணும், ஒருத்தருடைய அந்த

0: ரச்சகன், ஷார்ட் அவுட் டு த என்டையர் ப்ரொடக்ஷன் க்ரூ அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ் இன்வால்வ்ட். அது வந்து ரொம்ப ப்ளெசண்டாக, ரொம்ப மெமரபுளாக, ஒரு ஒரு
1: மறக்க முடியாத ஒரு அனுபவம்.
0: மறக்கவே முடியாது. இனிமே ஃபியூச்சர் ஐ ஹோப் ஐ டூ அதர் டிராமாஸ் அண்ட் அதர் ஆக்டிங் ஸ்டாஃப், பட் இது என்னோட ஃபர்ஸ்ட் டிராமா.
1: அதை தான் நான் கேட்க வந்தேன். அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டெஃபினட்டா, டெஃபினட்டா. ஐ திங்க் இட்ஸ் சோ ஃபன், யூ நோ.
1: திரை உலகத்துல நடிக்கணும்னு ஆசை இருக்கு உங்களுக்கு?
0: டெஃபினட்டா, டெஃபினட்டா.
1: யாரோட இயக்கத்துல நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
0: யாரோட இயக்கம்? இயக்கம்னா டைரக்ஷன்
1: தான. டைரக்ஷன்,
0: யாரோட டைரக்ஷன்? ஐ மீன், anybody cool, man. Like, you know,
1: said, anybody cool, சொல்லிட்டீங்க. யார் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
0: யார் கூட சேர்ந்தா, I mean, of course, தலைவர் கூட ஒரு அப்படி ஒரு quick shot, ஒரு சும்மா அப்படியே கிளப்பே, ஒரு எக்ஸ்ட்ரா அப்படி வந்துட்டு போற மாதிரி.
1: அப்ப ஹீரோயினா இருந்துச்சுன்னா?
0: ஹீரோயினாவா? அதெல்லாம் வந்து ஏன் நீங்க கேக்குறீங்க? I don't know. யோசிச்சு பார்த்தா, யோசிச்சு நான் சொல்றேன் உங்களுக்கு.
1: யார் வேணாலும் இருக்கலாம்,
0: யார் வேணாலும் இருக்கலாம். ஆனஸ்டா சொல்ல போனா, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிஸ் அண்ட் மரியாதை. பிகாஸ்
1: உலகம் முழுவதும் வந்து ஒளிபரம்பதாரி கிட்ட கேட்டுக்கிட்டு வராங்க, கண்டிப்பா யாராவது இங்க ஒருத்தர் வந்து என்ன தெரியுமா சொல்லிருக்காரு, ஹாவி மறுபடியும் சொல்லிருக்காரு, லோகேஷ் கனகராஜ் தான் உங்களுக்கு செட் ஆவாரு, உங்களை இயக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு. உங்களோட சேர்ந்து த்ரிஷா தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காரு.
0: ஏங்க ஏங்க, இப்பதாங்க ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வைக்கிறாங்க. ஏன் இப்படி? ஓகே, த்ரிஷா நீ இப்பவே ஆரம்பிச்சா அப்புறம் அதுக்கப்புறம் எங்க போறது?
1: இப்படிதான் கனவு காணணும், நீங்க தானே சொன்னீங்க. சின்னதா கனவு காணக்கூடாதுன்னு பெரிய லெவல்ல யோசிங்க.
0: நீங்க சொல்றது சரி, நீங்க சொல்றது 100% 100% சரி.
1: மக்கள் வந்துருவாங்க. சரி, நேர்களே வந்து இதுவரையிலும் யங்கராஜா பேசினதை நீங்க கேட்டிருந்தீங்க. ஒரு தன்முனைப்பு பேச்சாளர் என் முன் வந்து பேசின மாதிரி இருந்துச்சு. அவருடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்துகிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் கிளம்ப போறாரு. விடைபெறுவதற்கு முன்பு யங் ராஜா, நம்ம இளையர்கள் பலர் வந்து இந்த நேரத்தில் வந்து வானொலியை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அது மட்டும் இல்லை பெற்றோரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இறுதியாக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: வா, அவங்களுக்கு இறுதியாக நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, மிக்க நன்றி, யூனோ, ஃபார் டியூனிங் இன். மிக்க நன்றி ஃபார் ஆல் த ஆதரவு, ஆல் த சப்போர்ட், ஆல் த லவ். என்ன மாதிரி சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு கலைஞனை உருவாக்குறதுக்கான அந்த ஜேர்னியில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய பார்ட் ப்ளே பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அதுக்கு உங்களுக்கு நான் என்னோடய நன்றியை சொல்லணும். அண்ட் ஐ ஹோப் என்னோடய ஸ்டோரி, என்னோடய ஜேர்னியை பற்றி சில விஷயங்கள் ஐ ஷேர், ஐ ஹோப் இட் இன்ஸ்பயர்ஸ் or is impacts at least one of you guys.
1: Kandipa.
0: Because you know, idu vandu namba oru chinna ooru, namakku namba dhaan irukom, and namba vandu namakku namba dhaan support tharano, and and the support illati na indha mari oru thurayila na irangi ithana varshama na senjirukka mudiyadhu. And I hope to see more artists out there. I hope to see more people pursuing their dreams, and அவங்களோட ட்ரீம்ஸை நோக்கி நடக்கிறதுக்கான சப்போர்ட்டை தரக்கூடிய பேரண்ட்ஸும் இன்னும் நிறையா பேர் வரணும் அப்படின்னு இன்னும் என் மனசில் ஆசை இருக்குது. அண்ட் அதை பற்றி நிறையா விஷயங்கள் வி ஸ்போக் அபவுட் டுடே. ஏன்னா ஐ ஹோப் தேட் வி கெட் டு சி தட் சம்டே. அண்ட் யா, தேங்க்யூ ஃபார் டியூனிங் இன் எவ்ரி ஒன். அண்ட் ஐ ஹோப் டு பி பேக் ஹியர். சஞ்சனி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ.
1: தேங்க்யூ,
0: தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அரேஞ்சிங் திஸ். ஷார்ட் அவுட் டு டீம் ஓலி,
1: விடைபெறுகிறேன்.
0: இஷ் பாய் தம்பி.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே லெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
3: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
2: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ லெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
3: ஆமா, அவங்களை நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
2: தொடர்புக்கு
3: 8854-8989 நெட்லி வந்தாச்சு,
2: டென்ஷன் போயாச்சு.
1: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
4: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
1: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
4: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
5: சேஜ் சலூன், அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
1: நேரம் இப்பொழுது காலை 9:19 ஆகிவிட்டது. வணக்கம் சிகை நிகழ்ச்சியில சச்சினி என்னோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜென்சி பீட் அங்கத்திற்காக நீங்க பாம்பே திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்து அந்த பாடலை வழங்கியிருந்தாரு. அடுத்து உங்களுக்காக கட்ட பொம்மன், அதிசய பிறவி திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் ஒளியேறவிருக்கின்றன. அதற்கு முன்பு வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். அதோடு சிங்கப்பூரில் PSI என்னும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 61-75 இடைப்பட்டிருக்கிறது.
6: வானிலை நிலவரம் ஆதரவு
7: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரா.

0: செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: பெரிய அளவிலான சேமிப்புகள் சலுகைகள் விரைவில். முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா, சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு. மீடியா கார்ப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு. உடல் நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு. அக்டோபர் முதல் தேதியிலிருந்து வாண்டர் ஷாப் .sg இணையதளத்தில் வாண்டர் ஷாப் திருவிழா செல்லுங்கள். வாண்டர் ஷாப் .sg. இத்தகவலை வழங்கியது The Wonder Shop.

0: இந்தியன் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஏ ரஹ்மானின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. ஒலி 96.8 நீங்க இணைஞ்சிருக்கீங்க.
1: இனிமையான 90 இவங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: உங்களுக்கு தெரியுமா,
0: இதே நாள் செப்டம்பர் 28 1958 தன்னாட்சியாக சுதந்திரமாக இயங்க வேண்டும் அப்படின்னு மெடகஸ்கா வாக்களித்தது. இப்போ வாங்க மெடகஸ்கரை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை நாம தெரிந்து கொள்வோமா. மெடகஸ்கார்ல லிமோர் அப்படிங்கிற ஒரு விலங்கு இருக்குங்க. மெடகஸ்கார்ல மட்டும்தான் 110 மேலான விதவிதமான லிமோர் வகைகள் உள்ளன அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. அது மட்டும் இல்லை, நம்ம பூமியிலே வேற எந்த இடத்துலையும் இந்த லிமோர் வகைகளை நீங்க பார்க்க முடியாது அப்படின்னும் கூறப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லை, இந்த மெடகஸ்கார் தீவுல கமீலியன்ஸ் பச்சோந்திகள் நிறைய இருக்கின்றன அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இங்க நீங்க பாத்தீங்கன்னா வெனிலா இருக்கு இல்லையா, நாம வந்து அடிக்கடி வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். வெனிலா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய வாசனை திரவியங்கள்லயும் இருக்கு இல்லையா. அப்ப இந்த வெனிலா விற்கு இந்த உலகம் முழுவதும் வெனிலாவை வந்து உற்பத்தி செய்து வழங்குகிறது நம்ம மெடகஸ்கர் தீவு.

0: தகவலை வழங்கியோர்.
1: அதிக தூய்மை, அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.
2: நிறுவப்பொழுது காலை 9:42 ஆகிவிட்டது. சக்கரவர்த்தி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. தேனிசை தேன்ற தேவாவின் இசையில் மனோ எஸ் ஜானகி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக உள்ளத்தை அள்ளித்தான் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்க வருகின்றது. மனோ கொண்டு வரும் பாடலை கேட்பதற்கு முன்பு ஸ்டைலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா தங்க நகைகளை அணியணுங்க. ஆனா தங்க விலை நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு நாம இப்ப தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 169 வெள்ளி 50 காசு.
3: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
4: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. PIE-ஐ நோக்கி செல்லும் KJE, PIE சாங்கி எக்ஸிட்டுக்கு பிறகும், பிரிக்லன் ரோடிற்கு பிறகும், PIE-ஐ நோக்கி செல்லும் TPE லோயாங் அவென்யூ எக்ஸிட் அங்கேயும் சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன.
5: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
7: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
8: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
7: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
8: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
7: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
8: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
7: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
8: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
7: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
9: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா, அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
10: அருண் ஐஸ்கிரீம்.
0: ஒலி 968
2: சினிமா சினிமா மண்டாடி. என்பது சூரி நடிப்பில் சமீபத்தில் வெளியான ஒரு திரைப்படம். மண்டாடிக்கு என்ன பொருள் அப்படின்னா, சி வண்டர் அப்படின்னு பொருள்படும். மதிமாறன் புகழேந்தி இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கி இருக்காரு. இந்த திரைப்படத்துல சூரியோட சேர்ந்து சுஹாஸ் நடிச்சிருக்காரு. மண்டாடி திரைப்படத்தின் வாயிலாக சுஹாஸ் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமாகிறாரு. அது மட்டும் இல்லைங்க, மகிமா நம்பியார், சத்யராஜ், மிதுன் ஜெய், ரவீந்திர விஜய் இப்படின்னு பலரும் மண்டாடி திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. சூரி அப்படின்னு சொல்லும்பொழுது மாமன், கருடன், விடுதலை பாகம் ஒன்று இப்படின்னு பல ஹிட்டான திரைப்படங்களை வழங்கி இருக்காரு. இப்ப சுடச்சுட வெளியாகி இருக்கும் தகவல் என்னவென்றால், மண்டாடி இந்த திரைப்படங்களின் வெற்றியை விஞ்சி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக அளவுல முதல் வார இறுதியில் இதன் வசூல் சுமார் 50 கோடியை தாண்டி உள்ளது அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. இயல்பான நடிப்பு, சக்தி வாய்ந்த காட்சிகள், அதோடு விறுவிறுப்பான விளையாட்டு நாடக பின்னணி, இவை எல்லாமே தான் இந்த திரைப்படத்திற்கான வெற்றி அப்படின்னும் ரசிகர்கள் சொல்றாங்க. உங்களோட இந்த தகவலை பகிர்ந்த பிறகு நானும் மண்டாடி திரைப்படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன பாக்கலனா கண்டிப்பா போய் பாருங்க. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க
11: அணி மணி. தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

லலிதா திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. சிற்பி இனிய செய்யல் மழோ அந்த பாடலை வழங்கி இருந்தாரு. வணக்கம் சிங்கை, நிகழ்ச்சியில இருந்து நான் விடைபெற நேரம் வந்தாச்சு. விடைபெறும் பொழுது ஒரு சந்தோஷத்தோட நான் விடைபெறேங்க. இன்று வந்து நம்ம ஒளிக்கூடத்திற்கு யங் ராஜா வந்திருந்தாரு. அவரை சந்திக்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. யங் ராஜாவை நான் பல நிகழ்ச்சிகள்ல பார்த்திருக்கேன். இவர் வந்து சிங்கப்பூரை சார்ந்த ஒரு சொல்லிசை கலைஞர், ஒரு தொழில் முனைவர், ஒரு பாடகர், இப்படின்னு பல பரிமாணங்களை கொண்டு அனைத்துலக அளவுல வெற்றி பெற்றுக்கிட்டு வராரு நம்ம யங் ராஜா. இருந்தாலும் ஒரு தன்னடக்கத்தோட அவர் வந்து பேசுவாரு. அது மட்டும் இல்ல, யார் வந்து அவர் அணுகி நான் படம் எடுக்கலாமா, அவங்க கிட்ட பேசலாமா, அவங்களுடைய கையெழுத்து வாங்கலாமா அப்படின்னு கேட்டாலுமே அவர் வந்து முடியாது அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு நேர்காணல் இருந்துச்சுன்னா அவர் அதுக்கு ஓடி போவாரே ஒழிய என்னைக்குமே முடியாது அப்படின்னு சொன்னது கிடையாது. அது மட்டும் இல்ல, ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர், எப்போதுமே சிரிச்ச முகத்தோட இருப்பாரு. இந்த இளைஞருக்கு கண்டிப்பா நம்முடைய வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சே ஆகணும். வாட்ஸ்அப் வாயிலாகவும் டிக்டாக் வாயிலாகவும் உங்களுடைய ஆதரவை தெரிவித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. அவர்கிட்ட நான் ஒரு மணி நேரம் பேசினேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணவே இல்லை. ஒரு நண்பரோட சேர்ந்து பேசின மாதிரி இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க இந்த நேர்காணலை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒலி 968 சமூக வலைதளங்களோட இணைந்துடுங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல வாரங்கள்ல கண்டிப்பா உங்களுக்காக இந்த நேர்காணல இருந்து சின்ன சின்ன துணுக்குகளை நாங்க உங்களுக்கு பதிவேற்றம் செய்வோங்க. அது மட்டும் இல்லைங்க, யங் ராஜாவின் நடிப்பில் அடுத்து வந்து ரட்சகன் அப்படிங்கிற நாடகம் வெளியாகி உள்ளது. திங்கள்ல இருந்து வியாழன் வரையிலும் ஒவ்வொரு இரவு 9 மணிக்கு வசந்த மொழிவடியில் உங்களுக்காக இடம்பெறுகிறது. கண்டிப்பா இந்த நாடகத்தை பார்த்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் வழங்க வேண்டும். சரி, இப்பொழுது நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்களை நான் நாளை காலை மற்றும் ஒரு வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: Adiós, amigo.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டா புஷ்ப கடை.
4: நல்ல தருணங்களை தருவேன், புன்னகையில் மகிழ்வேன்.
5: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
6: மனம் நிகழ, திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
7: வணக்கம். காலை மணி 10, மீடியா காப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். தொலைத்தொடர்பு நிறுவனமான சிம்பாவின் வாடிக்கையாளர்களில் 23,000 அதிகமானோரின் தனிப்பட்ட தகவல்கள் கசிந்துள்ளன. கடந்த வியாழக்கிழமை அந்த ஊடுருவல் பற்றி தெரியவந்தது. வாடிக்கையாளர்களின் பெயர்கள், அடையாள அட்டை எண்கள் போன்ற தகவல்கள் கசிந்ததாக சிம்பா கூறியது. கடன்பற்று அட்டை விவரங்களோ வங்கி கணக்கு விவரங்களோ வெளியாகவில்லை என்பதை அது உறுதிப்படுத்தியது. ஊடுருவப்பட்ட தகவல்கள் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டதற்கான அறிகுறி ஏதும் இல்லை என்றும் நிறுவனம் கூறியது. நிறுவனம் தற்போதைய பாதுகாப்பு நடைமுறைகளை மறு ஆய்வு செய்கிறது. ஊடுருவல் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இணைந்து செயல்படுவதாக சிம்பா தெரிவித்தது. சிங்கப்பூரர்கள் பருவநிலை மாற்றத்துக்கு தயாராக சுயமாக செயல்படலாம் என்று தென்கிழக்கு வட்டார மேயர் தினேஷ் வாசுதாஸ் கூறியுள்ளார். பருவநிலை அபாயங்களிலிருந்து நாட்டை பாதுகாக்க அரசாங்கம் முயற்சி எடுக்கும் வேளையில் குடிமக்கள் நடைமுறைக்கேற்ற செயல்களில் ஈடுபடலாம் என்றார் அவர். பருவநிலை மாற்றம் கொண்டுவரும் எல்லா பிரச்சினைகளுக்கும் ஒரே தீர்வை எதிர்பார்க்க முடியாது என்றார் திரு தினேஷ். அதனை படிப்படியாக கையாளலாம் என்று அவர் ஆலோசனை வழங்கினார். கல்வியாளர்கள், வணிக தலைவர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோருடன் ஒரு கலந்துரையாடலில் அவர் பங்கேற்றார். பருவநிலை சவால்களை கையாளும் வழிகளை அவர்கள் ஆராய்ந்தனர். வெப்பநிலை, உயரும் கடல் மட்டம், உணவு, தண்ணீர் பாதுகாப்பு போன்ற விவகாரங்களை பங்கேற்றவர்கள் அலசினர். சிங்கப்பூரின் தேசிய பருவநிலை திட்டத்தில் அவர்களின் கருத்துக்கள் இணைத்துக் கொள்ளப்படும். புரூனாயின் பட்டத்து இளவரசர் ஹஜி அல் முட்டாடி பில்லா இன்று சிங்கப்பூர் வருகிறார். வரும் வெள்ளிக்கிழமை வரை அவர் இங்கிருப்பார். இவ்வாண்டின் இளம் தலைவர்கள் திட்டத்துக்கு அவர் பிரதமர் லாரன்ஸ் வோங்குடன் இணைந்து தலைமை வகிப்பார். இரு நாடுகளின் அடுத்த தலைமுறை தலைவர்களுக்கு இடையே நட்புகளை உருவாக்கவும் ஆழப்படுத்தவும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது. மின்னிலக்கம், பசுமை பொருளியல், தற்காப்பு, உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து இன்னும் என்னென்ன செய்ய முடியும் என்பதை கலந்தாலோசிக்கவும் நிகழ்ச்சி வழிவகுக்கும். அதிபர் தர்மன் சண்முகரத்னம், பிரதமர் லாரன்ஸ் வோங், மூத்த அமைச்சர் லீ சியன் லுங் ஆகியோர் பட்டத்து இளவரசரை வரவேற்று உபசரிப்பர். துவாஸ் துறைமுகம், சாப்டி ராணுவ பயிற்சிக் கழகம், சுல்தான் பள்ளிவாசல், மலாய் மரபுடைமை நிலையம் போன்ற முக்கிய இடங்களுக்கு பட்டத்து இளவரசர் செல்லவிருக்கிறார். ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி, அமெரிக்காவுடன் பெரும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய போருக்கு தெஹ்ரான் தயார் என்று கூறியிருக்கிறார். அரசதந்திர முயற்சிகளில் ஈடுபடவும் தெஹ்ரான் தயார் என்றார் அவர். ஹார்மஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரான் ஒரு திட்டத்தை பரிந்துரைத்தது. அதை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிராகரித்தார். அந்த மறுப்பு பற்றி அதிகாரப்பூர்வமாய் தகவல் பெறவில்லை என்று திரு அராக்ஷி சொன்னார். ஈரான் மோசமாக தோல்வியடைவதால் அது ஒப்பந்தம் செய்திட முனைவதாக திரு டிரம்ப் முன்னர் கூறினார். இந்த வாரம் கூடுதல் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் சொன்னார். ஆனால் ஈரானின் தேசிய ஊடகங்கள் அப்படி ஏதும் இல்லை என்று தெரிவித்தன. பிரிட்டனில் உள்ள ஒரு ஆகாயப்படை தளத்தில் ஏற்பட்ட மிரட்டலை கையாண்ட அதிகாரிகளை அமெரிக்க அதிபர் டிரம்ப் பாராட்டியிருக்கிறார். அந்த தளத்தை அமெரிக்க படைகளும் பயன்படுத்துகின்றன. அங்கிருந்து அமெரிக்க ராணுவம் ஈரானை தாக்கியிருக்கிறது. குளோச்செஸ்டர் ஷயரில் உள்ள ஆகாயப்படை நிலையம் அருகே 5 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் பயங்கரவாத செயலுக்கு தயாரானதாக சந்தேகிக்கப்பட்டது. சந்தேக நபர்கள் தளத்திற்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்த முயற்சி செய்ததாக திரு டிரம்ப் சொன்னார். ஆனால் பிரிட்டிஷ் அதிகாரிகள் அதனை உறுதி செய்யவில்லை. தாய்லாந்தின் அரசமைப்பு சட்ட நீதிமன்றம் இந்த ஆண்டு நடந்த பொது தேர்தல் குறித்த வழக்கில் இன்று தீர்ப்பு அளிக்கவிருக்கிறது. தீர்ப்பை பொறுத்து தேர்தல் முடிவில் ஒரு பகுதி அல்லது முழுவதுமே கேள்விக்குறியாகலாம். பொது தேர்தலில் வாக்குகளின் ரகசியத்தன்மை கீழறுக்கப்பட்டிருக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டது. வாக்குச்சீட்டுகளில் உள்ள பார்கோட் QR குறியீடுகளை கொண்டு எந்த வாக்காளர் எந்த வேட்பாளரையும் எந்த கட்சியையும் தேர்ந்தெடுத்தார் என்று கண்டுபிடித்து விடலாம் என்று கூறப்பட்டது. குறியீடுகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக சேர்க்கப்பட்டதாய் தேர்தல் ஆணையம் சொன்னது. February 8 நடந்த பொது தேர்தலில் சுமார் 38 மில்லியன் பேர் வாக்களித்தனர். அதில் பிரதமர் அனுடின் சான்விரா கோனின் பூமி ஜெய்தாய் கட்சி வெற்றி பெற்றது. தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கிலும் அதை சுற்றியுள்ள

0: செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
3: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
2: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
3: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு, அமுதம் போல தோசை.
2: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
3: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
4: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
5: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

இப்படிதான் டான்ஸ் ஆடிக்கிட்டே ஆடிக்கிட்டே உங்களுடைய நாளை நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம். இல்ல நீங்க ஆட தேவையில்ல, உங்க கால்கள் மட்டும் தனியா ஆடுற மாதிரி இருக்கும். அவ்வளவு வேலைகள் காலம் காத்தாலே இருக்கும். நம்ம இதை எடுத்துட்டோமா அதை எடுத்துட்டோமா, பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பணும், அதே நேரத்துல ஆறாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு தொடர்ந்து பிஎஸ்எல் தேர்வுகளாக இருக்குது, அவங்கள தயார் பண்ணி நம்ம அனுப்பணும், நம்மளும் தயாராகணும். இப்படி பல வேலைகளை எல்லாமே செஞ்சுக்கிட்டு அதே நேரத்துல நீங்களும் இப்ப அலுவலகத்துக்கு போய்கிட்டு இருப்பீங்க. சில பேர் அங்க இருந்து இப்ப கேட்டுட்டு இருக்கலாம், சாலையில பயணம் மேற்கொண்டு இருக்கலாம். இப்படி நீங்க எங்க இருந்து கேட்டாலும் சரி, உங்க எல்லாரையும் ஆனந்த மாறுவ நிகழ்ச்சிக்கு வருக வருக வரவேற்கிறேன். நான் ஹலீமா அஸ்வான். ஆமாங்க, இன்றைக்கு ஒரே ஒரு குரல் தான் கேட்க போகுது. கதகளியோ குச்சிப்புடியோ இல்ல வேற எந்த ஒரு நடனத்தை நான் ஆடணும் நினைச்சாலும் தனியா தான் ஆட முடியும். ஆனா ஏன் கூட நீங்க எல்லாரும் இருக்கீங்க, அதனால ஒன்னா சேர்ந்து ஆடுவோம். இந்த வாரம் புதிய ஒரு தொடக்கம், புதியதொரு வாரம், புத்தம் புதிய நாள்ல நம்ம இணைஞ்சிருக்கிறோங்க. நேற்று நம்ம கண்டிப்பா மாற்ற முடியாது, ஆனா இன்று எப்படி செல்லணும்னு அது உங்க கையில தான் இருக்குது. ஒரே ஒரு குறைபாடோ இல்ல ஒரே ஒரு கசப்பான சம்பவமும் நடந்துடுச்சுன்னா அதை பத்தியே நினைச்சு உங்க நாள் நீங்க கெடுக்காதீங்க. அது ஒரு விழுக்காடு தான். இன்னும் 99 விழுக்காடு இருக்கு, அதை எப்படி நீங்க மாற்றி அமைக்கல அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு பேசுறதுக்கு நிறைய இருக்குதுங்க. இன்ஸ்டாகிராம்ல புதுசா ஒரு சுவாரஸ்யமான புது வசதி வந்திருக்கு. சிங்கப்பூருக்கு பெருமை சேர்த்த நம்ம சாந்தி பரேரா. தொடக்கப்பள்ளி ஆண்டிறுதி தேர்வு, தாய்மொழி தேர்வு எழுதும் மாணவர்கள், அதன் பிறகு எல்லார் வீட்டிலும் இருக்கும் பொருள். ஆனா உங்க வீட்டுல மட்டும் இல்ல, அதை பத்தி நம்ம பேச போறோம். எல்லாமே நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே பேச முடியாது இல்லையா? தொடர்ந்து வானொலி பக்கமா இணைஞ்சிருங்க. அடுத்த 4 மணி நேரம் உங்களுக்காக நிகழ்ச்சியை நான் வழங்க வந்துட்டேன், ஹலீமா அஸ்மான். வாங்க, சங்கர் மகாதேவன் வசுந்தரா தாஸ் கொண்டு வரும் பாடலை கேட்கலாம். அந்த பாடலை தொடர்ந்து ரோஜா கார்டு சுடிதார் போட்டா எப்படி இருக்கும்னு ஹரிஹரன் சொல்ல வராரு. ரேட் படத்துல இருந்து இது உங்க ஆனந்தம் ஆரம்பம். ஆரம்பிக்கலாமா?

நிகழ்ச்சியில் நினைச்சிருக்கீங்க, எத்தனை பேர் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துறீங்க தெரியல, ஆனா இன்ஸ்டாகிராமை நீங்க அதிகமா பயன்படுத்துற ஒருத்தர்னா அதுல நிறைய இஃபெக்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்ப புதுசா ஒரு இஃபெக்ட் சேர்க்க போறாங்க, அதுதான் பிக்சல் இஃபெக்ட். ஆமாங்க, மெட்டா நம்முடைய இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்க்காக 30க்கும் மேற்பட்ட AI செயற்கை நுண்ணறிவு சார்ந்த புதிய இஃபெக்ட்ஸ் அறிமுகப்படுத்தி வருது. அதே போல புதுசா இந்த பிக்சல் இஃபெக்ட் மூலம் நீங்க என்ன செய்யலாம்னா, ஒரு படத்துல குறிப்பிட்ட நபரையோ இல்ல பொருளையோ நீங்க மறைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிக்சல் வடிவில் உங்களால மறைக்க முடியும். மெட்டாவின் புதிய ஸ்டோரி இஃபெக்ட்ஸ்ல பல நாடுகள்ல இந்த ஒரு பிக்சல் இஃபெக்ட் படிப்படியா வழங்கப்படுகின்றன. நல்ல பயன்பாடுகள் இதற்கு இருக்குதுங்க. குழந்தைகளின் முகத்தை நீங்க மறைக்கலாம், பின்னணியில தெரியாத ஒரு நபர் வந்துட்டாங்க அவங்கள மறைக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறைக்கலாம். ஒருவரின் தனி உரிமையை நீங்க பாதுகாக்கிறதுக்கு இந்த ஒரு இஃபெக்ட் பயன்படுத்தலாம். சில பேர் காதலரை முழுசா ரிவீல் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் நீங்க மறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த பிக்சல் இஃபெக்ட் பயன்படுத்தலாங்க.

0: சங்கிகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேயர் செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. அப்படி நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவல உங்களுக்கு வழங்கியது ஜாயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய
5: M1.com.sg.

0: வணக்கம் சிங்கையில நான் பேசியிருந்தேன். இன்றைக்கு ஆனந்த பார்பம்ல ரொம்ப அழகா மஞ்சள் காட்டு மைனா இல்ல பச்சை காட்டு மைனா, ஏன்னா பச்சை டிரெஸ்ல அவங்க வந்திருக்காங்க. அவங்க சிரிப்புல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் யாருன்னு. இந்த சிரிப்புல இருக்கிற ஒரே நபர், ஒரே படிப்பாளர் நம்ம சஜினி தான்.
1: வணக்கம் ஹலிமா. வணக்கம் நேயர்களே.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுக்கு போகாம?
1: வேலை ஹலிமா, அது மட்டும் இல்ல, உங்களை பார்த்தேன், பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்து
0: பேசி ரொம்ப நாள் ஆச்சு.
1: இல்ல வெளிக்கிழமை தான் பார்த்தோம், பேசணும், மிஸ் பண்ணிட்டேல. நீங்க வேற என் பார்ட்னர் எல்லாம் இழுத்து போட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க.
0: How do I tell you? இல்ல பிரச்சனை இல்ல, நீங்க காதல கூப்பிட்டு நீங்க ஆடலாம் பாடலாம்
1: செய்யறேன் செய்யறேன்.
0: அதை நம்ம பாக்குறதுக்கு நிச்சயமா ரொம்ப ஆவல காத்துட்டு இருக்கோம். நேர்களை நீங்களும் சொல்லலாம், நம்ம காதர் சஜினி வந்து எந்த ஒரு நடனத்துக்கு எந்த ஒரு பாடலுக்கு ஆடணும் அப்படின்னு, அந்த பாடலுக்கு நிச்சயமா நம்ம காதர் சஜினி ஆடுவாங்க. எப்படி நான் காதர்கிட்ட கேட்காம நான் கமிட் பண்றேன் பாத்தீங்களா?
1: காதர்கிட்ட நீங்க வந்து கேட்கவே தேவையில்ல,
0: அங்கதான் நான் நிக்கிறேன்.
1: காதர் வா, இங்க வாங்க, இங்க நில்லுங்க, கேமரா இருக்கு, வாங்க நம்ம ஆடிடலாம் அப்படின்னு சொன்னாக்க அவரு செஞ்சிருவாரு.
0: உண்மைதான், கோடு கோடு போட்டா ரோடே போட்டுருவாரு. சரி சஜினி, ஒரு கேள்வி உங்ககிட்ட இருந்து இதை தொடங்கணும் ஆசைப்படுறேன். இப்போ ஒரு வீட்டுல அத்தியாவசிய பொருள்கள்னு ஒண்ணு இருக்கும், அது நம்முடைய மனப்பான்மையில சின்ன வயசுல இருந்து நமக்கு சொல்லிருப்பாங்க. ஒரு வீடுன்னு இருந்துச்சுன்னா இந்த பொருள்கள் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு. ஆனா காலம் மாற மாற அந்த பொருள்களும் குறைய ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, சேவைகளும் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அது வரிசையில இப்ப என் வீடு நீங்க பாத்தீங்கன்னா, என் வீட்டுல வந்து இந்த லேண்ட் லைன் கிடையாது. லேண்ட் லைன் இல்ல, எல்லாருமே கைபேசிகள் தான் பயன்படுத்துறோம்.
1: வீட்டு தொலைபேசி அப்படிங்கறதுக்கான அந்த தேவை இப்ப இருக்க மாட்டேங்குது, எல்லாருமே வந்து கையெழுத்து தொலைபேசிலேயே தொடர்பு கொள்றாங்க.
0: ஆமா, ஆனா என்னுடைய அம்மா வீட்டுல இன்னும் இருக்குது வீட்டு தொலைபேசி இருக்குது. என்னுடைய வீட்டுல இல்ல, என்னுடைய மாமியார் வீட்டுல இருக்குது. ஆனா என்னுடைய வீட்டுல அந்த லேண்ட் லைன் கிடையாது, வீட்டு தொலைபேசி கிடையாது.
1: சரி,
0: அந்த வரிசையில உங்க வீட்டுல எதை நீங்க பயன்படுத்துறது கிடையாது, எது இல்ல?
1: ரெண்டு முக்கிய இந்த காலகட்டத்திற்கு தேவையான இரண்டு
0: பொருள்கள், அத்தியாவசிய பொருள்கள் இல்ல
1: கிடையாது.
0: என்னது அது?
1: ஒண்ணு வந்து தொலைக்காட்சி.
0: ஓ,
1: என் வீட்டுல தொலைக்காட்சி கிடையாது.
0: தொலைக்காட்சி பெட்டி இல்ல,
1: தொலைக்காட்சி கிடையாது. அது மட்டும் இல்ல, இந்த இணையத்திற்கான அந்த இணைப்பு இருக்கு இல்லையா, அந்த வைஃபை ரவுட்டர் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் கிடையாது.
0: என்ன சொல்றீங்க நீங்க?
1: ஆமா, என் வீட்டுல இணையமும் கிடையாது, தொலைக்காட்சியும் கிடையாது.
0: பிராட்பேண்டும் இல்ல, வைஃபை இல்ல, அதே நேரத்துல தொலைக்காட்சி பெட்டியும் கிடையாது.
1: கிடையாது.
0: அப்ப முழுக்க முழுக்க டேட்டா தான் நீங்க பயன்படுத்துறீங்க?
1: முழுக்க முழுக்க டேட்டா தான் பயன்படுத்துறேன். அது மட்டும் இல்ல, நான் அவ்வளவாக வந்து இப்ப திரைப்படங்கள் தொலைக்காட்சி பார்ப்பது கிடையாது. வீட்டுக்கு நான் போனேனா அது வந்து என்னுடைய சேஃப் ஸ்பேஸ் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு இளைப்பாடுற இடம். அப்ப அங்க வந்து நான் நிறைய புத்தகங்களை வாசிப்பேன். அது மட்டும் இல்ல, இப்ப ஏதாச்சும் வந்து புகழ் பெற்ற ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா வந்து அவ்வப்போது ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல நான் பார்ப்பேன், செய்வேன். இல்லாட்டி சின்ன வீடுதான், ஆனா இருந்தாலும் வந்து இந்த ரெண்டும் வந்து இருக்கிறது கிடையாது. தொலைக்காட்சி அப்படி பாக்கணும்னு நினைச்சேன்னா என்னுடைய தோழியோட வீட்டுக்கு நான் போவேன், அங்க நான் தொலைக்காட்சி பார்ப்பேன். ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சுன்னா நான் வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி நீ பாத்துறதே, நான் வந்து உன் கூட சேர்ந்து பாத்துறேன் அப்படின்னு சொல்லி, பாத்துரு அப்படின்னு சொல்லி நாங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து ஒரே நேரத்துல அதை பார்ப்போம். ஆனா பெரும்பாலான நேரங்கள்ல வந்து நான் வீட்டுல இருந்தேன்னா அது வந்து இட்ஸ் லைக் நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போற மாதிரி, ஹோட்டலுக்கு போனா நம்ம வந்து இளைப்பாறணும்னு நினைப்போம், ஃப்ரீயா இருக்கணும்னு நினைப்போம், எந்த ஒரு சத்தம் இல்லாம அந்த நாய்ஸ் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரி என் வீட்டுல நான் ஏங்கிக்கிட்டு வரேன். ஒரு காட்டுவாசி மாதிரி,
0: அவங்க பேர்ல ஒரு வீடு இருக்கணும், அவங்க ஒரு வீட்டு உரிமையாளரா ஆகணும் அப்படின்னு நீங்க.
1: நீங்க சொல்றது ரொம்ப உண்மை ஹலிமா. ஒரு காலகட்டத்துல வந்து என்னுடைய தோழிகிட்ட நான் பேசிட்டு இருந்தேன், நான் வாழ்க்கையில என்னதான் செஞ்சிருக்கேன்னு தெரியல, வானொலியில படைப்பாளரா இருக்கேன், ஆனா இருந்தாலும் வந்து என்ன பெருசா சாதிச்சுட்டேன் அப்படின்னு ஒருத்தர் என்ன பார்த்து கேட்டாரு. அது என் மனசு ரொம்ப உறுத்துனுச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு என் தோழி என்ன தர்ம சொன்னாங்க, சிங்கப்பூர்ல நில பற்றாக்குறை உள்ளது, அதனாலேயே வீட்டு வேலை எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது இல்லையா.
0: கொஞ்சம் அதிகமா இல்ல, ரொம்பவே அதிகமா இருக்குது,
1: அதிகமா இருக்கு. ஆனா இருந்தாலும் ஒரு தனி நபராக இருந்து நீ ஒரு வீட்டு உரிமையாளராக இருக்க, அப்ப அது கண்டிப்பா ஒரு பெரிய சாதனைதா,
0: கண்டிப்பா
1: அது நீ வந்து நினைச்சு சந்தோஷப்படணும் சஜினி அப்படின்னு சொன்னப்ப எனக்கு வந்து உண்மையிலே ஆமால
0: உங்களுடைய சாதனைகளை, உங்களுடைய மைல்கற்களை நீங்க சிறுமைப்படுத்த கூடாது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க அதை சிறுமைப்படுத்தி பேசலாம், ஆனா நீங்க அதை சிறுமைப்படுத்த கூடாது. தொடர்ந்து நீங்க சாதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு வீட்டு உரிமையாளரா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு சாதனை, எவ்வளவு பெரிய ஒரு மைல்கல். அது நம்ம சஜினி ஏற்கனவே அடைஞ்சிட்டாங்க. அதனால வீடு சின்னதோ பெருசோ அது உங்களுடைய சரணாலயமா இருக்குது. அதை நீங்க நல்லா தக்க வச்சுக்கணும்.
1: இதுல நாலு பேர் வந்து சொல்லுவாங்க, சரி நீ வீடு வாங்கிருக்க, நாலு ரூம் வீடு வாங்க வேண்டியதானே,
0: நீங்களா இருக்கீங்க
1: ரூம் வீடு வாங்க, நீ கொண்டோ வாங்கலாம்.
0: இல்ல இல்ல, அதுல நீங்களா இருக்கீங்க, நீங்களா காசு கொடுக்குறீங்க, நீங்களா என்னுடைய பில்ஸ் வந்து கட்டுறீங்க,
1: வீட்டை சுத்தம் பண்றது யாரு?
0: இல்ல இல்ல, அப்ப சிப் சிப்னு இருக்கணும். சரி, இந்த பக்கம் வருவோம். அத்தியாவசிய பொருள்கள் அப்படின்னு சொல்லும் போது, அந்த அத்தியாவசிய பொருள் ஒன்று உங்க வீட்டுல இல்ல அப்படின்னு சொன்னா எதுன்னு சொல்லுவீங்க? வாட்ஸ்அப் செய்ய 9687889868
1: குரல் பதிவாகவும் அனுப்பி வைக்கலாம், அல்லது குறுஞ்செய்தியாகவும் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அடுத்து உங்களுக்காக பாடல் இடம்பெறுகிறது. அல்லி அர்ஜுன் படத்திலிருந்து கார்த்திக் வசந்தராஜ் பாடலோட வராங்க.

0: 80களின் அதிசய உலகம்.
1: ஒரு பாட்டு காதல் பூத்தது, அதை கேட்டு
0: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
2: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி ஒன்பதாறு
3: கேட்டாலே பரவசம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். நம்ம ஒரு முறை வெற்றி பெற்றோனா அது ஒரு பெரிய சாதனை, ஒரு பெரிய மைல்கல். ஆனா ஒரு முறை உச்சத்துக்கு போன பிறகு எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் நம்ம தோள்ல சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. நம்ம மேல அதிக எதிர்பார்ப்புகளும் வருது. அந்த எதிர்பார்ப்புகளை நம்ம பூர்த்தி செய்யணும். அது ஒரு பெரிய சவாலான விஷயம்தான். இப்போ நீங்க உச்சத்தை தொட்டுட்டோன்னு திரும்ப அந்த உச்சத்தை தொடறீங்க பாத்தீங்களா, அதுதாங்க நிலைத்த சாதனை அப்படின்னு சொல்லலாம். சிங்கப்பூர் வீராங்கனை சாந்தி பெறாரா ஆசிய விளையாட்டு போட்டியின் பெண்கள் 200 மீட்டர் ஓட்டத்துல தங்க பதக்கத்தை வென்றிருக்காங்க. அவங்க எடுத்துக்கிட்ட நேரம் 22:78. ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல 2 தங்க பதக்கங்களை வென்ற முதல் சிங்கப்பூர் என்ற பெருமை சாந்தி பிறராவது அங்க போய் சேரும். 200 மீட்டர்ஸ் பிரிவுல எந்த பெண் வீராங்கனையும் இதற்கு முன்னால அடுத்தடுத்த போட்டிகள்ல தொடர்ந்து தங்க பதக்கம் வென்றது கிடையாது. வெள்ளி பதக்கம் சீனாவுக்கும் வெண்கலம் இந்தியாவுக்கும் சென்றடைந்தது. நம்ம 30 வயது சாந்தி ஏற்கனவே 100 மீட்டர்ஸ் போட்டியில வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. 3 ஆண்டுக்கு முன்பு அவங்க சீனாவில நடந்த போட்டியில 100 மீட்டர்ஸ்ல வெள்ளியும் 200 மீட்டர்ஸ்ல தங்கமும் வென்றிருந்தாங்க. 2023 தங்கம் வென்றாங்க. இப்ப 3 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தங்க பதக்கத்தை வென்றிருக்காங்க. முதல் வெற்றி உலகத்துக்கு உங்களை யாருன்னு காட்டும். அடுத்த வெற்றி நம்ம பெறும்போதுதான் அது தற்செயல் கிடையாது, அதற்கு பின்னால நிறைய கடித உழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும். சாந்தி பெறறா அவங்க சிங்கப்பூருக்கு ஒரு பெரிய பெருமைதான்.

இடர்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
3: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
2: சுவையா?
3: இந்த காஃபி.
2: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
3: கோத்தாஸ் ஃபில்டர் காபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
4: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
5: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.
6: நான் தஞ்சை ராஜா பேசுகிறேன்.
5: வணக்கம் ராஜா. சொல்லுங்க.
6: நாங்களாம் சின்ன இருக்கும்போது நியூஸ் பேப்பர், அதாவது நாளிதழ் தினமும் வர்றதுக்காக எங்க அப்பா எல்லாருமே ரெடியா காலையில் உட்காந்து வந்த உடனே அவங்க பார்த்துட்டு உடனே அன்னைக்கு பேப்பர் படிச்சுட்டுதான் மற்ற வேலையை பார்ப்பாங்க. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்தில் இந்த நியூஸ் பேப்பர்ங்கிறது எங்கேயுமே இருக்கிறது இல்லை, யார் வீட்லயுமே வாங்குறது இல்லை. நூறுக்கு ஒரு 2 பேர் 3 பேர் வாங்கினாலே அதிகமா இருக்கு. எல்லாமே மொபைல் போனு செல்போனு அந்த இதுலயே பார்த்துட்டு அந்த நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க டிவியை பார்த்துட்டு.
5: என்ன கேட்டீங்கன்னா, வீட்டு தொலைபேசியை தான் நான் கைவிட போகிறேன். அதாவது வருஷ கடைசியில கண்டிப்பா என்னோட வீட்டுல இந்த வீட்டு தொலைபேசி இருக்காது அப்படின்னு ராகு சொல்லியிருக்கேன். ஆமா, பல பேருக்கும் இப்ப இந்த வீட்டு தொலைபேசி தேவைப்படுறது இல்லை. காரணம், எல்லாருமே கைபேசியை பயன்படுத்துறோம் இல்லையா? அந்த வீட்டு தொலைபேசி எதுக்குப்பா வீட்டுல இருக்குது அப்படின்னு சில பேர் அகற்றுறாங்க. இப்ப என் வீட்டுல பாத்தீங்கன்னா அது சுத்தமாவே கிடையாது, என்னோட அம்மா வீட்லயும் அது இருக்குது. சரி, இப்போ எந்த ஒரு அத்தியாவசிய பொருள், ஒரு காலத்துல இந்த பொருள் கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கணும், ஒரு வீடு இருந்துச்சுன்னா இது இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கீங்க. இது என் வீட்டுல இல்ல ஹலிமா அப்படின்னு சொல்ற ஒண்ணு எந்த ஒரு பொருளா இருக்கும்னு கேட்டிருந்தேன். வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
3: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
2: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
3: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
2: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
3: ஸ்கில்ஸ் பியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
2: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை
5: வணக்கம் ஹலிமா, வணக்கம். பேசுறேன்,
6: சொல்லுங்க.
5: என் வீட்டுல வந்து முன்ன வந்து எப்போதுமே நான் வந்து பிசிக்கல் கேஷ் வச்சிருப்போம் வீட்டுல. ஏன்னா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வந்து கேஷ் இருந்தா ஈஸியா இருக்கும் வீட்டுல பிள்ளைங்க யூஸ் பண்றதுக்குன்னு. ஆனா இப்ப வந்து அந்த தேவை இல்லை, அந்த மாதிரி வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாமே இப்ப டிஜிட்டல் ஆனதால எது ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர். ஸோ இப்ப வந்து என் வீட்டுல நான் அதை மெயின்டைன் பண்றது இல்லை.
6: இன்னொருத்தவங்க இஸ்திரி பெட்டி இல்லன்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த ஸ்டீமை பயன்படுத்துறதுனால அவங்க வீட்டுல ஒரு இஸ்திரி பெட்டி இல்லையா, அந்த அயன் பாட் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்பா, என்னென்ன பொருள்கள்லாம் இப்ப இல்லாம போகுது பாருங்க. ஒரு காலத்துல இது எல்லாமே இருந்தாதான் அது ஒரு வீடு. ஆனா இப்ப அந்த வீட்டுடைய அமைப்பையே மாத்திட்டாங்கப்பா, காலமே மாறி போச்சு, என்ன பண்றது? சரி வாங்க, நம்பிக்கை நட்சத்திரம் படத்துல இருந்து மூக்கா முத்து எஸ் ஜானகி கொண்டு வரும் பாடலை இப்ப கேட்கலாம்.

இன்றைக்கு நான் கொண்டு வந்த இடத்தை நீங்க கண்டுபிடிக்க தயார்னா, இது உங்களுக்கான முதல் குறிப்பு. ஒரு காலத்துல இங்க இருந்த நிலம் சதுப்பு நிலமாக இருந்துச்சுங்க. பாரம்பரிய சீன மருந்து விற்பனையாளர் ஒருவர் இந்த நிலத்தை வாங்கி இருந்தாரு. அதன் பிறகு அங்க பல மக்கள் வந்திருந்தாங்க, குடும்பங்கள் வாழ ஆரம்பித்தன. எந்த ஒரு இடமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்ப வரைக்கும் இந்த இடம் இருக்குதுங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8.

0: இணைக்கும் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கம் அளிக்கிற வார்த்தைகளா சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ளை, ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
2: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செய்தி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
3: முதல் முறையாக ஒன் ஷாப் திருவிழா, சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு. மீடியாகாப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு. உடல்நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு. அக்டோபர் 1st இருந்து ஒன் ஷாப் SG இணையதளத்தில் ஒன் ஷாப் திருவிழா செல்லுங்கள். ஒன் ஷாப் SG. இத்தகவலை வழங்கியது The Wonder Shop.

0: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: சற்று முன்பு எஜமான் படத்தில் இருந்த எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது இவ்வாறு நட்சத்திரமா ஒளியில வலம் வராங்க. நடிகை வீணா அவங்களுடைய பாடல்கள், அவங்க நடிச்ச படங்கள்ல இருந்து வந்த பாடல்களை அவ்வப்போது நீங்க நிகழ்ச்சிகள்ல கேப்பீங்க. இப்ப ஐம்பதுகள்ல பாரம்பரிய சீன மருத்துவ பொருள்கள் விற்ற ஒரு நபர் அவர் தான் இந்த நிலத்தை வாங்கி இருந்தாரு. அப்ப அங்க பெரிய குடியிருப்பு எல்லாம் இல்லங்க. 60களில் சுமார் 40 குடும்பங்கள் அங்க வாழ ஆரம்பிச்சாங்க. இப்ப அந்த எண்ணிக்கை அதை விட ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது. ஒரு காலத்துல இந்த இடத்தை சிலாக் கயேன் அப்படின்னு சொல்லி அழைத்தாங்க. சிலாக் கயேன்னா உடையையோ சாரங்கையோ மேல தூக்கி கொள்வது அப்படிங்கிற ஒரு பெயர். இந்த ஒரு இடத்துக்கு அந்த காலத்துல இருந்துச்சு. இந்த ஒரு இடத்தை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன், இப்பவும் அந்த இடம் இருக்குதை யோசிச்சு பாருங்க.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 28 காசு, ஒரு யூரோ ஒரு வள்ளி 46 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுன் ஒரு வள்ளி 71 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 34 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 20 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர். Thank you.

0: சூடா இருக்கு, குளிர் சாதனம் வேலை செய்யலையா?
1: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
0: ஜிஇடி ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர் சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர் சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
2: ஜிஇடி ஏகோன் அண்ட் என்ஜினியரிங். அழியுங்கள் 6371111105. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAcon.com.
3: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
4: ஆஹா, இந்த சீலாக்காயின்னு நான் சொல்லிட்டோன்னு பல நேர்கள் நீங்க சரியான பதில சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. நேர்கள் ரோஸ்மேரி, கேரலின், ராஜன், நீங்க எல்லாருமே என்ன பதில சொல்லிருக்கீங்க? கம்போங் லோரோங் பாங்காக்னு சொல்லிருக்கீங்க. ஆமாங்க, அதுதான் சரியான பதில். நான் கொடுத்த குறிப்புகள் இந்த இடத்தை பற்றினதுதான். அந்த இடத்துக்கான வரலாறு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களோட என்ன பகிர்ந்து கொள்றேன்.

0: ஆமாங்க, இன்றைக்கு எங்கே அங்கத்துல நான் கொடுத்த இடம் கம்போங் லோரங் புவாங்காங். சிங்கப்பூர்ல இன்னும் எஞ்சிருக்கும் கடைசி கம்போங் இதுதான். இந்த கம்போங்க சுத்தி பாத்தீங்கன்னா நவீன குடியிருப்புகள்லாம் வந்துடுச்சுங்க, உயர்ந்த கட்டிடங்கள்லாம் இருக்குது. ஆனா பழைய காலத்தின் வாழ்க்கை முறைய நினைவூட்டும் அந்த கடைசி கம்போங் நடுவுல இருக்குது. என்பவர் அவர்தான் இந்த சீன மருத்துவ விற்பனையாளர். இந்த நிலத்தை வாங்கிய போது அது சதுப்பு நிலமா இருந்திருக்கு. அப்ப அந்த காலத்துல அங்க சில வீடுகள் மட்டுமே தான் இருந்தன. அதன் பிறகு மலாய் மற்றும் சீன குடும்பங்கள் இங்கு குடியேறி வாழ ஆரம்பிச்சாங்க. பல ஆண்டுகள்ல சிங்கப்பூர் முழுக்க நிறைய கம்போங் வகைகள் நகர வளர்ச்சிக்காக மறைந்தன. ஆனா இது மட்டும்தாங்க இன்னும் நீடித்திருக்குதுன்னு சொல்லலாம். சரி, இன்னும் இந்த இடத்த கம்போங் லோரங் புவாங்காங்னு சொல்லி அழைக்கிறாங்களே, நமக்கு தெரியும் கம்போங்னா அங்க மின்சாரம் இருக்காது, குழாய் தண்ணீர் இருக்குமா, இல்ல அங்க வேலையை வந்து கையால தான் அவங்க செய்வாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்லைங்க, 1950களில் இருந்து அந்த உறைந்து போன இடம் இது கிடையாது. 62 இருந்து இங்க மின்சாரமும் குழாய் நீரும் வந்து விட்டன. இப்ப மக்கள் நவீன வாழ்க்கையோடு தான் இங்க வாழுறாங்க, ஆனா கம்போங்ல வாழ்றாங்க. 1962 தண்ணீர் மின்சாரம்லாம் வந்திருக்கு. வெளியில மர வீடு, கூரை, மண்பாதை, ஆனா வீட்டுக்குள்ள தொலைக்காட்சி பெட்டி இருக்கு, குளிர் சாதன பெட்டி இருக்கு, குளிர் பதன பெட்டி இருக்கு. ஒரு வீட்டின் முன்னால மர்சிடிஸ் கார் கூட பார்த்துதான் 1924 அங்க சென்ற ஒரு எழுத்தாளர் பதிவு செஞ்சிருந்தாரு. பழைய அமைப்புக்குள்ள நவீன வாழ்க்கைன்னு சொல்லலாம். ஒரு காலத்துல இந்த இடத்துக்கு கம்போங் சிலாக்காயின்னு பெயரும் இருந்துச்சுங்க. சிலாக்காயின்னா உடையையோ சாருங்கையோ மேல தூக்கி கொள்வது. சரி, ஏன் இந்த பெயரை வச்சாங்கன்னா, இந்த பகுதி தாழ்வான சதுப்பு நிலமா இருந்ததுனால ஒரு காலத்துல அடிக்கடி வெள்ளம் வருமாங்க. அதனால அந்த தண்ணீருக்குள்ள அவங்க நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. மக்கள் அவங்களுடைய சாருங்க மேல தூக்கி கொண்டுதான் அந்த தண்ணீருக்குள்ள அவங்க நடப்பாங்களா. மேல தூக்காம நடந்தா உங்களுக்கே தெரியும் எல்லாமே இருமாயிருமே. அந்த அன்றாட சிரமமே ஒரு இடத்துடைய பெயராக மாறியது. அதன் பிறகு காலப்போக்குல இந்த இடத்த பிரபலமா நம்ம கம்போங் லோரங் புவாங்காங்னு சொல்ல ஆரம்பிச்சோம்.
1: இத்தகவலை வழங்கியோர்
2: மனதை தொடும் மணமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
3: என்ன சொல்றேன்,
0: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவிய வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
4: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். நேரம் சரியா 11:53 ஆகுதுங்க. பல நேரங்கள் நீங்க சாப்பிட்டு இருக்கலாம், நீங்க சமையல் அறையில இப்ப சமைச்சுக்கிட்டு இருக்கலாம், அலுவலகத்துல இருக்கலாம், சாலையில பயணம் வரை இருக்கலாம். ஆனந்த மாணவ நிகழ்ச்சியில் நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சற்று முன்பு எங்கே எங்கே அங்கத்துல இன்றைக்கு நான் கொடுத்த இடம் கம்போங் லோரும் போங்காங். பல பேரும் கெட்டிக்கார பசங்கப்பா சரியான பதில அனுப்பி வச்சுருந்தீங்க. அதன் பற்றின வரலாறையும் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு இப்ப நேரம் நெருங்கிட்டு இருக்கு. அதன் பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன். எந்த அங்கத்துல 3 குறிப்புகளை நான் வழங்குவேன், அந்த குறிப்புகளை வச்சு இந்த 3க்கும் என்ன தொடர்புன்னு நீங்க சொல்ல போறீங்க. இப்ப வாங்க பனிமலர் படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜெயந்தி கொண்டு வரும் பாடலை கேட்கலாம். செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஹலிமா அஸ்மான்.

everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். டாக்ஸி, தனியார் வாடகை கார் ஓட்டுநர்கள் பேருந்து ஓட்டுநர்களாக மாற புதிய வாய்ப்பு அறிமுகமாகியிருக்கிறது. அதற்கான புதிய வேலைப்பாதை இன்று தொடங்கப்பட்டது. தானியக்க வாகனங்கள் படிப்படியாக அறிமுகமாகும் நிலையில் இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது. போக்குவரத்து அமைச்சு, திறன் ஊழியரணி மேம்பாட்டு அமைப்பு, தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் ஆகியவை அதனை அறிவித்தன. துறை மாறினாலும் ஓட்டுநர்களின் அனுபவம் தொடர்ந்து மதிக்கப்படும். அடுத்த ஈராண்டில் தானியக்க வாகனங்களின் எண்ணிக்கை நூற்றுக்கணக்கை எட்டக்கூடும். அதனால் ஓட்டுநர்களின் வேலை உடனடியாக பறிபோகும் நிலை இல்லை. இருப்பினும் ஓட்டுநர்களுக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. அவர்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளவும் ஆதரவு வழங்கப்படும். ஆதரவு திட்டத்தை போக்குவரத்து மூத்த துணை அமைச்சர் சுன்சேலிங் ஜூனை மாதம் நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். பயிற்சிக்கு 1600 வெள்ளி வரை ஊக்கத்தொகையும் வழங்கப்படும். சிங்கப்பூரில் அனுமதியின்றி பொது இடங்களில் கூடியது தொடர்பில் 6 பேர் மீது இன்று குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. செய்தியாளர் கிறிஸ்டன் ஹான், பாச்சுக்காங் நாடகத்தில் நடித்த நடிகர்கள் லிங்கே சி, நியோ சின்லின் ஆகியோரும் அவர்களில் அடங்குவர். குற்றச்சாட்டை எதிர்நோக்கும் மேலும் மூவர் அண்ணாமலை கோகிலா பார்வதி, டென் லியூசின், ஹவ் வென் கோங் ராக்கி ஆகியோர். 5 மீது அரசு நீதிமன்றத்துக்கு வெளியே கட்டுப்படுத்தப்பட்ட வட்டாரத்தில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றதாக குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. இருவருக்கு ஏற்கனவே விசாரணை நடத்தப்பட்டு எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது. கட்டுப்படுத்தப்பட்ட வட்டாரத்தில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 6 சிறை, 10,000 வெள்ளி வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். அனுமதி இல்லாத பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றால் 5,000 வெள்ளி வரை அபராதம் விதிக்கப்படலாம். துவாஸ் சோதனை சாவடியில் 1 மில்லியன் வெள்ளிக்கும் மேல் மதிப்புள்ள போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இருவர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் ஒருவர் 32 மலேசிய ஆடவர், மற்றவர் சிங்கப்பூர் ஆடவர். மலேசியாவில் பதிவு பெற்ற மோட்டார் சைக்கிளை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அதன் பின்புற பெட்டியில் பொட்டலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவை விற்பனைக்கான பிஸ்கட் பொட்டலங்கள் போல் குறிக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவற்றின் போதைப்பொருள் இருந்ததாக சந்தேகிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 7 கிலோகிராம் போதை மிகு அபின் பறிமுதல் செய்யப்பட்டது. குடிநுழைவு சோதனைச் சாவடிகள் ஆணையமும் மத்திய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவும் இன்று அது குறித்து தகவல் தெரிவித்தன. மலேசியாவின் முன்னைய பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமதின் மனைவி டாக்டர் சித்திஹாஸ்மா காலமானார். அவருக்கு வயது 100. இன்று காலை 9:25 மணி அளவில் அவர் மலேசிய தேசிய இதய நிலையத்தில் மரணம் அடைந்ததாக தெரிகிறது. டாக்டர் மகாதீரும் டாக்டர் சித்திஹாஸ்மாவும் சிங்கப்பூரில் மருத்துவம் பயின்றபோது சந்தித்தனர். 1955 மருத்துவ படிப்பை முடித்த டாக்டர் சித்திஹாஸ்மா மலாய் சமூகத்தைச் சேர்ந்த முதல் பெண் மருத்துவர்களில் ஒருவர். 1956 டாக்டர் மகாதீரும் டாக்டர் சித்திஹாஸ்மாவும் திருமணம் செய்து கொண்டனர். தம்பதிக்கு 4 பிள்ளைகள். அவர்கள் மேலும் 3 பிள்ளைகளை தத்தெடுத்தனர். டாக்டர் மகாதீர் பிரதமராக பொறுப்பு வகித்த போது டாக்டர் சித்திஹாஸ்மா கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அமைதியாக சமூக பணியாற்றி வந்தார். டாக்டர் சித்தியாஸ்மா 1926 ஜூலை மாதம் 12 பிறந்தவர். தாய்லாந்தின் அரசமைப்பு சட்ட நீதிமன்றம் இந்த ஆண்டு நடந்த பொது தேர்தல் குறித்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கவிருக்கிறது. தீர்ப்பை பொறுத்து தேர்தல் முடிவில் ஒரு பகுதி அல்லது முழுவதுமே கேள்விக்குறியாகலாம். பொது தேர்தலில் வாக்குகளின் இரகசியத்தன்மை குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. வாக்குச்சீட்டுகளில் உள்ள பார்கோட் QR குறியீடுகளை கொண்டு எந்த வாக்காளர் எந்த வேட்பாளரை எந்த கட்சியையும் தேர்ந்தெடுத்தார் என்று கண்டுபிடித்து விடலாம் என்று கூறப்படுகிறது. குறியீடுகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக சேர்க்கப்பட்டதாய் தேர்தல் ஆணையம் சொன்னது. 8 நடந்த பொது தேர்தலில் சுமார் 38 மில்லியன் பேர் வாக்களித்தனர். அதில் பிரதமர் அனுட்டின் சான்விராக்குனின் பூமி தாய் கட்சி வெற்றி பெற்றது. நேபாளத்தில் மேலும் திடீர் வெள்ளம் ஏற்படலாம் என்று அதிகாரிகள் எச்சரித்திருக்கின்றனர். கடந்த வியாழக்கிழமையிலிருந்து வெள்ளத்தாலும் நிலச்சரிவுகளாலும் மேலும் 17 பேர் மாண்டனர். சிலரை காணவில்லை. நேபாளத்தில் 77 வட்டாரங்களில் பெரும்பாலானவற்றில் எச்சரிக்கைகள் விடுக்கப்படுகின்றன. சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் 1400 பேர் மாண்டனர். 5600 பேரை இன்னமும் காணவில்லை. பிரிட்டனில் உள்ள ஓர் ஆகாயப்படை தளத்தில் ஏற்பட்ட மிரட்டலை கையாண்ட அதிகாரிகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டியிருக்கிறார். அந்த தளத்தை அமெரிக்க படைகளும் பயன்படுத்தி வந்தன. அங்கிருந்து அமெரிக்க இராணுவம் ஈரானை தாக்கியிருக்கிறது. ஆகாயப்படை நிலையம் அருகே 5 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் பயங்கரவாத செயலுக்கு தயாரானதாக சந்தேகிக்கப்படுகிறது. சந்தேக நபர்கள் தளத்திற்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்த முயற்சி செய்ததாக அதிபர் ட்ரம்ப் சொல்கிறார். ஆனால் பிரிட்டிஷ் அதிகாரிகள் அதனை உறுதி செய்யவில்லை.
3: சொல்லும் பொருளும் லீஸ் குத்தகை. பொதுவாக பெரிய நிறுவனங்கள் ஓர் அலுவலகத்தை மாத வாடகைக்கு பதிலாக நீண்டகால குத்தகைக்கு எடுக்கும். லீஸ் குத்தகை.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: அனிதான்.
1: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை எண் 1 கேம்பல் லேன்.
2: ஹட்சன் பன்னீர சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
3: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
0: நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இந்த அங்கத்தில் உங்களுக்கு

0: மென்மையான பாடல்கள் நீங்க கேட்க போறீங்க. முழுமையா கேட்கணும்னா என்ன செய்யணும்? தொடர்ந்து ஆனந்த மார்பு நிகழ்ச்சியோட நீங்க இணைந்திருக்கணும். அதே நேரத்தில் வாங்க, வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு இடியுடன் கூடிய மழையை பல இடங்கள்ல நீங்க எதிர்பார்க்க போறீங்க. ஆமாமா, வார இறுதியிலையும் நல்ல மழை பெய்தது, சும்மா சொல்லக்கூடாது. வெப்பநிலை 24-33 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டு இருக்கும். ஈரத்தன்மை 60-95 வழிகாட்டிற்கும் இடைப்பட்டு இருக்கும். பிஎஸ்ஐ எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடுல இன்றைக்கு 24 மணி நேர நிலவரப்படி 59-73 பதிவாயிருக்கு.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
1: வாழைப்பழம் மனித உடல் கிரானைட் கல், இந்த மூன்றுக்கும் என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒன்னு சாப்பாடு, ஒன்னு நாம, இன்னொன்னு கல்லு. இந்த மூன்றுக்கும் எந்த வகையில எப்படி தொடர்பா இருக்க முடியும், சம்மந்தமா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். மூளையை போட்டு நல்லா பிடிஞ்சு எடுக்கிற மாதிரி ஒரு கேள்வியாக இதை இருக்கும். யோசிங்க, யோசிங்க, என்ன சம்மந்தமா இருக்கும், தொடர்பா இருக்கும்னு சொல்லுங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9688-9968. மீண்டும் சொல்றேன், வாழைப்பழம் மனித உடல் கிரானைட் கல்.

பெரிய அளவிலான சேமிப்புகள், சலுகைகள் விரைவில். முதல் முறையாக ஒன் ஷாப் திருவிழா, சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70% வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு. மீடியா காப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு. உடல்நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு. அக்டோபர் முதல் தேதியிலிருந்து ஒன் ஷாப் SG இணையதளத்தில் ஒன் ஷாப் திருவிழா செல்லுங்கள். ஒன் ஷாப் SG இத்தகவலை வழங்கியது The Wonder Shop.

0: பச்சை கிளி முத்துச்சரம் படத்துல இருந்து பாம்பே ஜெயஸ்ரீ கொண்டு வந்த பாடல கேட்டோம். நேரம் சரியா 12:30 ஆகுதுங்க.
1: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
2: டவுன் பஸ். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
0: காலை 10 மணில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: வாழைப்பழம் மனித உடல் கிரனெட்கள் இந்த மூன்றுக்கும் உள்ள தொடர்பு மூன்றுமே வலுவழுப்பு தன்மை கொண்டது.
1: நல்ல முயற்சி மாஹிதரன். மூன்றுமே வலுவழுப்பு தன்மையை கொண்டது அப்படின்னு அவர் கணிச்சிருக்காரு. சில பேர் இப்பதான் நீங்க வானொலி பக்கமா வந்திருக்கீங்க. இன்றைக்கு நான் கொடுத்தது வாழைப்பழம் மனித உடல் கிரைனாட்கள், இந்த மூன்றுக்கும் முக்கியமான ஒரு தொடர்பு இருக்குதுங்க, ஒரு சம்பந்தம் இருக்குது, அது என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டதுக்கு மாஹிந்தரன் இதை யோசிச்சு வச்சிருந்தாரு. ஆனா அது சரியான பதில் கிடையாது. சில நேர்கள் சரியான பதிலை நீங்க கொடுக்க ஆரம்பிச்சுட்டீங்க. ஆமாங்க, நல்ல ஒரு முக்கியமான சம்பந்தம் தொடர்பு இந்த மூன்றுக்கும் இருக்குது. வாழைப்பழம் மனித உடல் கிரைனாட்கள் யோசிச்சுக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பதில நம்ம கேட்போம். தலைநகரம் படத்திலிருந்து தேவநேகாம்பரம் மஞ்சரை கொண்டு வரும் பாடல் இதோ.

0: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: 8679-66646.
4: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா.
5: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல. ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
4: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
5: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியா வழங்குகிற ரெடி செட் க்ரோ எங்களோட கலந்துரையான அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirakav.com.sg. உங்க mirakav.sg/readysetgrow.

0: எப்படி நான் கேட்ட கேள்விக்கு நேர்கள்லாம் பதில கண்டுபிடிச்சிட்டாங்களா?
1: ஹாய் அலிமாக்கா, எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம் ஐயா, நல்லா இருக்கேன். சொல்லுங்க.
1: வாழைப்பழம், மனித உடல், கிரானைட்கள், இது மூணுத்துக்கும் ஒன்னா ஒற்றுமைனா, இது மூணுமே வந்து கதிரியக்கத்தால் ஆனது. பொட்டாசியம் 40, இதுதான் வந்து அதனோட ஒற்றுமை.
2: நினைக்கிறேன் கொஞ்சம் ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்டிஸ் இருக்கு நினைக்கிறேன்.
3: ஹலிமா, நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து மூணுலயுமே பொட்டாசியம் இருக்கு ஹலிமா, அதனால மூணுமே கதிரியக்க தன்மை கொண்டது. மனித உடல், வாழைப்பழம், கிரானைட்கள், இதுலயுமே பொட்டாசியம் இருக்கு.
0: நேயர்கள் சங்கீதா, செழியன், சஜிதா, ராஜன், கேரோலின், அமாட், சந்திரன், மங்களம், சுஸ்வீட்டே, லைலா, ராஜலக்ஷ்மி, சுசிலா, பிரேமா, அசோகன், நீங்க எல்லாருமே அதே பதில குறிப்பிட்டிருக்கீங்க. இத்தனை பேர் சொல்லும் போது அது தப்பா இருக்க முடியுமா? சரியான பதில். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆமா, இப்ப நீங்க வாழைப்பழத்தை பார்த்து பயப்பட வேண்டாங்க, வாழைப்பழத்தை நம்ம சாப்பிடலாம். ஏன்னா வாழைப்பழத்துல இருக்கும் இந்த இயற்கையான பொட்டாசியம் இருக்குது இல்லையா, அதுல இருக்கிற சிறிய பகுதி பொட்டாசியம் 40. இந்த பொட்டாசியம் 40 தான், இது ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் அப்படின்னு சொல்றாங்க. கதிரி இயக்கம் தன்மை இதுல இருக்குது. மனித உடல்லையும் இயற்கையாகவே நமக்கு இந்த பொட்டாசியம் 40 இருக்குதுங்க. கிரானைட் போன்ற கற்கள்ல யுரேனியம், தோரியம், பொட்டாசியம் இவை சிறிய அளவுல இருக்கலாம். ஆக மூன்றிலும் பொட்டாசியம் 40 இருக்குதுங்க. இந்த பொட்டாசியம் 40 இருக்கிறதுனால இந்த மூன்றுக்குமே மிக குறைந்த அளவுல இயற்கையான கதிரியக்க தனிமங்கள் இருக்கின்றன, நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கின்றன.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு.
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப பொலிவான சருமத்திற்கு
1: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
0: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை சிங்கப்பூர்.
3: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு. நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். நேரம் சரியா 1:01 ஆகுதுங்க. இந்த அங்கத்துல உங்களுக்காக

0: இந்த மென்மையான பாடல்கள் நீங்க கேட்க போறீங்க. அதே நேரத்துல நிலவரப்படி 59 இருந்து 73 பதிவாயிருக்கு.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: சிவகார்த்திகேயனின் 27வது திரைப்படத்தின் படப்பிடிப்பு அதிகாரப்பூர்வமா தொடங்கியிருக்கு. இந்த படத்தை பாக்கிங் படத்தை இயக்கிய ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் இயக்குறாரா. தேசிய விருதுல பாக்கிங் படத்துக்காக சிறந்த திரைக்கதை, சிறந்த தமிழ் திரைப்படம் ஆகிய இரண்டு விருதுகளை அவர் பெற்றிருந்தாரு. இப்ப முதல் முறையா சிவகார்த்திகேயனுடன் அவர் பணியாற்ற போறாரு. சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தின் மற்ற நடிகர்கள் எப்படிப்பட்ட ஒரு கதை இன்னும் முழுமையாக அறிவிக்கப்படலைங்க. ஆனா இசைய சாய் அபியாங்கர் தான் வழங்குறாருன்னு உறுதியாயிடுச்சு. இன்னொரு திரை செய்தியும் வந்திருக்கு. நம்ம ஜெய்சன் சஞ்சயின் சிக்மா படம். பொதுவா வீட்டுல ஒரு இயக்குனர் இருந்தாங்கன்னா படம் எடுக்கிறதுக்கு முன்னால குடும்பத்தினரிடம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கதையை வந்து நம்ம கேட்டிருப்போம். ஆனா ஜேசன் சஞ்சயோடைய கதையில கொஞ்சம் வித்தியாசமானது. அவர் முதல்ல இயக்குனராக கால் எடுத்து வைக்கும் ஒரு படம் தான் இந்த சிக்மா படம். ஆனா இந்த படத்தை பத்தி தன்னுடைய அப்பாவுக்கே தெரியாது, விஜய்க்கே இந்த படத்துடைய கதை என்னன்னு தெரியாதுன்னு சொல்லியிருந்தாரு ஒரு நேர்காணல்ல. இது எந்த தொடர்பான ஒரு படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹைஸ் த்ரில்லர் அப்படின்னு சொல்றாங்க. சந்தீப் கிஷன் இந்த படத்துல நடிக்கிறாரு. முன்னணி கதாபாத்திரத்துல
1: சிங்கப்பூர் தரம் கைராசி நம்பிக்கை அணிமணி.

முதல் காலனி அம்மா எழுதிய பழைய கடிதம், தாத்தாவின் கை கடிகாரம், ஒரு பழைய நிகழ்ச்சியின் நுழைவு சீட்டு, இதை நீங்க திரும்ப விற்றா இல்ல சந்தையில பார்த்தா அதன் மதிப்பு ஒரு சில வெள்ளியாக இருக்கலாம், குறைவான மதிப்புல அது இருக்கலாம். ஆனா நமக்கு அவை அனைத்தும் விலை மதிப்பற்றதாக இருக்கலாம். ஏன்னா அந்த பொருள் மட்டும் இல்லைங்க, வெறும் பொருள் மட்டும் கிடையாது. அந்த பொருளை எடுத்து நம்ம பார்க்கும் போது அதற்கு பின்னால ஒரு பெரிய பட பிளாஷ்பேக் மாதிரி ஓடும், அவ்வளவு நினைவுகள் நமக்கு இருக்கும். இது ஆங்கிலத்துல கீப் சேக் அப்படின்னு சொல்வாங்க. இந்த கீப் சேக் நீங்க தமிழ்ல என்ன சொல்வீங்க, எப்படி இதை மொழி பெயர்ப்பீங்கன்னு வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8. கீப் சேக் தமிழ்ல எப்படி சொல்வோம்?

0: முதல் பாட்டு ஆதரவு
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் பில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
2: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
3: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
2: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
3: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
2: தொடர்புக்கு
3: 8854 8989 8 9. நெட்லி வந்தாச்சு,
2: டென்ஷன் போயாச்சு.
0: பெரிய அளவிலான சேமிப்புகள், சலுகைகள் விரைவில். முதல் முறையாக ஒன்டர் ஷாப் திருவிழா, சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு. மீடியா காப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு, உடல் நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு. அக்டோபர் முதல் தேதியில இருந்து ஒன்டர் ஷாப் .sg இணையதளத்தில் ஒன்டர் ஷாப் திருவிழா செல்லுங்கள். ஒன்டர் ஷாப் .sg. இத்தகவலை வழங்கியது த ஒன்டர் ஷாப்.

0: குழந்தையுடைய முதல் காலனி அம்மா எழுதிய ஒரு கடிதம். நம்ம ஒரு காலத்துல பயன்படுத்தின நுழைவுச்சீட்டு, முதல் நுழைவுச்சீட்டு, இப்படிப்பட்ட பொருள்களை நம்ம ஆங்கிலத்துல கிப்சேக் அப்படின்னு சொல்வோம். இன்னும் நம்ம ஞாபகார்த்தமா நம்முடைய அலமாரியில இல்ல பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சிருப்போம். அதை எடுத்து பார்த்தா ஆஹா, எவ்வளவோ மலரும் நினைவுகள் நமக்கு வந்து குவியும் தான் சொல்லணும். ஒரு பட பிளாஷ்பேக் மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு நம்ம போயிருவோங்க. அது 60களா இருக்கலாம், 70கள், 80கள், 90கள், எந்த ஒரு காலகட்டமா இருக்கலாம். ஆனா அந்த பொருளை பார்க்கும்போது அதோட இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஒட்டி இருக்கும். ஆங்கிலத்துல கீப்சிக்னு சொல்றோம், ஆனா தமிழ்ல இதே வார்த்தையை எப்படி சொல்றது?
1: வணக்கம் அடிமா, நான் ஜேபில இருந்து ஜெயா பேசுறேன். கேட்ட கேள்விக்கு பதில் வந்து தனித்தனியாக வைத்திருங்கள்.
0: தனித்தனியாக வைத்திருந்தலா? இல்லமா, பொருந்தி வராது. தொடர்ந்து யோசிச்சு பாருங்க நேயர்களே, இதற்கு ஒரு வார்த்தை தமிழ்ல இருக்குது. கீப்சேக்க இப்படிதான் நம்ம தமிழ்ல சொல்வோம். சில பேர் சரியான பதில அனுப்பி வச்சிட்டாங்க. அந்த பதிலை இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன்.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்துச் செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பு அறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியாகாப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது. இந்த பாகத்துக்கான லிங்க் உங்களுக்கு வேணும்னா கேளுங்க. வாட்ஸ்அப் வழியா உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். 9 6 7 8 8 9 6 8

0: டிஎன்ஏ படத்துல இருந்து ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் ஸ்ரீஷா பகவத்துல்லா கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. இன்றைக்கான டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸின் தங்க விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 168 வெள்ளி 50 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும் டவுன் பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: Keep saying தமிழ்ல எப்படி சொல்வோம்?
4: நினைவு பொருள் அல்லது ஞாபகார்த்த பொருள் அப்படின்னு நினைக்கிறேன். அலிமா,
5: குட் ஆஃப்டர்நூன். அலிமா,
3: வணக்கம் அம்மா, சொல்லுங்க.
5: பொருள், நன்றி, வணக்கம்.
3: அதே பதிலதான் குறிஞ்சி வாயில யாரு சொல்லிருக்காங்க? மாலினி குறிப்பிட்டிருக்காங்க, பிரசாத் சொல்லிருக்காரு, காயத்ரியும் அதே பதில கொடுத்திருக்கீங்க. கீப் சேக், நினைவு பொருள் என்பது பல நேர்கள். நீங்க சரியான மொழிபெயர்ப்பை கொடுத்திருக்கீங்க. இப்ப வாங்க, உங்க எல்லாருக்காகவும் அடுத்த பாடல நான் எடுத்து வச்சிருக்கேன். சாய் அபியாங்கர், ஸ்ருதி ஹாசன் கொண்டு வராங்க.

0: வாவ், என்ன விசேஷம்! முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தராங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
2: சேஜ் சலூன், அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
3: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி, பலகாரங்களும் சரி, அதுக்கும்
4: பணத்தை கட்டிடாதீங்க.
3: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒன்னு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது. காத்திருங்க.
5: காத்திருந்துருங்க.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: இது உங்க ஆனந்தம் ஆரம்பம். அப்படி இப்படின்னு திங்கட்கிழமை ஆரம்பிச்சு 4 மணி நேரம் ஓடி இப்ப நானும் விடைபெறும் நேரம் வரப்போகுது. பாத்தீங்களா, நேரம் ஓடுறதே தெரிய மாட்டேங்குது. ஆனா நீங்களும் நல்ல வேலைகளை வந்து முடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இளைப்பாறை கொண்டு இருப்பீங்க. சில பேர் வேலை செய்யற இடத்துல இருப்பீங்க. அப்படி இருந்தாலும் இளைப்பாறதுக்கு நேரம் கிடைக்காதுதான். ஆனா எப்ப எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ நல்லா சாப்பிடுங்க, தண்ணீர் அருந்துங்க, ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நிகழ்ச்சியின் தொடக்கத்துல இந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற புதிய ஒரு இஃபெக்டை பற்றி உங்களோட பகிர்ந்து கொண்ட அதுதான் பிக்சல் இஃபெக்ட். அதன் பிறகு நம்முடைய சிங்கப்பூர் வீராங்கனை சாந்தி பிரராக்கு கிடைத்த இந்த தங்க பதக்கத்தை பற்றியும் நம்ம பேசியிருந்தோம். 200 மீட்டர் பெண்கள் ஓட்டத்துல அவங்க தங்க பதக்கத்தை வென்றிருந்தாங்க. 2வது முறையா விழுறாங்க. ஒரு பெரிய மைல்கல், ஒரு பெரிய சாதனையை புரிஞ்சிருக்காங்க தான் சொல்லணும். தலைப்பு தொட்டு நம்ம பேசியிருந்தோம், அத்தியாவசிய பொருள்கள். ஆனா உங்க வீட்டுல இந்த பொருள் இல்லை. அது ஒரு தொலைக்காட்சி பெட்டியா இருக்கலாம், வானொலி பெட்டியா இருக்கலாம், இஸ்திரி பெட்டியில இருந்து வீட்டு தொலைபேசியில இருந்து எத்தனையோ பொருள்களை பற்றி நீங்க பகிர்ந்து கொண்டீங்க. அதன் பிறகு எங்கே எங்கே அங்கத்துல சிங்கப்பூர்ல இருக்கிற கடைசி கம்போங், அதுதான் கம்போங் லோரோங் பாங்காக், அதை பற்றின ஆழமான வரலாறு நான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். 12 மணிக்கு மேல 3க்கும் என்ன தொடர்பு அங்கத்துல வாழைப்பழம் மனித உடல் கிரைனர் கல் பற்றி நான் சொல்லி இருந்தேன். சரியான பதில நிறைய பேர் கொடுத்துருந்தீங்கப்பா. 2 திரை செய்திகள் சொல் சொல் அங்கத்துல கீப் சேக்க தமிழ்ல எப்படி சொல்வோம், இந்த அங்கங்களை எல்லாமே வழங்கி பாடல்களை ஒளிபரப்பி இப்ப நானும் விடைபெறும் நேரம் வந்தாச்சுங்க. நாளைக்கு மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். தனிக்காட்டு ராணியா கிடையாது, என்னுடைய பார்ட்னர் மீண்டும் வந்துருவாரு காட்டர். அவரோட சேர்ந்து நிகழ்ச்சியை படுக்க நானும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப விடைபெற்றுக் கொள்கிறேன், நாளைக்கு சந்திப்போம். இது உங்க ஆனந்தம் ஆரம்பம்.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் பிரைவேட் லிமிடெட்.
3: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68 வெள்ளி 95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68 வெள்ளி 95 காசா?
3: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: ने हाय इतनी ब्यूटी हर दीवाना आंख लड़ाना समझे अपनी ड्यूटी ड्यूटी ओ माय गॉड
1: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா அதா இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ் கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும் மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும் கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும் சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும் ஒரு முறை வந்து பாருங்க ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க இணையம் வாயிலாகவும் வாங்கலாம் வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை 321 கிளெமென்டி மால் 6 வெர்டன் சாலை
3: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி அதுக்கும் பணத்தை கட்டிடாதீங்க ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி பெரிய பெரிய பரிசுகள் இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க காத்திருந்தது வீணாகலையேன்னு நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா ஏதோ ஒன்னு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது காத்திருங்க காத்திருங்க
4: Media Company 968 Hindi Padal
5: You're listening to Hindi Numbers on Only

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: உங்க நானு தேனு இன்னும் 2 சொல்லுங்களேன். உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலா, எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் பட்டர் மறுபடி கூப்பிடுதே, டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணோம்.
3: ப்ரோ உங்களை எல்லா கலந்துட்டு பாக்குறேன். இந்த மாப்பிள்ளோட சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
2: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
4: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
5: Media Kabuli 968 Hindi Padalgal.
6: You're listening to Hindi Numbers on Only 968.

0: Listen to Hindi numbers. Thank you for listening to Woli 98. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது Woli 968.
1: Next we have Punjabi numbers on Mirika Woli 968.

0: மீடியா 96.8 பஞ்சாபி பாடல்கள்.
1: பஞ்சாபி ஹிட்ஸ் ஆன் மீடியா 96.8.
2: லாஜி ரோஷன்.

0: டாம்பஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா
2: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல. ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
1: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
2: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியா வழங்குகிற ரெடி செட் க்ரோ எங்களோட கலந்துரையாட அழைங்க. 6333988888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakab.com.sg. உங்க mirakab.sg/readysetgrow.
0: மொழியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
3: மலையாள பாடல்கள்.

0: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
1: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
0: சுவையா?
1: இந்த காஃபி.
0: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
1: கோத்தாஸ் ஃபில்டர் காபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
2: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது

0: இதுவரை நீங்கள் கேட்டது மலையாள பாடல்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
2: ஒலி 968 இல் அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது தெலுங்கு பாடல்கள்.
3: தெலுங்கு பாடல்கள்

0: வந்தாச்சு.
1: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
2: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
1: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
2: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
1: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
2: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

0: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
1: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
0: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலா?
1: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடல் எண்ணெயும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
0: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
2: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
3: எவ்ரிபடி நோஸ் கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியாகார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
4: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

0: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செய்தி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழைங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
1: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
2: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
3: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
4: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
6: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி, பலகாரங்களும் சரி, அதுக்கும்
7: பணத்தை கட்டிடாதீங்க.
6: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒண்ணு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது. காத்திருங்க, காத்திருந்துருங்க.
8: இதோ வந்துட்டோம்.
9: நினைத்தேன் வந்தாய் 100 வயது,
10: கேட்டால் தருவோம் சுட சுட விருந்தே.
9: தீய போடப்பா
10: போட்டுருவோம்.
9: தம்டி கும்டி தம்டி கும்டி தம்டி.
10: அப்படி பாடக்கூடாது.
11: பாடவா ஒன் பாடலை.
10: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்த பாடல்கள் காத்திருக்குங்க.
9: டீ கடைக்கு போவோமா?
10: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
9: எக்ஸாக்ட்லி,
10: கேட்க தவறாதீங்க.
12: தொந்தரவுல என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல.
10: இதோ வந்துட்டோம்.
13: வணக்கம். நாம வந்து நம்ம மொழி கொஞ்சம் நம்ம வழிக்கு கொண்டு வந்தோம்னா அநியாயம் செய்யாதீங்க அந்த மாதிரி சொன்னா நல்லா இருக்கும்ல.
10: யாருக்கு சொல்றீங்க?
13: எல்லாருக்கும் தான். பொதுவா வந்துட்டோம்ல, இனிமே கருத்து கருத்தா கொடுப்போம்.
10: கொரிய மொழி இல்லையா? நீ கொரியன் சொல்லும் போது எனக்கு என்னோட செய்தி ஞாபகம் வருது. டோக்கியோல நடந்திருக்கும், ஜப்பான்ல நடந்திருக்க ஒரு சம்பவம். ஒரு பிரபலம், இவர் வந்து ஒரு நடிகர், குரல் பின்னணி குரல் கொடுப்பாரு, அப்புறம் இயக்குனரும் கூட. என்ன மாதிரி
13: இல்ல, நானும் அப்பப்பா உதித் நாராயண் மாதிரி.
10: சரி சார், சொல்லுங்க. என்ன ஆச்சுன்னா நித்யா, இவர் பேர் வந்து கெஞ்சிரோ துஸ்கா. இவர் வந்து பிரபலமான ஒரு நடிகரும் கூட, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு பாக்குறதுக்கு. இப்ப இவர் வந்து டிக்டாக்கர் மீது வழக்கு தொடுத்திருக்காரு.
13: ஓ ஏ,
10: இவருக்கு வந்து நல்ல ஆழமான கணீர்னு அப்படி ஒரு ஒரு செக்ஷன் குழந்தை வச்சுக்கோங்க. கேக்குறதுக்கு நல்லா இருக்கும் வச்சுக்கீங்களேன். சிரிக்காதீங்க.
13: சரி,
10: ஆனா இந்த AI இருக்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பலரும் இவருடைய குரலை வந்து அவங்களோட குரலை இவரோட குரலை மாத்தி காணொலிகளை பதிவீட்டம் செஞ்சு அந்த காணொலிகள் வழியாக பல பேர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க.
13: பாத்தீங்களா? இவர் வந்து இளையராஜா மாதிரி சூப்பரா இல்லையா?
10: அந்த பக்கம் போதீங்க.
13: சரி,
10: அதனால என்னாச்சுன்னா இவர் வந்து இப்ப டிக்டாக் மேல அவர் வந்து ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு. எப்படி வந்து இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒருவருடைய குரலை நீங்க
13: என்ன
10: தெரியுது?

0: ஊக்கம் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கம் அளிக்கிற வார்த்தைகளா சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ள ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
2: என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
3: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
2: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
3: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
4: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன்.

0: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
1: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
0: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
1: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
0: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
1: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
2: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர்.
3: டீ கடையோடு நாம இணைஞ்சிருக்கிறோம். பெரிய அளவிலான சேமிப்புகள் சலுகைகள் விரைவில். முதல் முறையாக ஒன் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு. மீடக்கப் கலைஞர்களுடன் நீரலை ஒளி பரப்பு, உடல்நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு என பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு. அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wondershop.sg இணையதளத்தில் ஒன் ஷாப் திருவிழா. செல்லுங்கள் wondershop.sg. இத்தகவலை வழங்கியது The Wonder Shop.
4: ஹார்ட் ஐஸ்
3: மாலை 4 மணியிலிருந்து 8 மணி வரை டீ கடை. ஒரு சிப் ஒரு சிரிப்பு.

0: வல்லவனுக்கு வல்லவன் பார் மகளை பார்ப்படத்துல இருந்து பாடல்கள் உங்களுக்காக இடம்பெற்றன. கொரியல இருந்து வந்திருக்காங்க, கொரிய கதைகள்ல இன்னும் கொஞ்சம் சொல்ல போறாங்க
1: நிச்சயமாக.
0: அதுக்கு முன்பாக
1: என்னுடைய திருவாயால் அடுத்து தங்கவில்லை சொன்னதுக்கு அப்புறம் அது திரும்ப வந்து உயர்ந்துச்சுன்னா எனக்கு தெரியாது, ஆனா நல்ல விலைதான். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு இப்போது 168 வெள்ளி 50 காசு. மீண்டும் சொல்றோம், 168 வெள்ளி 50 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை.
0: அப்புறம் கொரிய ரிட்டர்ன் எப்படி இருந்துச்சு? கொரியா
4: செய்ய நீங்க
1: எதிர்பார்ப்பும் இல்லாம நாம கொரியாவுக்கு வந்து பயணம் செஞ்சோம். கொஞ்சம் கடைசி நிமிஷம்னு வெச்சுக்கங்களேன், போனதுக்கு அப்புறம் அதாவது மற்றவர்களிடம் நாம வந்து விமர்சனம் கேக்குறதா ஒரு பக்கம் இருக்க, நம்மளுடைய அனுபவம்னு ஒண்ணு இருக்குல்ல. போய் சேர்ந்த உடனே எல்லாரும் ரொம்ப ஒரு புண்ணு உறவுகளோட இருந்தாங்க. உபசரிப்பு வந்து அதிக அளவு நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருந்தது. சேவை அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப அருமையா இருந்துச்சு அவங்களுடைய சேவை. நாங்க தங்கியிருந்த அந்த விடுதியிலையும்
0: எந்த பக்கத்துல இருந்தீங்க?
1: ஒரு வாரம் சோல்ல தான் நம்ம இருந்தோம். வேற
0: கங்கம்மா எங்க கேக்குறேன்,
1: அங்க நாங்க தங்கல, ஆனா கங்கம் வந்து அந்த லோட்டேவல் வந்து கங்கம்ல தான் இருக்கு. பெரிய இடம், யாரு எங்க போனாலும் தெருவீதியில போனாலும் என்னுடைய மகனும் கூட வந்தார் இல்லையா, அவரை பார்க்கும்போது அவரை பார்த்து சிரிக்கிறதும் அவரோட சேர்ந்து உரையாடுறதும், ஏன்னா பெரும்பாலானோர் அங்க வந்து ஆங்கிலம் அவ்வளவா பேச மாட்டாங்க, கொரிய மொழிதான். அவங்க பேசும்போது இவரும் வந்து அவருடைய மொழியில அவர் வந்து பேசும்போது அவங்களுக்கும் புரியலான இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு வந்து ஒரு உதவி அப்படின்னு வரும்போது பிள்ளைகள் இருக்கும்போது சில நேரத்தில் கொஞ்சம் சிரமம் இருக்கும் இல்லையா, அவ்வப்போது அவங்களும் வந்து ஏதாவது ஒரு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு உதவியோ. அங்க இருக்கிற பிள்ளைகள் வந்து நேரடியாக வந்து என்னுடைய மகனை பார்த்து ஹலோ அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப, ஏன்னா இங்க வந்து எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறதுக்கு பயப்படுறோம்னு எனக்கு தோணுது. ஆனா வெளிநாடுகளுக்கு செல்லும் போது அவங்களுடைய அணுகுமுறை வேற மாதிரி இருக்கு. அது அதை பார்த்தே நம்ம வந்து கத்துக்கணும் பல விஷயம். இது ஒரு பக்கம் இருக்க, எனக்கு என்னன்னா ஒரு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், எங்க திரும்பினாலும் குப்பை தொட்டியே இல்ல,
0: தொட்டி இருக்காது,
1: கையிலேயே வச்சிருந்தேன் இந்த புட்டியை எங்கடா நான் வீசுறது அப்படின்னு சொல்லி
0: எடுத்துட்டு போங்க அப்படின்றாங்க.
1: தேடிக்கிட்டே இருந்தோம்ல, இங்க இருந்து அங்க இருந்து ஒரு ரொம்ப தொலைவான ஒரு இடத்துக்கு நடந்து அங்க போய் அது நல்லது. நம்ம வந்து ஏதோ சிங்கப்பூர்ல இருந்த வாசி நம்ம இருக்கிற இங்க இருக்கிற அந்த ஒரு பழக்கம் அப்படிங்கறதுனால கண் மற்ற இடத்துங்கள்ல நம்ம வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையிலே வச்சிருந்தேன். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து குப்பை தொட்டியை அது இல்லாம இருந்தது, அது ஒரு விஷயம். இன்னொன்னு புகை பிடிப்பவர்கள் பாக்குறது ரொம்ப ரொம்ப அரிது கொரியால, ரொம்ப அரிது. தெரு எங்கும் தெரு முழுக்க ஒரு குப்பை கூட நீங்க பார்க்கவே முடியாது, அவ்வளவு சுத்தம், அவ்வளவு சுத்தம். சும்மா ஒரு ஒரு தெரு கடைக்கு நீங்க போனாலும் கூட அங்க இருக்கிற நீங்க கழிவறை போகலாமா வேணாமான்னு நீங்க யோசிக்கவே வேணாம், கண்ணை மூடிட்டு போகலாம். அவ்வளவு ஒரு அழகான ரொம்ப அருமையான ஒரு ஒரு நகரமாக இருந்தது சோல். நிச்சயமா நீங்க போகணும். ஷாப்பிங் அப்படின்னு சொல்லும் போது சில பொருட்கள் கொஞ்சம் அதிக விலையில இருந்தது, சில பொருட்கள் வந்து இப்ப முக பராமரிப்பு அப்படின்னு சொல்லும் போது இங்க நம்ம ஆன்லைன்ல பல பொருட்கள் வாங்குறோம், அங்க வாங்குறது வந்து இன்னும் விலை குறைவாக இருந்தது. அப்ப நினைச்சு பாருங்களேன் நான் எவ்வளவு விபத்து மூட்டை மூட்டையா தூக்கிட்டு வந்திருப்பேனே அப்படி கோரி அழகி மாதிரி இல்லைனாலும் ஒரு
0: மூக்கல வேற மாதிரி
1: அதனால ஒண்ணுமே செய்யல. ஐயோ அதெல்லாம் ஒண்ணுமே, கடவுள் கொடுத்தது இயற்கை அழகு, அது அப்போ அப்படியே இருக்கட்டும்.
0: மாத்திலேனோ
1: செய்யாதீங்க,
0: சரி. இன்னொரு விஷயம், நான் கொரியா போயிருந்த போது நான் கங்கம்ல தங்கியிருந்த போது தனியா போனேன், எங்க போய் அந்த டியூப்லாம் எடுத்துட்டு தனியா மொழி
1: அது மட்டும் நான் செய்யலாம்ல, பொது போக்குவரவு நான் எடுக்கல,
0: ரொம்ப நல்லா இருந்தது. மொழி தெரியலனால ரொம்ப தெளிவா இருந்தது அங்குள்ள அந்த இடங்கள்,
1: அவங்களுடைய அந்த போக்குவரவு அந்த முறையை பார்த்துதானே சிங்கப்பூர்ல நாம வந்து கொஞ்சம் அதை பார்த்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா.
0: அங்க பயங்கரமா இருக்கும்
1: இல்ல,
0: நெட்வொர்க் பயங்கரமா இருக்கும் பாக்குறதுக்கு.
1: ஆமா,
0: கண்டிப்பா எல்லாரும் போக வேண்டிய,
1: கண்டிப்பா கண்டிப்பா. நான் ஜேஜு அந்த தீவுக்கெல்லாம் போகல,
0: அடுத்த
1: போய் சுத்தி பாத்துட்டு
0: விட்டு கண்ணு கண்ணு கண்ணெல்லாம் கொஞ்சம் இன்னும் பெருசா
1: இன்னும் ஒரு கொரியர் ராம் பாக் மாடல் மாதிரி. எப்படி
0: ஒரு நாள் நித்யா போயிட்டு வரும்போது பாருங்க, நித்யாவால நித்து குட்டியான்னு. இது டீ கடை.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
3: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன் பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
4: தொடர்புகொள்ளலாம்.
5: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
6: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
5: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
6: போன? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற விற்பனை விளம்பரம் செயல்பாடுகள் வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
5: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
6: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
5: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
7: பெரிய அளவிலான சேமிப்புகள் சலுகைகள் விரைவில்.
6: முதல் முறையாக ஒன் ஷாப் திருவிழா.
7: சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு.
6: மேக்கப் கலைஞர்களுடன் நீரலை ஒளி பரப்பு, உடல்நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு என பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு.
7: அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wondershop.sg இணையதளத்தில் ஒன் ஷாப் திருவிழா.
6: செல்லுங்கள் wondershop.sg.
7: இத்தகவலை வழங்கியது The Wonder Shop.

0: இன்றைக்கு நான் கொரியர் ரிட்டர்ன், அதனால ஒரு சின்ன இடைவேளை இன்றைக்கு மட்டும் நான் எடுத்துட்டு நாளைக்கு நான் உதித் நாராயணன் மாதிரி பாடுறேன். இன்றைக்கு நம்ம விமலா பாட வந்துட்டாங்க,
1: உங்களுக்கு அந்த பாடல் பகுதி ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாடல் தான். ஆனா கொஞ்சம் மறந்துருக்கலாம் நம்ம நீர்
0: சரி. இப்ப என்ன செய்யணும் நம்ம நேர்கள்?
1: தொடக்க வரியை கண்டுபிடிக்கணும்.
0: ஆஹா, ஓ இப்ப வந்து விளையாட்டு இப்படி விளையாடுறோமா?
1: இப்படியும் விளையாடலாம், அப்படியும் விளையாடலாம், எப்படினாலும் விளையாடலாம் நித்யா.
0: சரி, இது ரொம்ப சுலபமான ஒரு பாட்டாச்சே
1: அப்படி நினைக்கிறீங்க,
0: எடுத்து விடுங்க நேர்களே. ஜுஜூபி ஜுஜூபி.
1: ஆனா ஒரு விஷயம், நான் இன்றையில இருந்து ஒரு புதுசா வந்து ஒரு கட்டளை விடப்படுறேன். செய்தி அனுப்பி வைக்கும் போது சிரிச்சிட்டு பாடி அனுப்புங்க, யாரும் உங்களை அடிச்சு பாடுவீங்க தப்பா நினைக்கிறாங்க.
0: சில நேரத்துல வாகனத்தை அவங்க வந்து செலுத்தி கொண்டு பாடிட்டு இருக்கலாம் உங்களா?
1: இல்ல இல்ல, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சிரிச்சிட்டு பாடுங்க.
0: ஆமா, வீட்டுல வந்து சமைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி பக்கத்து உங்களுடைய பானையை உருட்டுற அந்த சத்தம் எல்லாம் இல்லாம கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு அழகா 30 வினாடிகளுக்குள்ள பாடி அனுப்பி பாத்தீங்களா? அந்த மாதிரி கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள்ல பாருங்க, ஏ இதே மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கும்.
1: கண்டுபிடிங்க. 9 6 7 8 8 9 6 8 பாடல் வீரர்களே, இசை பாடல் வீரர்களை வாங்க இன்றைக்கு கொண்டாடலாம். அதற்கு முன்பாக கேஜே யேசுதாஸ் குழுவினர் கொண்டு வரும் இரண்டு பாடல்களை கேட்க போறோம்.
0: ஆமா,

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: நிறைய பேர் கொடுத்திருக்காங்க, முடிந்த அளவுக்கு உங்களுடைய பேர்களை நான் வாசிக்கிறேன்.
3: நீங்க வாசிக்க ஆரம்பிங்க, நான் வந்து விட்டு எடுத்து வந்து பிடிக்கிறேன்.
4: சுகன்யா, மல்லிகா, பிரகாஷ், ராதாகுமாரி, அப்புறம் மகீதரன், மோகன், சந்திரன், ராஜகோபால், சதீஷ், ராஜேன்,
3: ஜேம்ஸ் பாண்ட், கேப்ரியல்,
4: ரசகீஸ், ஹுசேன், சித்ரா, மங்களம், இன்னும் பல பேர் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. நம்ம ராதாகிருஷ்ணன் ராயுடுவும் அனுப்பியிருக்காரு சரியான பதில்.
3: சில நேர்னா வாட்ஸ்அப்ல உங்க பேர் போடாம வேற ஏதோ பேர்லாம் போட்டிருக்கீங்க, நாங்க எங்க கண்டுபிடிக்கிறது உங்க பேர்?
4: அவங்க பேரு சுகன்யா.
3: சுகன்யாவா? சரி, என் பேர் சுகன்யா. சரி, இது போல நிறைய நேர்கள் ஹுசைன்லாம் செய்தி அனுப்பி வச்சிருக்காரு, மங்களம்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. முதல் நீராக யாரு குரல் பதிவு அனுப்பிச்சிருக்காங்க பாக்கலாம். அவர் தான் நம்மளுடைய பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ்.
5: ஜிங்கிடி ஜிங்கிடி எனக்கு அந்த பாடல் தானே. நன்றி
4: நன்றி. என்ன முழுசா பாடுவீங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு வரியோட பாடுவீங்கன்னு பார்த்தா, ஜிங்கிடி ஜிங்கிடி முடிச்சிட்டீங்க இரண்டு வார்த்தைகள் உள்ள.
3: மறக்க முடியாது படம். குரு சிஸ்டர் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு படம் பாக்குறதுக்கு.
4: இது நான் இன்னும் பிறக்கலன்னு நினைக்கிறேன் இந்த படம் வரும்போது. இல்ல, தவிழ்ந்து இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா இருந்தாலும் இந்த படத்துல இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே அருமையான பாடல்கள்.
3: ஒரு மகிழ்ச்சியான உணர்வை கூடக்கூடிய ஒரு பாடல் கூட. சரியான பாரு சொன்ன எல்லா நேர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க அந்த பாடல முழுசா கேக்கலாம்.
4: குறும்பான பாடல் உங்களுக்காக வரவிருக்கிறது.
3: என்ன அர்த்தம்
4: சிக்கிடிஸ் தெரியும்? நொறுக்கு தீனி.
3: ஜிங்கிடினா?
4: ஜிங்கிடினா
3: பதில் தெரிஞ்சு அனுப்புவீங்க ஒலி வாட்ஸ்அப்புக்கு. புதுசா நாங்க ஒரு வார்த்தை கத்துக்கிறோம். வாட் இஸ் ஜிங்கிடி?
4: இது டீ கடை.

0: செப்டம்பர் 28 தேதி இவ்வாறு நட்சத்திரம் யார் நித்யா?
1: நம்ம கண்ணழகி மீனா.
2: அவங்க நடித்த கூலி படத்துல இருந்து இந்த பாடல் காத்துட்டு இருக்கு.
0: மீனா அந்த காலத்துல 90s காலகட்டத்துல முத்து படம் திரையரங்குல பார்த்தபோது இவ்வளவு அழகா யாரு இருப்பாங்களான்னு அப்படியே என் கண்ணு வெளியே வந்துற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு அழகா
1: அழகு, அதுல என்னமோ தெரியல அவங்களுடைய அழகு தண்ணி தனித்துவமா இருந்துச்சு அந்த படத்துல. எல்லா படத்துலயும் அவங்க ரொம்ப அழகுன்னு வைங்க, ஆனா அந்த படத்துல என்னமோ பண்ணிட்டாங்க,
0: என்ன பண்ணிட்டாங்க
1: இல்ல அவங்களை அவங்களே பாக்குறதுக்கு உண்மையாகவே அந்த ஒரு ராணி மாதிரி அந்த ஒரு ஒரு ஆடையா இருக்கட்டும், அந்த முத்து தில்லானா தில்லானா பாடலா இருக்கட்டும்,
0: மென்மையான
1: பாடல்கள் நிறைய இருக்கின்றன. ஆனா மீனா அவங்க நல்ல நடனம் ஆடக்கூடிய ஒரு நடிகையும் கூட. அவங்க நடித்து வெளிவந்த நல்ல வேகமான பாடல்கள் இந்த வாரம் பட்டியல்ல, அதாவது வியாழக்கிழமை அன்று அந்த பட்டியல இடம்பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாடல்களை எங்களுக்கு அனுப்பி வைங்க.
0: வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா அவற்றை சேர்த்துக் கொள்வோம். சிங்கப்பூர் வானிலை எப்படி இருக்கு நித்யா?
1: மேகமூட்டமாக இருக்கு அப்படின்னு முன்னெரிச்சிருக்காங்க. வெப்பநிலை 24°C 33°C இடைப்பட்டு இருக்கும்.
0: சிங்கப்பூரில் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு மாலிமணி 5-4 நிலவரப்படி, மேற்கு பகுதியில் 49°C மணிக்கணும், வடக்கு பகுதியில் 49°C, மேற்கு பகுதியில் 117°C,
1: மத்திய பகுதியில் 105 அதன்படி இருக்கிறது,
0: கிழக்கு பகுதியில் 83°C, தெற்கு பகுதியில் 105°C பதிவாகி இருக்கின்றது.
3: வானிலை நிலவரம் ஆதரவு
4: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது, சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds Power Your Desire.
3: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
4: அமுதம் தோசை மாவுடா சும்மாவா? அமுதமாச்சே.
3: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
4: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு, அமுதம் போல தோசை.
3: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
4: அமுதம் தோசை மாவுல நாறு

0: காதல் பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் பி முத்தையா அண்ட் சன்ஸ். டீ கடை, ஒரு சிப் நிறைய சிறப்பு. வாங்க டீ கடையில டீ குடிச்சுக்கிட்டே கலகலன்னு பேசலாம்.
1: இன்றைக்கு நித்யா பேசுறது பத்தி தான் பேச போறோம். தொடக்கத்திலே ஒரு கதை சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜப்பானை சேர்ந்த ஒரு நட்சத்திர கலைஞர், அவருடைய குரலை டிக்டாக்ல பயன்படுத்தி இருந்தாங்க, அவருடைய குரலை மற்றவங்க பயன்படுத்தி காசு சம்பாதிச்சிருக்காங்க. அதனாலேயே கின் ஜீரோ சுகா என்பவர் வந்து இப்ப டிக்டாக் மீது வழக்கு தொடுத்திருக்காரு அப்படின்னு. இந்த குரல் அப்படின்றது ஒவ்வொருவருக்கும் தனித்துவமா அமைஞ்சிருக்கும்.
2: ஆமா,
1: ஒருத்தவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா அவங்க குரல் எப்படி இருக்குன்னு தெரியும், காதல் வயப்பட்டிருந்தாங்கன்னா எப்படின்னு தெரியும். அப்படிதான் காதல் வயப்பட்டு,
2: சரி பரவாயில்ல கேள்விக்கு வாங்க,
1: கோபத்துல இருந்தா இப்படி இருக்கும், சோகமா இருந்தாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு குரல் இருந்து அப்பட்டமா காட்டி கொடுத்தா.
2: ஆமா,
1: முன்பு காலங்கள் அந்த தொண்ணூறு காலகட்டத்துல இந்த காதல் கோட்டை படம்லாம் வரும்போது பாக்காமலே காதலிச்ச காதலாம் உண்டு. அப்ப ஒரு கற்பனை இருக்கும், இவங்க வந்து இந்த குரல் உள்ளவங்க இப்படிதான் இருப்பாங்க.
2: ஆமா,
1: ஏன் நம்ம ஒலி 9:06 முன்பு காலங்கள்ல இணைய பக்கம் வரதுக்கு முன்னாடி சொல்றேன், ஒவ்வொரு படைப்பாளரும் இப்படி இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு கற்பனை இருக்கும்.
2: நிச்சயமா,
1: அப்புறம் நிகழ்ச்சியில பாவம் நீங்க தான் அந்த குரலுக்கு சொந்தக்காரா அப்படின்னு
2: ஒரு காலம்
1: அத சொல்லுங்க. அந்த காலத்துல நான் கடந்து வந்திருக்கேன்னு வச்சுக்கீங்களேன், அதுக்கு நான் ரொம்ப வயசானவங்கல்ல. கேள்வி இதுதான், இதை பத்தி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு நாள் கொடுக்குறேன், ஒருவருடைய குரல் வந்து உங்களுடைய குரலா மாத்திக்கலாம்னா யாரோட குரல் நீங்க தேர்ந்தெடுங்க.
2: எல்லாம் உங்க குரல் தான் சொல்ல போறாங்க.
1: நிச்சயமா சொல்றேன், உண்மையிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு ரசனை இருக்கும். சில குரல்கள் வந்து அது உணர்வு பூர்வமா இருக்கும், எனக்கு இந்த குரல் ரொம்ப பிடிக்கும்.
2: சொல்லவா, அர்ஜுன் தாஸ், ஓ லயன் கிங் உடைய தமிழாக்கம், அதாவது அந்த முஃபாசா அந்த சிங்கத்துக்கே அவர் குரல் கொடுத்தாரு தமிழ்ல. இப்படி ஒரு வேற மாதிரி இருக்கும் அவருடைய குரல். ஏன்னா அவரு ஒரு வானொலி படைப்பாளராக இருந்திருக்காரு, அவரோட குரல் எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி பல பேர் ஏங்கிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தின் அல்லது நம்ம ஒளி 9:06 கூட நீங்க சொல்லலாம், யாருடைய குரல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா
1: ஒரு நாள் குரலை மாத்திக்கலாம்னா
2: யாருடைய குரலை தேர்ந்தெடுப்பீங்க? உதயநாராயணன் மாதிரி பேசுவா, திடீர்னு கமல்ஹாசன் வருது.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: டீ கடையோடு நாம இணைஞ்சிருக்கிறோம்.
4: பெரிய அளவிலான சேமிப்புகள், சலுகைகள் விரைவில்.
3: முதல் முறையாக ஒன்று ஷாப் தீர்வு விழா,
4: சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு.
3: மீடக்கப் கலைஞர்களுடன் நீரலை ஒளிபரப்பு, உடல்நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு என பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு.
4: அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wondershop.sg இணையதளத்தில் ஒன்று ஷாப் திருவிழா.
3: செல்லுங்கள் wondershop.sg.
4: இத்தகவலை வழங்கி The Wonder Shop.
5: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
6: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
5: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
6: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
5: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
6: ஜுவல் பேலஸ், Buffalo Salai, Singapore.
7: Media Company, Wanda Ali, Kitale, Paravasam. Hey, Paravasam.
3: பரவசமாக இருக்க டீ குடிச்சிட்டு உங்களுக்காக நிகழ்ச்சி படிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்காக கொடுப்பீங்களா இல்லையா? புகைப்படமா அனுப்பிட்டு இருக்கீங்க?
4: ஆமா, புகைப்படம் தான் அனுப்புறாங்க. வீட்டுல வந்து இந்த சமையல் நடக்குது, அப்புறம் வார இறுதியில காலையில அனுப்புவார் ஒருத்தர் சந்துரு, வீட்டுல வந்து ஏதாவது அப்பம் அந்த மாதிரி எல்லாம் சுட்டு வச்சாருன்னா புகைப்படம் அனுப்புவாரு. அப்படி மீடியா காப்புக்கும் அனுப்புனீங்கன்னா நாமளும் சுவைத்து பார்த்து எப்படி
3: சந்திரு அனுப்பல நித்யா, நான் ஆஸ்திரேலியில இருந்து வந்து சேர ரொம்ப நேரம் ஆகும், அதனாலதான் அவர் புகைப்படம் அனுப்புறாரு போல இருக்கு.
4: என்ன விமலா, இங்க இருந்து எல்லாம் சீனாவுக்கு போய் டம்ப்ளிங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க சிங்கப்பூருக்கு. அப்பம் என்ன,
3: அப்பம் என்ன
4: கொண்டு வந்துருவோம் ஒரு நாள் சந்திரு வீட்டுல இருந்து.
3: சரி, சந்திரு நிகழ்ச்சி கேட்டு ஒரு வாட்ஸ்அப் செய்தி அனுப்புங்க. சரியா? சரி, இந்த நேரத்துல நம்ம பேசிக் கொண்டிருப்பது குரலை கேட்கும் போது நித்யா, எமர்க்கோ நமக்கோ இதே போல குரல் அமையாத அப்படின்ற ஒரு ஏக்கம் வரும். ஆமா, உங்களுக்கு ஒரு நாள் ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு குரலாக நீங்க மாறலாம்.
8: எனக்கு விமலாவோட குரல் வேணும். அதே வந்து ஹாலிவுட்ல பாடுறவங்களோட குரல் அந்த மாதிரி கேட்டீங்கன்னா எனக்கு சின்மை குரல் வேணும். அவங்க பாடுற எல்லா பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அவங்களோட குரலை நான் ரொம்ப ரசிப்பேன். அதே ஆம்பளன்னு கேட்டீங்கன்னா சித் ஸ்ரீராம் குரல் வேணும். மல்ட் பண்ணும்
3: பாடுவாரா பேசுவாரு தெரியாது.
4: அடியே
3: ஃப்ளோல வந்துருச்சு.
4: சரி சரி, அடுத்ததாக
9: வணக்கம் இருவருக்கும், மாலை வணக்கம்.
4: வணக்கம்,
9: திருவை சாந்தா பேசுறேன். எனக்கு ரொம்பவும் பிடிச்சது படைப்பாளர் பாமா, அவங்களுடைய குரல் ரொம்பவும் எனக்கு பிடிக்கும்.
3: உண்மைதான் நித்யா, அவங்க ஒரு காலத்துல பாமாவுடைய
4: பாதியில குடிச்ச குவளையோட அனுப்பியிருக்காரு. அத குடிச்சிட்டு எந்த குரல் வேணும் அப்படின்னு அவர் இன்னும் கொஞ்சம் நேரத்துல பதிவு பண்ணி சொல்லுவாரு நமக்கு.
3: சுகன்யா,
10: ஆமா சிஸ்டர், உண்மைதான்.
3: இது வேற கதை. நந்தினி அக்கா வாங்க.
11: வணக்கம் லேடிஸ், நந்தினி பேசுறேன். எனக்கு வந்து ஒரு நாள் எனக்கு அந்த குரல் போரோ பண்ண முடியும்னா நான் வந்து காலம் சென்ற உதுமான்கனி, திரு உதுமான்கனி அவரோட குரல் வந்து எனக்கு வரணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுல இருந்தே அவரோட குரல் கேட்டு வளர்ந்தேன். அவரோட குரல்ல வந்து இருக்கிற கம்பீரம், அவரோட தமிழ் உச்சரிப்பு அதெல்லாம் வெரி பியூட்டிஃபுல். நான் யூஸ் ரொம்ப அதை வந்து நான் ரசிப்பேன் அவர் பேசுறது. ஸோ அந்த குரல் வேணும்னு நான் ஆசைப்படுவேன். தேங்க்யூ லேடி.
3: வானொலியில நேர்களா இருக்கும்போது அவங்களுக்கு குரலை கேட்டுதான் வளர்ந்தவங்க.
4: ஆமா,
3: முகம் தெரியாம குரல் தான் இருக்கும் இல்லையா?
4: ஆமா, ரஃபியோட குரல் எல்லாம் கேட்கும் போது ரஃபி பாக்குறதுக்கு எப்படி இருப்பார் ரஃபி அங்கிள் அப்படின்னு யோசிச்சு.
12: மாலை வணக்கம் விமலா அண்ட் நித்யா.
4: வணக்கம்.
12: எனக்கு வந்து பச்சன் கானு 2020 ஆண்டுல படிச்சாங்க, அவங்க குரலா மாறணும் ஆசை. ஒருத்தர நேர்ல பார்த்தோடனே இந்த குரலுக்கும் உடம்பு ஆளுக்கும் வித்தியாசமே இதா இருக்கும். இவங்களா தமிழ் பேசுறாங்க, அருமையா இருக்கும் தமிழ்.
4: நன்றி நண்பா, நன்றி நன்றி. நிச்சயமா பச்சன் கோ நிகழ்ச்சி கேட்டுருப்பாங்க அப்படின்னு நம்புறோம். உங்களுக்கு பச்சன் கோ தெரிஞ்சாங்க, அவங்களுக்கு ஒரு செய்தி அனுப்பிடுங்க. உங்களை பத்தி ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னு, கிருஷ்ண அவர்கள் மகாபாரதம் நாடகத்துல கிருஷ்ண கதாபாத்திரத்துல ரோஸ் மேரி சொல்லியிருக்காங்க. உண்மை அந்த காலத்துல எல்லாம் படைப்பாளர்களுடைய குரல் கண்ணீர்னு இருக்கும்.
0: ஆமாங்களா,
4: ரேடியோ வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்தோடனே அது குரல் வந்து ஒரு
0: மகாபாரதம் அது உட்கார்ந்து கேட்கலாம். அது கேட்கும் போதே குரல்ல வச்சுதான் அவங்க நடிக்கிறாங்களா. ஆனா உண்மையாகவே அந்த கதாபாத்திரம் நமக்கு முன்னாடி வந்து நின்னா நடிச்சா எப்படி இருக்கும்,
4: இவ்வளவு அழகு அப்படின்றது கூட. நித்யா, நம்ம பல விஷயங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இப்பெல்லாம் வந்து அப்ப இருந்து நம்ம வந்து முக அலங்காரம் செஞ்சுக்கலாம், ஒப்பனை செஞ்சுக்கலாம், இப்படி அணிலாம் அப்படி அணிலாம். ஆனா குரல் அப்படின்றது வந்து நம்ம மாற்ற முடியாது, கடவுள் கொடுத்த வரமா அமைஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட வரத்து கொடுக்கறாங்க அப்படின்னா நம்மளுடைய சிவாக்கு என்ன வேணும் அப்படின்னு அவர் சொல்றாரு கேளுங்களேன்.
1: வணக்கம் சகோதரிகள்,
4: வணக்கம்.
1: சிவக்கண்ணா, இந்த ஒரு கலந்துரையாடல்ல ஒரு குரல் வந்து ஒரு நாள் மட்டும் மாறணும்னா எனக்கு வந்து இசைஞானி இளையராஜாவா மாறி ஒரு அவர் அந்த குரல்ல ஒரு பாட்டு பாடினா அந்த மாதிரியான ஒரு ஆசை வந்து எல்லாத்தோடய ஒரு வித்தியாசமான குரல்.
4: உண்மைதான், மண் மனத்தோடு இருக்கும் அவருடைய குரல் கேட்கறதுக்கு.
0: இசைஞானி இளையராஜாவுடைய குரல் அவர் ஞாபகப்படுத்திருக்காரு.
4: ஆமா, எங்க ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா கதைங்களாம் போயிட்டு இருக்கு.
0: அதே தான்
4: வாங்க, இளையராஜாவின் குரல்ல இரண்டு பாடல்களை ஒன்று பின் ஒன்றாக கேட்கலாம்.
0: இது டீ கடை.

0: அடேங்கப்பா இது மட்டும் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்குது.
1: இன்னும் நிறைய இருக்கிறது. அது மட்டும் இல்லாம நம்ம நேயர்களும் நிறைய குரல் பதிவுகள் அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு பிடித்தமான ஒரு குரல் அவதாரம்
0: படுத்திருந்தோம், வண்ண வண்ண பூக்கள் படுத்திருந்தோம், இளையராஜாவின் சீல் குரல்ல பாடல் கேட்டோம். நேரத்தை சரி பார்த்து விடலாம்.
1: நேரம் மாலை மணி 5:44 ஆகிறது.
0: சிங்கப்பூர் நேரமா கொரிய நேரமா?
1: கொரியல இப்போது 4:44. சரியா தப்பா சொல்றேன் நினைக்கிறேன். 6:44. ஆமா 6:44. ஆனா சிங்கப்பூர்ல 5.
2: சிறு நினைவுகள் நினைவிலே மலருதே. டவுன் பஸ் சென்னை,
3: டவுன் பஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
0: சுவையாக சமைக்க
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
5: என்ன சொல்றேன்,
0: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவிய வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ள சிறந்த வழி.
6: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு.
7: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
6: அப்ப பொலிவான சருமத்திற்கு
7: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
6: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
7: அப்பப்பாவை எடு, கவலைய விடு, அப்பப்பானா பியூரிட்டி.
8: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பகடை, சிங்கப்பூர்.

0: சம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு.

0: நகைகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும் டீக்கடை.
4: நாம இணைந்திருக்கின்றோம். குரல்ல வச்சு நம்ம வந்து உங்களோட இணைஞ்சிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம், உரையாடிட்டு இருக்கோம். குரல்கள் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஆடடா, கடவுள் எனக்கு வந்து அழகான குரல் கொடுத்துருக்காரு தான், ஆனால் எனக்குன்னு ஒரு வாய்ப்பு, இப்போது வாய்ப்பு கிடைச்சா எந்த குரலாக மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்டா அது என்னவா, யாருடைய குரல் நீங்கள் வந்து தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்போது.
5: அதுக்கு முக்கியமான காரணம், ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல நடிகர் டிக்டாக்கை வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா
4: வழக்கத்தோடு
5: அவருடைய குரல் வந்து பயன்படுத்தி பலரும் சம்பாதிச்சிருக்காங்க என்பதற்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச யாருடைய குரலை ஒலியேற்றும் அப்படின்னு கேட்டிருந்த பொழுது இன்னும் சில செய்திகள் இருக்கு நித்யா.
4: பரமேஸ்வரி துரைசாமி சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து ஒலியின் முன்னாள் அறிவிப்பாளர் திருமதி மீனாட்சி சபாபதி, அவருடைய குரல் ரொம்ப பிடிக்கும். தமிழ் தாய் என்று அழைக்கப்பட்ட அவர் தூய தமிழில் படைத்த பல தயாரிப்புகள் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆகவே அவருடைய குரல் தான் எனக்கு வந்து நான் ஆசைப்படுறேன், அவருடைய குரல் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
5: நல்ல தமிழ் பலருக்கும், ஒலியில் இருக்க பலருக்கும் நல்ல தமிழ் உச்சரிப்பு குரல் வள வந்தது உண்மையிலே.
4: நீங்க எப்படிதான் நிகழ்ச்சி படைச்சிங்கன்னு தெரியல விமலா, அவங்க இருக்கும் போது நான் அப்படியே ஓடிடுவேன்னு வைங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களை பார்க்கும்போது ரொம்ப கண்டிப்பான ஒரு,
5: உங்களுக்கு தெரியாது மீனாட்சியுடைய வேற முகம் தெரியாது, அவங்க ரொம்ப குழந்தை மாதிரி.
4: அப்படியா?
5: மீனாட்சி சபாபதி குழந்தை மாதிரி.
4: ஓஹோ,
5: ஆமா.
4: ஒரே ஒரு முறை அவங்களை பாக்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது, ஒரு நிகழ்ச்சி போகும்போது அவங்களோட சேர்ந்து புகைப்படம் எடுத்திருந்தேன். ரொம்ப கண்டிப்பான மனிதர் மாதிரி இருந்தாங்க. சரி, நீங்க சொல்றீங்க குழந்தை மாதிரின்னு,
5: என்ன மாதிரியா உஷா உடைய
4: மாதிரி இருந்துச்சு.
5: உஷா
6: வணக்கம். நித்யா விமலா
4: வணக்கம்.
6: எனக்கு வந்து ஒரு நாள் என்னோட குரல் யார் மாதிரி இருக்கணும்னா, ஒரு சின்ன பிள்ளையோட குரல் மாதிரி, அது எந்த குழந்தையா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு குழந்தையோட குரல் மாதிரி இருக்கணும். ஏன்னா அந்த குழந்தைகள் குரலை கேட்டீங்கன்னா அதுல வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், ஒரு கியூட்னஸ் இருக்கும், ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். அந்த குழந்தைகள் எது பேசினாலும் அது வந்து ரசிக்கக்கூடிய வகையில இருக்கும். அதனால ஒரு குழந்தையோட குரலா இருந்தா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது.
4: ரவுடி பேபி நினைச்சுதான் நீங்க இதை சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு
5: புரியுது. ரவுடி பேபி
4: பேபி தானே, குழந்தை
5: தானே. செய்தி வாசிப்பாளர்களுடைய குரல் வந்து கணீர்னு இருக்கும். பீட்டர் சார் அவரோட குரல மறக்க முடியும்.
4: எனக்கு கிடைச்சா பவளகாந்தம் அவர்கள் கிடைச்சா அவங்களோட குரல், இப்ப வரைக்கும் அப்படியே இருக்கு அவங்களோட குரல்.
5: யாருடைய குரல் கேட்டு நீங்க பொறாமப்பட்டிருக்கீங்க? நான் ஒருத்தர் எனக்கு வந்து ரொம்ப பொறாம அவங்க குரல் மேல.
4: அவ்வளவா இல்ல விம்லா,
5: எனக்கு வந்து ஸ்ரேயா கோஷல்.
4: ஓ,
5: அவங்க குரல் எப்படி வந்து அவ்வளவு தேன் மாதிரி இருக்கு அப்படின்றது எனக்கு வந்து ஒரு பெரிய,
4: ஆமா,
5: எப்படி ஒருத்தங்களால இவ்ளோ ஸ்வீட்டா இவ்ளோ இனிமையா குரல் கொடுக்க முடியும்? இறைவா எனக்கு சதிப்பட்டேன்.
4: விமலா உங்களுக்கே இவ்வளவு தேன் குரல் மாதிரி நிறைய இருக்குது. நீங்க உங்களை மாதிரி குரல் வேணும்னு எத்தனை பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. நீங்க அவங்கள பாருங்க, இக்கரை அக்கறை பச்சை
5: மாடுன்றீங்க.
4: நானா சொல்லல, நீங்களா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரிதான்.
5: இந்த நிகழ்ச்சியில பலரும் செய்தி அனுப்பிச்சிருக்கீங்க, எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் செய்தியை எங்களால வாசிக்க முடியலனாலும் உங்களுடைய கருத்துக்களை கேட்கும் போது ஒரு விஷயம் மட்டும் புரியுது, ஒருவர் வந்து எப்படி பேசுறாங்க அப்படின்றது உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். அதனால நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், அது நம்ம தீர்ந்தெடுக்கக்கூடிய சொற்கள் வந்து மத்தவங்களோட மனசை புண்படுத்தாம இருக்கணும், மத்தவங்களை அரவணைக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்கொள்ளுங்க.
4: அது மட்டும் இல்லாம உங்களுடைய குரலை பாத்துக்குங்க. இப்போது காற்று தூய்மை கேடு ரொம்ப அதிகமாக இருக்கு, நிறைய தண்ணீர் குடிங்க, அப்புறம் ஷான் ரோடன் மாதிரி ஆயிரும் உங்களுடைய குரல்.
5: உதி நாராயணன்
4: அவ என்ன சொல்லுவேன்?

வணக்கம். மாலை மணி 6, மீடியகோப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது தமிழவேல். விஎஸ்எம்சி பகுதி மின்கடத்தி நிறுவனம் 8.5 பில்லியன் வெள்ளி செலவில் புதிய ஆலை ஒன்றை சிங்கப்பூரில் நிறுவ உள்ளது. அதனால் 1600 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டது. தெம்பனீஸில் கட்டப்படவுள்ள அந்த ஆலை 2029 முழுமையாக செயல்பட தொடங்கும். அப்போது மாதத்துக்கு 44,000 பகுதி மின்கடத்திகளை உருவாக்க முடியும். விஷன் பவர் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எனும் அந்த நிறுவனத்திற்கு தைவான், நெதர்லாந்து ஆகிய நாடுகள் ஆதரவு தருகின்றன. செமிகண்டக்டர்ஸ் எனும் பகுதி மின்கடத்தித்துறை சார்ந்த நிறுவனங்கள் 500 மில்லியன் வெள்ளிக்கு மேல் முதலீடு செய்ய உறுதியளித்துள்ளன. அடுத்த 5 ஆண்டுகளில் இத்துறையின் ஆய்வு மேம்பாட்டுக்கு அந்த நிதி பயன்படுத்தப்படும். 2020 முதல் 2025 வரை இதற்காக 400 மில்லியன் வெள்ளிக்கும் மேல் செலவிடப்பட்டது. ஏஸ்தார் நிறுவனம் இந்த விவரங்களை தெரிவித்தது. அதிநவீன கணினி சில்லு தொழில்நுட்பங்களில் தனது நிலையை வலுப்படுத்த சிங்கப்பூர் முனைகிறது. உலகில் தயாரிக்கப்படும் 10 கணினி சில்லுகளில் 1 சிங்கப்பூரில் தயாரிக்கப்படுகிறது. இந்நிலையில் செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி அதிநவீன கணினி சில்லுக்கான தேவையை அதிகரித்துள்ளது. ஆராய்ச்சிக்கும் வர்த்தக வளர்ச்சிக்கும் உகந்த சூழல் சிங்கப்பூரில் இருப்பதாக ஏஸ்தார் கூறுகிறது. மூத்தோர் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை வளர்த்துக்கொள்ள புதிய சோதனை திட்டம் அறிமுகமாகிறது. நவம்பர் முதல் சுமார் 500 மூத்தோர் அதில் பங்கேற்பர். 2030க்குள் 10,000 மூத்தோரை சென்றடைவது திட்டத்தின் இலக்கு. மூத்தோர் ஆரோக்கியமாக சாப்பிட விரும்புகின்றனர், ஆனால் சமமான உணவை தேர்ந்தெடுப்பதில் சிரமம் இருப்பதாக ஆய்வு ஒன்றில் கலந்து கொண்ட மூத்தோரில் பெரும்பாலானோர் கூறினர். அன்றாட உணவில் சத்தான உணவு வகைகளை குறைவான விலையில் தேர்ந்தெடுப்பது எப்படி என்று திட்டம் கற்றுத்தரும். அடுத்த ஆண்டு 27 துடிப்பாக மூப்படையும் நிலையங்களுக்கும் திட்டம் விரிவுபடுத்தப்படும். டாக்ஸி, தனியார் வாடகை கார் ஓட்டுநர்கள் பேருந்து ஓட்டுநர்களாக மாற புதிய வாய்ப்பு அறிமுகமாகியுள்ளது. அதற்கான புதிய வேலைப்பாதை இன்று தொடங்கப்பட்டது. தானியக்க வாகனங்கள் படிப்படியாக அறிமுகமாகும் நிலையில் இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது. போக்குவரத்து அமைச்சு, திறன் ஊழியரணி மேம்பாட்டு அமைப்பு, தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் ஆகியவை அதனை அறிவித்தன. துறை மாறினாலும் ஓட்டுநர்களின் அனுபவம் தொடர்ந்து மதிக்கப்படும். அடுத்த 2 ஆண்டில் தானியக்க வாகனங்களின் எண்ணிக்கை 100 கணக்கை எட்டக்கூடும். அதனால் ஓட்டுநர்களின் வேலை உடனடியாக பறிபோகும் நிலை இல்லை. இருப்பினும் ஓட்டுநர்களுக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. அவர்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளவும் ஆதரவு வழங்கப்படுகிறது. ஆதரவு திட்டத்தை போக்குவரத்து மூத்த துணையமைச்சர் சுன் ஸ்வேலிங் ஜூலையில் நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். பயிற்சிக்கு 1600 வெள்ளி வரை ஊக்கத்தொகையும் வழங்கப்படும். சிங்கப்பூரில் மேலும் அதிகமான பேரங்காடிகளில் மளிகை பொருள்களின் யூனிட் பிரைஸ் எனும் அடிப்படை விலை குறிப்பிடப்படும். அக்டோபர் முதல் தேதி அந்த மாற்றம் படிப்படியாக நடப்புக்கு வரும். பொருளின் அடிப்படை விலையை தெளிவாக குறிப்பிடுவதற்கான முன்னோடி திட்டம் கடந்த ஆண்டு அறிமுகமானது. திட்டம் தற்போது விரிவுபடுத்தப்படுகிறது. இனி இணையத்திலும் அடிப்படை விலை சொல்லப்படும். ஷெங்ஸியோங், ரெட்மார்ட் ஆகியவற்றின் இணைய விற்பனை தளங்களிலும் அடிப்படை விலை குறிப்பிடப்படும். முன்பு அந்த வசதி இல்லை. இதன் மூலம் 1 லிட்டர் எண்ணெயின் விலை என்ன, 1 கிலோ அரிசியின் விலை என்ன என்று வாடிக்கையாளர்களால் தெரிந்து கொள்ள முடியும். இனி வெண்ணெய், பால் போன்ற மற்ற பொருள்களின் அடிப்படை விலையும் குறிப்பிடப்படும். சிங்கப்பூரில் அனுமதியின்றி பொது இடங்களில் கூடியது தொடர்பில் 6 பேர் மீது இன்று குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. செய்தியாளர் கிறிஸ்தன் ஹான், பாச்சுகாங் நாடகத்தில் நடித்த நடிகர்கள் லிம் கேஸ்யூ, நியோ ஸ்வீலின் ஆகியோரும் அவர்களில் அடங்குவர். குற்றச்சாட்டை எதிர்நோக்கும் மேலும் 3 அண்ணாமலை கோகிலா பார்வதி, தன்லியூ ஜியூன் ஜீன் மேரி, ஹவ் வென் கோங் ராக்கி ஆகியோர். 5 மீது அரசு நீதிமன்றத்திற்கு வெளியே கட்டுப்படுத்தப்பட்ட வட்டாரத்தில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றதாக குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. 2 ஏற்கனவே விசாரணை நடத்தப்பட்டு எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது. கட்டுப்படுத்தப்பட்ட வட்டாரத்தில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 6 சிறை, 10,000 வெள்ளி வரை அபராதம் அல்லது 2 விதிக்கப்படலாம். அனுமதி இல்லாத பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றால் 5,000 வெள்ளி வரை அபராதம் விதிக்கப்படலாம். மலேசியாவின் முன்னைய பிரதமர் மகாதீர் முகமதின் மனைவி டாக்டர் சித்தி ஹஸ்மா காலமானார். அவருக்கு வயது 100. இன்று காலை 9:25 மணியளவில் அவர் மலேசிய தேசிய இதய நிலையத்தில் மரணம் அடைந்ததாக தெரிகிறது. டாக்டர் மகாதீரும் டாக்டர் சித்தி ஹஸ்மாவும் சிங்கப்பூரில் மருத்துவம் பயின்றபோது சந்தித்தனர்.
1955 மருத்துவ படிப்பை முடித்த டாக்டர் சித்தி ஹஸ்மா மலாய் சமூகத்தைச் சேர்ந்த முதல் பெண் மருத்துவர்களில் ஒருவர். 1956 டாக்டர் மகாதீரும் டாக்டர் சித்தி ஹஸ்மாவும் திருமணம் செய்து கொண்டனர். தம்பதிக்கு 4 பிள்ளைகள். அவர்கள் மேலும் 3 பிள்ளைகளை தத்தெடுத்தனர். டாக்டர் சித்தி ஹஸ்மாவுக்கு அரசாங்க மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும். பின்னர் அவரது நல்லுடல் இன்று புத்ராஜயாவில் நல்லடக்கம் செய்யப்படும். அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த பிரதமர் அன்வார் இப்ராஹிம், நாட்டு மக்களின் நலனில் டாக்டர் சித்தி ஹஸ்மா மிகுந்த அக்கறை காட்டியவர் என்று கூறினார். ஆசிய விளையாட்டுகளில் சிங்கப்பூரின் பேட்மிண்டன் வீரர் லோகியன் யூ இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் தென்கொரியாவின் யூ டே பின்னை லோ இன்று வீழ்த்தினார். நாளை அவர் தாய்லாந்து வீரரை எதிர்த்து விளையாடுவார். லோ வெள்ளிப்பதக்கம் வெல்வது உறுதி. ஆசிய விளையாட்டுகள் பேட்மிண்டனில் சிங்கப்பூர் இதுவரை பதக்கம் வென்றதில்லை. உலகத்தர வரிசையில் லோ 13 இடத்தில் இருக்கிறார். தாய்லாந்து வீரர் 2 இடத்தில் இருக்கிறார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: மதிய பொழுதுல அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க. அப்பாவது கொஞ்சம் காற்று வரட்டுமே. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்கும்.
1: சிங்கப்பூர்ல பிஎஸ்ஐயினும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு மாலை மணி 6:11 நிலவரப்படி வடக்கு பகுதியில 64 மேற்கு பகுதியில 106 பதிவாகி இருக்கு,
0: மத்திய பகுதியில 105 தெற்கு பகுதியில 105 இந்த நிலவரப்படி இது பதிவாகி இருக்கிறது, கிழக்கு பகுதியில 83 இதன் கணக்குப்படி இது பதிவாகி இருக்கிறது.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
1: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது, சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னிராய்ஸ்.
3: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
4: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
3: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
4: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
5: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சேஜ் சலூன்.
6: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
1: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
6: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
1: போனே? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
6: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
6: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றை உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
1: ஹார்ட் ஐஸ் மாலை 4 இரவு 8 வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு.

0: காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
1: தங்க நகைகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேயர் செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. அப்படி நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுலதான் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கியது ஜாயல் காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: பெரிய அளவிலான சேமிப்புகள், சலுகைகள் விரைவில்.
3: முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா,
2: சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு.
3: மீடக்கப் கலைஞர்களுடன் நீரலை ஒளிபரப்பு, உடல்நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு என பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு.
2: அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wondershop.sg இணையதளத்தில் வண்ட ஷாப் திருவிழா
3: செல்லுங்கள். wondershop.sg
2: இத்தகவலை வழங்கியது The Wonder Shop.

0: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
1: மீனாக மாற போறாங்க, பூனியாக மாற போறாங்க, கழுகாக மாற போறாங்க.
2: விம்லா விம்லா விட்டா நீங்க சொல்லிருவீங்க நினைக்கிறேன் பதில. அதனால வாய்க்கு ஒரு பூட்டு. இனிமே என் வாய் தான் நான் திறக்க போறேன்.
1: என்ன குறிப்புகள் சொல்லுங்க. முதல் குறிப்பு
2: ரொம்ப சுலபமான குறிப்பு. இந்த குறிப்புலயே நீங்க பதில கண்டுபிடிச்சிருவீங்க அந்த மாதிரி. சரி, நான் வந்து ஒரு பூனை வகையை சேர்ந்த ஒரு உயிரினம்.
1: ஓ,
2: வைல்ட் கேட் அப்படினு சொல்வாங்க, காட்டு பூனை அப்படினு சொல்வாங்க. ஆனா இப்ப உங்களுடைய வீட்டு பூனை விட எனக்கு வந்து உருவத்துல வந்து நான் ரொம்ப சின்னது. நான் ஒரு காட்டு பூனை, உங்க வீட்டு பூனையை விட நான் ரொம்ப ரொம்ப சின்ன உயிரினம், ஒரு சின்ன பூனை. சரியா? அடுத்ததாக இரண்டாவது குறிப்பு, என்னுடைய உடல் நீங்க பாத்தீங்கன்னா அழகாக, இந்த லெப்பர்ட் அப்படிங்கிற அந்த புலிக்கு இருக்கக்கூடிய புள்ளிகள் என்னுடைய உடல்லையும் இருக்கும். ஆனா நீங்க நான் வந்து லெப்பர்ட் அப்படின்னு நினைச்சிடாதீங்க, நான் கிடையாது.
1: சிறுத்தையும் இல்ல,
2: கிடையாது, சிறுத்தையும் கிடையாது. சரியா? என்ன இப்ப சமீபத்துலதான் கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: என்னது?
2: சமீபத்துலதான் நான் இந்த உலகத்துல உயிர் வாழ்றேன் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல என்னை பார்த்து ரொம்ப விசித்திரமான ஒரு பூனை அப்படின்னு எனக்கு பேர் சூட்டினாங்க. அதன் பிறகு அறிவியலாளர்கள் இல்ல, இந்த பூனைக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. நான் யார், என்ன நீங்க அதிகமாக பொலிவியா பக்கத்துல நீங்க பார்க்கலாம்.
1: பக்கத்துல இருக்க ஜேபில இருக்க என்ன இருக்கு தெரியல. பொலிவியா பக்கம் போனுமா?
2: ஏன் ஜேபின்னு சொல்லும் போது
1: திரைப்படத்திலிருந்து
2: தேவிஸ்ரீ பிரகாஷின் பிரசாத் மன்னிச்சிருங்க, தேவிஸ்ரீ பிரசாத் இசையில்
1: மன்னிக்கலதா,
2: கொரியா போயிட்டு வந்திருக்கல, மன்னிச்சிருங்க.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி.
1: வாங்க ஆகாண்மைய தகவலை தெரிஞ்சுக்கலாம். இன்று செப்டம்பர் மாதம் 28 தேதி ஆயிடுச்சா?
2: என்ன சொல்றீங்க?
1: நம்ம ரெண்டு பேரும் நிகழ்ச்சி படிச்சு ஒரு மாசம் ஆச்சு. என்ன விமலா சொல்றீங்க?
2: இன்றுதான் இணைஞ்சிருக்கோம்.
1: சரி, இனிமே நம்ம பிரிய வேணாம்
2: அப்படின்றீங்க.
1: சிங்கப்பூர்ல இருக்கணும், எங்கேயும் போக முடியாது.
2: அதாவது என்ன, சிங்கப்பூர்ல வச்சுட்டு நீங்க விலைக்கு போறீங்க?
1: நான் இனிமே எங்க போக முடியாது, நமக்கு விடுப்பும் கிடையாது,
2: காசும் கிடையாது.
1: நாணய பரிவர்த்தனை நிலவரத்தை சொல்லுவோம். ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 28 காசு,
2: ஒரு யூரோ ஒரு வெள்ளி 46 காசு,
1: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 71 காசு,
2: ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு,
1: 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 34 காசு,
2: அதுவே 100 இலங்கை ரூபாய் 39 காசு,
1: ஒரு சிங்கப்பூர் வெள்ளி கமலி சர்விங்க 3 வெள்ளி 20 காசு. எங்க கொரிய கொரிய நாணயம் எங்க? ஹலோ
2: ஹலோ.
3: ஒரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாசின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். Joy Alukas, world's favorite jeweler.

0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
1: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
0: அது நான் சமைச்சிட்டு தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
2: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
3: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
4: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
5: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679 66 46.
6: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்ய விமலா படைக்கும்
8: இன்றைக்கு நான் மாறி
9: இருக்கின்றேன். சொல்லுங்க.
8: பிராண்ட்
9: சொன்னேன்.
8: என்ன பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க என்னுடைய பார்ட்னர்.
9: என்ன பண்றது,
8: என்ன பத்தி நம்ம நேர்கள் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சற்று முன்பாக மூன்று குறிப்புகள் கொடுத்திருந்தேன். நான் ஒரு பூனை வகை, அதுவும் ஒரு காட்டு பூனை அப்படின்னு சொல்லியிருந்தேன். மீண்டும் அந்த குறிப்புகள்லாம் நம்ம சொல்ல போறது இல்ல. சரி, நம்ம மங்களம் என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க.
10: மலை வணக்கம். விமலா நித்யா, நான் மங்களம் பேசுறேன்.
8: வணக்கம்.
10: நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் டைகர் கேட். நன்றி.
8: டைகர் கேட் அப்படின்னு ஆனந்த் அப்படிங்கிறவரு அவரும் சொல்றாரு. டைகர் கேட்
9: இன்னொரு அழகான பூனைய காஞ்சிகுமார் அனுப்பிச்சிருக்காரு. ரஸ்டி ஸ்பாட்டட் கேட் அப்படின்னு
8: இவ்வளவு அழகா இருக்கு.
9: இவ்வளவு அழகா இருக்கு. இது இந்த மாதிரி ஒரு முடியை நம்ம கலர் அடிச்சுட்டோம்
8: நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நாளைக்கு நீங்களும் நானும் பூனை மாதிரி வரோம் வேலைக்கு. சரியா? பூனை வகை தான்
9: சில மனிதர்களும் வந்து இந்த மூசாங் வேலை எல்லாம் போடுவாங்க.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டின் மால், 6 வேர்டன் சாலை.
2: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
3: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
2: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
3: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
2: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கே.
3: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484672. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம். உங்கள் துணை டீ கட.
1: வந்துட்டாங்க நம்ம நேயர்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் யாருன்னு
2: பொறுமை இல்ல நித்யா, சீக்கிரம் சொல்லுங்க, சீட்டுக்கு சொல்லுங்க. என் பேரு சரியா சொல்லிருக்கேன்னா
1: இல்லையா? ரைட்டு, இன்னும் கொஞ்சம் நேரத்துல நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.
2: சரியான வேலை சொல்லுங்க. கல்யாணி, சேது, மகேஸ்வரி, சந்திரசேனா, ராஜேஷ், தக்ஷின், ஹீரா, டாக்டர் அரு, சோபா, தேவராஜ், மணி, ஷேக், ஃபத்திமா, குணாலன், ஹுசைன், குமார், உங்க பேர் இருக்கு, ராதகுமாரி, ஹர்ஷினி, ஜேஸ்வான், கேப்ரியல், அன்பு, அமுதா, அவங்களோட சாமுவல், கேரலைன், மைமூன், ராஜகோபால், கலாராணி, அண்ணம் என்ன பல சரியான பதில் சொல்லிருக்கீங்க.
1: ரைட்டா, ரைட்டு என்பதுதான் சரியான பதில். சரியான பதில் கண்டுபிடிச்சிட்டீங்க. மூன்று குறிப்புகள் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்ல போறோம். என்ன பதில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வானொலி பக்கமாகவே இருக்கணும்.
2: வாங்க, தனுஷோ, அனுராஜ், காமராஜோ இணைந்து பாடிருக்கும் பாடல நல்ல வேகமாக்கிக்கலாம்.
1: கொடி பறக்குதோ.

0: அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: மனசுல
2: உள்ளதை மனசுல இருக்கிறது
0: எல்லாமே
3: சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.

0: பதில சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு.
1: உண்மையை தெரிஞ்சுக்க பவுன்லி பக்கமாக வாங்க. என்ன உயிரினம் இன்றைக்கு நித்யா
0: அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறு. நான் ஒரு காட்டு பூனை, அதுதான் முதல் குறிப்பு. ஆனா உங்க வீட்டு பூனை விட ரொம்ப சின்னதா இருப்பேன். என்னுடைய உடல் முழுக்க ஒரு லெப்பர்ட், சிறுத்தை பூனைக்கு புலிக்கு புள்ளிகள் இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் என்னுடைய உடல்லையும் இருக்கும். அடிக்கடி நீங்க என்ன பொலிவியா பக்கமாக நீங்க பாக்கலாம், அந்த பக்கம் நீங்க சுற்றுலா வந்தீங்கன்னா என்ன நீங்க அதிகமா நீங்க பாக்கலாம். என்ன சமீபத்துலதான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பூனை வகை இருக்குதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு எனக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்களே, அப்படின்னு கேட்டதுக்கு பல பேர் சரியான பதில் சொல்லியிருக்காங்க. அதுல முதல் நெய்யராக நம்ம மீனா சரியான பதில் சொல்லியிருக்காங்க.
2: வணக்கம் நித்யா, விமலா, நான் மீனா இந்த அழைக்கிறேன். கேட்ட கேள்விக்கு பதில், தில்காயு பூனை, தற்சமயம் புதிய காட்டுப்பூனை இனம் ஒன்று புலிவேனியா மேகக்காடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நன்றி.
0: என்பது சரியான பதில்ங்கப்பா, டில்காயோ அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய முழு பெயர் விமலா லெப்பரஸ் டில்காயோ இந்த மாதிரி ஒரு பூனை வகை இருக்குன்னு பல பேருக்கு தெரியல. அதனால அறிவியலாளர்கள் இதுக்கு லெப்பரஸ் டில்காயோ அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. பூனை குடும்பத்தின், அதாவது சிங்கம், புலி, லெப்பர்ட், அப்புறம் சீதா அப்படின்னு சொல்லிட்டு பல பூனை வகைகள்ல இந்த குடும்பத்துல இப்போது நம்மளுடைய லெப்பரஸ் டில்காயோ சேர்ந்திருக்கு.

0: இத்தகவலை வழங்கியோர்.
1: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர். நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். 7:00 மீடியகாப் ஒளி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது தமிழவேல். சிங்கப்பூரின் உற்பத்தி ஆண்டுக்காண்டு அடிப்படையில் ஆகஸ்ட் மாதம் 15% மேல் வளர்ச்சி கண்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவுக்கான தேவை தொடர்ந்து அதிகமாக இருப்பது அதற்கு முக்கிய காரணம். இரசாயனத் துறையைத் தவிர மற்ற அனைத்து துறைகளும் வளர்ச்சி கண்டன. துல்லியல் பொறியியல் துறை ஆக அதிகமாக 33% மேல் வளர்ச்சி கண்டது. பகுதி மின்கடத்தி உற்பத்தி அதிகரித்தது அதற்கு முக்கிய காரணம். மின்னியல் போக்குவரத்து பொறியியல் துறைகளிலும் வளர்ச்சி பதிவானது. மூத்தோர் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை வளர்த்துக்கொள்ள புதிய சோதனை திட்டம் அறிமுகமாகிறது. நவம்பர் முதல் சுமார் 500 மூத்தோர் அதில் பங்கேற்பர். ஃபேப்ரைஸ் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் ஸ்டே ஸ்ட்ராங் இயக்கத்தின் ஒரு பகுதியாக முன்னோடி திட்டம் அமைகிறது. 2030 10,000 மூத்தோரை சென்றடைவது திட்டத்தின் இலக்கு. மூத்தோர் ஆரோக்கியமாக சாப்பிட விரும்புகின்றனர், ஆனால் சமமான உணவை தேர்ந்தெடுப்பதில் சிரமம் இருப்பதாக ஆய்வு ஒன்றில் கலந்து கொண்ட மூத்தோரில் பெரும்பாலானோர் கூறினர். அன்றாட உணவில் சத்தான உணவு வகைகளை குறைவான விலையில் தேர்ந்தெடுப்பது எப்படி என்று திட்டம் கற்றுத்தரும். அடுத்த ஆண்டு 27 துடிப்பாக மூப்படையும் நிலையங்களுக்கும் திட்டம் விரிவுபடுத்தப்படும். ERP 2 எனும் புதிய மின்னலக்க சாலை கட்டணத்தை குறிக்கும் குறியீடுகளை அடுத்த மாதம் முதல் சாலைகளில் பார்க்கலாம். சிங்கப்பூரில் ERP கட்டண முகப்புகள் படிப்படியாக அகற்றப்பட உள்ளன. அவற்றுக்கு பதில் புதிய நீல நிற ERP குறியீடுகள் சாலைகளில் வரையப்படும். கட்டணம் வசூலிக்கும் பகுதிக்குள் வாகனங்கள் நுழைவதை காட்ட புதிய அடையாளங்களும் சாலைகளில் வைக்கப்படும். அடுத்த ஆண்டு ஜனவரியில் ERP 2 கட்டண முறை அறிமுகமாகிறது. செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தில் அது செயல்படும். சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களில் ERP 2 கருவி பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். தகுதி பெற்ற வாகனங்களில் 98% மேற்பட்டவற்றில் அந்த கருவி பொருத்தப்பட்டு விட்டதாக நில போக்குவரத்து ஆணையம் தெரிவித்தது. VSMC பகுதி மின்கடத்தி நிறுவனம் 8.5 பில்லியன் வெள்ளி செலவில் புதிய ஆலை ஒன்றை சிங்கப்பூரில் நிறுவ உள்ளது. அதனால் 1,600 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டது. தெம்பனீஸில் கட்டப்பட உள்ள அந்த ஆலை 2029 முழுமையாக செயல்பட தொடங்கும். அப்போது மாதத்துக்கு 44,000 பகுதி மின்கடத்திகளை உருவாக்க முடியும். விஷன் பவர் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எனும் அந்த நிறுவனத்திற்கு தைவான், நெதர்லாந்து ஆகிய நாடுகள் ஆதரவு தருகின்றன. செமிகண்டக்டர்ஸ் எனும் பகுதி மின்கடத்தித்துறை சார்ந்த நிறுவனங்கள் 500 மில்லியன் வெள்ளிக்கு மேல் முதலீடு செய்ய உறுதியளித்துள்ளன. அடுத்த 5 இத்துறையின் ஆய்வு மேம்பாட்டுக்கு அந்த நிதி பயன்படுத்தப்படும். 2020 முதல் 2025 வரை இதற்காக 400 மில்லியன் வெள்ளிக்கு மேல் செலவிடப்பட்டது. ஏஸ்தார் நிறுவனம் இந்த விவரங்களை தெரிவித்தது. மேம்பட்ட கணினி சில்லு தொழில்நுட்பங்களில் தனது நிலையை வலுப்படுத்த சிங்கப்பூர் முனைகிறது. உலகில் தயாரிக்கப்படும் 10 கணினி சில்லுகளில் 1 சிங்கப்பூரில் தயாரிக்கப்படுகிறது. இந்நிலையில் செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி அதிநவீன கணினி சில்லுகளுக்கான தேவையை அதிகரித்துள்ளது. ஆராய்ச்சிக்கும் வர்த்தக வளர்ச்சிக்கும் உகந்த சூழல் சிங்கப்பூரில் இருப்பதாக ஏஸ்தார் கூறுகிறது. டாக்ஸி தனியார் வாடகைக்கார் ஓட்டுநர்கள் பேருந்து ஓட்டுநர்களாக மாற புதிய வாய்ப்பு அறிமுகமாகியுள்ளது. அதற்கான புதிய வேலைப்பாதை இன்று தொடங்கப்பட்டது. தானியக்க வாகனங்கள் படிப்படியாக அறிமுகமாகும் நிலையில் இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது. போக்குவரத்து அமைச்சு, திறன் ஊழியரின் மேம்பாட்டு அமைப்பு, தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் ஆகியவை அதனை அறிவித்தன. துறை மாறினாலும் ஓட்டுநர்களின் அனுபவம் தொடர்ந்து மதிக்கப்படும். அடுத்த 2 தானியக்க வாகனங்களின் எண்ணிக்கை 100 எட்டக்கூடும். அதனால் ஓட்டுநர்களின் வேலை உடனடியாக பறிபோகும் நிலை இல்லை. இருப்பினும் ஓட்டுநர்களுக்கு கூடுதல் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. அவர்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளவும் ஆதரவு வழங்கப்படுகிறது. சிங்கப்பூரில் மேலும் அதிகமான பேரங்காடிகளில் மளிகைப் பொருள்களின் யூனிட் பிரைஸ் எனும் அடிப்படை விலை குறிப்பிடப்படும். அக்டோபர் 1 அந்த மாற்றம் படிப்படியாக நடப்புக்கு வரும். பொருளின் அடிப்படை விலையை தெளிவாக குறிப்பிடுவதற்கான முன்னோடி திட்டம் கடந்த ஆண்டு அறிமுகமானது. திட்டம் தற்போது விரிவுபடுத்தப்படுகிறது. இனி இணையத்திலும் அடிப்படை விலை சொல்லப்படும். ஷெங்ஸியாங், ரெட்மார்ட் ஆகியவற்றின் இணைய விற்பனை தளங்களிலும் அடிப்படை விலை குறிப்பிடப்படும். முன்பு அந்த வசதி இல்லை. இதன் மூலம் ஒரு லிட்டர் எண்ணெயின் விலை என்ன, ஒரு கிலோ அரிசியின் விலை என்ன என்று வாடிக்கையாளர்களால் தெரிந்து கொள்ள முடியும். இனி வெண்ணெய், பால் போன்ற மற்ற பொருள்களின் அடிப்படை விலையும் குறிப்பிடப்படும். ஆசிய விளையாட்டுகளில் சிங்கப்பூரின் பேட்மிண்டன் வீரர் லோ கேன் யூ இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் தென்கொரியாவின் யூ டே பின்னை லோ இன்று வீழ்த்தினார். நாளை அவர் தாய்லாந்து வீரரை எதிர்த்து விளையாடுவார். லோ வெள்ளிப்பதக்கம் வெல்வது உறுதி. ஆசிய விளையாட்டுகள் பேட்மிண்டனில் சிங்கப்பூர் இதுவரை பதக்கம் வென்றதில்லை. உலகத்தர வரிசையில் லோ 13 இடத்தில் இருக்கிறார். தாய்லாந்து வீரர் 2 இடத்தில் இருக்கிறார்.
0: சொல்லும் பொருளும் லீஸ், குத்தகை. பொதுவாக பெரிய நிறுவனங்கள் ஓர் அலுவலகத்தை மாத வாடகைக்கு பதிலாக நீண்டகால குத்தகைக்கு எடுக்கும். லீஸ், குத்தகை.
3: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294-6294.
5: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
6: தரும் தினம் ஆர்கேஜி நெய்.

0: செய்திக்கு பிறகு மீண்டும் இணையரும்
1: நேர்களுக்காகவே இன்னொரு அருமையான பாடல்கள் பல அணிவகுத்துக்காக தோன்றுகிறேன்.
0: அந்த வகையில நல்ல மென்மையான எப்படி மென்மையான பாடல் ஒன்று காத்துட்டு இருக்கு.
1: நெளிந்து ஆடுறதுக்கு நீங்களாம் தயாராக
0: இடுப்பே வளைய மாட்டேங்குது இதுல சுலுக்கி கொள்கிறீங்களா அப்படின்னா ஆட வேணாம். இந்த மாதிரி பாடலை கேட்டு அப்படியே நீங்க ஓய்வெடுத்துக் கொள்ளுங்க சரிங்களா. இந்த பாடல வருது
1: எவ்வளவு பெரிய நபர்களை சமாளிச்சிருப்பீங்க என்று கேளியா
0: என்னது
1: இல்ல பொதுவா சொன்ன வேலை இடமா இருக்கலாம் வாழ்க்கையா இருக்கலாம் பலரை சமாளிச்சு வந்து படா அப்படின்னு வேலை முடிச்சு பலர் ஓய்வெடுத்து.
0: ஆமா என்ன சொன்னீங்க நினைச்சேன் இவ்வளா இல்ல இப்பதான் விடுமுறை முடிச்சு வந்தேன் அதுக்குள்ள யாரை நான் சமாளிச்சேன் உங்களைதான் சமாளிக்கணும் அது ஒரு சுலபம் தான். சரி விட்டீங்கன்னா நான் இன்னும் பல விஷயம் சொல்லிடுவேன். நம்ம நேர்களுக்காக சிங்கப்பூர்ல நடக்கும் சில புதிய நிகழ்ச்சிகள் நடவடிக்கைகள் இதை பத்தி சில தகவல்கள் காத்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாம டொரோத்தி இந்த படத்தை பற்றி ஒரு தகவல் காத்துட்டு
1: இருக்கு. டொரோத்தியா டொரோத்தியா
0: டொரோத்தி அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க.
1: அப்படியா
0: டொரோத்தி
1: டொரோத்தி
2: முன்பணம் செலுத்துங்க தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
3: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
3: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றை உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
6: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கட.
0: பெரிய அளவிலான சேமிப்புகள் சலுகைகள் விரைவில்.
1: முதல் முறையாக ஒன் ஷாப் திருவிழா.
0: சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு.
1: மீடகப் கலைஞர்களுடன் நீரலை வேள்வி பரப்பு, உடல்நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு என பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு.
0: அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wondershop.sg இணையதளத்தில் ஒன் ஷாப் திருவிழா
1: செல்லுங்கள். wondershop.sg
0: இத்தகவலை வழங்கியது The Wonder Shop.

0: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ணை பறிக்குது.
1: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ணை பறிக்கத்தான் செய்யும்.
0: நினைச்சேன், நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
1: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை. என் ஒன்று கேம்பல் லேன்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் துவாஸ் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. இரண்டாம் இணைப்பு பாலத்திற்கு அப்பால் நெரிசலாக இருப்பதால் பயணிகள் 3 மணி நேரம் அல்லது அதற்கும் மேலாக வரிசையில் காத்திருக்க கூடும். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லீந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
4: இதுல என்ன அதிசயம்? அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
3: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யாரு வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லீந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
4: ஆமா, அவங்களை நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
3: தொடர்புக்கு
4: 8854 8989 8 9 நெட்லி வந்தாச்சு,
3: டென்ஷன் போயாச்சு.
5: இருவர்களின் அதிசய உலகம்.
6: ஒரு பாட்டு காதல் போட்டது, அதை கேட்டு
5: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம். மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும்
6: சங்கீத மேகம்.
7: சின்ன வயசுல பட்டாம்பூச்சி பார்த்தா அவ்வளோ ஆசை, ஓடி ஓடி எங்க பட்டாம்பூச்சி இருக்கு அப்படின்னு தேடுவோம், பின்னாடியே துரத்துவோம்.
8: இந்த மாதிரி பட்டாம்பூச்சி பாட்டு பாடணும் வைங்க, நம்ம எப்படா நம்ம கூட யாராவது வந்து விளையாடுவாங்களா இல்லையான்னு.
7: இப்படி நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ என்னவோ மிருக என்ன துரத்துதுன்னு சொல்லிட்டு அது பறந்து போச்சுன்னா பயந்துட்டு
8: நம்மளை பார்த்து சொல்றீங்களா? இந்த பட்டாம்பூச்சிகள் அப்படின்னு சொல்லும் போது விம்லா, இதற்கென்று சில சரணாலயங்கள் சிங்கப்பூர்ல
7: இருக்கின்றன.
8: இருக்கு, செந்தோசால முன்பு இருந்தது, இப்ப இன்னும் இருக்கான் தெரியல, பட்டர்ஃபிளை பார்க் அப்படின்னு சொல்லுவோம் சாங்சுவரி. ஆனா அதற்கு வந்து ஒரு கட்டணம் நீங்க செலுத்திதான் நீங்க பாக்கணும்னு வைங்க. ஆனா இப்போது இலவசமாக நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி குடியிருப்பு வட்டாரத்துல அமைச்சு வச்சிருக்காங்க. பள்ளிக்கூடத்துல எஸ்கர்ஷன் சொல்லி ஆசிரியர்கள் பிள்ளைகளை கூட்டிட்டு இந்த மாதிரி சுற்றுலாவுக்குலாம் அவங்க கூட்டிட்டு போவாங்க. இந்த மாதிரி இடங்களுக்கு நிறைய பள்ளிக்கூடங்கள்லாம் போயிருக்காங்க, பாத்துருக்காங்க. பட்டாம்பூச்சியோட அவங்க கை பிடிச்சு அது விளையாடுறது மட்டும் இல்லாம, இந்த பட்டாம்பூச்சியோட வாழ்க்கை சுழற்சி என்ன, பட்டாம்பூச்சியை பார்க்கும் போது அதை உடனே கையில எடுத்து நசுக்காதீங்க, அது நம்மளோட எப்படி நம்ம வந்து அதை பராமரிக்கணும் பாதுகாக்கணும், அது பூச்சின்னு பார்த்து நம்ம பயந்து ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பட்டர்ஃபிளை சாங்சுவரி, இந்த சரணாலயத்துக்கு பக்கத்திலேயே ஒரு விளையாட்டு தடம் இருக்கிறது, உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போக ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இது ஆங்கர்வில் கிரசன்ட் 3வது தளத்துல இது இருக்கிறது, பிளாக் 334 இந்த இடத்துல இருக்குங்களா. ஒரு குடியிருப்பு வட்டாரம் பக்கத்துல இந்த மாதிரி ஒண்ணு அமைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
7: அழகா இருக்கு நித்யா. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு வந்து கோழி எப்படி இருக்கு அப்படின்னு சில இடத்துல தெரியாது.
8: ஆமா,
7: ஏன்னா வந்து பிரிட்ஜ்ல இருக்கு அப்படின்னு வாங்க, அதே அந்த மாதிரி மாறிட்டு இருக்கு இல்லையா. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு சூழல்ல பட்டாம்பூச்சிகளை பார்க்கிறது ஒரு புதிய அனுபவமாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு பாடமாகவும் இருக்கும் அவங்களுக்கு.
8: ஆக உங்களுடைய பிள்ளைகள் கைபேசியிலேயே அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி வெளிப்புற நடவடிக்கைகளையும் கூட பட்டாம்பூச்சிகளோட சேர்ந்து விளையாட விடலாம் உங்க பிள்ளைகளை.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது.
2: இன்னும் அரை மணி நேரத்துல, இன்னும் அரை மணி நேரத்துல நித்யா, நம்மளுடைய டீ கடைய அப்படியே ஷட்டரா இழுத்து மூடிட்டு கிளம்ப வேண்டியதா இருக்கு. ஆனா நமக்கு பொறுப்பு இருக்கு, நிறைய விஷயம் நம்ம செய்யணும் சொல்லணும் இல்லையா?
3: ஆமா விமலா, நிச்சயமாக. அதே மாதிரி நேரத்தை சொல்லணும், இந்த நேரத்துல நல்ல நேரம் அப்படின்னு
2: நிச்சயமாக சொல்லிடலாம். உலக நாடுகள் என்னென்ன நேரம் இருக்கு அப்படின்னு லேசா பார்த்து இந்த நேரத்தை சொல்லலாம்.
3: அவங்க இப்போது வந்து அவங்களுடைய இடத்துல நள்ளிரவு 12:28 ஆகிறது.
2: பாரிஸ்ல இப்பொழுது பிற்பகல் 1:28, துபாயில பிற்பகல் 3:29 ஆயிருச்சு,
3: சென்னையிலும் இலங்கையிலும் இப்போது மாலை 4:59 ஆகிறது.
2: டோக்கியோ பக்கமாக இருந்தீங்கன்னா 2:08:29, மெல்பர்ன்ல 9:29,
3: சிங்கப்பூர் மலேசியால இப்போது 7:29.
2: சிலர் யோசிக்கலாம், என்ன திடீர்னு மெல்பர்ன் 9:29, 2 மணி நேரம் தான் வித்தியாசமா இருந்துச்சு. உங்களுக்கு 1 மணி நேரம் கூட்டி இருக்காங்க.
3: அப்படியா?
2: நிலவரப்படி தங்க விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்.
3: ஆஹா, ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்படியே இறங்கிட்டு வரணும். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு இப்போது 165.50 165.50
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY Jewelers, அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113

0: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்ளோ மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
1: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
2: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா.
3: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
2: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
3: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியாகோ வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையான அழைங்க 6333988888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. உங்க mediacorp.sg/ready set grow.
4: ஒலி 968
5: சினிமா சினிமா
6: டாரத்தி. இந்த படத்தை பத்தி உலகம் முழுக்க அவங்க பேசிட்டு இருக்காங்க விம்லா. சமீபத்தில் TIFF இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இது கனடாவில் இவங்க வந்து மேடை ஏற்றியிருந்தாங்க. திரைக்கு அவங்க காமிச்சிருந்தாங்க இந்த படத்தை. மொழி தெரியாத பல பேர் இந்த படத்தை பார்த்து விட்டு அவங்களுடைய விமர்சனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. பல கனடா மக்கள், அதாவது நம்மளுடைய மேற்கத்திய நாடுகளில் உள்ள மக்கள், எனக்கு மொழி புரியலனாலும் அந்த படத்தை பார்த்து அது என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க, அதனுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அவங்களுடைய விமர்சனத்தை அவங்க தெரிவிச்சிருந்தாங்க.
7: சமூக வலைதளத்தில் அந்த காணொலிகளாம் பார்க்கும் பொழுது ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. ஏன்னா கார்த்திக் சுப்புராஜ் அப்படின்ற ஒரு படைப்பாளன், ஒரு என்ன சொல்ல, ஒரு கவிஞன், ஒரு சிந்தனையாளன், அடுத்த கட்டத்துல சில விஷயங்களை வந்து அவர் படைப்பால கொடுத்திருக்காரு. அந்த படைப்பு பத்தி பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள், அந்த படத்துல நடித்தவங்களும் சரி, இசையும் சரி, இப்ப இளையராஜா அவர் வந்து பாடி இருந்திருக்காரு, இசையெல்லாம் கொடுத்திருந்திருக்காரு.
6: 1551 ஆல்பம் இது.
7: ஆமா, இந்த மாதிரி பல நல்ல அழகான விஷயங்கள். அவர் வந்து இளையராஜாவோட பணியாற்றிய அனுபவத்தை கூட கார்த்தி சுப்புராஜ் சொன்னது வந்து நம்ம ஒளிபரப்பி இருந்தோம். அடுத்ததாக இந்த படத்தை பற்றி கனடால அங்க இருந்து பார்த்த நம்முடைய இயக்குனர் மிஷ்கின் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு.
6: மிஷ்கின் அப்படின்னு சொன்னாலே அவருடைய திகில் படங்கள் நிறைய நம்ம பார்த்திருக்கலாம்,
7: வித்தியாசமான கண்ணோட்டம் உள்ளவர் கூட.
6: ஆமா ஆமா, அவருடைய படங்கள், அவருடைய கண்ணோட்டமும் வந்து நிச்சயமாக அது ரொம்ப ஆழமா சில விஷயங்கள் அவர் வந்து சொல்லுவாரு. அவர் கார்த்திக் சுப்புராஜ வந்து பாராட்டின அந்த விதம் தான் வந்து ரொம்ப பல பல பேர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அவர் சொன்னது பல விஷயம் அந்த ஒரு காணொலியில இருந்து ஒரு துள்ளி நம்ம.
7: எத்தனையோ வருஷம் தமிழ் சினிமால இருந்தாலும் மற்றும் ஒரு படைப்பாளனுடைய படைப்பை வந்து போற்றக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு பண்பு அப்படின்றது ஒரு மேலாளனுக்கு தான் இருக்கும்.
6: நிச்சயமா
7: அப்படிப்பட்டவர்கள் ஒரு தான் மிஷின் என்ன சொல்றாரு கேட்கலாம்.
8: மிக மிக சிறந்த படம். நீங்க ஒரு படத்தை ஒரு தியேட்டருக்குள்ள போயிட்டு ஒரு படமா தான் பாக்கணும், அதை வாழ்க்கையில எடுத்துட்டு வந்து அந்த படத்தை அதை சிந்திக்கணும். அது மிக உயர்ந்த கருத்துக்கள் சொல்லும் போது அதை நம்ம நம்மளுடைய குடும்பத்தாருக்கு சொல்லலாம். சில டைம் டிஸ்டர்பிங்கான ஒரு விஷயங்களை சொல்லும். இந்த படம் மிக உண்மையான படம் இல்லையா? என் குழந்தை தான் இந்த வீடியோ எடுக்கிறான். அவர்கிட்ட நான் வெளியே வந்து கேட்டேன், எப்படிமா படம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அவன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டு இந்திய திரைப்பட வரலாற்றில் இந்த 10 படங்கள் மிகச்சிறந்த படங்கள் ஒரு படமாக இந்த படம். நான் காலத்தொட்டு முத்தமிட்ட மனிதர்கள் வந்து இளையராஜா ஒருத்தர். என் தாயை கூட நான் என் காலை தொட்டு முத்தமிட்டதில்லை. இளையராஜாக்கு அப்புறம் நான் வந்து கார்த்திக் சுப்புராஜின் காலை நான் தொட்டு முத்தமிடுவேன்.

0: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி. சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க, நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
2: என்ன சொல்றேன்,
0: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச், கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம், மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவிய வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதம் அடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
3: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க, உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
4: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
5: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
4: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
4: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
4: M1 க்கு மாறுங்கள், வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
6: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும்
7: பணத்தை கட்டிடாதீங்க.
6: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒன்னு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது, காத்திருங்க.

0: காக்கி சட்டை திரையிலிருந்து பாடலை கேட்டோம். அனிருத்தின் இசையில் அனிருத் குழுவினர் கொண்டு வந்த பாடல் அது. பல பேருக்கு இப்போது கண்ணை கட்டிட்டு இருக்கலாம், கட்டக்கூடாதுங்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இரவு நிலை ஆட்டம் நிகழ்ச்சி படைக்க வந்துட்டாங்க நம்ம இரவு நிலை ஆட்டம் பாய்ஸ்.
1: இன்னும் பாய்ஸ் இருக்காங்க.
0: சரி அங்கிள்ஸ், ஐயோ அண்ணன்,
1: ஐயோ ஜாலி மாட்டி விட்டேன். கேளுங்க நித்யா, உங்களை என்ன சொல்றீங்க?
0: நான் நவீன சொன்னேன், அவர் மன்னிச்சு விட்டுருவாரு. சரி, பல பேருக்கு கண்ணை கட்டும், கட்டக்கூடாது, விழித்து இருக்கணும் நீங்க. ஏன்னா அதற்குண்டான ஒரு செய்தி இப்போது நம்ம சொல்ல போறோம். வானிலை எப்படி இருக்குன்னா, இன்றிரவு மேகமூட்டமாக இருக்கும், நாளைக்கு இடியுடன் கூடிய மழை அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்கும்.
1: இப்ப சிங்கப்பூர்ல பிஎஸ்ஐயிடம் காட்சி தூய்மை கேட்ட குறியீடு 2:07:52 நிலவரப்படி பார்க்கும் பொழுது வடக்கு பகுதியில 69 பதிவாகி இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மற்ற இடங்கள் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம்.
0: மேற்கு பகுதியில 117, மத்திய பகுதியில 105,
1: அதுவே கிழக்கு பகுதியில 86 தெற்கு பகுதியில 94 பதிவாகி இருக்கு.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ். மாலை 4 முதல் 8 வரை
0: டீ கடை
3: ஆதரவு.
0: ஒரு சின்ன ரீகேப்.
1: தொடக்கத்திலேயே டிக்டாக் நிறுவனத்தை அதன் மீது வழக்கு தொடுத்திருக்கும் கதையோட ஆரம்பிச்சிருந்தோம். ஜப்பானிய நடிகர், தயாரிப்பாளர், குரல் கலைஞர் கென் ஜீரோ சுகா அவர் வந்து பதிவு செஞ்சிருந்தாரு. ஏன்னா அவர் குரலை வந்து பயன்படுத்தி பலரும் சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த அவர் பதிவு செஞ்சிருந்தாரு. அந்த வழக்கு போயிட்டு இருக்கும் நேரத்துல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா இந்த குரலாக மாறணும் அப்படின்னு கேட்டிருந்த பொழுது நம்ம நேர்கள் அவங்க மனசுல இருக்கக்கூடிய பிடித்த குரலை பத்தி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகாவும் இருந்தது.
0: 6:01:02 அங்கத்துல இன்றைக்கு ஒரு காட்டு பூனையாக மாறியிருந்தேன், லெபடஸ்டில் காயோ அப்படிங்கிற ஒரு பூனையாக மாறி 3 குறிப்புகளை கேட்டிருந்தேன். சமீபத்தில் தான் என்ன கண்டுபிடிச்சாங்க, எனக்கு பேரும் வச்சிருக்காங்க. ஏ பூனை குடும்பத்தில் நானும் ஒரு உறுப்பினராக சேர்ந்து விட்டேன். சரியா, 7 மேல இன்றைக்கு சிங்கப்பூர்ல ஒரு பட்டாம்பூச்சி சரணாலயம் எங்கவேல் வட்டார பகுதியில் அவங்க அமைச்சிருக்காங்க. இது முன்பே அமைச்சிட்டாங்க, ஆனா இப்போது சமூக வலைத்தளத்தில் நிறைய காணொலிகள் இப்போது பார்க்கிறோம். பிள்ளைகளை கூட்டிட்டு போய் பட்டாம்பூச்சியோட சேர்ந்து நீங்க வந்து அவங்களோட விளையாடலாம், பட்டாம்பூச்சி பற்றி பல விஷயங்களை நீங்க வந்து அவங்களோட சிங்க சொல்லி
1: கொடுக்கலாம்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். 8:00 மீடியாகாம் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது தமிழவேல். சிங்கப்பூரின் உற்பத்தி ஆண்டுக்காண்டு அடிப்படையில் ஆகஸ்ட் மாதம் 15 விழுக்காட்டுக்கு மேல் வளர்ச்சி கண்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவுக்கான தேவை தொடர்ந்து அதிகமாக இருப்பது அதற்கு முக்கிய காரணம். ரசாயனத்துறையை தவிர மற்ற அனைத்து துறைகளும் வளர்ச்சி கண்டன. துல்லியல் பொறியியல் துறை ஆக அதிகமாக 33 விழுக்காட்டுக்கு மேல் வளர்ச்சி கண்டது. பகுதி மின்கடத்தி உற்பத்தி அதிகரித்தது அதற்கு முக்கிய காரணம். மின்னியல் போக்குவரத்து பொறியியல் துறைகளிலும் வளர்ச்சி பதிவானது. ERP 2 எனும் புதிய மின்னிலக்க சாலை கட்டணத்தை குறிக்கும் குறியீடுகளை அடுத்த மாதம் முதல் சாலைகளில் பார்க்கலாம். சிங்கப்பூரில் ERP கட்டண முகப்புகள் படிப்படியாக அகற்றப்பட உள்ளன. அவற்றுக்கு பதில் புதிய நீல நிற ERP குறியீடுகள் சாலைகளில் வரையப்படும். கட்டணம் வசூலிக்கும் பகுதிக்குள் வாகனங்கள் நுழைவதை காட்ட புதிய அடையாளங்களும் சாலைகளில் வைக்கப்படும். அடுத்த ஆண்டு ஜனவரியில் ERP 2 கட்டண முறை அறிமுகமாகிறது. செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தில் அது செயல்படும். சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களில் ERP 2 கருவி பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். தகுதி பெற்ற வாகனங்களில் 98 விழுக்காட்டுக்கும் மேற்பட்டவற்றில் அந்த கருவி பொருத்தப்பட்டு விட்டதாக நில போக்குவரத்து ஆணையம் தெரிவித்தது. மூத்தோர் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை வளர்த்துக் கொள்ள புதிய சோதனை திட்டம் அறிமுகமாகிறது. நவம்பர் முதல் சுமார் 500 மூத்தோர் அதில் பங்கேற்பர். 2030க்குள் 10,000 மூத்தோரை சென்றடைவது திட்டத்தின் இலக்கு. மூத்தோர் ஆரோக்கியமாக சாப்பிட விரும்புகின்றனர். ஆனால் சமமான உணவை தேர்ந்தெடுப்பதில் சிரமம் இருப்பதாக ஆய்வு ஒன்றில் கலந்து கொண்ட மூத்தோரில் பெரும்பாலானோர் கூறினர். அன்றாட உணவில் சத்தான உணவு வகைகளை குறைவான விலையில் தேர்ந்தெடுப்பது எப்படி என்று திட்டம் கற்றுத்தரும். அடுத்த ஆண்டு 27 துடுப்பாக மூப்படையும் நிலையங்களுக்கும் திட்டம் விரிவுபடுத்தப்படும். VSMC பகுதி மின்கடத்தி நிறுவனம் 8.5 பில்லியன் வெள்ளி செலவில் புதிய ஆலை ஒன்றை சிங்கப்பூரில் நிறுவ உள்ளது. அதனால் 1,600 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டது. தெம்பனிஸில் கட்டப்பட உள்ள அந்த ஆலை 2029 முழுமையாக செயல்பட தொடங்கும். அப்போது மாதத்துக்கு 44,000 பகுதி மின்கடத்திகளை உருவாக்க முடியும். விஷன் பவர் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எனும் அந்த நிறுவனத்திற்கு தைவான், நெதர்லாந்து ஆகிய நாடுகள் ஆதரவு தருகின்றன. பாண்டான் நீர்த்தேக்கத்தில் முதலை காணப்பட்டதாக பொய்த் தகவல் பதிவிட்ட ஆடவர் மீது நாளை குற்றஞ்சாட்டப்படும். ஆடவருக்கு வயது 30. கடந்த மாதம் 20ஆம் தேதி அவர் முதலையை கண்டதாக தேசிய தண்ணீர் அமைப்பான PUB தகவல் தெரிவித்தார். அனைத்து நீர் நடவடிக்கைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. தேசிய பூங்கா கழகம் தேடும் பணியை தொடங்கியது. பிறகு புகைப்படம் போலியானது என்று கண்டறிந்த PUB காவல்துறையின் உதவியை நாடியது. அந்த படம் AI கொண்டு உருவாக்கப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. பொய்த் தகவல் பரப்பியதற்காக 3 ஆண்டு வரை சிறை தண்டனை, அதிகபட்சம் 10,000 வெள்ளி அபராதம் அல்லது 2 விதிக்கப்படலாம். சிங்கப்பூரில் 1 மணி நேரத்திற்கான காற்றுத்தரக் குறியீடு அனைத்து பகுதிகளிலும் அதிகமான நிலையில் உள்ளது. 7:00 நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் அது 141 பதிவானது. மேற்கில் 110. 1 மணி நேர PM 2.5 குறியீடு காற்றில் உள்ள PM பர்டிகுலர் மேட்டர் எனும் நுண்ணிய துகள்களை குறிக்கிறது. குறியீடு 55 தாண்டும்போது துகள்கள் இதயம், நுரையீரல் போன்றவற்றை பாதிக்கின்றன. உடனடி நடவடிக்கைகளை திட்டமிட 1 மணி நேர குறியீட்டை கருத்தில் கொள்ளுமாறு தேசிய சுற்றுப்புற ஆணையம் கூறுகிறது. சிங்கப்பூரின் 24 மணி நேரத்துக்கான காற்று தூய்மை கேட்டு குறியீடு மிதமாகவே உள்ளது. ஜாவா கடலில் மூழ்கிய பயணப்படகின் சிறைவுகளிலிருந்து மேலும் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதனால் மாண்டோர் எண்ணிக்கை 66 உயர்ந்துள்ளதாக இந்தோனேசிய அதிகாரிகள் தெரிவித்தனர். வர்கோ டிரான்ஸ்போர்ட் 8 படகு இம்மாதம் 13ஆம் தேதி மூழ்கியது. அதில் 243 பேர் பயணம் செய்தனர். 69 பேரை இன்னமும் காணவில்லை. அவர்களை தேடும் பணி மேலும் 1 வாரத்துக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. 4,277 டன் எடை கொண்ட படகின் சில பகுதிகளில் முக்குளிப்பாளர்கள் தேடுகின்றனர். அடர்த்தியான எரிவாயு, எரிபொருள் கசிவு ஆகியவை தேடும் பணிக்கு தடையாக உள்ளன. ஜாவா கடலிலிருந்து சில உடல்கள் இன்று ஹெலிகாப்டர் வழியாக வெளியே கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் பல நாள்களாக நீடித்த வெள்ளம் மெல்ல வடிய தொடங்கியிருக்கிறது. நாடு முழுவதும் வெள்ளத்தால் 8 பேர் மாண்டதாக அரசாங்க தரப்பு தெரிவித்தது. பேங்காக்கிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நீர்மட்டம் படிப்படியாக குறைகிறது. இருப்பினும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. வெள்ள நீரை வெளியேற்ற அதிகாரிகள் தொடர்ந்து முயன்று வருகின்றனர். 4 கால்வாய்களின் நீர்மட்டத்தை குறைக்கும் பணிகளும் நடைபெறுகின்றன. இதுவரை சுமார் 4,900 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். சுமார் 52,000 வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. நேபாளத்தின் ஹிம்லுங் ஹிமால் மலை சிகரத்தில் ஏற்பட்ட பனிச்சரிவில் இருவர் மாண்டனர். அவர்கள் மலையேறும் வழிகாட்டிகள். மேலும் 14 பேரை காணவில்லை. ஹிம்லுங் ஹிமால் மலை சுமார் 7,100 மீட்டர் உயரமானது. அதன் அடிவார முகாமில் நேற்று அதிகாலை பனிச்சரிவு ஏற்பட்டது. முகாம்கள் பனிக்குள் புதைந்தன. நேற்றிரவு 2 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. காணாமல் போன 14 பேரும் முகாமின் சமையலறை ஊழியர்கள். அவர்களை தேடி மீட்கும் பணி தொடர்கிறது. இதற்கிடையே கடந்த வியாழக்கிழமை முதல் பெய்யும் அடைமழையால் வெள்ளமும் நிலச்சரிவும் ஏற்பட்டன. அதில் 21 பேர் மாண்டதாக தேசிய பேரிடர் குழு தெரிவித்தது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 9 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294

0: மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
1: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு, அமுதம் போல தோசை.
0: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
1: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
2: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
3: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
3: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: You're listening to Hindi Numbers on Mediacom Only 968.
6: Mediacom Only 96.8 Hindi பாடல்கள்.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்து விட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2-4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்தி நாளிதழ். ஹிந்தி நம்பர்ஸ் ஆர் ஓன்லி 968.

0: Thank you for listening to 98.8.
1: வணக்கம். 9:00, மீடியாகாப் 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது தமிழவேல். சிங்கப்பூரின் உற்பத்தி ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் ஆகஸ்ட் மாதம் 15 விழுக்காட்டுக்கும் மேல் வளர்ச்சி கண்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவுக்கான தேவை தொடர்ந்து அதிகமாக இருப்பது அதற்கு முக்கிய காரணம். ரசாயனத்துறையை தவிர மற்ற அனைத்து துறைகளும் வளர்ச்சி கண்டன. துல்லியல் பொறியியல் துறை ஆக அதிகமாக 33 விழுக்காட்டுக்கு மேல் வளர்ச்சி கண்டது. பகுதி மின்கடத்தி உற்பத்தி அதிகரித்தது அதற்கு முக்கிய காரணம். மின்னியல் போக்குவரத்து பொறியியல் துறைகளிலும் வளர்ச்சி பதிவானது. ERP 2 எனும் புதிய மின்னிலக்க சாலை கட்டணத்தை குறிக்கும் குறியீடுகளை அடுத்த மாதம் முதல் சாலைகளில் பார்க்கலாம். சிங்கப்பூரில் ERP கட்டண முகப்புகள் படிப்படியாக அகற்றப்பட உள்ளன. அவற்றுக்கு பதில் புதிய நீல நிற ERP குறியீடுகள் சாலைகளில் வரையப்படும். கட்டணம் வசூலிக்கும் பகுதிக்குள் வாகனங்கள் நுழைவதைக் காட்ட புதிய அடையாளங்களும் சாலைகளில் வைக்கப்படும். அடுத்த ஆண்டு ஜனவரியில் ERP 2 கட்டண முறை அறிமுகமாகிறது. செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தில் அது செயல்படும். சிங்கப்பூரில் பதிவு செய்யப்பட்ட வாகனங்களில் ERP 2 கருவி பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். தகுதி பெற்ற வாகனங்களில் 98 விழுக்காட்டுக்கும் மேற்பட்டவற்றில் அந்த கருவி பொருத்தப்பட்டுவிட்டதாக நில போக்குவரத்து ஆணையம் தெரிவித்தது. VSMC பகுதி மின்கடத்தி நிறுவனம் 8.5 பில்லியன் வெள்ளி செலவில் புதிய ஆலை ஒன்றை சிங்கப்பூரில் நிறுவ உள்ளது. அதனால் 1600 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டது. தெம்பனீஸில் கட்டப்பட உள்ள அந்த ஆலை 2029 முழுமையாக செயல்பட தொடங்கும். அப்போது மாதத்துக்கு 44,000 பகுதி மின்கடத்திகளை உருவாக்க முடியும். விஷன் பவர் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எனும் அந்த நிறுவனத்திற்கு தைவான், நெதர்லாந்து ஆகிய நாடுகள் ஆதரவு தருகின்றன. பாண்டான் நீர்த்தேக்கத்தில் முதலை காணப்பட்டதாக பொய்த் தகவல் பதிவிட்ட ஆடவர் மீது நாளை குற்றஞ்சாட்டப்படும். ஆடவருக்கு வயது 30. கடந்த மாதம் 20 அவர் முதலையை கண்டதாக தேசிய தண்ணீர் அமைப்பான PUB தகவல் தெரிவித்தார். அனைத்து நீர் நடவடிக்கைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. தேசிய பூங்கா கழகம் தேடும் பணியை தொடங்கியது. பிறகு புகைப்படம் போலியானது என்று கண்டறிந்த PUB காவல்துறையின் உதவியை நாடியது. அந்த படம் AI கொண்டு உருவாக்கப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. பொய்த் தகவல் பரப்பியதற்காக 3 வரை சிறை தண்டனை, அதிகபட்சம் 10,000 வெள்ளி அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். ஜூரோங் தீவில் 1.2 பில்லியன் செலவில் புதிய ஹைட்ரோஜன் மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்படவிருக்கிறது. சிங்கப்பூரிலேயே பெரிய அளவில் மின்கல சேமிப்பு வசதியை கொண்ட முதல் மின் உற்பத்தி நிலையமாக அது இருக்கும். அதிகரிக்கும் எரிசக்தி தேவையை நிறைவு செய்ய புதிய நிலையம் கைகொடுக்கும். அது 2029 திறக்கப்படும். நிலையம் சுமார் 1.2 மில்லியன் 4.5 வீடுகளுக்கு போதுமான மின்சாரத்தை உற்பத்தி செய்யும். புதிய மின் உற்பத்தி நிலையம் சுமார் 50 தொழில்நுட்ப வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிங்கப்பூரில் 1 மணி நேரத்துக்கான காற்று தூய்மைக்கேட்டு குறியீடு அனைத்து பகுதிகளிலும் அதிகமாக உள்ளது. 8:00 நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் அது 149 பதிவானது. மேற்கில் 110. 1 மணி நேர PM 2.5 குறியீடு காற்றில் உள்ள PM, அதாவது பர்டிகுலேட் மேட்டர் எனும் நுண்ணிய துகள்களை குறிக்கிறது. குறியீடு 55 தாண்டும்போது துகள்கள் இதயம், நுரையீரல் போன்றவற்றை பாதிக்கின்றன. உடனடி நடவடிக்கைகளை திட்டமிட 1 மணி நேர குறியீட்டை கருத்தில் கொள்ளுமாறு தேசிய சுற்றுப்புற ஆணையம் கூறுகிறது. இதற்கிடையே சிங்கப்பூரின் 24 மணி நேரத்துக்கான காற்றின் தரம் மத்திய தெற்கு பகுதிகளில் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியது. மலேசியாவின் முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமதின் மனைவி டாக்டர் சித்தி ஹஸ்மா காலமானார். அவருக்கு வயது 100. இன்று காலை 9:25 அவர் மலேசிய தேசிய இதய நிலையத்தில் மரணமடைந்ததாக தெரிகிறது. டாக்டர் மகாதீரும் டாக்டர் சித்தி ஹஸ்மாவும் சிங்கப்பூரில் மருத்துவம் பயின்றபோது சந்தித்தனர். 1955 மருத்துவ படிப்பை முடித்த டாக்டர் சித்தி ஹஸ்மா மலாய் சமூகத்தைச் சேர்ந்த முதல் பெண் மருத்துவர்களில் ஒருவர். 1956 டாக்டர் மகாதீரும் டாக்டர் சித்தி ஹஸ்மாவும் திருமணம் செய்து கொண்டனர். தம்பதிக்கு 7 டாக்டர் சித்தி ஹஸ்மாவுக்கு அரசாங்க மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. அவரது நல்லுடல் புத்ராஜாயாவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. நேபாளத்தின் ஹிம்லுங் ஹிமால் மலை சிகரத்தில் ஏற்பட்ட பனிச்சரிவில் இருவர் மாண்டனர். அவர்கள் மலையேறும் வழிகாட்டிகள். மேலும் 14 பேரை காணவில்லை. ஹிம்லுங் ஹிமால் மலை சுமார் 7100 மீட்டர் உயரமானது. அதன் அடிவார முகாமில் நேற்று அதிகாலை பனிச்சரிவு ஏற்பட்டது. முகாம்கள் பனிக்குள் புதைந்தன. நேற்றிரவு 2 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. காணாமல் போன 14 பேரும் முகாமின் சமையலறை ஊழியர்கள். அவர்களை தேடி மீட்கும் பணி தொடர்கிறது. இதற்கிடையே கடந்த வியாழக்கிழமை முதல் பெய்யும் அடைமழையால் வெள்ளமும் நிலச்சரிவும் ஏற்பட்டன. அதில் 21 பேர் மாண்டதாக தேசிய பேரிடர் குழு தெரிவித்தது. இந்த ஆண்டின் ஃபீஃபா ஆசியான் கிண்ண கார்பந்தில் சிங்கப்பூர் அதன் முதல் வெற்றியை பெற்றது. ஏ பிரிவில் பங்களாதேஷை சந்தித்த ஆட்டத்தில் சிங்கப்பூர் 1-0 எனும் கோல் கணக்கில் வென்றது. இந்தோனேசிய தலைநகர் ஜகர்த்தாவில் அந்த விறுவிறுப்பான ஆட்டம் நடைபெற்றது. தொடக்கத்திலிருந்தே பங்களாதேஷுக்கு கடும் போட்டி தந்தனர் சிங்கப்பூர் சிங்கங்கள். 35வது நிமிடத்தில் ஆட்டத்தின் முதல் கோலை அடித்தார் ஹாரிஸ் ஸ்டூவர்ட். அதுவே ஆட்டத்தின் ஒரே கோலாகவும் வெற்றி கோலாகவும் அமைந்தது. அடுத்து வரும் வியாழக்கிழமை சிங்கப்பூர் மலேசிய அணியுடன் மோதவிருக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: இரவினில் ஆட்டம்.
1: நவீன், உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா?
2: சொல்லுங்க ரஃபி.
1: இன்னைக்கு ஒரு பொது நீச்சல் குளத்துல எனக்கே எனக்கா யாருமே இல்லாத ஒரு நீச்சல் குளத்துல நான் மட்டுமே நீந்திக்கிட்டு இருந்தேன்.
2: எங்க இந்த நீச்சல் குளம்? என்ன உங்களுக்குனே கட்டுனீங்களா?
1: இல்ல இல்ல, அதுல வந்து பொதுமக்கள்லாம் வரலாம், ஆனா இன்னைக்கு நான் மட்டும்தான் முதல்ல போனனா இல்ல மதிய நேரத்துல போன. மதிய நேரத்துல யாரும் வரலன்னு வச்சுக்கீங்களேன்.
2: மதிய நேரத்துல ரொம்ப எனக்கு தெரிஞ்சுட்டு ரஃபி,
1: என்ன
2: ரெண்டே ரெண்டு காரணம் தான் இருக்க முடியும்.
1: என்னது?
2: ஒண்ணு, பயங்கர வெயிலா இருந்திருக்கும்.
1: இல்ல, வெயில் கிடையாது.
2: அப்படின்னா இன்னொரு காரணம்.
1: என்ன காரணம்?
2: ஒரே புகை மூட்டமா இருக்கு, நீங்க மட்டும் நீந்தி வந்திருக்கீங்க.
1: உங்களுக்கு தெரியுமா, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்குறேன் ஹேஸோட நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 9 மணி வாக்குல எடுக்கப்பட்ட காற்று தர தூய்மை கேட்டு குறியீட்டு எண் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேற்குல வந்து 110, மத்திய பகுதியில வந்து 149, கிழக்குல வந்து 93, வடக்குல 65, தெற்குல 89 இருக்கு.
2: ரொம்ப கூடிட்டு ரஃபி, அதுவும் குறிப்பாக இந்த மத்திய பகுதியில் சொல்லியிருந்தீங்க 149. அங்கிருந்து தான் நான் வந்தேன் சற்று முன்பாக. இப்ப வேலைக்கு வர நேரத்திலேயே அப்படியே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு ரவி.
1: பாருங்க, ஆக ஏதோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அப்ப நீங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறதான் சிறப்பா இருக்கும், வயதானவர்களுக்கு சொல்றேன்.
2: அப்படி நீங்க சொல்றீங்க, அப்ப நீங்க நீந்திட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா அயன் லங்ஸ் ரஃபி.
1: இல்ல இல்ல, நான் தெரியாமல போனேன். நீங்க பாத்தீங்கன்னா மேற்கு பகுதியில அப்பவும் 100 தாண்டிதான் இருக்கு.
2: 100 தாண்டிதான் இருக்கு. ஆமா ஆமா.
1: எனவே பாத்துக்கங்க, நீங்க வீட்டுல இருந்தீங்கன்னா பரவாயில்ல. வீட்டுல கூட வந்து ஜன்னல்லாம் ரொம்ப மேல இருக்கிறவங்க, அதாவது உயர் மாடியில இருக்கிறவங்க, ஜன்னல்லாம் கொஞ்சம் மூடி வச்சிருந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும்.
2: சரி, நேர்களே, தாமதிக்காம நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போயிடுவோம். இன்றைய இரவு ஆட்டம் நிகழ்ச்சியில என்ன சிறப்பா இருக்கு? உங்களுடைய விருப்ப பாடல்கள் தான், அதான் நம்ம பிரத்யேகமா வச்சிருக்கோம். 10 மணிலிருந்து 11:30 வரைக்குமே.
1: ஆமா, என்ன சிறப்பு? எங்களுடைய இரவு ஆட்டம் நிகழ்ச்சியில பல நேர்களும் சொல்லியிருக்கிறாங்க, உலகத்துல இயங்கும் பல வானொலி நிலையங்கள்ல நாங்க கேட்டு இல்ல இல்லன்னு சொன்ன பாட்டு எல்லாம் ஒலியில உங்ககிட்ட கேட்டா கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: நிச்சயமா நிச்சயமா, உங்களுக்காக உங்களுடைய பாடல்களை நம்ம தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காக ஒளிபரப்போம், அது மட்டும் உறுதி. அதை தவிர்த்து சுவாரஸ்யமான தகவல்கள், அங்கம், திரை தகவல், கேட்டதில் கேட்காதது, காதல் பாடல்கள் அப்படின்னு எல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு.
1: எனவே தொடர்ந்து இணைந்திருங்க. உங்களை சந்திக்கிறதுக்கு அவளை நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தலைப்பு தொட்டு பேசுவோம். இது உங்களுடைய ஒளி 9:08
2: கேட்டாலே பரவசம்.
3: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
4: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
5: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
4: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களோ நண்பர்களோ பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
6: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
6: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
6: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
3: இரவுநிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் நம்ம 9-10 நேர்களோட பேசுறது உண்டு, அவங்களோட கருத்துக்களை கேட்கறது உண்டு. இன்னைக்கும் ஒரு தலைப்போட நம்ம வந்திருக்கிறோம்.
4: ஆமா ரஃபி, அதாவது எனக்கு கடந்த இந்த வார இறுதியில தான் எனக்கு நடந்துச்சு, எனக்கு நடக்கல, ஒரு நண்பருக்கு நடந்துச்சு.
3: என்ன நடந்தது?
4: அதாவது நம்ம வந்து பேசியிருந்தோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு சர்ப்ரைஸ் செய்யறோம் ஒரு நண்பருக்கு, அதான் எல்லாருமே இங்க இந்த இடத்துக்கு வந்து கூடி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
3: சொல்லிட்டீங்க, அந்த இடத்தையும் என்ன
4: சொல்லியாச்சு, நேரத்தையும் சொல்லியாச்சு, ஒரு போஸ்டராகவே நம்ம போட்டாச்சு, ஒரு அழைப்பு தர மாதிரி.
3: என்னன்னா
4: ஒரு சின்ன மாற்றம், அந்த இடத்த தவிர்த்து வேற ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு இடையில நம்ம சொல்லியிருந்தோம். அதுவும் எல்லாரும் அக்னாலேஜ் பண்ணியிருந்தாங்க, எல்லாரும் சரி புரிஞ்சுக்கிட்டேன் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரே ஒரு நண்பரை தவிர்த்து அவர் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரா, அதை பார்க்கலையா, மறந்து தட்டாரா, என்னன்னு தெரியல. அவர்கிட்ட தான் எல்லா பொருட்களுமே இருக்கு, அதாவது கொண்டு அவர் வாங்கிய உணவா இருக்கட்டும், என்னென்ன வாங்கினாரு, அவர் தான் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவர் தான் எல்லாத்துமே பார்த்துக்கிட்டாரு. அவரு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு, அதாவது இப்ப நம்ம கிழக்குல சந்திக்கிறோம்னா அவர் மேற்கு பகுதிக்கு போயிருக்காரு. நாமளும் காத்துக்கிட்டு இருக்கோம், எங்கடா இவரு இன்னும் வரலையே வரலையா. அவர் அங்கிருந்து போன் அடிச்சு, எங்க எல்லாரும் காண போயிட்டு என்னாச்சு, ஏன்
3: என்னமோ அவர் சரியா செஞ்ச மாதிரி,
4: நான் எத்தனை ஜாமா இருக்கு எனக்கு, நான் வந்து எல்லாத்தையுமே தனியால கொண்டு வந்திருக்கேன், நீங்க வந்து பொறுப்பு இல்லாம லேட்டா வருங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடே நீ தான் தவறான இடத்துல இருக்க, தயவு செஞ்சு இந்த பக்கம் வா அப்படின்னு நம்ம சொன்னோம் அவர்கிட்ட. அப்பதான் பாவம் தனியா வந்தாரு, அதுக்குள்ளார நமக்கு வந்து வேலை வந்துட்டு, அதனால அவர்கிட்ட நமக்கு ஒன்னும் உதவி செய்ய முடியல. பிறகு வந்து ரொம்ப தாமதமா தான் வந்தாரு, ஒரு ஒரு மணி நேரம் கழித்து தான் வந்தாரு.
3: என்ன செய்யறது, கிழக்குல இருந்து மேற்கு வரணும்.
4: ஆமா,
3: மேற்குல இருந்து கிழக்கு வரணும்.
4: அதேதான் ஆக இந்த மாதிரி சம்பவங்கள் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இந்த மாதிரி நகைச்சுவையான சம்பவங்களை நம்ம கிட்ட பகிருங்க,
3: நீங்களும் வந்து பகிர்ந்து கொள்ளலாங்க. 9678 உங்களுடைய குரல் பதிவுகளை அனுப்பி வைங்க.
5: ரூதே அந்தர் ஜாவனலாய்

0: பெரிய அளவிலான சேமிப்புகள் சலுகைகள் விரைவில். முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா, சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு. மீடியா காப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு. உடல் நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு. அக்டோபர் முதல் தேதியிலிருந்து வண்ட ஷாப் .sg இணையதளத்தில் வண்ட ஷாப் திருவிழா செல்லுங்கள். வண்ட ஷாப் .sg. இத்தகவலை வழங்கியது த வண்ட ஷாப்.
1: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
2: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
1: GED ஏர்கோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏர்கோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
3: GED ஏர்கோன் அண்ட் என்ஜினியரிங். அழையுங்கள் 6371111005. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GED ஏர்கோன் .com.

0: ரொம்ப நாளுக்கு பிறகு உங்களுடைய நண்பர்களை நீங்க சந்திக்க போறீங்க. ஒரு இடத்தை நீங்க சொல்லி வச்சிருப்பீங்க, இந்த இடத்துக்கு இந்த நேரத்துல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில மாற்றங்கள் நடந்திருக்கலாம், அல்லது நீங்க தப்பா நீங்க புரிஞ்சிருப்பீங்க, வேற ஒரு இடத்துக்கு நீங்க போயிருப்பீங்க. இது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது நடந்திருக்கும். அப்படிப்பட்ட அனுபவத்தை நம்ம கூட பகிருங்க அப்படின்னு தான் உங்ககிட்ட நம்ம கேட்டிருந்தோம்.
1: ஆமா, இது நடந்து ஒரு ஈராண்டுகள் இருக்கும். எனக்கு தெரிந்த ஒருத்தர் இறுதியா அவரை நான் சந்திச்சது பழைய மீடியா காப்ல, மீடியா காப் எங்க இருந்து கேல்டகாட்ல, அங்க தாம்சன்ல.
0: சரி,
1: ஆக இங்க நாங்க இப்ப வந்து மாறி வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்ப 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 8 வருஷம் ஆயிடுச்சு. அவர் வந்து எனக்கு திடீர்னு மெசேஜ் பண்ணாரு ஒரு நாள்.
0: சரி,
1: முன்பெல்லாம் வந்து நாங்க நிறைய நிகழ்ச்சி செய்திருக்கிறோம் உங்களோட, உங்களை சந்திச்சு பேசலாமா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் தாராளமா சந்திச்சு பேசலாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். எங்க சந்திக்கலாம் அப்படின்னு கேட்டாரு, கேஃபேல சந்திப்போம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இங்க 3வது மாடல நம்மளுக்கு ஒரு கேஃபே இருக்குல்ல. அவர் வந்து அந்த நாளும் வந்துச்சு.
0: சரி,
1: அவர் எனக்கு தொடர்பு கொடுத்தாரு, நான் கீழே தான் நிக்கிறேன் அப்படின்னு. எனக்கு வேற கேஃபேனா இங்க ஒண்ணு இருக்கு. சரி, ஓ இன்னொரு அங்க இருக்கு, அங்க இருக்கீங்களா நீங்க?
0: எதுக்கு ஒண்ணு இருக்கு
1: அங்க ஒண்ணு? அவர் சொன்னாரு, இல்ல இங்க எல்லாம் மூடி வச்சிருக்காங்க. எனக்கு உண்மையிலே சிரிப்பு வந்துச்சு. ஒரு பக்கம் அவரை நினைச்சு கவலையாவும் இருக்கு, மூடி வச்சிருக்காங்களா? ஓ, எங்க இருக்கீங்க நீங்க? நான் தாம்சன் ரோட்ல இருக்கேன்.
0: 8 வருஷம் ஆச்சு. இல்ல, அவர் மேல பிழை கிடையாது ரஃபி. நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? பாவம். இல்ல, எனக்கு என்னன்னா ரஃபி, 8 வருஷம் கழிச்சு அந்த கட்டடம் இன்னும் அங்க இருக்கு.
1: கட்டடமே இல்ல, அதுதான் அதுக்கு மூடி வச்சிருக்காங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, இடிச்சுட்டாங்க எல்லாம்.
0: அத பார்த்துதான் சொன்னாரு மூடி இருக்குன்னு.
1: மூடி இருக்குன்னு. சரி, கேஃபேன்னு ஒரு வார்த்தை நான் சொன்னேன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல, அதாவது கட்டுமான பணி நடக்கும் இடத்துல எப்படி ஒரு கேஃபே நீங்க எதிர்பார்த்திருந்திருக்கலாம்? அதுவும் அங்க இருக்கிறதெல்லாம் தனியார் வீடு தான்.
0: அவர் என்ன நினைச்சிருப்பாரு, இப்பதான் கட்டிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும், போய் சந்திக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு நினைக்கிறேன்.
1: இல்ல, அவரு அப்படி அங்க போனது ஒரு விஷயம், மீடியாக்கா மாறி வந்தது அவருக்கு தெரியலையா அப்படிங்கறது எனக்கு ஒரு பெரிய விந்தையான ஒன்றா இருந்தது. இவ்வளவு நாள் எங்க கோமால இருந்தீங்களா சார் நீங்க அப்படின்னு கேட்கலாம்னு வந்தது, நிறுத்திக்கிட்டேன்.
0: சரி,
1: சொன்ன சார், நம்ம இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, நீங்க அங்க இருக்கிறதுல பயன் இல்ல, உடனே இங்க வாங்கன்னு சொல்லி ஒரு 1.5 மணி நேரத்துல இங்க வந்து சேர்ந்துட்டாரு.
0: சரி, நான் ஒரு அனுபவம் சொல்லிட்டேன், ரஃபியும் ஒரு அனுபவத்தை சொல்லிட்டேன், மிச்சம் இருக்கிறது நீங்க தான் நேர்களே. உங்களுடைய அனுபவத்தை நம்ம கூட பகிருங்க. 9678 8 9 8. இது உங்கள் இரவனில் ஆட்டம்.
1: பாடல்களை கேளுங்கள்,
0: மறைந்துவிடும் சோகங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9 6 8. வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: இன்று செப்டம்பர் 28 நாணய செலாவணி நம்ம பாத்துருவோம். ஒரு அமெரிக்க டாலர் 1 வெள்ளி 28 காசு, ஒரு யூரோ 1 வெள்ளி 46 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1 வெள்ளி 71 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் 1 வெள்ளி 34 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3 ரிங்கிட் 20 சென்ட்.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம தவறுதலா ஒரு இடத்துக்கு போனதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். மாலத்தி ஒரு செய்தி அனுப்பி வைத்திருக்கிறாங்க.
1: மாலத்தி நாயரா?
0: மாலத்தி நாயர் இல்ல, இது வேற மாலத்தி.
1: சரி, என்ன சொல்லி
0: அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பீஷான்ல குடியிருக்கிறாங்க.
1: சரி,
0: அவங்களோட வீடு இதற்கு முன்னால வந்து வேறொரு இடத்துல இருந்திருக்கு.
1: சரி,
0: அவங்க வந்து தோப்பாய வட்டாரத்துல குடியிருந்திருக்கிறாங்க. அவங்களோட 21வது பிறந்த நாள் பல்லாண்டுகளுக்கு முன்னால அவங்க ஞாபகப்படுத்துறாங்க. இப்ப பிஷான்ல இருக்கிறோம் நாங்க, அன்னையில இருந்து நாங்க பிஷான்ல தான் இருக்கிறோம். அவங்க இந்த தோப்பாயில இருந்த காலத்துக்கு அப்புறம் பிஷான் குடி வந்ததுக்கு அப்புறம் பல்லாட்டே சொல்லியிருக்காங்களா, வீடு குடி வந்துட்டோம் நாங்க, புது வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு. அவங்களோட 21வது பிறந்த நாளைக்கு அவங்களோட நண்பர்கள் எல்லாரும் கூப்பிட்டுருக்காங்க. இதற்கு முன்னால அவங்க வீட்டுக்கு வந்தவங்க எல்லாரும் ஓராண்டுக்கு முன்னால எல்லாம் தோப்பாய்க்கு தான் போயிருக்காங்க.
1: பழைய வீட்டுக்கு.
0: இதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் சரியான இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு தோழிய தவிர அவங்க கூப்பிட்டதோட அந்த பழைய வீட்டுக்கு போய் பாத்துருக்காங்களா, அந்த கட்டடமே அங்க இல்லையா, உடச்சிட்டாங்க.
1: எல்லாருக்கும் இதுதான் நடக்குது,
0: கட்டடமே இல்ல. அவங்க சொல்றாங்க அங்க போயிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து அவங்க ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு அந்த நேரத்துல. இது வந்து கிட்டத்தட்ட 80களின் பிற்பகுதியில் நடந்த ஒரு நிகழ்வு. அதனால அவங்க டாக்ஸியை பிடிச்சி அந்த நேரத்துல டாக்ஸிக்கு நீங்க நின்றுட்டே இருப்பீங்க, டாக்ஸி கூட கிடைக்காது. வார இறுதியில டாக்ஸி கிடைக்கிறது குதிரை கொம்பு.
1: நீங்க ஃபிளாக் பண்ணணும், அதுக்கு நீங்க காத்துக்கிட்டு அதிர்ஷ்டம்.
0: உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் நிப்பாங்க.
1: ஆமா, அதிர்ஷ்டம் உங்க பக்கமா இருக்கணுமே.
0: ஆமா ஆமா, இப்படி நடந்து அது ஒரு சம்பவம் மறக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. கனத்த மழை வேற, என் தோழி வந்து சேர்றதுக்கே மணி 10:30 மணி ஆயிடுச்சு.
1: சில சமயங்கள்ல என்ன நினைப்பாங்கன்னா, வீட்டுக்கே போகலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைப்பாங்க. இருந்தாலும் தாமதமா போனாலுமே தலை காட்டிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சு போவாங்க.

0: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
1: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
0: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
1: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு. அமுதம் போல தோசை.
0: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
1: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
2: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.
3: வாவ், என்ன விசேஷம்! முகம் ஜொலிக்குதே.
4: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
3: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
4: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
5: சேஜ் சலூன், அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சீட் சலூன்.
6: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
1: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
6: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
1: போன? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிறேன். விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
6: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
6: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
7: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
8: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
7: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ்.
9: என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக

0: நடந்தது ஓரிடம், போனது இன்னொரு இடம்.
1: இதுதான் நடக்கக்கூடியது, இதுதான் நடந்திருக்கு பலருக்கும். அடுத்ததாக பார்த்திபன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருடைய நண்பர் வந்து வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்றாரு. பயணம்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு வேலைக்காக போறாரு.
0: சரி,
1: அன்னைக்கு வந்து சென்ட் ஆஃப் பண்ணல, வழி அடுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏர்போர்ட் வரைக்கும் போறேன், விமான நிலையத்துக்கு போறேன். ஆனா என்னன்னா, நான் தவறுதெல்லாம் அந்த குறிஞ்சதே படிச்சுட்டேன். டெர்மினல் 2 போறதுக்கு பதிலா நான் டெர்மினல் 4 போயிருக்கேன். ஏதோ ஒரு தவறுதெல்லாம் போயிருக்காரு.
0: சரி,
1: உங்களுக்கே தெரியும் டெர்மினல் 4 அப்படிங்கிறது கொஞ்சம் தனிப்பட்டு இருக்கும், ரொம்ப சுலபத்துல நீங்க மறுபடியும் டெர்மினல் 2 போக முடியாது சிங்கப்பூர்ல. அங்க போய் அவரும் தேடுறாரு, இன்னும் நேரம் மச்சின்னு வரல அப்படி அவரு காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் என்னன்னா, ஓ இவரு வந்து லேட்டா வந்திருக்காரு அப்படி போல இருக்கு, அவரும் கொஞ்சம் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் தெரிய வருது, ஆஹா, நான் வந்து ராங்கான டெர்மினல்ல இருக்கேன். இப்ப நான் வந்து அடிச்சு பிடிச்சி நான் டெர்மினல் 2 போனாலுமே, 2வது டெர்மினலுக்கு போனாலுமே அவர் போயிடுவாரு, அவருக்கு தாமதம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போக முயற்சி செஞ்சிருக்காரு. அதுக்குள்ளார
0: கிளம்பிட்டாரு.
1: இதுக்குதான் நான் எப்போதுமே என்ன பண்ணுவேன் ரஃபி, ஒரு நண்பர்களை சந்திக்கும் போது கிட்டத்தட்ட நண்பர்கள் மட்டும் இல்லை குடும்பத்தினர் எந்த ஒரு திட்டமும் இருந்தாலுமே ஒரு சில நாட்களுக்கு முன்பாகவே அந்த குறிஞ்செய்தியை படிப்பேன். ஒரு 3 படிப்பேன், எங்க எத்தனை மணிக்கு எப்ப எல்லாத்தையும் படிச்சு வச்சுட்டு எல்லாமே சரியா இருக்கா, அதோட நண்பர்கள்கிட்டயும் கேட்பேன், இங்க தானே இப்ப தானே இந்த நேரத்துல தானே அப்படின்னு கேட்டுட்டு அப்பதான் நான் அந்த ஒரு பயணத்தை நான் மேற்கொள்ளுவேன்.
0: இங்க நம்ம ஒளியிலே நடந்திருக்கு.
1: என்னது,
0: குறிப்பிட்ட ஒரு உணவகத்துல நம்ம சாப்பிட போறது உண்டு, குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு. ஆக இன்னொரு ஒரு கூட்டம் நடந்தது, அந்த கூட்டத்துக்கும் இந்த குறிப்பிட்ட ஒரு நபர், நான் பேர் சொல்ல மாட்டேன், அப்புறம் நான் யார சொன்னேன் தெரிஞ்சிடும்,
1: அதெல்லாம்
0: நான் சொல்ல முடியாது.
1: இந்த
0: குறிப்பிட்ட ஒரு நபர் வழக்கமா நடக்கிற அந்த உணவகத்துக்கு போயிட்டாங்க.
1: ஓ சரி,
0: சரியா. அப்புறம் நம்ம வந்து புதுசா ஒரு இடத்துக்கு வந்தது அவங்களுக்கு தெரியாது. அவங்க சொன்னா, இந்த வாட்டி நம்ம போட்டிருந்தோமே இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு.
1: இது ஒரு யூகத்துல போயிருக்காங்க,
0: யூகத்துல. ஏன்னா எப்போதும் அங்கதானே போவோம். அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, எப்போதும் ஒளினா அது, அதுனா ஒளி அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொந்தமா நினைச்சுக்கிட்டாங்கன்னு.
1: சரி சரி,
0: அது ஒரு நிகழ்வு மறக்க முடியாது. இல்ல
1: நேர்களே, ஒன்னு ஒண்ணுதான் சொல்லிக்கிறோம், நீங்க ஒரு நண்பர்களை சந்திக்க போறீங்க, ஒரு கூட்டத்துக்கு நீங்க போறீங்கன்னா, தயவு செஞ்சு என்னென்ன விஷயங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னா,
0: வேன்யூ பாத்துக்கோங்க,
1: தகவல்கள் எல்லாமே நல்லபடியா பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க.

0: முதல் பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் வி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
2: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
2: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
1: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
2: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
3: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும்
4: பணத்தை கட்டிடாதீங்க.
3: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒண்ணு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது, காத்திருங்க.

0: நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தொலைபேசி மூலமா அழைங்க
2: 669-1198.
0: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
1: வாட்ஸ்அப் மூலமாக
2: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்.
0: 9678-8968.
2: உங்க விருப்ப பாடல்களை
1: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
2: இது உங்களுடைய இரவு நிலாட்ட பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
0: இரவு 10 மணிக்கு உங்களுடைய பாடல்கள் தாங்க, எங்க பாடல் கிடையாது, உங்க பாடல்கள். அந்த பாடல்களை ஒளியேற்றத்துக்கு நாங்க காத்துக்கிட்டே இருக்கிறோம். எந்த பாடல்னாலும் கேளுங்க. எங்களுடைய உறுதி, நாங்க கொடுத்திருக்கிற உறுதி, உங்களுடைய பாடல் வரும் நேரம் இருந்தால்.
3: அதே சமயத்துல எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு நம்ம உங்ககிட்ட சொல்லுவோம். அது வரைக்குமே காத்துக்கிட்டே இருங்க. முதல் நேயர் யாருன்னா, அதாவது முதல் பாடல் என்னன்னு பாத்துக்கிட்டோம்னா, ஹாப்பி. இன்று முதல் ஹாப்பி, நல்ல ஒரு சந்தோஷமான பாடலோட இன்றைக்கு நம்ம ஆரம்பிக்க போறோம். இந்த பாடலை கேட்டிருப்பவர் ராதாகிருஷ்ணன் நாயுடு. கூடவே ஒரு குறுஞ்செய்தின்னு சொல்ல முடியாது, நெடுஞ்செய்தி அனுப்பியிருக்காரு, நமக்கு
0: அனுப்பி வச்சிருக்கிறாரு. பாப்போம். இனிய இரவு வணக்கம் என் அன்பான திருவாளர்கள் ரஃபி நவீன் அவர்களே,
3: வணக்கம்.
0: நான் விரும்பும் கீழ்காணும் பாடலை தயவு செய்து ஒளிபரப்புங்கள். ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி, ஊட்டி வரை உறவு. 1967 வெளியான படம் இது. பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா அவர்கள், அப்புறம் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசை, பாடலாசிரியர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அவரே எல்லாத்தையும் சொல்லிட்டார்.
3: இப்பாடலை கேட்கும் போதெல்லாம் என் இன்பமான நினைவுகள் 1968 செல்கிறது. எனது 15 வயதில் சென்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் பிரிகேட் ஒரு பிரிவான சிரேங்குன் தமிழ் ஆம்புலன்ஸ் பிரிவின் தலைவர் திரு வி கிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ஒரு வருடம் பகுதி நேரமாக முதல் உதவி செய்வதை பற்றி கற்றுக்கொண்டேன். 1968 இன்று கூடுதல் நிகழ்ச்சி பீச் சாலையில் உள்ள சென்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் பிரிகேட் தலைமையகத்தில் என் நண்பர் திரு ஜஃபர் அவர்கள் டேப் ரெக்கார்டிங்கில் சில பாடல்களை போட்டார். அப்பாடல்களில் ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி, இந்த சந்தோஷமான பாடலை போட்டது இன்று வரை என் நினைவில் பசுமையாக உள்ளது. இப்பாடலை உங்களுக்கு மற்றும் எல்லா ஒளி நேயர்களுக்குமே சமர்ப்பணம் அப்படின்னு நன்றி சொல்லி வெளிப்பெறுவது ராதாகிருஷ்ணன் நாயுடு அப்படின்னு ஒரு நெடு செய்தி நமக்கு அனுப்பியிருக்காரு.
0: நல்ல அழகான தமிழ்ல எழுதி அனுப்பியிருக்கிறாரு, அதுக்காக ஒரு பெரிய பாராட்டு அவருக்கு. அவர் கேட்ட பாடல் வருது கேளுங்க. இது உங்களுடைய ஒளி 9-6-8
3: கேட்டாலே பரவசம்.

0: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லி தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
2: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679-66646.
3: வாவ், என்ன விசேஷம்! முகம் ஜொலிக்குதே.
4: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
5: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
6: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
7: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன்.
8: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா.
9: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல. ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
8: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
9: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirakab.com.sg. போங்க mirakab.sg/ready-set-grow.
10: 80களில் இடம்பெற்ற அருமையான இரண்டு பாடல்களை நம்ம எடுத்து வச்சிருக்கோம் நேர்களே. அதுல முதல் பாடல மாரி பாண்டியன் விரும்பி கேட்டிருக்காரு.
11: ஆமா, அவர் கேட்டிருக்கிறது பகவதிபுரம் ரயில்வே கேட். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பாடல் கொஞ்சம் புகழ்பெற்ற பாடலா இருக்கு. அந்த படத்துல இருந்து வந்தது. இளையராஜா உமாரமணன் பாடிய பாடல், அருமையான ஒரு பாடல், செவ்வரளி தோட்டத்தில. அந்த பாடல் தான் கேட்டிருக்கிறாரு மாரி பாண்டியன்.
10: சரி, அதற்கு பிறகு உனக்காகவே வாழ்கிறேன், இதுவும் இளையராஜாவுடைய இசை தான். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல். யார் கேட்டிருக்கான்னு ஒரு குரல் பதிவு மூலமா கேப்போமா?
12: சலீம் அழைக்கின்றேன்.
10: சொல்லுங்க சலீம்.
12: உனக்காகவே வாழ்கிறேன் என்ற திரையில் கண்ணே உன்னை தேடுகிறேன், காதல் குயில் பாடுகிறேன் வா.
11: சரி, இப்ப அவர் பாடினார்ல மிஸ்டர் வசந்தம்க்கு அவர் வரலாமா?
10: என்ன மிஸ்டர்
11: வசந்தம் இல்ல, சரி, வசந்தம்ஸ்தாக்கு வரலாமா?
10: தாராளமா வரலாம், வந்து பங்கெடுக்கலாம். தேர்வு பெறாரா இல்லையா அப்படிங்கறத நம்ம பாக்கணும்.
11: சலீம், நீங்க பாடினதுனால உங்ககிட்ட நாங்க ஒன்னு சொல்லிக்கிறோம், நீங்க நிச்சயமா அந்த போட்டியில போய் கலந்து கொள்ளலாம்.
10: சரி, நீங்க வந்து தைரியம் கொடுத்துட்டீங்களே, கண்டிப்பா அடுத்த வசம்ஸ்தால அவரும் இருப்பாரு. இருந்தாலுமே அவருடைய பாடல் கேட்போம். அதற்கு முன்பாக மாரி பாண்டியன் கேட்ட பாடல் நம்ம கேட்போம். தொடர்ந்து நீங்க

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல, எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
3: தங்க நகைகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேயர் செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது

0: அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம், இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. அப்படி நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கியது ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: பெரிய அளவிலான சேமிப்புகள், சலுகைகள் விரைவில். முதல் முறையாக ஒன் ஷாப் திருவிழா, சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு. மீடியாகாப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு, உடல் நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு. அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wondershop.sg இணையதளத்தில் ஒண்டர்ஷாப் திருவிழா செல்லுங்கள். wondershop.sg. இத்தகவலை வழங்கியது The Wonder Shop.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
1: விஜயலட்சுமி சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
4: வணக்கம் ரவி, நவீன்.
1: வணக்கம்.
4: நான் விரும்பி கேக்குற பாடல் இன்றைக்கு வந்து சாமந்தி கனவுகளே ஊர்கோளம் எங்கே என்ற தலைப்பு கொண்ட பாடல்.
1: சரி,
4: முடிஞ்சா ஒளிபரப்புங்க. நன்றி, வணக்கம்.
5: நன்றி விஜயலட்சுமி. இந்த பாடல் வந்து நல்ல அருமையான பாடல் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இதுக்கு பின்னால ஒரு சிறு கதை இருக்கு, நான் சொல்லணும்.
1: சொல்லுங்க.
5: இந்த திரைப்படம் தான் நடிகை சோபாவுக்கு இறுதி படமா அமைந்த திரைப்படம்.
1: சரி,
5: அவங்களுடைய இறுதி ஊர்வலத்தை இந்த திரைப்படத்துல காட்டியிருப்பாங்க. ஏன்னா படத்தை நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவங்க இறந்துட்டாங்க.
1: ஓ, சரி.
5: அந்த தங்கச்சி கேரக்டரை அவங்க வந்து
1: புகுத்திட்டாங்க.
5: அவங்களுடைய இறுதி சடங்க உள்ள காட்டியிருப்பாங்க, அந்த திரைப்படத்துக்குள்ளே காட்டியிருப்பாங்க. சிவகுமார் தான் அண்ணனா இருப்பாரு. அந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் வந்து மலேசிய வாசுதேவன். அவருடைய இசையில வந்த திரைப்படம் தான் இது. அது மட்டும் இல்ல, இன்னொரு குறிப்பு என்னன்னா, இந்த திரைப்படத்துல ஒரு சிறு வேடத்துல நடிகர் விஜயகாந்தும் நடிச்சிருப்பாரு, நடிகர் சத்யராஜும் நடித்திருப்பாரு இந்த திரைப்படத்துல. அவங்களுடைய தொடக்க கால திரைப்படங்கள்ல இதுவும் ஒன்று.
1: 1980களில் வெளிவந்த திரைப்படம் இது.
5: ஆமா,
1: இந்த நேரத்துல வந்து ஒரு சிறப்பு தோற்றம் அளிச்சிருப்பாங்க.
5: ஆமா,

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு சில பேர் வந்து சில காரணங்களை வந்து தேடுவாங்க. அதாவது சின்ன வயசுல நான் கேட்ட பாடல் அப்படின்னு. இன்னும் ஒரு சிலர் வந்து சரி நம்ம வாழ்க்கையில் நடந்ததை வந்து பாடலா கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
1: அவங்களுக்கு இருக்கிற அந்த மனநிலையை சார்ந்து ஒரு பாடலை கேட்பாங்க.
0: இப்ப இருக்கிற மனநிலையை சார்ந்து பாடலை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பாட்டை ஏன் அவங்க கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல.
1: சரி, ரேணுநாதன் தான் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. வணக்கம் ரஃபி, வணக்கம் நவீன்.
0: வணக்கம்.
1: முடிந்தால் இந்த பாடல ஒளிபரப்புங்க. டி எம் சவுந்தரராஜன் பாடி ஒரு பாடல், படம் இரவும் பகலும் உள்ளதின் கதவுகள் கண்களடா அப்படின்னு ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.
0: ஆமா, அதாவது இந்த பாடலை ஒரு ஆண் விரும்பி கேட்டிருந்தார். அவர் வந்து ஏதோ ஒரு காதல் தோல்வியில ஒரு விரக்தியில கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கலாம். ரேணுநாதன் கேட்கிறாங்க, ஒரு சமயம் அந்த இசைக்காகவோ அல்லது படத்துல நடித்த ஜெய்சங்கருக்காகவோ அசோகனுக்காகவோ அவர் கேட்கலாம்.
1: பாடகர் டி எம் சவுந்தரராஜன் கூட
0: கேட்கலாம் கேட்கலாம். ஆமா, நிச்சயமா.
1: சரி, இருந்தாலுமே அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அதற்கு பிறகு மாலதி நாயர் இன்னொரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அது என்ன பாடல் ரஃபி?
0: எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா பாடலை கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாசிர்கோடாங்கிலிருந்து மாலதி நாயர்.
1: இரண்டு பாடல்களை கேட்டுட்டு வருவோம். இது உங்கள் இரவனில் ஆட்டம்.
0: பாடல்களை கேளுங்கள்,
1: மறைந்துவிடும் சோகங்கள்.

0: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
1: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
2: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
3: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679-66466.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
7: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க 3 வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
8: தொலைபேசி மூலமா அழைங்க
9: 669-1198.
7: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
8: வாட்ஸ்அப் மூலமாக
9: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்.
7: 9678-8968.
9: உங்க விருப்ப பாடல்களை
8: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
9: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
3: அடுத்து ஒரு புதிய நேர் நினைக்கிறேன். இன்னைக்குதான் அவருடைய ஒரு குரல் பதிவு வந்திருக்கு. கேப்பமா என்ன சொல்றாருன்னு.
10: வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்.
10: மே மாதம்ங்கிற படத்துல மார்கழி பூவே அப்படிங்கிற பாடலை ஒளிபரப்புனா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன்.
3: சரி.
10: ஏன்னா இந்த பாட்டை பாடினவங்க பேரு சிங்கப்பூர் சோபா.
3: ஆமா.
10: அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியல. அந்த ஒரு பாட்டை வந்து தமிழ் படத்துல மே மாதம் படத்துல அவங்க பாடினாங்க. அது உட்பட அவங்க குரலை கேட்க முடியல. சிங்கப்பூர் சோபா பாடின அந்த பாடலை ஒளிபரப்புனீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நன்றி. என் பெயர் மா அர்ஜுனன்.
11: சோபா சங்கர், அதுதான் பேர். சிங்கப்பூர் சோபா அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஏரமனோட இசையில வைரமுத்துவின் வரிகளை இந்த பாடலை கேட்டிருக்காரு.
3: ரொம்ப அருமையான ஒரு பாடல். எந்த நேரம் கேட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் காலையில கேட்டீங்கன்னா ரொம்ப இதமா இருக்கும் ஒரு பாடல் இது.

0: 90 ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: 90கள் பாடலுக்கு பிறகு அடுத்ததாக நம்ம மறுபடியும் பழைய பாடல்களை கேட்க போறோம். ஒன்று வந்து 60களில் இடம்பெற்ற பாடல், இரண்டு 70களில் இடம்பெற்ற பாடல்கள்.
4: காலத்தை வென்றவன் அடிமை பெண் படத்துல இருந்து பாடல் வருதுங்க. இந்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்கானா? டேவிட் ஜி.
3: அதற்கு பிறகு 70களில் இரண்டு பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருந்தல, இளையராணி ராஜலட்சுமி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்திலிருந்து நல்ல கணவனுக்கு அப்படிங்கிற பாடல் நம்ம கேட்க போறோம். வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல். இந்த பாடலை ராமாவி விரும்பி கேட்டிருக்காரு.
4: ஆமா, நல்ல அருமையான பாடல் அந்த பாடல். அது நீ அடுத்து பஞ்சாங்கம் பார்த்து சொல்லவா, அந்த பாடல்ல ஜெல்டா சாந்தி ஞாபகப்படுத்தி இருக்காங்க.
3: ஜெல்டா சாந்தி மட்டும் கிடையாது ரஃபி, நோர் ஆயிஷாவோ அதே பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.
4: ஆமா,
3: ஏன்னு தெரியல, ரெண்டு பேரும் அதே பாடலை கேட்டிருக்காங்க. இன்றைக்கு
4: எங்கயோ பாத்துருப்பாங்களோ, இன்னைக்கு
3: இருக்கலாம் இருக்கலாம். இருந்தாலுமே உங்கள் இரண்டு பேருக்குமே இந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஏன் எல்லா நேர்களுக்குமே இந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு.
4: தொடர்ந்து நினைந்திருங்க. இது உங்களுடைய ஒளி 968
3: கேட்டாலே பரவசம்.

இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: ரஃபி, எப்போதுமே என்னுடைய அப்பாவுக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு ஆசை.
4: சரி,
3: அந்த ஒரு ஆசையிலே 4 ஆண் குழந்தை அவருக்கு கிடைச்சிருக்கு.
4: சரி,
3: அது அவரது அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா எனக்கு தெரியல. ஆனா எப்போதுமே சொல்ற ஒண்ணு என்னன்னா, நவீன், நீ மட்டும் ஒரு பெண் பிள்ளையா இருந்திருந்தா உனக்கு நவீனா அப்படின்னு உனக்கு பேரை வச்சிருப்பேன் அப்படின்னு எப்போதுமே சொல்லுவாரு.
4: நவீனா என்ற அந்த நவீன் இப்ப நம்மளே இங்க இருக்கிற.
3: சரி நவீன், என்னோட பேர் நவீன். அடுத்து வந்து துர்கா ஒரு பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க, அவங்களுடைய தங்கை நவீனாவுக்காக.
4: கனக துர்காவுடைய தங்கை நவீனா, நவீனாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்.
3: பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு முதல்ல சொல்லிடுவோமா?
4: அது மட்டும் இல்லாம அவங்க எங்களுக்கு கிடைத்த ஒரு வரம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க.
3: சரி, அவங்களுக்காக என்ன பாடல விரும்பி கேட்டிருக்காங்க ரஃபி?
4: மலர்கள் கேட்டேன், அந்த பாடலை கேட்டிருக்காங்க. ஓகே கண்மணி படத்துல இருந்து. இது ஒரு சோக பாடல் அப்படின்னு சொல்லலாமா, இல்ல மலர்ச்சியான பாடல் சொல்லலாமா, இல்ல
3: ஒரு நடுத்தரம் அப்படிதான் நினைக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு பாடல்.
4: நிச்சயமா வரிகள் அருமையான வரிகள்.
3: கேஸ் சித்ராவுடைய குரல்ல ரொம்ப இனிமையா இருக்கும் அந்த பாடலை கேட்கறதுக்கு. அதற்கு பிறகு 2 பூக்களை சார்ந்த பாடல் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதுல ஒண்ணு வந்து, பூவே செம்பூவே உன் வாசம் வரும்.
4: வாவ், அந்த பாடலை யார் விரும்பி கேட்டானு கொஞ்ச நேரத்துல நம்ம தெரிந்து கொள்வோம்.
3: தொடர்ந்து நீங்கள் இது உங்கள் இரவினில் ஆற்ற
4: பாடல்களை கேளுங்கள்.
3: மறைந்துவிடும் சோகங்கள்.

0: உங்களுக்கு தெரியுமா,
1: இன்று செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாள்ல உலகத்துல என்னென்ன நாட்களை அனுசரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம்.
2: World Rabies Day அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாய் கடியால நமக்கு வரக்கூடியது தான் இந்த ரேபீஸ் என்பது.
1: நோய் மாதிரி.
2: ஆமா, எனவே எல்லா நாயும் கடிச்சிடாது உங்களை இல்லையா. சில நாய் வந்து வெறி கொண்டு கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி அந்த கடி வந்து பட்டவுடன் நீங்க என்ன செய்யணும்னா, கடி கடிச்சிடுச்சு ஒரு நாய், என்ன செய்வீங்க நீங்க? அதை வச்சுக்கிட்டு இருந்து சும்மா வந்து தைலத்தை ஊத்திட்டு உட்காரக்கூடாது. அந்த கடிக்கு நீங்க தக்க மருத்துவ கவனிப்பை பெறணும். அதை ஞாபகப்படுத்தும் ஒரு நாள் தான், அதற்கான அந்த அவேர்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, விழிப்புணர்வை ஏற்படுத்துற ஒரு நாள்.
1: செய்யாம விட்டீங்கன்னா அது மோசமாக வாய்ப்பு இருக்கு.
2: ஆமா, சில நாடுகள்ல இது வந்து கொஞ்சம் அதிகமாவே ரொம்ப சீரியஸா பாக்குறாங்க, கடுமையா பாக்குறாங்க. சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா நாய்கள் வந்து எல்லாமே ரொம்ப நட்பார்ந்த முறையில பழகக்கூடிய நாய்களா
1: இருக்கலாம் தான், இருக்கலாம் தான். இருந்தாலுமே ஒரு சில சமயங்கள கடி ஏற்படும்.
2: ஆமா, அது எதனாலன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. நாய்களுக்கு மனிதர்கள் மாதிரி தான் சில வேளைகள்ல நமக்குமே வந்து இந்த மூட் ஸ்விங்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நாய்களுக்கும் இருக்கும்.
1: அடுத்ததா ரஃபி, இன்றைக்கு ஆஸ்க் எ ஸ்டூபிட் க்வெஸ்சன் டே அனுசரிக்கப்படுது.
2: என்ன ஒரு நாள் இது, என்ன நாள் இது?
1: பார்க்க போனா எல்லா நாளுமே இப்படிதான் இருக்கு. அதான் அப்பா எப்போதுமே ஒன்னு சொல்லுவார் ரஃபி, ஸ்டூப்பிடான க்வெஸ்சன் அப்படின்னு, முட்டாளான கேள்வி அப்படிங்கறது கிடையவே கிடையாது. கேட்கிற கேள்வி எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்வி தான், ஏன்னா அதுல நீங்க தெளிவு பாருங்க, அறிவு பெறீங்கன்னா அந்த கேள்வியில எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு அது ஸ்டூப்பிடா இருக்கலாம், முட்டாள்தனமா இருக்கலாம், ஆனா மற்றவர்களுக்கு அது உண்மையாகவே தகவலா இருக்கலாம்.
2: ஆமா,
1: ஆக எப்போதுமே கேள்வியை கேளுங்க அப்படின்னு எப்போதுமே எனக்கு சொல்லி வளர்ப்பாரு. ஆனா இருந்தாலுமே நான் சொல்லிதான் ஒரு சில கேள்வி ரொம்ப முட்டாள்தனமா தான் இருக்கும்.
2: இருக்கும், அதான் நீங்க சொன்ன மாதிரி தான், உங்க அப்பா சொன்ன மாதிரி தான். அது வந்து சில வேளைகள்ல பிள்ளைகள் கேட்கும் போது கூட நம்ம நினைப்போம் இதெல்லாம் என்ன கேள்வி அப்படின்னு, ஆனா அப்படி நினைக்க கூடாது. நம்ம அந்த பதில தான் அவங்களுக்கு தெளிவு கிடைக்க போகுது. எனவே நல்ல பதிலா சொல்லுங்க, யார் கேட்டாலும் சரி. அது வயது வந்து இங்க வந்து நம்ம சொல்லக்கூடாது, எந்த வயதுலயும் அந்த கேள்வி அவங்க கேட்கலாம்.
1: அது மட்டும் இல்ல, வயது அப்படி சொல்றீங்க, சில முதியவர்களே அப்பப்ப கேள்விகளை மறுபடியும் கேட்பாங்க. என்னம்மா உங்களுக்கு தெரியலையா, என்னப்பா தெரியலையா, குறிப்பாக தொழில்நுட்பத்தை பத்தி கேட்பாங்க நம்ம கிட்ட. மறுபடியும் கேட்க கேட்க என்ன முட்டாள்தனமான கேள்வி அப்படின்னு நம்ம கேட்போம், அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க.
2: அண்மையில சிங்கப்பூர்ல இருந்து தடை செய்யப்பட்ட இனிமே அதை விற்க போறது இல்லைன்னு சொல்லப்பட்ட ஒரு பொருள் இது. அதற்கான ஒரு நாள் தான் இன்னைக்கு
1: ரவி.
2: சின்ன வயசுல நான் நிறைய சாப்பிட்டு
1: பிடிக்கும் உங்களுக்கு,
2: அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியல, சில பேருக்கு பிடிக்காது அந்த வாடை.
1: நேர்களே கவனிச்சுக்கங்க, ரவிக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா ஒரு முறை மாமாய் பத்தி நான் சொல்லியிருந்தேன், வானொலி தான் சொல்லியிருந்தேன், பல பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது என்ன உணவு, ஏன்தான் விற்கிறாங்கன்னு எனக்கு தெரியல.
2: இருக்க அது எது எப்படி சாப்பிடணும்னா, அதை அப்படியே எடுத்து நீங்க சாப்பிடக்கூடாது.
1: சரி,
2: அது நீங்க
1: கஞ்சியில போட்டு வறுக்கணுமா?
2: கிடையாது
1: சொல்லுங்க.
2: நீங்க இந்த சோறு இருக்கு இல்லையா, அதை நல்ல குழைய வந்து சமைச்சதுக்கு அப்புறம் கஞ்சி மாதிரி.
1: ஆமா ஆமா,
2: அதுல வந்து ஒரு இது வந்து
1: ஊறுகாய் மாதிரி லேசா.
2: இது வந்து காய்கறியால செய்யப்பட்ட ஒரு கூட்டு மாதிரி தான் இது. ஆனா நான் மைய அரைக்கப்பட்டது, இது
1: பசையாயிடும்
2: பசையாயிடும். அதை எடுத்து வச்சு ஒரு ருசிக்காக நீங்க சாப்பிடுறது தான். வழக்கமா வந்து அந்த இது இருக்குல்ல, பிளாக் சாஸ் இருக்குல்ல, சோயா சாஸ், அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும்.
1: ஆனா மேற்கத்திய நாடுகள்ல அதை ரொட்டில போட்டு தடவி சாப்பிடுறாங்க.
2: அது என்னால முடியாது.
1: அதுதான் அதுதான் கேக்குறேன். நான் வந்து ரொட்டில தான் நான் சாப்பிட்டிருக்கேன், அதோட நினைப்பேன். நட்டல மாதிரி இருந்துச்சு பார்க்கும் போது, நானும் எடுத்து சாப்பிட்டேன்.
2: கொஞ்சம் கூட கிட்ட இருக்காது அது டேஸ்ட்.
1: அதுதான் அதுதான் சரி. ஆக நீங்க சொல்றது சோரோட சாப்பிட, கஞ்சியோட சாப்பிட்டா
2: கஞ்சியோட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன். ஆனா நான் வந்து அப்படியே கையிலே எடுத்து சாப்பிட்டிருக்கேன் அதனால. ஓகே, அடுத்தது இன்டர்நேஷனல் போக் டேனா வந்து என்ன, கையை வச்சு போக் பண்ணுவாங்களா? அதான்,
1: அது போக் கிடையாது ரஃபி, போக்கே.
2: அப்ப மேல அந்த ஈக்கு மேல ஒரு இதை போடணும், அப்ப போக்கே கேஃபே மாதிரி
1: ஆங்கிலத்துல போட்டிருக்காங்க. போக்கே அப்படிங்கிறது ஒரு உணவு வகை, குறிப்பாக ஹவாயில ரொம்ப பிரபலமான ஒன்று. இப்ப சிங்கப்பூர்லயும், அதாவது உலகத்திலயும் ரொம்ப பிரபலம் ஆயிட்டு. சுஷி இருக்குல்ல ரஃபி, சேமன் போடுவாங்க, அந்த ஸ்டிக்கி ரைஸ் கிட்டத்தட்ட சுஷி தான். ஆனா சுஷியில நீங்க ரேப் பண்றதை விட நீங்க ஒரு போல்ல எல்லாத்தையுமே போட்டு செஞ்சு நீங்க சாப்பிடலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட ரசிகர் கூட்டமே இருக்கு இந்த ஒரு சாப்பாட்டுக்கு. ஆரம்பத்துல எனக்கு பிடிக்கல, ஆனா போக போக நான் ஒரு சில வாட்டி சாப்பிட்டுருக்கேன், எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஆனா கொஞ்சம் விலையா இருக்கும், அதுதான் ஒண்ணு.
2: ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுஷியே இப்பதான் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி, இதை பத்தி இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன்.
3: இத்தகவலை வழங்கியோர் அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.
4: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
5: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
4: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
5: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
4: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
5: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
0: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
6: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
0: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
6: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
0: தொடர்புக்கு
6: 8854-8989 நெட்லி வந்தாச்சு,
0: டென்ஷன் போயாச்சு.
7: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
8: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
7: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
8: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
7: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
8: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
7: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
8: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
7: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புது iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
9: 10 மணி ஆனாலே நம்ம நேர்கள் தான நம்ம பக்கம் வந்துருவாங்க.
10: இந்த வந்து தான இல்ல, ஏ செல்ல வந்து தான இல்ல.
1: தேட தேட உதயல் கூட கடிச்சிரும்.
9: ஆனா பாட்டு கடிக்குமா?
10: கடல்லே இல்ல.
11: ஆனா எங்க கிட்ட இருக்கு?
12: இரவு 10 மணியில இருந்து 11:30 மணி வரை நேயர் விருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு.
1: 1:30 மணி நேரம் அதுல நீங்க கேக்குற பாட்டு கிடைக்கும்.
9: இரவினில் ஆட்டம்
1: பூவே செம்பூவே, கே ஜே யேசுதாசுடைய குரல்ல வந்த ஒரு பாடல், சொல்ல துடிக்கிறது மனசு திரைப்படத்திலிருந்து. அக்னி தேவி விரும்பி கேட்டிருக்காங்க.
13: ஹாய் ரஃபி, நவீன். ஹலோ, நான் அக்னி தேவி பேசுறேன். இன்னைக்கு வந்து என் மகனோட 38வது பிறந்த நாள். வாழ்த்து சொல்றேன் மகனுக்கு. அவரை நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கட்டும், நோயினோடு இல்லாம நல்லா இருக்கணும். தயவு செய்து எனக்கு வந்து அவருக்கு வந்து பேபியா இருக்கும்போது, குழந்தையா இருக்கும்போது, பூவி செம்பூவி மாசம் வரும் அந்த பாட்டு, அவனுக்கு குழந்தையா இருக்கும் அந்த பாட்டு பாடித்தான் நான் தூங்க வைப்பேன். ஓகே, இன்னைக்கும் அந்த மறக்கவே முடியாது அந்த பாட்டு. பிளீஸ் தயவு செய்து ஒளிபரப்புவீங்களா? நன்றி, வணக்கம்.
1: நன்றி, நன்றி அக்னி தேவி. உங்களுடைய மகனுக்கு எங்களுடைய அன்பார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பாடல் என்ன பாடல் ரவி?
2: அதனை அடுத்து சவரிமுத்து ஒரு பாடலை கேட்டிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேப்போமா?
14: இனிய இரவு வணக்கம் முகமது ரஃபி அண்ட் நவீன், என் பெயர் சவரிமுத்து. எனக்கு வந்து செந்தூர பூவே படத்திலிருந்து, செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவா, இந்த பாடலை உங்கள் இருவருக்காகவும் ஒளியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
1: மனோஜ் கியானுடைய இசையில எஸ்பிபி பி எஸ் சசிரேகா பாடிருக்கும் பாடல் அது.
2: அருமையான ஒரு திரைப்படத்துல, இந்த படத்துல ராம்கி நடித்திருப்பாரு, நிரோஷாவும் நடித்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க திருமணத்துல இணைந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படத்திற்கு இசை வந்து மனோஜ் கியான்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, ரொம்ப தெளிவான ஒரு இசையா இருக்கும். நீங்க கேட்டீங்கன்னா டிஜிட்டல் சவுண்ட் சொல்லுவாங்களா, அந்த நேரத்தை சிடியில வந்த பாடல் இது.
1: 88வது ஆண்டுல வந்த படம் மாதிரி கேட்கல.
2: ஆமா, அது வந்து ரெக்கார்ட்லயே வந்தது, சிடிலயே வந்தது.
1: சரி சரி.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122 வாரத்தில் 7 நாட்களும்.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டின் மால், 6 வர்டன் சாலை.
5: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
6: விருப்ப பாடல் அங்கத்தின் நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம், நிறைவு பாடலுக்கு நம்ம வந்துட்டோம்.
7: ஆமா, நிறைவு பாடல் நம்ம எடுத்து வைத்திருப்பது 1-2 ஆசைகள். பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய காக்க காக்க படத்திலிருந்து பாடல், ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில தாமரை இயற்றிய பாடல். இந்த பாடலை ஏன் நம்ம இறுதி பாடலை எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு புதிய நேர்னிக்கு வந்திருக்கிறாரு, அவர் கேட்டிருக்கும் பாடல் தான். அவர் பேர் வந்து அரிவரசன். அவரு இந்த பாடலை வந்து காவியாவுக்காக, தனது வருங்கால மனைவிக்காக கேட்டிருக்கிறாரு அரிவரசன். எனவே அவருக்காக அந்த பாடலை வெளியேற்றுவோம்.

0: ஒலி 968 சினிமா சினிமா
1: நடிகர் சிவ கார்த்திகேயன்
2: மாஞ்சா போட்டுதான் நெஞ்சாங்குட்டுல வட்டம் விட்டு போனா மாங்கா மண்டையில்.
3: சரி ரஃபி, அண்மையில இவரை பத்தி செய்தியா இல்ல வெங்கட் பிரபு பத்தி செய்தியான்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஒரு நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை
4: ஏற்பட்டது.
3: ஆமா, அதாவது என்ன கதைனா, வெங்கட் பிரபுவுக்கு இந்த டைம் டிராவல் சைஃபை அந்த மாதிரி ஒரு ஜோர்னல ஒரு கதை இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் கிட்டே போயிருக்காரு, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல்கள் வந்துச்சு அந்த நேரத்துல. ஆனா அதற்கு பிறகு அது கை கூடி வரல. அதற்கு பிறகு சிவகார்த்திகேயன் பல படங்களை செஞ்சிட்டாரு. அது ஏன்னு தெரியல. அண்மையில இப்ப வந்து ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க. ஓ, சிவகார்த்திகேயன் வந்து மறுத்துட்டாரு, பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு, அதனால வேணா அப்படின்னு மறுத்துட்டாரு இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாத்துமே இல்லை, தவறு அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப அண்மையில சிவகார்த்திகேயன் ஒரு போஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து வெங்கட் பிரபு மேல அதிக அளவுல மரியாதை இருக்கு, நட்போ இருக்கு, ஆக எப்போதுமே நான் வந்து வேறான சொல்ல மாட்டேன், கை கூடி வரல அப்படிங்கிற ஒழிய அவருக்கு வந்து எந்த ஒரு விரோதமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு.
4: அதற்கு முன்னால சிவகார்த்திகேயனோட பேர் வந்து டி இமானோட பேசப்பட்டது, உங்களுக்கு தெரியும். சில சர்ச்சை ஏற்பட்டது,
3: பொழுதுபோக்கு நடக்குது, திரைக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அவங்களா வந்து சொன்னாலே தவிர அப்பதான் நம்ம வந்து ஏத்துக்கணும், ஓ இப்படிதான் இருக்கு நிலவரம் அப்படின்னு.
5: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: இவ்வார கலைஞராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் நடிகை மீனா.
1: மீனாவுடைய பாடல்ல நாங்க எடுத்து வைத்திருப்பது அவங்க சிறு வயதுல ரஜினி அங்கிள் அப்படின்னு நடித்த
0: சின்ன வயசா?
1: ஆமா சின்ன வயசுல. அவங்க அன்புள்ள ரஜினிகாந்த் படத்துல வந்து ரஜினிகாந்தோட ஒரு குழந்தைய நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எஜமான்ல ஹீரோயினா நடிச்சாங்க.
0: இந்த மாதிரி கதை நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேற யாருமே அங்கிள்னு கூப்பிட்டு ஜோடியா நடிச்சது நான் கேள்விப்பட்டதில்ல. சரி, அது என்ன பாட்டு ரஃபி?
1: இளையராஜாவுடைய இசையில வாலி ஏற்றியது எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியிருக்கும் ஆலப்போல் வேலப்போல். வாங்க பாடலை கேட்டு வருவோம்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
3: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
2: GED ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் GED ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
4: GED ஏகோன் அண்ட் என்ஜினியரிங். அறியுங்கள் 6371111105. புலனும் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDAircon.com.
5: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
6: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா? அமுதமாச்சே.
5: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
6: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு அமுதம் போல தோசை.
5: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
6: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
7: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட், சிங்கப்பூர்.

0: கேட்டதில் கேட்காத தங்கத்துக்கு நம்ம வந்திருக்கோம் இன்றைக்கு திங்கட்கிழமை இல்லையா.
1: ஆமா,
0: கேட்டதில் கேட்காதது உங்களுக்காக இடம்பெற போகுது. இரண்டு பாடல்கள், ஒன்று ரஃபி வைத்திருக்கும் பாடல், இன்னொன்று நான் வைத்திருக்கும் பாடல். ஆனா இன்றைக்கு ரஃபியுடைய பாடல் அவரே சுயமா தேடி கண்டுபிடிச்ச பாடலா?
1: இல்ல, நிச்சயமா கிடையாது. அதாவது நான் தேடிக்கிட்டு இருந்த ஒரு பாடல் இந்த அங்கத்துக்கு வந்து போடலாமே அப்படின்னு.
0: சரி,
1: ஆனா எனக்கு அந்த வேலையை கொடுக்க கூடாது அப்படின்னு விஜயா நினைச்சிட்டாங்க போல இருக்கு.
0: நம்ம விஜயாவா என்ன சொன்னாங்க,
1: அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு அவங்களே சொல்ல கேப்போமே.
2: வணக்கம் ரஃபி, வணக்கம் நவி, நான் விஜயா தான் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: எனக்கு இன்னைக்கு ஒரு பாடல் நினைவுக்கு வந்துச்சுங்க. இந்த படம் பேரு பொம்பளை மனசு.
1: சரி,
2: ஆனா இந்த படம் வந்து வெளியே வரலையா? நான் இப்ப யூடியூப் போன பிறகு நான் பார்த்து தெரிஞ்சு அதிர்ச்சி ஆயிட்டேன். இந்த படம் வெளியே வரல, ஆனா அந்த படத்துல ஒரு அருமையான பாடல்னு அவங்க வந்து குறிப்பு குறிச்சிருக்காங்க. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஏன் இந்த படம் வெளியே வரல எனக்கு தெரியல, ஆனா நீங்க ஒளி 96.8 அந்த பாட்டை நீங்க ஒளி பரப்பி இருக்கீங்க. எனக்கு திடீர் அந்த பாட்டு ஞாபகம், நீங்க வந்து சில பாடல் வந்து ஒளி பரப்பிட்டு நீங்க இப்ப அந்த பாட்டை நீங்க போடுறதே கிடையாது. அதுல இதுவும் ஒரு பாடல் சார், என்னன்னா, கடல் அலை கால்களை முத்தமிடும் போது கலை சத்தமில்லாத

0: ரொம்ப ஒரு அழகான ஒரு பாட்டு சார், ரொம்ப அழகான பாட்டு. புஞ்சா போட முடியுமா? இத மறந்ததும் மறைந்ததும் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: வழக்கமா இதே படத்துல இருந்து நவீன், அமுத மழை பொழியும் முழு நிலவிலே ஒரு அழகு சிலை உடல் முழுதும் நனைந்ததே அப்படிங்கிற பாடல் மட்டும் ஒளியேற்றுவோம். இந்த பாடலுக்கும் அந்த பாடலுக்கும் ஒரே பாடல் ஆசிரியர் தான், தமிழ் மணி தான் எழுதி இருக்கிறாரு. இசையும் வந்து ரத்னசூரியன். அந்த பாடல தியாகராஜன் பாடி இருந்தாரு, இந்த பாடல வந்து பி ஜெயச்சந்திரன் பாடுறாரு.
2: ஆமா, அவர் பாடும் போதே ஏதோ ஒரு மலையாள பாடல் மாதிரி இருந்துச்சு என்னுடைய முதல் உணர்வு. கேட்க கேட்க ரொம்ப இதமான ஒரு பாடல், அழகான ஒரு பாடல். இன்றைக்கு விஜய் நமக்கு ஞாபகப்படுத்தி வச்சிருக்காங்க. உங்க சொல்றது உண்மைதான் ரஃபி, இந்த திரைப்படம் வெளிவரல, அதே சமயத்துல இந்த பாடல் வந்து ஏனத்துல ரொம்ப நாளா ஒளியில இடம்பெறலன்னு நினைக்கிறேன்.
1: ஆமா, முன்பு ஒளியேற்றிருக்காங்க போல இருக்கு.
2: அவங்க சொல்றது 96.8 இருந்த காலத்துல. ஆமா, அப்பதான் நீங்க ஒளியேற்றினீங்க, அதுக்கு பிறகு வரவே இல்லை அப்படி சொல்லிருக்காங்க. இன்றைக்கு வரப்போதுங்க.
1: இன்னொரு சுவை தகவல் என்னன்னா, அந்த பாடல் தியாகராஜன் வந்து இவர் திருச்சி லோகநாதனுடைய மகன்கள்ல ஒருத்தர். அவரு

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில கேட்டதில் கேட்காதது அங்கத்துல நம்ம இணைந்திருக்கின்றோம். இப்ப வந்து நவீனுடைய பாடல் ஒன்று அவர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார். என்ன பாடல் நவீன்?
1: புத்தம் புதிய ஒரு பாடல் அப்படின்னு சொன்னார் ரஃபி, சுய இசை பாடல். இந்த சுய இசை பாடல்கள் அப்படின்னு சொல்லும் போதே கொஞ்சம் மறைஞ்சிரும், எல்லாருக்குமே ரொம்ப பிரபலமா இருக்காது. திரை இசை பாடல்கள் தான் ரொம்ப
0: அதிகமா
1: கேட்பாங்க, பேசப்படும். ஆக இந்த பாடல் எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, இந்த அல்கிரிதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு நம்மளுடைய சமூக வலைத்தளங்கள. ஒரு பாடல் கேட்கும் போது இதே மாதிரியான இன்னொரு பாடலும்
0: உங்களுக்கு கொடுக்கும
1: அப்படி நடந்ததுதான். இன்றைக்கு இந்த பாடல் நான் கேட்டேன், ஓ இது நல்ல பாடலா இருக்கே, எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது அப்படி போய் பார்க்கும்போது, இல்ல ஒரு சுய இசை பாடல் பார்த்ததுக்கும், இந்த அதாவது இந்த இசைக்கலைஞன் புதிய ஒரு இசைக்கலைஞன்
0: எங்க இருக்கிறாரு? அவரு
1: இந்தியாவில் சென்னையில தான் இருக்காரு. அவரு ஒரு சில பாடல்களை வெளியிட்டு இருக்காரு, எல்லாமே ரொம்ப பிரபலமான பாடல்கள் சொல்ல முடியாது, ஆனா நல்ல பாடல்கள்.
0: சரி,
1: முத்தான பாடல்கள். முத்தான பாடல் அப்படின்னு சொல்லும் போது இந்த பாடலுடைய தலைப்பு ரத்தினமோ. அழகான ஒரு பாடல் கேட்டு பாருங்க. அதே சமயத்துல சுய இசை பாடல்களுக்கு நம்ம வந்து ஆதரவு வழங்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்.

0: சுவையாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
2: என்ன சொல்றேன்,
0: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவிய வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
3: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
4: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
3: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
4: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
3: தொடர்புக்கு
4: 8854 8989 8 9 நெட்லி வந்தாச்சு,
3: டென்ஷன் போயாச்சு.
5: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை. யார்?

0: திங்கட்கிழமை முடிந்து செவ்வாய்க்கிழமையில நம்ம காலடி எடுத்து வச்சிருக்கோம். இன்றைக்கு செப்டம்பர் மாதத்தின் 29வது நாள்.
1: இந்த நாளை நம்ம வருக வருகன்னு வரவேற்கிற இந்த நேரத்துல காதல் பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. மனிதர்கள் வழக்கமாவே அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை தயக்கம் காட்டுவாங்க.
0: ஆமா,
1: சில விஷயம் வேணாம்னு நினைப்பாங்க அவங்க.
0: சரி, அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம்.
1: பார்க்க போறோம், காத்துருங்க, சொல்றோம் நாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்திக்கிறோம். இந்த பாடலை கேட்டு வாங்க.
2: லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/PC.
5: இரவின் லாட்டம், இரு கண்கள் மூடும் இசையின் ஓட்டம், தொடர்ந்து வரும் கீதம், இந்த காற்றில் சேர்ந்திடும் பரவசம் பரவசம். இரவின் லாட்டம்.

0: எந்தெந்த தருணங்களை நம்ம தயக்கம் காட்டுவோம், மக்கள் தயக்கம் காட்டுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவதாக நீங்க சொன்ன உடனே ரஃபி எனக்கு ஒண்ணு தோணுச்சு, அதாவது பணம் இருக்கு ஆனா நான் காட்டிக்க மாட்டேன், தயக்கம் காட்டுவேன். அதாவது நீங்க வந்து சரி சரி யார் வந்து பில்ல கட்டுறா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுது. சில பேர் உடனே போவாங்க, ஆனா இன்னும் ஒரு சில பேர் வந்து ஓ காசு யாரு
1: யாரு கட்டுறதுன்னு எந்திரிச்சு யார் முத போவான்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க, ஆனா இவங்க எந்திரிக்க மாட்டாங்க.
0: ஆமா, கடைசி வரைக்கும் அவங்களோட கை வந்து பாக்கெட் குள்ளார போவே போவாது,
1: அது தயக்கம் கட்டிக்கிட்டே இருப்பாங்க. போவா வேணாமா, போவா வேணாமா, நான் போனேன்னா நான் தான் கட்டணும்.
0: இல்ல, போவா வேணாமா அப்படின்னு கேட்டாலே போக மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் நினைக்கிறேன். அது ஒரு விதம். இன்னொன்னு வந்து அவங்களுக்கு நிறைய பணம் இருக்கு ஆனா காட்டிக்க, அதாவது ஆடம்பரமா காட்டிக்க ஆசை
1: மாட்டாங்க. ஆமா, அதுவும் ஒரு விதம் இருக்கு. அவங்க தயங்குறது வழக்கமா பணத்தை வெளியே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க சில பேர். நான் எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்லல,
0: கஞ்சத்தனம் அப்படின்னு
1: சொல்லலாம், ஓரளவுக்கு அது ஒரு கஞ்சத்தனம் தான். ஆனா பணத்தை வந்து எப்போதுமே அவங்க எடுக்க மாட்டாங்க, மத்தவங்களே கட்டணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க சில பேர். அதை தயக்கம் காட்டுறது பணத்தை வெளியே எடுக்கிறதுல தயக்கம். இன்னும் வேற என்னென்ன இருக்கு, எது எதுல அவங்க தயக்கம் காட்டுறாங்கிறத கொஞ்ச நேரத்தில் நாங்க சொல்றோம்.
0: இது உங்கள் ஒளி 9:06
1: கேட்டாலே பரவசம்.

நவீன், இன்சூரன்ஸ், அதாவது காப்புறுதி, அந்த காப்புறுதியை பற்றி பேசுறதுக்கு ஒரு நிபுணர் வருவாரு இல்லையா, அவர்கிட்ட உட்காந்து நீங்க அந்த அதிகாரிகிட்ட பேசிக்கிட்டு

0: இருக்கீங்க, ரொம்ப நேரம் பேசுறீங்க.
1: அந்த ஆலோசகர்
0: ஆலோசகர்கிட்ட பேசி பேசி பேசி பேசி பேசி பேசி ஒரு மணி நேரம் போயிருக்கும், ரெண்டு மணி நேரம் போயிருக்கும்.
1: கடைசியில்
0: அவரும் அவர்கிட்ட இருக்கிற அந்த ப்ரொடக்ட்லாம் எல்லாத்தையும் எடுத்து காட்டுவார் உங்ககிட்ட, இது இருக்கு அது இருக்கு, நீங்க இது வாங்கலாம் அது வாங்கலாம் அப்படின்னு. ஆனா எல்லாம் கேட்டுட்டு வீட்டுல போய் நான் வந்து யோசிச்சுட்டு சொல்றேங்க.
1: ஆரம்பத்திலயே சொல்லிருக்கல
0: தயக்கம் காட்டுறது, ஏன்னா ஒரு பாலிசியை வாங்கணும்னா, காப்புறுதியை வாங்கணும்னா நீங்க அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும், தேவையான்னு பாக்கணும், அதற்கான பணம் உங்ககிட்ட இருக்கான்னு பாக்கணும், மாசம் கட்ட முடியுமான்னு பாக்கணும். கட்ட முடியலன்னா கடைசியில் லேப்ஸ் ஆயிடுவாது இல்லையா?
1: உண்மைதான், உண்மைதான். நீங்க வந்து நிராகரிக்கவே முடியாது, காப்புறுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுதான். எந்த அளவுக்கு நீங்க வந்து எடுக்கிறீங்க அப்படிங்கறது உங்களுடைய விருப்பம். அதுதான், அதுலதான் ரொம்ப தயக்கம் காட்டுவாங்க. சரி, இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமா, இதை எடுத்தா எனக்கு பயன் வருமா பலன் வருமா காசு வருமா அப்படின்னு ரொம்ப ரொம்ப யோசிக்க ஆரம்பிப்பாங்க.
0: ஆமா, சில பேருக்கு என்னன்னா அந்த அதிகாரி இருக்கிறார் இல்லையா, காப்புறுதி நிபுணர்,
1: ஆமா,
0: அவரை வந்து ஆலோசகர் போய் பார்த்து பேசக்கூடிய அந்த கட்டாயத்தில் இருப்பாங்கன்னு தெரிந்த நண்பராக இருக்கும், தெரிந்தவராக இருக்கும்.
1: சமயங்கள்
0: அவர் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு போய் உட்காந்து நான் சரி என்ன தான் சொல்கிறேன்னு கேட்டு வருவோமே, போகணுங்கிறது அவங்களுடைய எண்ணத்திலே இருக்காது.
1: ஆமாம், ஆக அது அடுத்த மணிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணமே இல்லைன்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்க, இல்லை வேணாம் எனக்கு இருக்குது அல்லது நான் வந்து வாங்குற மாதிரி இல்லை அப்படின்னு நீங்கள் ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தாலே அவங்க வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு பின் வாங்கியிருக்கலாம் நினைக்கிறேன். ஒருவேளை தொடர்ந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம்.

0: எந்தெந்த விஷயங்கள்ல நம்மளா தயக்கம் காட்டுவோம், எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல தருணங்களை நம்ம தயக்கம் காட்டுவோம் அப்படிங்கறத நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னொன்னு வந்து ரஃபி, உண்மையை சொல்வது.
1: ஆமா, அதுல ரொம்ப தயக்கம் வரும், ரொம்ப ரொம்ப ரொம்ப இதை சொல்லணுமா வேணாமா, அதுவும் ஒரு பொய்ய சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா
0: அதுதான் அதுதான் எந்த கட்டத்துல வந்து அந்த பொய்ய நம்ம முடித்து சரி உண்மையை உண்மையை நம்ம சொல்லிடுவோம், பொய் சொன்னோம் அப்படிங்கறத சொல்லுவோம் அப்படிங்குறது ரொம்ப தயக்கமாவே இருக்கும். அந்த தயக்கத்திலேயே அது தெரிஞ்சிடும் நம்ம பொய் தான் சொல்றோம்னு.
1: உங்களுக்கு தெரியுமா, நீங்க உண்மையை சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்த உண்மை வந்து எப்போதுமே நீங்க கேட்கும் போதுனா அந்த உண்மையை தான் சொல்லுவீங்க.
0: ஆமா,
1: பொய்ய சொன்னீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க என்ன பொய் சொன்னீங்கன்னு நீங்க மறந்து போயிடுவீங்க.
0: 10 வருஷம் எதுக்கு, 10 வருஷம் 10 நிமிஷத்துலயே உங்களுக்கு தெரியாது. அந்த கதை வந்து 10 வாட்டி மாறி இருக்கும். ஆக பொய் சொல்லும்போது இதுதான் உண்மை ரஃபி, நீங்க சொல்றது உண்மைதான். அதுவும் நினைப்பேன், சரி பொய் சொல்லி இது வந்து அடுத்த நாட்களுக்கு வருஷங்களுக்கு வந்து தொடர்ந்து இது இதையும் சொல்லிக்கிட்டே இருப்போமா, இல்ல கொஞ்சம் உண்மையாவே சொல்லி ஒரு மன நிம்மதியோட நம்ம இருப்போமா அப்படின்னு நான் யோசிப்பேன்.
1: உண்மையை சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுதான் வந்து எப்போதுமே காவல் அதிகாரிகளும் இந்த முதல் முதல்ல போய் நீங்க வந்து ரிப்போர்ட் லான்ச் பண்றீங்க இல்லையா, அந்த நேரத்துல உங்களுடைய என்னென்ன தகவல் எல்லாம் பெறப்பட்டதோ முதன் முதல்ல அதுதான் கடைசி வரைக்கும் பேசப்படும். ஏன்னா நீங்க நடுவுல பாதி மாத்தினீங்க, அது வந்து நீதிமன்றத்துக்கு அந்த
0: சமர்ப்பிக்க
1: போகுதுன்னா முதல்ல அந்த வழக்குல சொல்லப்பட்டது என்னங்கறத அவங்க எடுத்து பார்க்கும் போது நீங்க சொல்ற கதைக்கு முரண்பாடா இருந்ததுன்னா
0: உண்மைதான். என்னன்னா கொஞ்சம் மறதி இருந்திருக்கலாம், இருந்தாலுமே அதுதான் உண்மையா இருந்திருக்கும் அப்படின்னு அடிப்படையில தான் அவங்க அதை
1: நீங்க சேர்த்துக்கிட்டே போக முடியாது.
0: ஆமா ஆமா,
1: அது ரொம்ப வந்து தப்பாயிடும். எனவே வந்து எப்போதுமே சொல்றத உண்மையை சொல்லிருங்க.
0: ஹானஸ்டி இஸ் தி பெஸ்ட் பாலிசி அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க.
1: ஆமா,
0: அது முற்றிலும் உண்மை.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி, பலகாரங்களும் சரி, அதுக்கும்
2: பணத்தை கட்டிடாதீங்க.
1: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒன்னு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது.
3: காத்திருங்க, காத்திருந்திருங்க.
4: காதலித்து பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும்
5: காதல் பாடல்கள் உங்கள் இரவிலாட்டத்தில்.

0: நீங்க ஒரு வேலையில இருக்கீங்க நவீன், அந்த வேலையில இருக்கும்போது உங்களுக்கு தெரியுது அந்த வேலை வந்து வரும் காலத்துல எந்த வகையிலும் உங்களுக்கு உதவ போறது இல்ல, அந்த வேலையில இருந்து நீங்க மாறி புதுசா உன்னை கற்றுக்கொள்ளணும்,
1: திறன்களை
0: கற்றுக்கொள்ளணும், அல்லது உங்க வேலையிலே மாற்றம் வருது அப்படின்னு சொல்லும்போது சில பேரால எடுத்துக்க முடியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல இந்த வேலையை எனக்கு தெரியும், நான் நல்ல சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன்.
1: குண்டு சட்டிலேயே அவங்க குதிரை ஓட்ட பாக்குறாங்க.
0: அது வந்து அப்படி இருக்க கூடாது. புது ஸ்கீலை கற்றுக்கொள்றத, திறனை கற்றுக்கொள்றதுல தயக்கம் காட்டுறாங்க. எனக்கு தெரிந்த ஒருத்தர், அவரு ஒரு தொழில் வைத்திருந்தாரு, பெரிய வீடு வைத்திருந்தாரு, கார்கள் வைத்திருந்தாரு, எல்லாமே வைத்திருந்தாரு. 80களில் அவர் ஒரு பிசினஸ் தொடங்கினார், அதாவது வியாபாரத்தை தொடங்கினார். இந்த வியாபாரம் அவருக்கு 80களில் கை கொடுத்தது. ஆனா அதே துறையில இருக்கிறவங்க பலரும் இருந்தாங்க. ஆக அடுத்த துறையில இருக்கிறவங்க இந்த வியாபாரத்துல அடுத்த படிக்கு போயிட்டாங்க. அவங்க அந்த நேரத்துல தான் இணையதளம் உள்ள வந்தது.
1: தொழில்நுட்பம் வந்து ரொம்ப வளர்ந்துகிட்டு
0: இருக்கு. அப்புறம் இவர் வந்து ஃபோக்லிஃப்ட் வைத்திருந்தாரு, ஆனா பழைய மாடல் ஃபோக்லிஃப்ட் வைத்திருந்தாரு,
1: புதுப்பிக்கல அவரு,
0: புதுப்பிக்கல. அதுக்கப்புறம் கேஸ் ஃபோக்லிஃப்ட் வந்துருச்சு, அதுக்கப்புறம் புதுசா இதெல்லாமும் வந்துருச்சு,
1: மின் முறையில எல்லாம் வந்து. ஆமா,
0: அவர் வந்து இந்த பழச வச்சு அது வந்து என்ன, கடைசியில வந்து மற்றவங்க அதை வேணான்னு சொல்லிட்டாங்க, வேணா எங்களுக்கு அதோட சிறப்பானது வெளியே கிடைக்குது அப்படின்னு சொன்னதோட இவரோட வியாபாரம் படுத்துடுச்சு. ஆக புதுசா உன்னை கற்றுக்கொள்றது இல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் செய்யறதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து செய்துகிட்டு இருக்கிறாங்க.
1: அப்படியாதான், அப்படி இருக்கக்கூடாது, தயக்கமே காட்டக்கூடாது, புதிய திறன்களை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கற்றல் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதுமே நம்ம வந்து தொடர்ந்து கற்றுக்கொண்டுகிட்டே இருக்கணும்.
0: ஆமா, அதுவும் இந்த யுகத்துல நீங்க இப்ப வாழும்போது என்னன்னா, ஒவ்வொரு நாளும் தொழில்நுட்பம் வந்து நொடி பொழுதுல மாறிக்கிட்டு வருது.
1: உண்மைதான்.
0: அப்போ நீங்க வந்து நான் தொடங்கின மாதிரிதான் இருப்பேன், இணையதளம் எனக்கு வேண்டாம், இணையமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருந்தீங்கன்னா, நாம இழக்க வேண்டியது ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, நிறைய இழக்க வேண்டியது.
1: ஆக புதிய திறனை நீங்க கத்துக்கணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் வந்தா தயங்காதீங்க, போய் கத்துக்குங்க.
2: இது காதல் புரியுதுல்ல.

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியை வழங்கி நாங்களும் விடைபெறும் நேரம் வந்துருச்சு. நேர்களே, கடந்த ஒரு 4 மணி நேரமா உங்களுக்கு நாங்க பலவற்றை கொடுத்தோம், விருப்ப பாடல்கள் வழங்கினோம். ஆனா இன்னைக்கு நம்ம நேர்கிட்ட சொல்றதெல்லாம் நீங்க பாடல்களை விரும்பி கேட்டிருக்கலாம், ஆனா உங்க பேர் வராம இருந்திருக்கலாம், பாட்டு வராம இருந்திருக்கலாம், கவலைப்படாதீங்க.
1: சில நேர்களை பார்த்தா ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு ரஃபி, ஏன்னா அவங்க கேட்கறதுக்கு கூட ரொம்ப தாமதமாக கூட கேட்கல, ஒரு 10:30 தான் இருக்கும். இருந்தாலுமே அப்போ என்ன சொல்கிறோம், இல்லைங்க பாடல் போதும், நாளைக்கு மறுபடியும் அவங்க முயற்சி செய்யுங்க அப்படின்னு இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா,
0: அப்படிதான் போயிட்டு
1: ஒரு 3 நாட்களாக அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
0: எங்களுக்கே கவலையாக இருக்காது,
1: கவலையாக தான் இருக்குது. ஆக அவங்கக்கிட்ட நம்ம சொல்கிறது ஒன்றே ஒன்று என்னன்னா, கொஞ்சம் முன்கூட்டியே கேளுங்க.
0: ஆமா, முன்கூட்டியே கேட்டாலும் இப்ப வந்து அதிகமான நேர்கள் உள்ள வந்திருக்கிறாங்க, அது எங்களுக்கு வந்து இந்த ஹாப்பி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க இல்லையா, சந்தோஷமா நாங்க வந்து சமாளிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இது.
1: சரி, இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கோட் மாதிரி ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன், நீங்க அடுத்த முறை நீங்க கேட்கும் போது முதல் முறையா நீங்க பாடலை கேட்கறீங்கன்னா, முதல் முறை நான் கேட்கிறேன் அப்படின்னு நீங்க மட்டும் சொல்லுங்க, உங்களுடைய பாடலை நம்ம எடுத்து வைக்கிறோம், ஏன்னா முன் உரிமை உங்களுக்கு தான் வழங்கப்படும்.
0: ஆமாங்க, நீங்க அதை செய்யுங்க. நாளைக்கு அதாவது நாளைக்குல இன்று இரவு உங்களை சந்திக்கும் போது புதுசா நம்ம நேர்களை சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். எனவே நேர்கள் உங்க நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லுங்க, அவங்க அனுப்பி வைக்கட்டும், ஆனா முதல் நேருக்கு முதல் உரிமை கொடுக்கப்படும்.
1: இது உங்கள் இரவினில் ஆட்டம்,
0: பாடல்களை கேளுங்கள்,
1: மறைந்துவிடும் சோகங்கள். பாப்போம், பபாய் பாய்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122 வாரத்தில் 7 நாட்களும்.
3: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா.
4: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
3: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
4: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடிகா வழங்குகிற ரெடி செட் க்ரோ எங்களோட கலந்துரையாட அழைங்க. 6333988888 மின்னஞ்சல் முகவரி mae@mirica.com.sg. உங்க mirica.sg/ready set grow.
5: இன்றைய கூற்றை நமக்காக அனுப்பி வைத்திருக்காரு நேயர் கலை.
6: இதயம் என்பது உயிரை சுவாசிக்க வைப்பதற்கு மட்டுமல்ல, உங்களை போன்ற நல்ல உறவுகளை நேசிப்பதற்கு தான்.
5: இதயம் என்பது உயிரை சுவாசிக்க வைப்பதற்கு மட்டுமல்ல, உங்களை போன்ற நல்ல உறவுகளை நேசிப்பதற்கும் தான்.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 9 6 8 Hashtag Thrill Tales. அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே மீ லெசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சிய நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.
2: We're gonna blow the speakers, baby.
3: ஒலி எங்கேயும் எப்போதும்
4: ஏரோப்ளேன் பறக்கிறது பெருமை இல்லை.

0: அம்மானுக்கு தெரியாம போயிடுச்சு.
1: என்ன தெரியாம போயிருச்சு?
0: வாய்க்குள்ளே ஒரு வாத்தியம் இருக்குன்னு.
1: ஆமா, என்ன செய்யறது, இந்த ஜூக் பாக்ஸ யாருமே பயன்படுத்த மாட்டேங்கிறாங்களே.
0: ஒலி 968 நாங்க பயன்படுத்துறோம் ஒவ்வொரு நாளும், பாட வைக்கிறோம், நேர்களை ஒரு வழி பண்றோம். சரி, இன்று நன்றி உணர்வு தினம் அப்படின்னு ஒண்ணு அனுசரிக்கப்படுது உலக அளவுல. இந்த ஒரு விஷயத்துக்கு, இந்த ஒரு பொருளுக்கு, இந்த ஒரு நபருக்கு, சம்பவத்துக்கு நான் நன்றி என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஏதேன்னு
1: சொல்லுவீங்க? சிங்கப்பூர்ல பிறந்ததற்கு நான் நன்றி
0: சொல்லணும்.
1: எனக்கு நாட்டு பற்று வந்து அளவுக்கு அதிகமா இருக்கு. இத வந்து நான் சொல்லி ஆகணும். உங்களுக்கே தெரியும், தேசிய தின அணிவகுப்பை வந்து ஒன்னா சேர்ந்து நம்ம வர்ணனை செய்த போது அந்த கூடத்துல என்ன கூத்து நடந்துச்சுன்னு உங்களுக்கு தான் தெரியும்.
0: அம்மா எதுக்கு அடி போடுறாங்க தெரியுமா? இத கேட்கணும், அதிபர் காதல விழணும், இஸ்தானாக்கு உங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு விருந்து வைக்கணும்.
1: இதெல்லாம் நான் நினைக்கல, ஆனா நடந்தா நல்லா இருக்கும் இல்லையா?
0: தெரியுது தெரியுது தெரியுது, எல்லாமே ஒரு கணக்கோட தான் நடக்குது.
1: கணக்கோட நடப்பவள் நாங்களா நீங்களா?
0: என்னது விவாத போட்டியில பேசுற மாதிரி பேசுறீங்க, சம்பந்தம் இல்லாம.
1: சரி, நான் சொல்லிட்டேன், நீங்க எதற்கு நன்றி சொல்ல தெரிவிக்கிறீங்க?
0: ஒவ்வொரு நாளும் முகம் தெரியுதோ இல்லையோ, நம்மளை சந்திச்சிருக்காங்களோ இல்லையோ, நம்மளை வந்து பாத்துருக்காங்களோ பேசிருக்காங்களோ, எதுவுமே இல்லை சில பேரு, ஆனா நமக்கு அன்பு செலுத்துற மாதிரி எல்லாரும் வாழ்த்து அனுப்புறாங்க பாத்தீங்களா. இதை விட ஒரு பெரிய அற்புதமான காரியம் எதுவுமே இல்லை நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் ரொம்ப நன்றியா இருக்கேன். ஏன்னா அவங்க வீட்டுல ஒருத்தரா, குடும்பத்துல ஒருத்தரா, அவங்க உள்ளத்துல ஒருத்தரா வச்சு உங்களை கொண்டாடுறாங்களே நேர்கள்லாம். இதுக்கு மேல எதுக்கு நம்ம நன்றி சொல்லணும்? எதுக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: ஆமா, அப்ப மக்கள் நாயகன்னு பட்டம் பெற நீங்க வந்து அடி போடுறீங்க இல்லையா?
0: உங்களை பத்தி நான் அப்படி பேசுறேன், என்னை பத்தி பேசக்கூடாது.
1: ரஜினிகாந்த் சொல்லுவாரு
0: பாருங்க, அதிபர் உங்களை இஸ்தானால கூப்பிட்டு விருந்து வைக்கிறாரோ இல்லையோ,
1: மக்கள்
0: மனசுல நான் இப்போது உறுதி.
1: எப்படி சிம்மாசனத்துல நீங்க வந்து கட்டி அப்படியே உட்கார்ந்து இருப்பீங்க?
0: இந்த மாதிரி பேசுறதை நிறுத்திட்டு அடுத்த பாட்டை போட்டா உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது.

0: டீயா போடு.
1: டீ தானே போட்டுருவோம்.
2: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
3: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
4: பறவைகளை பராமரிக்கிறாங்க.

0: ரவிஜி ரவிஜி, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க, எங்கேயோ போயிட்டீங்க, எங்க நெஞ்சில் குடியிருக்கும் ரவிஜி. வாழ்க வாழ்க.
1: எவ்வளவு காசு கொடுத்தீங்க நம்ம ராஜாவுக்கு?
2: சஜினி சஜினி சஜினி, இதெல்லாம் காசு பொருள் கொடுத்து கிடைக்கிற அன்பே கிடையாது, தானா சேர்ந்த கூட்டம் இப்படிதான் பேசும்.
1: நீங்க ஒரு டைலாக் எடுத்து விடுவீங்க, அதுக்கப்புறம் டைலாக் ஏத்த மாதிரி ஒரு நாலு பேர் வந்து பேசிருங்க அப்படின்னு
2: என்கிட்ட வச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் ஏன் ஆமி வந்துச்சு வீடியோ காப்பே தாங்காது.
1: எங்க நம்ம ராஜி ஆமி எங்க கொந்தளிங்க பாக்கு.
2: இப்படிலாம் பேசும்போது செம காமெடியா இருக்குல்ல, இதெல்லாம் கூட தெரியாம சில பேர் இப்படி பேசுறாங்க நினைக்கும் போது இன்னும் நகைச்சுவையா இருக்கு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருவோம். ஒரு ஆய்வுல கேட்டிருக்காங்க, நீங்க எதுக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புறீங்க, இது இது இருக்கு அப்படின்னு, எதுக்காக நீங்க நன்றி உணர்வோட இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு கிட்டத்தட்ட 47 விழுக்காட்டினர் குடும்பத்தினர் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க.
1: 19 விழுக்காட்டினர் நல்ல ஆரோக்கியம் நல்ல சுகாதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: 63 விழுக்காட்டினர் நல்ல சுகமான ஒவ்வொரு நாளும் அமையக்கூடிய ஞாபகங்கள் தருணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அதோடு 47 விழுக்காட்டினர் நல்ல தனிப்பட்ட சுதந்திரம் நிலையான ஒரு சூழல் இவற்றுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புறாங்க.
2: இதுல இருந்து ஒண்ணு மட்டும் நல்லா புரியுது, நன்றி சொல்றதுக்கு இந்த உலகத்துல கொட்டி கிடைக்குது வாய்ப்புகள். நன்றி சொல்வோம், நம்ம வாழ்க்கையை கொண்டாடுவோங்க.
1: இப்போதைக்கு இந்த நாற்காலிக்கு நான் நன்றி சொல்லுகிறேன்.
2: உங்களை தாங்குதுனா?
1: ஆமா அதேதான். என்ன உங்க முகம் பாக்குறது ஒரு மாதிரியா இருக்கு?
2: நன்றி சொல்றேன் உங்களுக்கு, நன்றி சொல்றேன்
1: எனக்கு, நீங்க நன்றி சொல்றீங்க.
2: நன்றி, நன்றி. இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்ச எனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நாளை காலை 6 மணிக்கு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு வந்துருவாங்க நம்ம சஜினி, இதே மாதிரி நன்றி சொல்ல வந்துருவேன். நான் ரவிஜி, இது வணக்கம்.

ஒரு முறை வெற்றி பெற்றோனா அது ஒரு பெரிய சாதனை, ஒரு பெரிய மைல்கல். ஆனா ஒரு முறை உச்சத்துக்கு போன பிறகு எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் நம்ம தோள்ல சுமக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. நம்ம மேல அதிக எதிர்பார்ப்புகளும் வருது. அந்த எதிர்பார்ப்புகளை நம்ம பூர்த்தி செய்யணும். அது ஒரு பெரிய சவாலான விஷயம்தான். இப்போ நீங்க உச்சத்தை தொட்டுட்டோன்னு திரும்ப அந்த உச்சத்தை தொடறீங்க பாத்தீங்களா, அதுதாங்க நிலைத்த சாதனை அப்படின்னு சொல்லலாம். சிங்கப்பூர் வீராங்கனை சாந்தி பெரேரா ஆசிய விளையாட்டு போட்டியின் பெண்கள் 200 மீட்டர் ஓட்டத்துல தங்க பதக்கத்தை வென்றிருக்காங்க. அவங்க எடுத்துக்கிட்ட நேரம் 22.78 வினாடிகள். ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல 2 தங்க பதக்கங்களை வென்ற முதல் சிங்கப்பூரர் என்ற பெருமை சாந்தி பெரேராவை தாங்க போய் சேரும். 200 மீட்டர்ஸ் பிரிவுல எந்த பெண் வீராங்கனையும் இதற்கு முன்னால அடுத்தடுத்த போட்டிகள்ல தொடர்ந்து தங்க பதக்கம் வென்றது கிடையாது. வெள்ளி பதக்கம் சீனாவுக்கும் வெண்கலம் இந்தியாவுக்கும் சென்றடைந்தது. நம்ம 30 வயது சாந்தி ஏற்கனவே 100 மீட்டர்ஸ் போட்டியில வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. 3 முன்பு அவங்க சீனாவில நடந்த போட்டியில 100 மீட்டர்ஸ்ல வெள்ளியும் 200 மீட்டர்ஸ்ல தங்கமும் வென்றிருந்தாங்க. 2023 தங்கம் வென்றாங்க. இப்ப 3 பிறகு மீண்டும் தங்க பதக்கத்தை வென்றிருக்காங்க. முதல் வெற்றி உலகத்துக்கு உங்களை யாருன்னு காட்டும். அடுத்த வெற்றி நம்ம பெறும்போதுதான் அது தற்செயல் கிடையாது, அதற்கு பின்னால நிறைய கடின உழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும் சாந்தி பெரேரா. அவங்க சிங்கப்பூருக்கு ஒரு பெரிய பெருமை தான் எடுத்து வச்சு.

0: எண்பதுகளின் அதிசய உலகம். எங்க ஒலியில எண்பதுகள்ல வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
1: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி ஒன்பதாறு

நுண்ணறிவு சார்ந்த புதிய அறிமுகப்படுத்தி வருது. அதே போல புதுசா இந்த பிக்சல் இஃபெக்ட் மூலம் நீங்க என்ன செய்யலாம்னா, ஒரு படத்துல குறிப்பிட்ட நபரையோ இல்ல பொருளையோ நீங்க மறைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பிக்சல் வடிவில் உங்களால மறைக்க முடியும். மெட்டாவின் புதிய ஸ்டோரி இஃபெக்ட்ஸ்ல பல நாடுகள்ல இந்த ஒரு பிக்சல் இஃபெக்ட் படிப்படியா வழங்கப்படுகின்றன. நல்ல பயன்பாடுகள் இதற்கு இருக்குதுங்க. குழந்தைகளின் முகத்தை நீங்க மறைக்கலாம், பின்னணியில தெரியாத ஒரு நபர் வந்துட்டாங்க அவங்கள மறைக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறைக்கலாம். ஒருவரின் தனி உரிமையை நீங்க பாதுகாக்கிறதுக்கு இந்த ஒரு இஃபெக்ட பயன்படுத்தலாம். சில பேர் காதலர முழுசா ரிவீல் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் நீங்க மறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த பிக்சல் இஃபெக்ட பயன்படுத்தலாங்க.

0: நிகழ்ச்சி அப்படி என்ன இருக்கு?
1: மட்டன் சுக்கா.
0: அது இல்லைங்க,
2: கொஞ்சம்
0: சாப்பாடு காணும். இந்த அங்க இருக்குது,
2: அது மட்டுமா?
0: புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சி நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
0: காதலிமா
2: படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

பாருங்க, இன்றைக்கு எங்கே எங்கே அங்கத்துல நான் கொடுத்த இடம் கம்போங் லோரோங் புவாங்காங். சிங்கப்பூர்ல இன்னும் எஞ்சிருக்கும் கடைசி கம்போங் இதுதான். இந்த கம்போங்க சுத்தி பாத்தீங்கன்னா நவீன குடியிருப்புகள்லாம் வந்துடுச்சுங்க, உயர்ந்த கட்டிடங்கள்லாம் இருக்குது. ஆனா பழைய காலத்தின் வாழ்க்கை முறைய நினைவூட்டும் அந்த கடைசி கம்போங் நடுவுல இருக்குது. விற்பனையாளர் இந்த நிலத்தை வாங்கிய போது அது சதுப்பு நிலமா இருந்திருக்கு. அப்ப அந்த காலத்துல அங்கு சில வீடுகள் மட்டுமே தான் இருந்தன. அதன் பிறகு மலாய் மற்றும் சீன குடும்பங்கள் இங்கு குடியேறி வாழ ஆரம்பிச்சாங்க. பல ஆண்டுகள்ல சிங்கப்பூர் முழுக்க நிறைய கம்போங் வகைகள் நகர வளர்ச்சிக்காக மறைந்தன. ஆனா இது மட்டும்தாங்க இன்னும் நீடித்திருக்குதுன்னு சொல்லலாம். சரி, இன்னும் இந்த இடத்து கம்போங் லோரோங் புவாங்காங்னு சொல்லி அழைக்கிறாங்களே, நமக்கு தெரியும் கம்போங்னா அங்க மின்சாரம் இருக்காது, குழாய் தண்ணீர் இருக்குமா, இல்ல அங்க வேலையை வந்து கையால தான் அவங்க செய்வாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்லைங்க, 1950களில் இருந்த அந்த உறைந்து போன இடம் இது கிடையாது. 62 இருந்து இங்க மின்சாரமும் குழாய் நீரும் வந்து விட்டன. இப்ப மக்கள் நவீன வாழ்க்கையோடு தான் இங்க வாழுறாங்க, ஆனா கம்போங்ல வாழுறாங்க. 1962 தண்ணீர் மின்சாரம்லாம் வந்திருக்கு. வெளியில மர வீடு, கூரை, மண்பாதை, ஆனா வீட்டுக்குள்ள தொலைக்காட்சி பெட்டி இருக்கு, குளிர் சாதன பெட்டி இருக்கு, குளிர் பதன பெட்டி இருக்கு. ஒரு வீட்டின் முன்னால மெர்சிடிஸ் கார் கூட பார்த்துதான் 1924 அங்கு சென்ற ஒரு எழுத்தாளர் பதிவு செஞ்சிருந்தாரு. பழைய அமைப்புக்குள்ள நவீன வாழ்க்கைன்னு சொல்லலாம். ஒரு காலத்துல இந்த இடத்துக்கு கம்போங் சிலாக்காயன்னு பெயரும் இருந்துச்சுங்க. சிலாக்காயன்னா உடையையோ சாருங்கையோ மேல தூக்கி கொள்வது. சரி, ஏன் இந்த பெயரை வச்சாங்கன்னா, இந்த பகுதி தாழ்வான சதுப்பு நிலமா இருந்ததுனால ஒரு காலத்துல அடிக்கடி வெள்ளம் வருமாங்க. அதனால அந்த தண்ணீருக்குள்ள அவங்க நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. மக்கள் அவங்களுடைய சாருங்க மேல தூக்கி கொண்டுதான் அந்த தண்ணீருக்குள்ள அவங்க நடப்பாங்களா. மேல தூக்காம நடந்தா உங்களுக்கு தெரியும் எல்லாமே இருமாயிருமே. அந்த அன்றாட சிரமமே ஒரு இடத்துடைய பெயராக மாறியது. அதன் பிறகு காலப்போக்கில் இந்த இடத்த பிரபலமா நம்ம கம்போங் லோரோங் புவாங்காங்னு சொல்ல ஆரம்பிச்சோம்.

0: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
1: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
0: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
0: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
1: பஸ் பயணம்.
0: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
1: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.

0: வேலை முடிஞ்சு களைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா, அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா, அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா? எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிப் நிறைய சிறப்பு. இதோ
1: வணக்கம் அப்படின்னு அர்த்தம். இனிமே கருத்து கருத்தா கொடுப்போம்.
0: கொரிய மொழிகளையா? நீ கொரியன் சொல்லும் போது எனக்கு என்னோட செய்தி ஞாபகம் வருது. டோக்கியோல நடந்திருக்கும், ஜப்பான்ல நடந்திருக்க ஒரு சம்பவம், ஒரு பிரபலம். இவர் வந்து ஒரு நடிகர், குரல், பின்னணி குரல் கொடுப்பாரு, அப்புறம் இயக்குனரும் கூட.
1: என்ன மாதிரி இல்ல, நானும் அப்பப்பா உதித் நாராயண் மாதிரி.
0: சரி சார், சொல்லுங்க என்ன ஆச்சுன்னா. நித்யா, இவர் பேர் வந்து கெஞ்சிரோ டுஸ்கா. இவர் வந்து பிரபலமான ஒரு நடிகரும் கூட, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு பாக்குறதுக்கு. இப்ப இவர் வந்து டிக்டாக்கர் மீது வழக்கு தொடுத்திருக்காரு.
1: ஓ, ஏ
0: இவருக்கு வந்து நல்ல ஆழமான கணீர்னு அப்படி ஒரு செக்ஸியான குழந்தை வச்சுக்கோங்க, கேக்குறதுக்கு நல்லா இருக்கும் வச்சுக்கீங்களேன், சிரிக்காதீங்க.
1: சரி,
0: ஆனா இந்த AI இருக்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பலரும் இவருடைய குரலை வந்து அவங்களுடைய குரலை இவரோட குரலை மாத்தி காணொலிகளை பதிவீட்டம் செஞ்சு அந்த காணொலிகள் வழியாக பல பேர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க.
1: பாத்தீங்களா, இவர் வந்து இளையராஜா மாதிரி சூப்பரா இல்லையா? இல்லையா,
0: அந்த பக்கம் போதீங்க.
1: சரி,
0: அதனால என்னாச்சுன்னா, இவர் வந்து இப்ப டிக்டாக் மேல அவர் வந்து ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு. எப்படி வந்து இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒருவருடைய குரலை நீங்க பயன்படுத்திருக்கான வசதி கொடுக்கலாம், இதன் வழியாக மத்தவங்க சம்பாதிக்கிறாங்க, ஏன் குரலை பயன்படுத்தி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப வழக்கு தொடுத்திருக்காரு. அதற்கான முடிவு இன்னும் சில தினங்கள்ல வரப்போகுது.
1: பாத்தீங்களா, AI-க்கே இவர் வந்து ஒரு சவால் விட்டுருக்காரு. டிக்டாக் சவால் விட்டுருக்காரு.
0: ஆமா, இதுல என்ன தெரியுது, நம்ம வந்து குரல மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்கணும், மாத்திட்டே இருக்கணும். இன்னைக்கு வந்து நம்ம எஸ்ஜானி மாதிரி பேசணும், நாளைக்கு வந்து நான் வந்து சுப்லக்ஷ்மி மாதிரி பேசணும்.
1: எஸ்ஜானிக்கு தானே
0: நிகழ்ச்சி படிக்கிறோம்.

0: எப்பா, இங்க ஒரு பொண்ணு பாடிட்டு வருதே.
1: எங்க எங்க?
0: இந்த பக்கப்பா.
1: எனக்கு ஒண்ணுமே தெரியலங்களே, ஒரே இருட்டா இருக்கு. கீச்சு கீச்சுன்னு சில்லு வண்டு கத்துற சத்தம் தான் கேக்குது.

0: ஏங்க இங்க ஒரு பொண்ணு பாடிக்கிட்டு போறது மாதிரி தெரியுதுங்களா?
1: எங்க?
0: இங்க தாங்க, எழுத்தாப்பிலையோ பக்கத்திலேயோ.
1: உனக்கு ஏதாவது தெரியுதா?
0: இல்லையே.
1: ஏதாவது பாட்டு கேக்குதா?
0: இல்லையே.
1: ஏப்பா, எனக்கு என்ன காதுக்கு தெரியா? நாம ரெண்டு பேரும் ஒரே வண்டியில போறோம். உனக்கு மட்டும் தெரியலன்னா எனக்கு மட்டும் எப்படி தெரியும்?
0: நான் உள்ளூர்காரங்க.
1: நானும் வெளியூர்காரங்க.
0: இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாதவங்க வரும்போது அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பேய்கள் தெரியும், மிரட்டும். ஈர்னா ஆளையே தொலைச்சதும் அதனால தான் கேட்டேன். உங்க கண்ணுக்கு தெரியலேங்கிறீங்களே, ஆச்சரியமா இருக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும் டீ கடை.
1: கொரியர் ரிட்டர்ன் எப்படி இருந்துச்சு கொரியர்?
2: அனியா செய்ய நீங்க கம் சமிடா,
1: எல்லாரும் காதலிப்லாம் வாங்க. சரி, எப்படி இருந்தது? எவ்வளவு நாள் இருந்தீங்க?
3: ஒரு வாரம் இருந்தோம்ங்களா? இது வந்து எப்படி சொல்றது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நாம கொரியாவுக்கு வந்து பயணம் செஞ்சோம். கொஞ்சம் கடைசி நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். போனதுக்கு அப்புறம் அதாவது மற்றவர்களிடம் நாம வந்து விமர்சனம் கேட்கறது ஒரு பக்கம் இருக்க, நம்மளுடைய அனுபவம்

0: விளையாடுறதும், ஏன்னா பெரும்பாலானோர் அங்க வந்து ஆங்கிலம் அவ்வளவா பேச மாட்டாங்க, கொரிய மொழிதான். அவங்க பேசும்போது இவரும் வந்து அவருடைய மொழியில அவர் வந்து பேசும்போது அவங்களுக்கும் புரியலான இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு வந்து ஒரு உதவி அப்படின்னு வரும்போது, என்ன பிள்ளைகள் இருக்கும்போது சில நேரத்தில் கொஞ்சம் சிரமம் இருக்கும் இல்லையா, அவ்வப்போது அவங்களும் வந்து ஏதாவது ஒரு அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு உதவியோ, அங்க இருக்கிற பிள்ளைகள் வந்து நேரடியாக வந்து என்னுடைய மகனை பார்த்து ஹலோ அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப, இங்க வந்து எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறதுக்கு பயப்படுறோம்னு எனக்கு தோணுது. ஆனா வெளிநாடுகள் செல்லும் போது அவங்களுடைய அணுகுமுறை வேற மாதிரி இருக்கு. அது அதை பார்த்து நம்ம வந்து கத்துக்கணும் பல விஷயம். இது ஒரு பக்கம் இருக்க, எனக்கு என்னன்னா ஒரு ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், எங்க திரும்பினாலும் குப்பை தொட்டியே இல்ல,
1: இருக்காது.
0: கையிலேயே வச்சிருந்தேன் இந்த புட்டியை எங்கடா நான் வீசுறது அப்படின்னு சொல்லி
1: வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்றாங்க.
0: தேடிக்கிட்டே இருந்தா இங்கே இருந்து அங்கே இருந்து ஒரு ரொம்ப தொலைவான ஒரு இடத்துக்கு நடந்து அங்கே போய், அது நல்லது நம்ம வந்து ஏதோ சிங்கப்பூர்ல இருந்தவாசி நம்ம இங்கே இருக்கிற அந்த ஒரு பழக்கம் அப்படிங்கிறதுனால மற்ற இடத்துங்கள்ல நம்ம வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையிலே வச்சிருந்தேன். அது ஒன்று. இன்னொன்று வந்து குப்பை தொட்டியை அது இல்லாம இருந்தது, அது ஒரு விஷயம். இன்னொன்று, புகை பிடிப்பவர்கள் பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிது கொரியால, ரொம்ப அரிது. தெரு எங்கும் தெரு முழுக்க ஒரு குப்பை கூட நீங்க பார்க்கவே முடியாது, அவ்வளவு சுத்தம், அவ்வளவு சுத்தம். சும்மா ஒரு ஒரு தெரு கடைக்கு நீங்க போனாலும் கூட அங்க இருக்கிற நீங்க கழிவறை போகலாமா வேணாமான்னு நீங்க யோசிக்கவே வேணாம், கண்ணை மூடிட்டு போகலாம். அவ்வளவு ஒரு அழகான ரொம்ப அருமையான ஒரு ஒரு நகரமாக இருந்தது சோல். நிச்சயமா நீங்க போகணும். ஷாப்பிங் அப்படின்னு சொல்லும் போது சில பொருட்கள் கொஞ்சம் அதிக விலையில இருந்தது, சில பொருட்கள் வந்து இப்ப முக பராமரிப்பு அப்படின்னு சொல்லும் போது இங்க நம்ம ஆன்லைன்ல பல பொருட்கள் வாங்குறோம், அங்க வாங்குறது வந்து இன்னும் விலை குறைவாக இருந்தது. அப்ப நினைச்சு பாருங்களேன், நான் எவ்வளவு விபத்து மூட்டை மூட்டையா தூக்கிட்டு வந்திருப்பேன், அப்படி கோரி அழகி மாதிரி இல்லைனாலும் ஒரு ஒரு
1: மூக்கல வேற மாதிரி,
0: அதனால ஒண்ணுமே செய்யல. ஐயோ, அதுல ஒண்ணுமே, கடவுள் கொடுத்தது இயற்கை அழகு, அது அப்படியே இருக்கட்டும்.
1: மாத்திலேனோ
0: செய்யாதீங்க,
1: சரி. இன்னொரு விஷயம், நான் கொரியா போயிருந்த போது, நான் கங்னம்ல தங்கியிருந்த போது தனியா போனேன், எங்க போய் அந்த டியூப்லாம் எடுத்துட்டு தனியா மொழி,
0: அது மட்டும் நான் செய்யலாம்ல, பொது போக்குவரவு நான் எடுக்கல,
1: ரொம்ப நல்லா இருந்தது. மொழி தெரியலனாலும் ரொம்ப தெளிவா இருந்தது, அங்குள்ள அந்த இடங்கள்
0: அவங்களுடைய அந்த போக்குவரவு அந்த முறையை பார்த்து தானே சிங்கப்பூர்ல நாம வந்து கொஞ்சம் அதை பார்த்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா,
1: அங்க பயங்கரமா இருக்கும்
0: இல்ல,
1: நெட்வொர்க் பயங்கரமா இருக்கும் பாக்குறதுக்கு.
0: ஆமா,
1: கண்டிப்பா எல்லாரும் போக வேண்டிய,
0: கண்டிப்பா கண்டிப்பா. நான் இன்னும் ஜெய்ஜு அந்த தீவுக்குலாம் இன்னும் போகல,
1: அடுத்து
0: அனியா செய்யாதீங்க போய் சுத்தி பாத்துட்டு
1: இல்ல விட்டு கண்ணு கிண்ண கண்ணுல கொஞ்சம் இன்னும் பெருசா
0: இன்னும் ஒரு கொரியா ராம்போக் மாடல் மாதிரி எப்படி
1: ஒரு நாள் நித்யா போயிட்டு வரும்போது பாருங்க, நித்யாவாலி நித்து குட்டியான்னு. இது டீ கடை
2: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
2: You eat already.
0: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீலிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஓலி 968 பிரத்யேக வலையொலி தான் என்ன நடந்தது.
3: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு. சின்ன வயசுல பட்டாம்பூச்சி பார்த்தா அவ்வளோ ஆசை, ஓடி ஓடி இங்க பட்டாம்பூச்சி இருக்கு அப்படின்னு தேடுவோம், பின்னாடியே துரத்துவோம்.
1: இந்த மாதிரி பட்டாம்பூச்சி பாட்டு பாடணும் வைங்க, நம்ம எப்படா நம்ம கூட யாராவது வந்து விளையாடுவாங்களா இல்லையான்னு.
0: இப்படி நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ என்னவோ மிருக என்ன துரத்துதுன்னு சொல்லிட்டு அது பறந்து போச்சுன்னா பயந்துட்டு
1: நம்மளை பார்த்து சொல்றீங்களா? இந்த பட்டாம்பூச்சிகள் அப்படின்னு சொல்லும் போது விம்லா, இதற்கென்று சில சரணாலயங்கள் சிங்கப்பூர்ல
0: இருக்கின்றன.
1: இருக்கு, செந்தோசால முன்பு இருந்தது, இப்ப இன்னும் இருக்கா தெரியல, பட்டர்ஃபிளை பார்க் அப்படின்னு சொல்லுவோம், சென்ச்சுவரி. ஆனா அதற்கு வந்து ஒரு கட்டணம் நீங்க செலுத்திதான் நீங்க பாக்கணும்னு வைங்க. ஆனா இப்போது இலவசமாக நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏங்கவே இல்ல விம்லா, குடியிருப்பு வட்டாரத்துல அமைச்சு வச்சிருக்காங்க. பள்ளிக்கூடத்துல எஸ்கர்ஷன் சொல்லி ஆசிரியர்கள் பிள்ளைகளை கூட்டிட்டு இந்த மாதிரி சுற்றுலாவுக்குலாம் அவங்க கூட்டிட்டு போவாங்க. இந்த மாதிரி இடங்களுக்கு நிறைய பள்ளிக்கூடங்கள்லாம் போயிருக்காங்க, பாத்துருக்காங்க. பட்டாம்பூச்சியோட அவங்க கை பிடிச்சு அது விளையாடுறது மட்டும் இல்லாம, இந்த பட்டாம்பூச்சியோட வாழ்க்கை சுழற்சி என்ன, பட்டாம்பூச்சியை பார்க்கும் போது அதை உடனே கையில எடுத்து நசுக்காதீங்க, அது நம்மளோட எப்படி நம்ம வந்து அதை பராமரிக்கணும், பாதுகாக்கணும், அது பூச்சின்னு பார்த்து நம்ம பயந்து ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பட்டர்ஃபிளை சாங்சுவரி, இந்த சரணாலயத்துக்கு பக்கத்திலேயே ஒரு விளையாட்டு தடம் இருக்கிறது, உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போக ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இது ஆங்கர்வில் கிரசன்ட் 3rd தளத்துல இது இருக்கிறது, பிளாக் 334 இந்த இடத்துல இருக்குங்களா. ஒரு குடியிருப்பு வட்டாரம் பக்கத்துல இந்த மாதிரி ஒண்ணு அமைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: அழகா இருக்கு நித்யா. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்து கோழி எப்படி இருக்கு அப்படின்னு சில இடத்துல தெரியாது.
1: ஆமா,
0: ஏன்னா வந்து பிரிட்ஜ்ல இருக்கு அப்படின்னு
1: அதே
0: அந்த மாதிரி மாறிட்டு இருக்கு இல்லையா.
1: ஆமா,
0: இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு சூழல்ல பட்டாம்பூச்சிகளை பார்க்கிறது ஒரு புதிய அனுபவமாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு பாடமாகவும் இருக்கும் அவங்களுக்கு.
1: ஆக உங்களுடைய பிள்ளைகள் கைபேசியிலேயே அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மாதிரி வெளிப்புற நடவடிக்கைகளையும் கூட பட்டாம்பூச்சிகளோட சேர்ந்து விளையாட விடலாம் உங்க பிள்ளைகளை.
2: இன்றும் இளமையான 70. எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: பணம் பத்தும் செய்யும், பணம் இருந்தாலே ஆபத்து தான்.
1: நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃப்ளையர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
2: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
3: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
4: என்ன நடந்தது போய் கேளுங்க.
3: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
5: உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்ட கண்ணன் இங்கே.
3: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
5: நடக்கும்
3: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70
4: உங்கள் ஒலியில்.

0: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கட. வாழ்க்கை ரொம்ப சுலபமாக கூடியவை நம்முடைய கை தொலைபேசிகள். அதான் ஒலிகமா அமைஞ்சிருக்கு. பக்கத்துல கொண்டு பேசுறோமோ இல்லையோ, ஆனா தூரத்துல இருக்கிற யாரு கூடயாவது பேசிட்டுதான் இருக்கும். சமூக வலைதளத்துல ஸ்க்ரோலிங் பண்ண ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன், அந்த மாடல் போயிட்டே இருக்கும். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில பல முக்கியமான தருணங்களை இந்த கை தொலைபேசி திருடி இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக்கக்கூடிய சில விஷயங்களையோ இந்த கை தொலைபேசி கொடுத்துட்டுதான் இருக்கு. அதுக்கான வசதிகளை கொடுத்துட்டுதான் இருக்கு. அதுல ஒன்றுதான் அடுத்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். வழக்கமா முன்பு காலங்களில் ஒரு காப்பி வந்து நம்ம வந்து ஒரு போட்டோ ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நம்ம பயன்படுத்த முடியும். அதாவது ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து இணையத்தில் வந்து நம்ம மற்றவங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்ப வேண்டியிருக்கும். ஆனால் அந்த மாதிரி புகைப்படம் வந்து கைத்தொலைபேசியில் எடுக்கும்போது தெளிவாக இல்லாமல் இருக்கலாம். சில நேரத்தில் எழுத்துக்கள் தெரியாமல் இருக்கலாம், கையொப்பம் சரியாக தெரியாமல் இருக்கலாம். அதையெல்லாம் வந்து சுலபமாக நீங்கள் வந்து கையாளுறதுக்கு இப்போ நோட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. கைத்தொலைபேசியில் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு புதிய நோட்ஸில் எடுத்து போறீங்கன்னா அங்கே ஒரு புதிய ஒரு டாக்குமெண்ட் திறக்கும் பொழுது ஸ்கேன் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி கொடுக்கும். அப்படி கொடுத்துச்சுன்னா நீங்கள் பார்த்து திறந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கேமரா போலவே செயல்படும். அந்த கேமரா பயன்படுத்தி நீங்க உங்களுடைய ஆவணத்தை நீங்க ஸ்கேன் செய்து அதை இணையபக்கத்துக்கு நேரடியாக அனுப்பி, அதாவது உங்க மின்னஞ்சலுக்கு நேரடியாக அனுப்பி அதை வந்து நீங்க மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். அவ்வளவு கணக்கச்சிதமா ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கும். அதனால முயற்சி செய்து பாருங்க. நீங்க ஸ்கேன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அல்லது புகைப்படம் எடுக்கணும் நினைச்சீங்கன்னா உங்க ஆவணங்களை நீங்க கைத்தொலைபேசியில கேமரா பயன்படுத்தாம நோட்ஸ் சென்று ஸ்கேன் டாக்குமெண்ட் செய்தீங்கன்னா அழகாக கொஞ்சம் பிசுறும் இல்லாம உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் அழகாக உங்களுக்கு காப்பி கொடுத்துருங்க.
1: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியாக்கா போலி 968
1: பதில சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு.
2: உண்மையை தெரிஞ்சுக்க பாலி பக்கமாக வாங்க. என்ன உயிரினம் இன்றைக்கு நித்யா
1: அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறு. நான் ஒரு காட்டு பூனை, அதுதான் முதல் குறிப்பு. ஆனா உங்க வீட்டு பூனை விட ரொம்ப சின்னதா இருப்பேன். என்னுடைய உடல் முழுக்க ஒரு லெப்பர்ட், சிறுத்தை பூனைக்கு புலிக்கு புள்ளிகள் இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் என்னுடைய உடல்லையும் இருக்கும். அடிக்கடி நீங்க என்ன போலிவியா பக்கமாக நீங்க பாக்கலாம், அந்த பக்கம் நீங்க சுற்றுலா வந்தீங்கன்னா என்ன அதிகமா நீங்க பாக்கலாம். என்ன சமீபத்துலதான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பூனை வகை இருக்குதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு எனக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்களே
2: அப்படின்னு
1: கேட்டதுக்கு பல பேர் சரியான பதில் சொல்லிருக்காங்க. அதுல முதல் நெய்யராக நம்ம மீனா சரியான பதில் சொல்லிருக்காங்க.
3: வணக்கம் நித்யா, விமலா, நான் மீனா இந்த மஸ்ஜிபில் இருந்து அழைக்கிறேன். இந்த கேட்ட கேள்விக்கு பதில் தில்காயு பூனை, தற்சமயம் புதிய காட்டுப்பூனை இனம் ஒன்று பொலிவீனியா மேகக்காடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நன்றி.
1: 80 சரியான பதில்.
2: நீங்கப்பா
1: தில்காயு அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய முழு பெயர் விமலா லெப்பரஸ் தில்காயு அப்படிங்கறத.
2: பேர் லீனமா இருக்கான பாக்கு உருவம்
1: இந்த மாதிரி ஒரு பூனை வகை இருக்குன்னு பல பேருக்கு தெரியல. அதனால அறிவியலாளர்கள் இதுக்கு லெப்பரஸ் தில்காயு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. பூனை குடும்பத்தின், அதாவது சிங்கம், புலி, லெப்பர்ட், அப்புறம் சீதா அப்படின்னு சொல்லிட்டு பல பூனை வகைகள்ல இந்த லெப்பரஸ் தில்காயு இப்போது அந்த குடும்பத்துல இப்போது நம்மளுடைய லெப்பரஸ் தில்காயு சேர்ந்திருக்கு.

0: என்ன என்றொருவன் இறைவனை கேட்டானாம். அந்த இறைவன் தனக்கும் தெரியாதென என் தலைவனை கேட்டானாம்.
1: தலைவன்

0: கொண்டாட்டம்.
1: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
0: இரவினில் ஆட்டம் இடைநிலா கொண்டாட்டம்.
1: இன்று செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நாள்ல உலகத்துல என்னென்ன நாட்டுல அனுசரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம்.
2: World Rabies Day அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாய் கடியால நமக்கு வரக்கூடியது தான் இந்த ரேபீஸ் என்பது
1: நோய் மாதிரி.
2: ஆமா, எனவே எல்லா நாயும் கடிச்சிடாது உங்களை இல்லையா? சில நாய் வந்து வெறி கொண்டு கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி அந்த கடி வந்து பட்டவுடன் நீங்க என்ன செய்யணும்னா, கடி கடிச்சிடுச்சு ஒரு நாய், என்ன செய்வீங்க? நீங்க அதை வச்சுக்கிட்டு இருந்து சும்மா வந்து தைலத்தை ஊத்திட்டு உட்காரக்கூடாது. அந்த கடிக்கு நீங்க தக்க மருத்துவ கவனிப்பை பெறணும். அதை ஞாபகப்படுத்தும் ஒரு நாள் தான், அதற்கான அந்த அவேர்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, விழிப்புணர்வை ஏற்படுத்துற ஒரு நாள்.
1: செய்யாம விட்டீங்கன்னா அது மோசமாக வாய்ப்பு இருக்கு.
2: ஆமா, சில நாடுகள்ல இது வந்து கொஞ்சம் அதிகமாவே ரொம்ப சீரியஸா பாக்குறாங்க, கடுமையா பாக்குறாங்க. சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா நாய்கள் வந்து எல்லாமே ரொம்ப நட்பார்ந்த முறையில பழகக்கூடிய நாய்களா
1: இருக்கலாம் தான், இருக்கலாம் தான், இருந்தாலுமே ஒரு சில சமயங்களில் கடி ஏற்படும்.
2: ஆமா, அது எதனாலன்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. நாய்களுக்கு மனிதர்கள் மாதிரி தான் சில வேளைகள்ல நமக்குமே வந்து இந்த மூட் ஸ்விங்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நாய்களுக்கும் இருக்கும்.
1: அடுத்ததா ரஃபி, இன்றைக்கு ஆஸ்க் எ ஸ்டூபிட் க்வெஸ்சன் டே அனுசரிக்கப்படுது.
2: என்ன ஒரு நாள் இது, என்ன நாள் இது,
1: பார்க்க போனா எல்லா நாளுமே இப்படிதான் இருக்கு. அதான் அப்ப எப்போதுமே ஒண்ணு சொல்லுவார் ரஃபி, ஸ்டூபிடான க்வெஸ்சன் அப்படின்னு முட்டாளான கேள்வி அப்படிங்கறது கிடையவே கிடையாது. கேட்கிற கேள்வி எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்வி தான், ஏன்னா அதுல நீங்க தெளிவு பாருங்க, அறிவு பெறீங்கன்னா அந்த கேள்வியில எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு அது ஸ்டூப்பிடா இருக்கலாம், முட்டாள்தனமா இருக்கலாம், ஆனா மற்றவர்களுக்கு அது உண்மையாகவே தகவலா இருக்கலாம்.
2: ஆமா,
1: ஆக எப்போதுமே கேள்வியை கேளுங்க அப்படின்னு எப்போதுமே எனக்கு சொல்லி வளர்ப்பாரு. ஆனா இருந்தாலுமே நான் சொல்லிதாகணும், ஒரு சில கேள்வி ரொம்ப முட்டாள்தனமா தான் இருக்கும்.
2: இருக்கும், அதான் நீங்க சொன்ன மாதிரிதான், உங்க அப்பா சொன்ன மாதிரிதான், அது வந்து சில வேளைகள்ல பிள்ளைகள் கேட்கும் போது கூட நம்ம நினைப்போம் இதெல்லாம் என்ன கேள்வி அப்படின்னு. ஆனா அப்படி நினைக்க கூடாது, நம்ம அந்த பதில தான் அவங்களுக்கு தெளிவு கிடைக்க போகுது. எனவே நல்ல பதிலா சொல்லுங்க, யார் கேட்டாலும் சரி, அது வயது வந்து இங்க வந்து நம்ம சொல்லக்கூடாது, எந்த வயதுலயும் அந்த கேள்வி அவங்க கேட்கலாம்.
1: அது மட்டும் இல்ல, வயது அப்படின்னு சொல்றீங்க, சில முதியவர்களே அப்பப்ப கேள்விகளை மறுபடியும் கேட்பாங்க. என்னமா உங்களுக்கு தெரியலையா, என்னப்பா தெரியலையா, குறிப்பாக தொழில்நுட்பத்தை பத்தி கேட்பாங்க நம்ம கிட்ட. மறுபடியும் கேட்க கேட்க என்ன முட்டாள்தனமான கேள்வி அப்படின்னு நம்ம கேட்போம், அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க.
2: அண்மையில சிங்கப்பூர்ல இருந்து தடை செய்யப்பட்ட இனிமே அதை விற்க போறது இல்லைன்னு சொல்லப்பட்ட ஒரு பொருள் இது. அதற்கான ஒரு நாள் தான் இன்னைக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு பிடிக்காத அந்த வாடை
1: நேர்களே கவனிச்சுக்கோங்க, ரவிக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா ஒரு முறை மாமாய் பத்தி நான் சொல்லியிருந்தேன், வானொலி தான் சொல்லியிருந்தேன், பல பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, அது என்ன உணவு, ஏன் விற்கிறாங்கன்னு எனக்கும் தெரியல.
2: அது எது எப்படி சாப்பிடணும்னா, அதை அப்படியே எடுத்து நீங்க சாப்பிடக்கூடாது.
1: சரி,
2: அது நீங்க
1: கஞ்சியில போட்டு வறுக்கணுமா?
2: கிடையாது,
1: சொல்லுங்க.
2: நீங்க இந்த சோறு இருக்கு இல்லையா, அதை நல்ல வந்து சமைச்சதுக்கு அப்புறம் கஞ்சி மாதிரி, அதுல வந்து ஒரு இது வந்து இது வந்து காய்கறியால செய்யப்பட்ட ஒரு கூட்டு மாதிரி தான் இது. ஆனா நான் மைய அரைக்கப்பட்டது, இது
1: பசையாயிடும்.
2: அதை எடுத்து வச்சு ஒரு ருசிக்காக நீங்க சாப்பிடுறதுதான். வழக்கமா வந்து அந்த இது இருக்குல்ல, பிளாக் சாஸ் இருக்குல்ல, சோயா சாஸ், அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும்.
1: ஆனா மேற்கத்திய நாடுகள்ல அதை ரொட்டில போட்டு தடவி சாப்பிடுறாங்க,
2: அது என்னால முடியாது.
1: அதுதான் அதுதான் கேக்குறேன், நான் வந்து ரொட்டில தான் நான் சாப்பிட்டுருக்கேன், அதோட நினைப்பேன். நட்டல மாதிரி இருந்துச்சு பாக்கும் போது, நானும் எடுத்து சாப்பிட்டேன்,
2: கொஞ்சம் கூட கிட்ட இருக்காது அது டேஸ்ட்.
1: அதுதான் அதுதான் சரி. ஆக நீங்க சொல்றது சோரோட சாப்பிட, கஞ்சியோட சாப்பிட்டா சிறப்பா,
2: கஞ்சியோட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நான் வந்து அப்படியே கையிலே எடுத்து சாப்பிட்டுருக்கேன், அதனால. ஓகே, அடுத்தது இன்டர்நேஷனல் போக் டேனா வந்து என்ன, கையை வச்சு போக் பண்ணுவாங்களா?
1: அது போக் கிடையாது ரஃபி, போக்கே.
2: அப்ப மேல அந்த ஈக்கு மேல ஒரு இதை போடணும், அப்ப போக்கே கேஃபே மாதிரி
1: ஆங்கிலத்துல போட்டிருக்காங்க. போக்கே அப்படிங்கிறது ஒரு உணவு வகை, குறிப்பாக ஹவாயில ரொம்ப பிரபலமான ஒன்று. இப்ப சிங்கப்பூர்லயும், அதாவது உலகத்திலயும் ரொம்ப பிரபலம் ஆயிட்டு. சுஷி இருக்குல்ல ரஃபி, சேமன் போடுவாங்க, அந்த ஸ்டிக்கி ரைஸ் கிட்டத்தட்ட சுஷி தான். ஆனா சுஷியில நீங்க ரேப் பண்றதை விட நீங்க ஒரு போல்ல எல்லாத்தையுமே போட்டு செஞ்சு நீங்க சாப்பிடலாம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட ரசிகர் கூட்டமே இருக்கு இந்த ஒரு சாப்பாட்டுக்கு. ஆரம்பத்தில் எனக்கு பிடிக்கல, ஆனா போக போக நான் ஒரு சில வாட்டி சாப்பிட்டுருக்கேன், எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஆனா கொஞ்சம் விலையா இருக்கும், அதுதான் ஒண்ணு.
2: ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுஷியே இப்பதான் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சரி, இதை பத்தி இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன்.

0: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியா கா போலி 968
1: கிடைத்துவிட்டான்.

0: கொண்டாட்டம்.
1: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதிலிருந்து ஒரு பகுதி
0: இரவினில் ஆட்டம், இடைநில கொண்டாட்டம்.
1: ரொம்ப நாளுக்கு பிறகு உங்களுடைய நண்பர்களை நீங்க சந்திக்க போறீங்க. ஒரு இடத்தை நீங்க சொல்லி வச்சிருப்பீங்க, இந்த இடத்துக்கு இந்த நேரத்துல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில மாற்றங்கள் நடந்திருக்கலாம், அல்லது நீங்க தப்பா நீங்க புரிஞ்சிருப்பீங்க, வேற ஒரு இடத்துக்கு நீங்க போயிருப்பீங்க. இது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முறையாவது நடந்திருக்கும். அப்படிப்பட்ட அனுபவத்தை நம்ம கூட பகிருங்க அப்படின்னு தான் உங்ககிட்ட நம்ம கேட்டிருந்தோம்.
2: ஆமா, இது நடந்து ஒரு ஈராண்டுகள் இருக்கும். எனக்கு தெரிந்த ஒருத்தர் இறுதியா அவரை நான் சந்திச்சது பழைய மீடியா காப்ல, மீடியா காப் எங்க இருந்து கேல்டகாட்ல, அங்க தாம்சன்ல.
1: சரி,
2: ஆக இங்க நாங்க இப்ப வந்து மாறி வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்ப 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி 8 வருஷம் ஆயிடுச்சு. அவர் வந்து எனக்கு திடீர்னு மெசேஜ் பண்ணாரு ஒரு நாள்.
1: சரி,
2: முன்பெல்லாம் வந்து நாங்க நிறைய நிகழ்ச்சி செய்திருக்கிறோம் உங்களோட, உங்களை சந்திச்சு பேசலாமா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் தாராளமா சந்திச்சு பேசலாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். எங்க சந்திக்கலாம் அப்படின்னு கேட்டாரு, கேஃபேல சந்திப்போம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இங்க 3வது மாடியில் நம்மளுக்கு ஒரு கேஃபே இருக்குல்ல. அவர் வந்து அந்த நாளும் வந்துச்சு.
1: சரி,
2: அவர் எனக்கு தொடர்பு கொடுத்தாரு, நான் கீழே தான் நிக்கிறேன் அப்படின்னு. சொன்னாரு இல்ல இங்க எல்லாம் மூடி வச்சிருக்காங்க. எனக்கு உண்மையிலே சிரிப்பு வந்துச்சு. ஒரு பக்கம் அவரை நினைச்சு கவலையாவும் இருக்கு, மூடி வச்சிருக்காங்களா? ஓ, எங்க இருக்கீங்க நீங்க? நான் தாம்சன் ரோட்ல இருக்கேன் சார்.
1: 8 வருஷம் ஆச்சு. இல்ல, அவர் மேல பிழை கிடையாது ரஃபி. நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? பாவம். இல்ல, எனக்கு என்னன்னா ரஃபி, 8 வருஷம் கழிச்சு அந்த கட்டடம் இன்னும் அங்க இருக்கு.
2: கட்டடமே இல்ல, அதுதான் அவங்க மூடி வச்சிருக்காங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, இடிச்சுட்டாங்க எல்லாம்.
1: அதை பார்த்துதான் சொன்னாரு மூடி இருக்குன்னு.
2: மூடி இருக்குன்னு. சரி, கேஃபேன்னு ஒரு வார்த்தை நான் சொன்னேன். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல, அதாவது கட்டுமான பணி நடக்கும் இடத்துல எப்படி ஒரு கேஃபே நீங்க எதிர்பார்த்திருந்திருக்கலாம்? அதுவும் அங்க இருக்கிறதெல்லாம் தனியார் வீடு தான்.
1: அவர் என்ன நினைச்சிருப்பாரு, இப்பதான் கட்டிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும், போய் சந்திக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு நினைக்கிறேன்.
2: இல்ல, அவரு அப்படி அங்க போனது ஒரு விஷயம், மீடியாக்கா மாறி வந்தது அவருக்கு தெரியலையா அப்படிங்கறது எனக்கு ஒரு பெரிய விந்தையான ஒன்றா இருந்தது. இவ்வளவு நாள் எங்க கோமால இருந்தீங்களா சார் நீங்க அப்படின்னு கேட்கலாம்னு வந்தது, நிறுத்திக்கிட்டேன்.
1: சரி,
2: சொன்ன சார் நம்ம இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு, நீங்க அங்க இருக்கிறதுல பயன் இல்ல, உடனே இங்க வாங்கன்னு சொல்லி ஒரு 1.5 மணி நேரத்துல இங்க வந்து சேர்ந்துட்டாரு.
1: சரி, நான் ஒரு அனுபவம் சொல்லிட்டேன், ரஃபியும் ஒரு அனுபவத்தை சொல்லிட்டேன், மிச்சம் இருக்கிறது நீங்க தான் நேர்களே. உங்களுடைய அனுபவத்தை நம்ம கூட பகிருங்க. 9 6 7 8 8 9 6 8 இது உங்கள் இரவு நிலை ஆட்டம்.
2: பாடல்களை கேளுங்கள்,
1: மறைந்து விடும் சோகங்கள்.

0: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதிலிருந்து ஒரு பகுதி
1: கொண்டாட்டம்.
0: நடிகர் சிவ கார்த்திகேயன்
1: மாஞ்சா போட்டுதான் நெஞ்சாங்குட்டுல பட்டா விட்டு போனா மாங்கா மண்டையில்.
0: சரி ரஃபி, அண்மையில இவர பத்தி செய்தியா இல்ல வெங்கட் பிரபு பத்தி செய்தியான்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஒரு நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பணியாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை
2: ஏற்பட்டது.
0: அதாவது என்ன கதைனா, வெங்கட் பிரபுவுக்கு இந்த டைம் டிராவல் சைஃபை அந்த மாதிரி ஒரு ஜோனல ஒரு கதை இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் கிட்ட போயிருக்காரு, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல்கள் வந்துச்சு அந்த நேரத்துல. ஆனா அதற்கு பிறகு அது கை கூடி வரல. அதற்கு பிறகு சிவகார்த்திகேயன் பல படங்களை செஞ்சிட்டாரு. அது ஏன்னு தெரியல. அண்மையில இப்ப வந்து ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க. ஓ, சிவகார்த்திகேயன் வந்து மறுத்துட்டாரு, பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு, அதனால வேணாம் அப்படின்னு மறுத்துட்டாரு இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாத்துமே இல்ல, தவறு அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப அண்மையில சிவகார்த்திகேயன் ஒரு போஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து வெங்கட் பிரபு மேல அதிக அளவுல மரியாதை இருக்கு, நட்போ இருக்கு, ஆக எப்போதுமே நான் வந்து வேணாம் சொல்ல மாட்டேன், கை கூடி வரல அப்படிங்கிற ஒழிய அவருக்கு வந்து எந்த ஒரு விரோதமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு.
2: அதற்கு முன்னால சிவகார்த்திகேயனோட பேர் வந்து டி இமானோட பேசப்பட்டது உங்களுக்கு தெரியும். சில சர்ச்சை ஏற்பட்டது, இருவரும் வந்து பிரிந்துட்டாங்க. ஏன்னா அதிகமான சிவகார்த்திகேயனோட படத்திற்கு இவர் இசையமைச்சுக்கிட்டு இருந்தார் அந்த நேரத்தில்.
0: அந்த நேரத்துல அந்த செய்தி வரும்போதே நமக்கு வந்து நம்ப முடியாம இருந்துச்சு. ஏன்னா அவ்வளவு வெற்றி படங்கள் வந்து செஞ்சிருக்காங்க, சேர்ந்து
2: சேர்ந்து
0: பணியாற்றும் போது கண்டிப்பா வெற்றி படம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. ஆனா இந்த நேரத்துல என்ன சொல்ல விரும்புறேன் ரஃபி, இந்த மாதிரி திரையுலக பிரபலங்களை நம்ம பார்க்கும்போது எப்போதுமே சர்ச்சை இருந்தாதான், ஒரு சலசலப்பு இருந்தாதான் நமக்கு வந்து ஒரு
2: என்டர்டெயின்மென்ட் இருக்கும்.
0: ஆமா, நமக்கு வந்து ஒரு பொழுதுபோக்கு. ஆக அப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது, திரைக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அவங்களா வந்து சொன்னாலே தவிர அப்பதான் நம்ம வந்து ஏத்துக்கணும், ஓ இப்படிதான் இருக்கு நிலவரம் அப்படின்னு.

0: வாழ்வில் வெற்றி கொண்டது.
1: ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
2: நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம், உங்க பாட்டையும் கேட்கலாம்.
3: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியா கா போலி 968

வணக்கம். காலை மணி 5 ஆகிவிட்டது. நேர்களே, மீரகாப் ஒலி 9:06 நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய சேவசியில் தொடக்கமாக கத்திரி கோபால்நாத் அவர்கள் வாசித்திருக்கும் சாக்ஸபோன் இசை ஒலியறவிருக்கின்றது. ஞான விநாயகனே, ராகம் கம்பீர நாட்டை, தாளம் ஆதி, கேட்டு மகிழுங்கள்.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியறவிருக்கின்றன, கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஒலிக்கின்றது சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியிருக்கும் மயில் வாகனா, ராகம் மோகனம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியாகாப் ஒலி 968. பாமணம் தொகுப்பில் அடுத்து சுதா ரகுநாதன் அவர்கள் பாடியிருக்கும் மான் ராகத்தில் ராமனை பஜித்தாள்.

ஆவணம் தொகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாப்பொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது மீடியாகோ வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
1: செப்டம்பர் 29 செவ்வாய்க்கிழமை இவ்வருடத்தின் 272 நாள் ஆண்டு நிறைவு பெற 95 நாள்கள் எஞ்சிருக்கின்றன.
0: பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 12 திருவள்ளுவர் ஆண்டு 1057 ஹிஜ்ரி 1448 ரபியுல் ஆஹிர் மாதம் பிறை 17
1: வழியாகவும் கேட்கலாம்.
0: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678898, அழைக்க வேண்டிய எண் 6691119
0: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
2: வணக்கம் சிங்கை.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை.

0: சிறுமி அவங்க தான் உலகத்திலேயே ஆக இளமையான பெண் செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆயிருக்காங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய பேர் விளையாட்டு போட்டியில பிரமாதமான சாதனைகளை படிச்சுட்டு வராங்க இல்லையா?
0: ஆமா, அதாவது உலகத்திலேயே வந்து ஆக இளமையான ஒரு பெண் கிராண்ட் மாஸ்டர், ஒரு மகளிர் கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது, இந்த சாதனையை இவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரவி. 11 வயதுல நான் வந்து தொடக்கப்பள்ளி 5 வகுப்புல இருந்தேன். பிஎஸ்எல்இக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து இவங்க வந்து பாத்தீங்களா சாதனை படிச்சிருக்காங்க.
1: நிச்சயமா பாராட்டி ஆகணும். அது ஒரு தமிழ் சிறுமி அப்படின்னு சொல்லும் போது, செஸ் அப்படிங்கறது தமிழ்ல சதுரங்கம் அப்படின்னு அழைப்போம் இல்லையா. இந்த போட்டியில நீங்க எப்பயாவது களம் இறங்கிருக்கீங்களா?
0: களம் இறங்கினது கிடையாது ரவி. ஏன்னா எப்படி வந்து ராணி ராஜா எல்லாம் செயல்படுறாங்கன்னு அது புரியறதுக்குள்ளேயே கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு. ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. அதனாலயே அந்த பக்கமா போறது கிடையாது. ரொம்ப சுலபமா அந்த டம் விளையாட்டு இருக்கும் இல்லையா, அதை நான் விளையாண்டு
1: போயிருவேன்.
0: நீங்க களம் இறங்கிருக்கீங்களா?
1: இல்ல, நான் விளையாடுறது கிடையாது. ஏன்னா எனக்கு உண்மையிலே சொல்றேன், அது சரியா புரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எனக்கு தெரிந்த இருவரை பத்தி நான் அந்த இடத்துல சொல்லி ஆகணும். சதுரங்க போட்டி எனக்கு தெரிந்த ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்தாரு. அவங்க பேர் நான் சொல்ல போறது கிடையாது. சரியா, ஏ பி னு வச்சுப்போம்.
0: சரி,
1: ஏக்கு தான் போட்டி நல்லா தெரியும்.
0: சரி,
1: ஏ பிக்கு சொல்லி கொடுக்கறாரு. பி அதை பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஏ கூட விளையாடுறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு பி ஜெயிச்சிடுறாரு. சொல்லி கொடுத்தது ஏ, ஆனா பி ஜெயிக்கிறார். சரி பரவாயில்ல. தொடர்ந்து ஏ, நான் தான் சொல்லி கொடுத்தேன் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பி ஜெயிச்சுக்கிட்டே வராரு.
0: என்ன சொல்றீங்க?
1: சத்தியமா எனக்கு புரியல. அந்த இடத்துல உட்காந்து நான் பாக்கும்போது யோசிச்சேன், நான் தப்பா பாக்குறேனா, இல்ல நடக்கிறது தப்பா இருக்கா? சொல்லி கொடுத்தாலே, சொல்லி கொடுத்தத விட நல்லா விளையாடலையே, இது புரியலையே எனக்கு. அப்பதான் எனக்கு புரிய வந்துச்சு, அதுதான் சதுரங்க போட்டி. யாரு சொல்லி கொடுக்கறாங்க, யாரு கத்துக்கிறாங்க, அதெல்லாம் கணக்கு கிடையாது. யாரு போட்டியில நல்லா சிந்திச்சு செயல்படுறாங்க, அதுதான் சதுரங்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்.
0: ஆமா, அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இருக்கும். இந்த அந்த யுத்திகளை வந்து நம்ம நல்லா கையாளணும். அத வந்து எப்படி நம்ம இந்த ஒரு காய நகர்த்தினா அடுத்த 5 காய்களை எப்படி நகர்த்தணும் அப்படிங்கிற அந்த அந்த சிந்தனையோட நம்ம செயல்படணும்.
1: இதுல என்ன வேடிக்கைனா, சில பேருக்கு சதுரங்கம் விளையாட தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையில சதுரங்கம் விளையாடுவாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க எனக்கு தெரியும். சில பேர் காயா பயன்படுத்துவாங்க, சில பேர் இங்க நகத்துவாங்க, சில பேர் அப்படி கொண்டு வருவாங்க.
0: எப்படி நகத்துனா எப்படி என்ன வேலை நடக்கும் அப்படின்னு வேற செல்வாங்க.
1: உங்களுக்கும் அப்படி சில பேர் தெரிஞ்சிருக்கு போல இருக்கு.
0: தெரிஞ்சிருக்கு
1: வாழ்க்கையில அடி வாங்கிருக்கீங்க நீங்களும்.
0: ஆமா, நம்ம நேயர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா.
1: ஆமா, அப்படிப்பட்ட நபர்களை பத்தி நீங்களும் சொல்லலாம், தப்பே கிடையாது. பேர் மட்டும் சொல்லிடாதீங்க சரியா. அடுத்தடுத்து உங்களுக்காக பழைய பாடல்கள் வரப்போகுது.
0: ஆமா, இந்த விருப்ப பாடல் தொகுப்பின் முதல் பாடல்ல விரும்பி கேட்டிருக்காரு ரமணி, தேனிலவு திரைப்படத்துல இருந்து ஏ.எம். ராஜா கொண்டு வரும் பாடல் உங்களுக்காக அடுத்து இடம்பெறுகிறது.
1: நம்ம நேயர்கள்லாம் ஒரு மாதிரி சிங்க்ல இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். காரணம், இன்னைக்கு அடுத்தடுத்து வரப்போறது எல்லாமே ஏ.எம். ராஜா பாடல்கள்.
0: ஆமா,
1: அந்த வரிசையில தேனிலவு படத்துக்கு பிறகு ரங்க ராட்டினம் அந்த படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. ஏ.எம். ராஜா எல்லா ரீஸ்வரி பாடிய இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாரு சரவணன். இன்னைக்கு எங்களோட ஓலி 9:68
0: கேட்டாலே பரவச.
2: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

0: கமகமமனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வணக்கம் சிங்கே.

0: களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. ஏ எம் ராஜா பி சுசிலா பாடியிருந்த இந்த பாடலை கார்த்திக் விரும்பி கேட்டிருந்தாரு.
1: என்ன தவம் செய்தேன் பரிசு இந்த பாடலை கேட்க போறீங்க?
0: பிறகு முதலாம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: வணக்கம் சிங்கே.
2: காலை வணக்கம் ரவி சஜினி. சரி, நீங்க அந்த சதுரங்க கேமை பத்தி பேசிட்டு இருக்கும் போது எனக்கு அந்த ஒரு இன்சிடென்ட் ஆகும் வருது. எனக்கு அந்த பிளாட்டை சொல்லி கொடுத்ததே வந்து, நான் வந்து சிறு வயசுல வந்து நைட் லைஃப்ல வேலை செய்யும் போது, அதாவது அந்த அந்த டைம்ல வந்து என்னோட முதலாளி வந்து அந்த அந்த பிளாட்டை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது சொல்லி

0: இருக்கும்போது அவரும் வந்து நீங்க சொன்ன மாதிரிதான் வாழ்க்கையில வந்து எப்படி வந்து இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து அதை வந்து என்கிட்ட பேசிக்கிட்டே அது வந்து அந்த அந்த விளையாட்ட வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த மந்திரியா இருக்கிறது யாரு, நம்மளோட வாழ்க்கையில வந்து யாரு ராணியா வருவாங்க, அவங்க வந்து நம்ம என்னதான் இருந்தாலும் அவங்கதான் வந்து இப்படி செயல்படுவாங்க, நம்ம இப்படிதான், நீ உன் வாழ்க்கையில நீ தான் ராஜா, ஆனா நீ வந்து
1: வசந்தம் நாடக தொடர்களில் நடிக்கும் நம்ம சிவகுமார் பாலகிருஷ்ணன் அவர்தான் இந்த குரல் பதிவை அனுப்பி வச்சிருந்தாரு.
2: வாழ்க்கை எனும் மாபெரும் நாடக மேடையில நம்ம எல்லாருமே நடிகர்கள், ஆனா அந்த நடிப்பை எப்படி வழி நடத்துறோங்கிறது தான் கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறிக்கு பதிலா வருது சதுரங்கம் போன்ற போட்டி.
1: சரி, இனிமே ரவி நீங்க வசந்தத்திற்கு நாடகங்களை எழுத போறீங்க.
2: ஒலி 9:06 வர நாடகங்களை எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுது. இதுல நான் வசந்தத்துல வேற போய் சரி நாடகம்னு சொல்லும் போது ஒரு சின்ன ஞாபகம்
1: சொல்லுங்க.
2: எப்போதுமே சிறப்பு நாட்கள்ல நாம வித்தியாசமான நாடகங்களை உங்களுக்காக வானொலி வாயிலா கொண்டு வருவோம் இல்லையா. அதை நீங்க தவற விட்டுருந்தீங்கன்னு சொன்னா மீ லிசன் எங்களுடைய செயலி இருக்கு, அங்க போய் ஒலி 9:06 பாட்காஸ்ட்ல நாடகம் அப்படிங்கிற கோப்பை கிளிக் செய்தீங்கன்னா எல்லா நாடகங்களையும் நீங்க இலவசமா எங்கேயும் எப்போதும் கேட்டு மகிழலாம்.
1: உதாரணத்துக்கு 2026 வெளியான பொங்கல் நாடகம், நோன்பு பெருநாள் நாடகம், அதோடு வரப்போற தீபாவளி கிறிஸ்துமஸ் நாடகங்களையும் நீங்க அங்க எந்நேரமும் கேட்டு மகிழலாம்.
2: ஒலி 9:06.

0: கிளம்பலையா?
1: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: வணக்கம் சிங்கே.
3: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: வணக்கம். சிங்க நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க. நேரம் இப்பொழுது 6:36.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்தில் இருந்துள்ளது வுட்லண்ட்ஸ் சாலை சுங்கச்சாவடியை நோக்கி செல்லும் வழியில் KJE-க்கு பிறகு முதல் தடத்தில் கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
0: வணக்கம் சிங்கே. இன்றைய பொன்மொழியை நமக்காக அனுப்பி வைத்த சுதாகருக்கு நன்றி. அந்த வரிகள் இதோ.
2: வாயை மூடிக்கொண்டிருக்கும் வரை ஒருபோதும் தூண்டிலில் மீன் சிக்க போவது இல்லை. அதுபோலத்தான் நம் வாழ்க்கையில் எப்போது பேச வேண்டும் என்பதை விட எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்தவனே புத்திசாலி. அவனே வாழ்வில் வெற்றி அடைகிறான்.
0: பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். உண்மையை சொல்றேன் சஜினி, ஒரு காலத்துல தேவையில்லாத இடத்துல வாயை திறந்துட்டு இருந்தேன், தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம அமைதியா இருக்கிறது நல்லது, முடிவெடுத்தேன். வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் எங்க வாயை திறக்கணும் அப்படிங்கறதையும் முடிவெடுத்தேன். அதாவது மைக்குக்கு முன்னால வாயை தொற, மைக்குக்கு பின்னால வாய மூடு.
2: அதோட ரவி, நம்ம வாழ்க்கையில பேசணுங்கிறதுக்காகவே சில பேர் வாயை திறந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நான் முக்கியம், நான் இருக்கேன்னு காமிக்கிறதுக்காகவே வாயை திறந்துகிட்டே இருப்பாங்க. இவங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்கன்னா எல்லாரும் அவங்களுக்கு மரியாதையை கொடுப்பாங்க, திரும்பி பார்க்கவும் செய்வாங்க.
0: எனக்கு இந்த ஜீன்ஸ் படத்துல ஒரு காட்சி வரும். லட்சுமி சொல்லுவாங்க அவங்களுடைய மருமகள் கிட்ட, இத்தனை விருதம் எடுக்கிறியே, இதோட சேர்த்து இன்னொரு விருதம் ஆடு, அது என்னத்தையும் அந்த பொண்ணு கேட்கும் போது அவங்க சொல்லுவாங்க,
2: மௌன விருதம்.
0: இது நம்மில் பல பேர் அடிக்கடி எடுக்க வேண்டிய ஒரு விருதம்னு நினைக்கிறேன்.

0: இடிபாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
1: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: வடகரி திரைப்படத்தில இருந்து விவேக் மொழவனின் இசையில் உங்களுக்காக பாடல் ஒலித்தது. அதற்கு முன்பு தமிழின் இசையில் எனமி திரைப்படத்தில இருந்து நீங்க பாடல கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம்.
1: ஒலி 9:00 இப்ப உங்களுக்காக வானிலை நிலவரம், இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் மதிய வேளையில அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தால்.
0: அதோடு சிங்கப்பூரில் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 69.141 இடைப்பட்டிருக்கிறது.
1: காற்று தூய்மை கேட்டு குறியீடு இப்போது ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியிருக்கு. அதனால நீங்க உங்க பயணங்களை மேற்கொள்ளும் போது பாதுகாப்பான முறையில மேற்கொள்ளுங்க. வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
1: செப்டம்பர் 29 இன்று அனுசரிக்கப்படுற ஒரு தினம் தான் உலக இதய தினம்.
0: நம்முடைய உடல்லயே ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்லணும்னா நம்ம இருதயம் தாங்க. எனவே நம்முடைய இருதயத்தின் ஆரோக்கியத்தை பேணி காப்பது நம்முடைய கைகள்ல தாங்க இருக்கு.
1: சஜினி, ஒரு வகை மீன் இருக்கு,
0: சரி,
1: அதுக்கு 4-5 இதயங்கள் இருக்கின்றன அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. நமக்கு ஹேக் ஃபிஷ் மாதிரி 4-5 இதயங்கள் இருக்கா?
0: இல்லையே, ஒரே ஒரு இதயம் தான் இருக்கு.
1: அப்ப அந்த ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ண நம்ம பார்த்து பார்த்து பாதுகாப்பா வச்சுட்டா தானே வாழ்க்கை நல்லா இருக்கும்.
0: ஆமா, சரியா சொன்னீங்க.
1: சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இதயம் ஆரோக்கியமா இருக்கணும்னா ஆரோக்கியமா சாப்பிட்டா மட்டும் போதும் நினைக்கிறாங்க.
0: இல்லையே,
1: நீங்க ஆரோக்கியமான நட்பு, ஆரோக்கியமான உறவு இவற்றையும் வைத்துக் கொள்ளும் போது முழுமையான முறையில உங்க இதயத்தை நீங்க ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளலாம் இல்லையா?
0: ஆமாம், இதோடு சேர்ந்து வெவ்வேறு விதமான வைட்டமின் B தரும் உணவு வகைகளை நீங்க உட்கொள்ளலாம். வைட்டமின் D, வைட்டமின் K2, மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துகள் நிறைந்த உணவுகளையும் நீங்க எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய இருதய ஆரோக்கியம் மேம்படும்.

0: அளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
1: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
2: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
3: எல்லா நாளும் நல்ல நாளே,
4: எல்லா நாளும் நல்ல நாளே.
2: இன்றும் இளமையான 70. எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
3: ஏதேதோ நடக்கும்.
2: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70
1: உங்கள் ஒலியில்.

0: யூத் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க, அதுக்கு முன்னால இதயம் ஒரு கோவில் படத்திலிருந்து பாடல் இடம்பெற்றது.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: சுங்கச்சாவடியை நோக்கி செல்லும் வுட்லண்ட்ஸ் ரோடு KJEக்கு பிறகு முதலாம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. PIEயை நோக்கி செல்லும் BKE SLEக்கு முன்பு மூன்றாம் தடத்திலும் விபத்து.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். காலை மணி 7, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூரில் புகை மூட்டம் இன்று காலை கடுமையாகியிருக்கிறது. 6 மணி நிலவரப்படி மத்திய பகுதியில் காற்றுத்தர குறியீடு 151 பதிவானது. கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளிலும் காற்றுத்தரம் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியது. 98 135 அது பதிவானது. தென் சுமாத்ராவிலும் கலிமந்தானிலும் எரியும் காட்டுத்தீயால் அடர்ந்த புகை சிங்கப்பூர் மீது நகர்வதாக தேசிய சுற்றுப்புற அமைப்பு கூறியது. இந்தோனேசியாவின் அந்த பகுதிகளில் வறண்ட வானிலை தொடரும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் புகைமூட்ட நிலவரம் ஆரோக்கியமற்ற நிலையில் நீடிக்கும் என்று எதிர்பார்ப்பதாய் அமைப்பு நேற்று கூறியது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கிடம் ஆயுத விற்பனை குறித்து பேசியதாக கூறப்படுவதை நிராகரித்துள்ளார். சீனாவிடம் அமெரிக்க ஆயுதங்களை விற்க அதிபர் ட்ரம்ப் முன்வந்ததாக சீனாவுக்கான அமெரிக்க தூதர் டேவிட் பெர்டூ ஃபாக்ஸ் செய்தி நிறுவனத்திடம் கூறியிருந்தார். அதுகுறித்து செய்தியாளர்கள் திரு ட்ரம்பிடம் விளக்கம் கேட்டனர். அமெரிக்க ஆயுதங்கள் தரமானவை, சீனாவிடம் அவற்றை விற்பது நல்ல யோசனைதான், ஆனால் அது குறித்து பேசவில்லை என்று திரு ட்ரம்ப் கூறினார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பெரிய AI நிறுவனங்களின் தலைவர்களை இன்று சந்திக்கவிருக்கிறார். AI தொழில்நுட்பத்தின் அதிவேக வளர்ச்சி, அரசாங்கத்தின் பாதுகாப்பு நடைமுறைகள் இரண்டுக்கும் இடையே அவர் சமநிலையை காண முனைவார் என்று அவைத்தலைவர் மைக் ஜான்சன் கூறினார். அரசாங்கம் தனது பங்கை நிர்ணயித்துக் கொள்ள இந்த சந்திப்பு உதவும் என்றார் அவர். அதிகமான கட்டுப்பாடுகளை விதித்தால் அமெரிக்கா சீனாவுடனான போட்டியில் பின்தங்கிவிடும் என்று திரு ஜான்சன் சொன்னார். அதனால் சமநிலையை உறுதி செய்வது முன்னுரிமையாக விளங்கும் என்று அவர் குறிப்பிட்டார். தென்கொரியா தனது முதல் அணுவாற்றல் பெற்ற நீர்மூழ்கி கப்பலை தயாரிக்க அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியதை வடகொரியா சாடியிருக்கிறது. அதுகுறித்து வடகொரிய வெளியுறவு அமைச்சு அறிக்கை வெளியிட்டது. தென்கொரிய அமெரிக்க தற்காப்பு உறவில் இது ஓர் ஆபத்தான முன்னேற்றம் என்று அது குறை கூறியது. ஆசிய பசிபிக் வட்டாரத்தின் அரசியல் ராணுவ நிலவரத்துக்கு இது புது சிக்கலை ஏற்படுத்துவதாக பியோங்யாங் கூறியது. பிரிட்டிஷ் ஆகாய தளம் மீது தாக்குதல் நடத்தும் சதித்திட்டத்தில் வெளிநாட்டு தலையீடு உள்ளதா என்று அதிகாரிகள் விசாரிக்கின்றனர். ஃபேஃபார்ட் நகரில் உள்ள ஆகாயப்படை தளத்தை தாக்க திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் 5 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டனர். சுமார் 20 அவர்கள் அனைவரும் பிரிட்டிஷ் நாட்டவர்கள். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளும் போர் விமானங்கள் அந்த ஆகாய தளத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த தளத்தை குறிவைத்துள்ளதாக ஈரானிய ராணுவப்படை சென்ற ஜூலையில் கூறியிருந்தது. மலேசியாவின் முன்னைய பிரதமர் மகாதீர் முகமதின் மனைவி டாக்டர் சிதி ஹஸ்மாவின் மறைவுக்கு சிங்கப்பூர் தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். டாக்டர் ஹஸ்மாவுக்கு வயது 100. அவர் நேற்று காலை காலமானார். பிரதமர் லாரன்ஸ் வாங் பல தலைமுறை மலேசியர்களின் வாழ்வில் டாக்டர் ஹஸ்மா தாக்கத்தை ஏற்படுத்தியதாக சொன்னார். மருத்துவத்துறையில் அவர் முன்னணி வகித்தவர் என்று திரு வாங் புகழாரம் சூட்டினார். மூத்த அமைச்சர் லீ சியன் லுங் டாக்டர் ஹஸ்மாவின் மறைவு வருத்தமளிப்பதாக கூறினார். அவரை பல ஆண்டுகளாக தெரியும் என்று கூறிய திரு லீ, அவருடைய உத்வேகம் குறிப்பிடத்தக்கது என்றார். வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் தமது அனுதாபங்களை சமூக ஊடகத்தில் பதிவிட்டார். முன்னாள் கண் மருத்துவரான டாக்டர் பாலகிருஷ்ணன் டாக்டர் ஹஸ்மா மருத்துவத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்பை எண்ணி பெருமைப்படுவதாக கூறினார். தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கில் பல நாள்களாக நீடித்த வெள்ளம் மெல்ல வடிய தொடங்கியிருக்கிறது. நாடு முழுவதும் வெள்ளத்தால் 8 பேர் மாண்டதாக அரசாங்க தரப்பு தெரிவித்தது. மொத்தம் 330,000 வீடுகள் பாதிக்கப்பட்டன. பேங்காக்கிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நீர்மட்டம் படிப்படியாக குறைகிறது. இருப்பினும் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. வெள்ள நீரை வெளியேற்ற அதிகாரிகள் தொடர்ந்து முயன்று வருகின்றனர். ஆசிய விளையாட்டுகளில் சிங்கப்பூரின் பேட்மிண்டன் வீரர் லோ கியன் யூ தாய்லாந்து வீரர் குன் லவுட் விட்டிட்சானை சந்திக்கும் இறுதி ஆட்டம் இன்று காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் தென்கொரியாவின் யூ தே பிங்கை லோ நேற்று வீழ்த்தினார். ஆசிய விளையாட்டுகள் பேட்மிண்டன் போட்டியில் சிங்கப்பூர் பதக்கம் வெல்வது இதுவே முதல் முறையாக இருக்கும். உலக தரவரிசையில் லோ 13 இடத்தில் இருக்கிறார். தாய்லாந்து வீரர் 2 இடத்தில் இருக்கிறார்.
6: சொல்லும் பொருளும் கிராண்ட் மானியம். சிங்கப்பூர் பண்ணைகள் அதிகரிக்கும் செலவுகளுக்கு இடையே நிதி ஆதரவு பெற அரசாங்க மானியத்துக்கு விண்ணப்பிக்கலாம். கிராண்ட் மானியம்.
5: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
7: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
8: வணக்கம் சிங்கே,
9: ஆதரவு BYD.
10: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
9: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
10: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
9: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
10: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
11: வந்தாச்சு.
9: ஆதரவு வழங்குவோர்
12: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.

0: வணக்கம் சிங்கே,
1: தாமனி செய்யல் வைகுண்டபுரம் திரைப்படத்தில இருந்து கார்த்திக் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
2: இது தெலுங்கு பாடம் நமக்கு தெரியும்.
1: ஆமா,
2: தெலுங்குல பாட்டு வந்து பிரபலம் அடைஞ்சது. தமிழாக்கத்தை நம்ம கேட்டோம், அது என்னமோ தெரியல. தமிழ்ல இந்த வரிகளை இன்னும் கொஞ்சம் பார்த்து எழுதியிருக்கலாமோன்னு படுது. ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் சரி. பொதுவாகவே தெலுங்கு பாடல்களை தமிழுக்கு கொண்டு வரும்போது அந்த கவிநயம் மாறும் போது தமிழ் கேட்க ரொம்ப வித்தியாசமா இருக்கும். பல பாடல்கள் நீங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம். வித்தியாசமா இருக்கும் கேக்குறதுக்கு. அது அழகா தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்யும் போது தமிழ விளையாடும் அந்த இடத்துல.
1: ஆனா அந்த சமீபத்துல வெளியான அந்த குறிச்சி மடத்தப்பெட்டி பாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் பாருங்க, தமிழ் வார்த்தைகளை வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பா எழுதி இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு யோசனை.
2: தெலுங்குலயே ஒரு டைப் தான், அதெல்லாம் நீங்க ரொம்ப யோசிக்க கூடாது. ஆனா இந்த பாடல் சொல்லும் போது எனக்கு வரிகளை கேட்கும் போது எனக்கு தெரியல
1: விட்டுருவோம்.
2: ஏன்னா இப்ப தமிழ் பாடல் வரிகளே கொஞ்சம் தகுதத்துவம் தான் ஆடிட்டு இருக்கு. அதனால தெலுங்கு பாட்டை நம்ம அவ்வளவோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன்.
1: சரி, தொடர்ந்து உங்களுக்காக வீரம் திரைப்படத்தில இருந்து இந்த பாடல் இடம்பெறவிருக்கின்றது. ஸ்ரேயா கோஷல் சகர் பாடலோட வராங்க. பாடலை கேட்பதற்கு முன்பு உங்களுக்காக
2: ஓகே, சரியா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றவங்க வாட்ஸ்அப் அனுப்பலாம்.
1: 9678 9688 8 போக்குவரத்து நிலவரம். போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக AYEA நோக்கி செல்லும் CTE அங்மோக்கியோ அவென்யூ 1 முன்பும் பிரெடல் ரோட் எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல்ட், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இத நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல்ட் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிஞ்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம இரண்டு நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும், ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேனும் தோற்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது, ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: பெரிய அளவிலான சேமிப்புகள், சலுகைகள் விரைவில்.
6: முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா,
5: சிறப்பு சலுகை தொகுப்புகள், 70 விழுக்காடு வரையிலான கழிவுகள், தினசரி சலுகைகளும் உண்டு.
6: மீடியா கோப் கலைஞர்களுடன் நேரலை ஒளிபரப்பு, உடல் நலம், நல்வாழ்வு, வீடு, அழகு பராமரிப்பு, தனிப்பட்ட பராமரிப்பு ஆகிய பிரிவுகளில் சிறப்பு சலுகைகளும் உண்டு.
5: அக்டோபர் முதல் தேதியிலிருந்து wandershop.sg இணையதளத்தில் வாண்டர் ஷாப் திருவிழா, செல்லுங்கள் wandershop.sg.
6: இத்தகவலை வழங்கியது த வாண்டர் ஷாப்.
7: கொஞ்சம் சிந்தனை
8: நிறைந்த புன்னகை.

0: புலி படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. தளபதி விஜய் ஸ்ருதி ஹாசன் இந்த பாடலை பாடியிருந்தாங்க. தேவிஸ்ரீ பிரசாத் உடைய சில பாடல் வந்துச்சு. இந்த பாடலை வெளியிடும் போது தேவிஸ்ரீ பிரசாத் சொன்னாரு, இந்த பாட்டை என்னுடைய குரு மானசீக குருவான இசைஞானி இளையராஜாவுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த பாடல்ல பிரம்மாதமான இசைய பார்த்து பார்த்து வழங்கியிருக்கா நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் இல்லையா.
1: இந்த காலை வேளையில இந்த பாடலை கேட்கும் பொழுது அப்படியே மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு, அப்படியே மிதந்துகிட்டு போற மாதிரியே இருக்கு ரவி. ஆமா, என்னுடைய சிரிப்புக்காக நீங்க இந்த பாடலை போடுறீங்க தானே?
0: கிடையாது.
1: அப்புறம்
0: இவ்வாறு நட்சத்திரம் மீனா, அவங்களை பத்தி தகவல் சொல்லணும். அந்த தகவலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, நேர்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது.
1: வெளியிட்டிருக்காங்க காதலிசம் 16 வயது நிலை அப்படிங்கிற இரண்டு ஆல்பம் அவங்க பாடி வெளியிட்டு இருக்காங்க.
0: இரண்டு இசை தொகுப்புகள் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பின்னால பல வேலைகள் இருக்கும், அதுக்கான உழைப்பும் இருந்திருக்கும், அதுக்கான பயிற்சி எடுத்திருப்பாங்க இல்லையா மீனா?
1: ஆமா, அது மட்டும் இல்ல ரவி, அவங்க வந்து பட வாய்ப்புகள் அப்ப நடிக்க தொடங்கும் பொழுது பட வாய்ப்புகள் நிறைய வந்ததால உயர்நிலை 2 படிக்கும் பொழுது, அதாவது அவங்க ஒரு என் ராசாவின் மனசுல அப்படிங்கிற திரைப்படத்துல நடிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு கதாநாயகியாக. அப்ப அதுல இருந்து இப்ப வரைக்கும் அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்ததால அவங்களால சரியா படிப்பை தொடர முடியல. உயர்நிலை 2 இருக்கும் பொழுது அவங்க வந்து படிப்பை விட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டு. ஆனா இப்ப அவங்க வரலாற்றுல முதுகலை பட்டம் பெற்றிருக்காங்க மெட்ராஸ்.

0: பல்கலைக்கழகத்திலிருந்து.
1: வாழ்நாள் கல்வி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம மீனா நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பத்தில் இவங்க தமிழில் அறிமுகமான திரைப்படம் ஒரு புதிய கதை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேர் கொடுத்த படம் அப்படின்னு சொன்னா சொன்ன மாதிரி என் ராசாவின் மனசுல.
0: ஆமா, கஸ்தூரி ராஜாவின் இயக்கத்துல வெளியான திரைப்படம், 1981 வெளியானது.
1: இப்ப வாங்க, நாம் இருவர் நமக்கு இருவர், அதனை அடுத்து உன்னருகே நான் இருந்தால் படக்கிறது பாடல்களை கேட்போம். இது வணக்கம்

0: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்வளவு அழகா இருக்கு?
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப பொலிவான சருமத்திற்கு
1: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
0: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை சிங்கப்பூர்.
3: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
4: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
3: ஜிஇடி ஏகோன கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏகோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
5: ஜிஇடி ஏகோன் அண்ட் என்ஜினியரிங். அழையுங்கள் 6371111005. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். ஜிஇடி ஏகோன் .com.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
7: வணக்கம் சிங்கே.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
3: நேரம் இப்பொழுது சரியாக காலை 7:39 ஆகிவிட்டது. போக்குவரத்து பொறுத்தவரையிலும் எம்சிஇஐ நோக்கி செல்லும் ஏஒய் பர்னா விஸ்டாவிற்கும் கிளெமெண்டி அவென்யூ 6 இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. பிஆர்இஐ நோக்கி செல்லும் பிகேஇ, பிஆர்இ சாங்கி எக்ஸிட்டுக்கும் எஸ்எல்இக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
4: வேகத்தை அதிகரிக்கிறது, நிறுத்துறது, அதுக்கப்புறம் முற்றிலும் நிறுத்துறது, இது எல்லாத்தையும் அந்த வாகனத்தால 5 செய்ய முடியும்.
3: சரியான இந்த பதிலை சொன்ன முதல் நேயர் யார் என்றால் ராகேஷ். வாழ்த்துகள். இவர்கள் மூவரின் கூட்டணியில் 2 பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன. புது கவிதை நிலவு சுடுவதில்லை திரைப்படங்களிலிருந்து

0: டாம்பஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
0: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
0: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
1: சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்க எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க. லேசா காலியா நல்ல கத்திரிக்காய்ன்னு அர்த்தங்க.
3: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: வணக்கம் சிங்கே.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
3: துவாசை நோக்கி செல்லும் PIE ஆடம் ரோட் நுழைவாயல் அங்கேயும், KPE ECP எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.
1: சஜினி
3: சொல்லுங்க ரவி,
1: F1 கார் பந்தய போட்டிகள் அப்படின்னு சொல்லும் போது சிங்கப்பூர்ல நடந்த போட்டிகளுக்கு நீங்க போயிருக்கீங்களா?
3: போனது கிடையாது ரவி.
1: ஏன்னா
3: அது ரொம்ப சத்தமா இருக்கும், காது கிளியோ. அது மட்டும் இல்ல, வாகனங்களை நான் ஒரு செகண்டுக்கு கூட பார்க்க முடியாது. அது ஒரு அரை செகண்டுக்குள்ள அப்படியே அப்படின்னு போறதுக்கு நான் எதுக்குங்க 1000 வெள்ளி காசு கட்டி போகணும்?
1: தப்புதான், உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டது ஏன் தப்புதான். முதல் முறையா போறதுக்கான வாய்ப்பு எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, என்னுடைய நண்பர்கள் தான் காரணம். அவங்க கிட்ட பல முறை நான் சொல்லியிருக்கேன், சும்மா தமாஷா விளையாட்டுக்கு நான் சொல்லுது என்னன்னா, இந்த F1 போட்டி எப்போதுமே என் பிறந்த நாள் அப்பதான் வருது, என்னமோ தெரியல என் பிறந்த நாள் இருந்தா அவங்க ரொம்ப பிடிச்சிருக்க போல இருக்கு. தமாஷா சொன்னதுக்கு என்னுடைய 3 நண்பர்கள் சுந்தர் சங்கரன் பிரகாஷ் 3 பேரும் சேர்ந்து எனக்கு பிறந்தநாள் அதுவுமா F1 போய் பாக்குறதுக்கான அந்த விழிச்சு வாங்கி கொடுத்தாங்க. 4 பேரும் ஒன்னா போனோம், மறக்கவே மாட்டேன் வாழ்க்கைக்கும் அந்த அனுபவத்தை.
3: இந்த
1: F1 வில்லேஜ், அங்க இருக்கிற சுவாரஸ்யமான போட்டிகள், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு, நிகழ்ச்சிகள், ஏன்னா கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் அதை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வியப்புல நான் இருந்தேன், அவங்க சொல்லவே இல்ல யதார்த்தமா கூட்டிட்டு போனாங்க.
3: அப்ப உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க.
1: அவங்க கூட்டிட்டு போன ராசி அடுத்த ஆண்டு வசந்தம் ஒளி நாம ஒன்னா சேர்ந்து ஒரு சமூக ஊடக காணொலி செய்யணும்னு சொல்லிட்டு என்னையும் சுதாஷினியும் அனுப்புனாங்க. நாங்க 2 பேரும் போயிட்டு அங்க சமகலாட்டா
3: என்ன செஞ்சீங்க,
1: பல காணொலிகள், பல நடவடிக்கைகள் ஈடுபடும், பல போட்டிகள்ல ஈடுபட்டோம். அதுக்கப்புறம் இரவு நேரத்துல அந்த கிராண்ட் சேன் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பகுதியில உட்காந்து பந்தயத்தை பார்த்தோம்.
3: எனக்கு வந்து அந்த வாக் அபவுட் இருக்கு இல்லையா, அதாவது அந்த தடத்துல வந்து நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது, போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் அவரை சந்திக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது.
1: நீங்க அது நடந்த ராசி நேரம் அது வந்து அடிக்கடி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து வெட்டலுக்கு போயிருக்கு இல்ல.
3: அவர் என்ன நினைச்சிருப்பாரோ,
1: அவருக்கு தெரியும் இது நீங்க நடந்து வந்த பாதை, நீங்க தான் வழிகாட்டி அமைஞ்சிருக்கீங்க ஓட்டுநர்களுக்கு. சரி, இதை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த மூவருக்கு வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு அனுபவம் காத்துக்கிட்டு இருக்கு இல்லையா?
3: ஆமா, பார்க் லேப் குரூப் அப்படிங்கிற நிறுவனம், இவங்க வந்து இந்த பிளே கிரவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி விளையாட்டு வசதிகளை அமைத்து கொடுக்கும் ஒரு நிறுவனம். இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல சமீபத்துல ஒரு காணொலிய பதிவேற்றம் செஞ்சிருந்தாங்க. 3 ஊழியர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்க எங்களுக்கு 1000 லைக்குகளை கொடுத்தீங்கன்னா எங்களுடைய முதலாளி எங்களை F1 பாக்குறதுக்கு அனுப்புவாரு அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க.
1: அதன்படி மக்களும் லைக்ஸ் வழங்கிட்டாங்க.
3: ஆமா, இப்போது 14,000 லைக்குகளை இந்த காணொலி நிக்குது.
1: இதுக்கு கை தரலன்னா எப்படி? அப்போ அந்த 3 பேரும் F1 பார்க்க போறது உறுதி.
3: உறுதி ஆயிடுச்சு. இவங்க மூவரும் அவங்களுடைய முதலாளியோட சேர்ந்து முதல் முறையா F1 கார் பந்தய போட்டிய பார்க்க போறாங்க.
1: இந்த நேரத்துல வானொலி பக்கமா இருக்கிற எங்களுடைய முதலாளிகளுக்கு நாங்களும் அதை தெரிவிச்சுக்க விரும்புறோம். இதே மாதிரி ஏதாவது செஞ்சீங்கன்னா, பார்த்து பார்த்து பண்ணீங்கன்னா சிறப்பா இருக்குமே.
3: அதே மாதிரி
1: உங்களை பார்த்து நாங்க ஒவ்வொரு நாளும் எங்க முதலாளி தங்க முதலாளி எங்க முதலாளி தங்க
3: அதுக்கு நம்ம நேயர்கள் தான் வந்து கை கொடுக்கணும் ரவி.
1: எப்படி எப்படி எப்படி எப்படி
3: அவங்க தான் லைக்குகளை அள்ளி குடுக்கணும்.
1: ஆஹா, இது நல்லா இருக்கே,
3: நல்லா இருக்குல்ல.
1: நாங்களும் ஒரு படத்தை எடுத்து போடுறோம், பதிவேற்றம் செய்த உடனே உங்ககிட்ட நாங்க சொல்லிடுறோம்.
3: நேயர்களே, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சுலபங்க. 9,680 லைக்ஸ் கொடுத்தாலே போதும், எங்களுடைய முதலாளி எங்களுக்கு நுழைவு சீட்டுகளை வாங்கி கொடுத்துருவாருன்னு நம்பிக்கையில இருப்போம்.
1: அக்டோபர் 9 தேதி F1 ட்ராக்ல நாங்க நிக்கிறோம்.
6: நல்லவருக்கு நல்லவரே, நான் என்ன

0: வணக்கம் சிங்கே,
1: ஆதரவு BYD.
2: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
1: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
2: அதோடு 88-க்கும் மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
1: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
2: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
5: வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூரில் புகை மூட்டம் இன்று காலை கடுமையாகியிருக்கிறது. 7 மணி நிலவரப்படி மத்திய பகுதியில் காற்றுத்தர குறியீடு 155 பதிவானது. எல்லா பகுதிகளிலும் காற்றுத்தரம் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியது. தென் சுமாத்ராவிலும் கலிமந்தானிலும் எரியும் காட்டுத்தீயால் அடர்ந்த புகை சிங்கப்பூர் மீது நகர்வதாக தேசிய சுற்றுப்புற அமைப்பு கூறியது. இந்தோனேசியாவின் அந்த பகுதிகளில் வறண்ட வானிலை தொடரும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் புகைமூட்ட நிலவரம் ஆரோக்கியமற்ற நிலையில் நீடிக்கும் என்று எதிர்பார்ப்பதாய் அமைப்பு நேற்று கூறியது.